நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு இன்று சக்க ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 5ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு குரலோசை அன்புடைமை என்ற அதிகாரத்தின் நான்காவது குரட்பா. அன்பினும் ஆர்வம் உடைமை, அது இனும் நண்பினும் நாடா சிறப்பு. அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. அன்பு பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தன்மையை தரும். அது எல்லோரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். அன்பினும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பினும் நாடா சிறப்பு. குரலோசை கேட்டீர்கள். காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய ஒலிபரப்பில் நமது நிலையத்தில் ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, மளிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ். இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு மதுரை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாஸ் விடங்குளர் என்னை வழங்கும் இன்சொல்லமது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்பவர் செல்வன் ஏ தன்வீக்கு, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஃபுட்ஸ் காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள், 7:35 காலை காம்போ, 7:55 நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வேளாங்கண்ணி திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்து தகவல் அளிக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சுகாதார பணித்துறை இணை இயக்குனர் டாக்டர் உமா அவர்கள். 8:05 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 மளிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீவ்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலை ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். பாயிண்ட் 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம், இல்லை என்று சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 அஃபாம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் இன்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்பவர் செல்வன் ஏ தன்வீக்கு, 12:55 பன்னிசை வானத்தின் என தொடங்கும் மகதி அவர்கள் பாடிய பாடல், 1:00 தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள், திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் மற்றும் கண்ணோய் நிபுணர் டாக்டர் வி சிவகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள், 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE, 3:30 மல்லிகா ஃபார்னிஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் LSE, 4:00 பசுமை குரல் மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் கல்லூரி விலங்கியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீவ்ஸின் பசுமை குரல், 5:15 அலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை ஞானம் கொள் என தொடங்கும் கிருபானந்த தவாரியார் அவர்கள் பாடிய பாடல், 6:20 நாச்சார்கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ASC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என்று சொல்லும் அது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:25 லைட் கவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மூட்டு வலி குறித்து விளக்குகிறார்

0: நாடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:35 மங்கள்யான் சூப்பர் கோல்டுங்குரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பருவகால நோய்களுக்கான தடுப்பூசிகள் குறித்து திருநள்ளாறு தென்னங்குடி கால்நடை மருந்தகம் கால்நடை உதவி மருத்துவர் மு செந்தில்நாதன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணும். 8:30 மளிகை ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் காற்றில் வரும் காணும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல்ல முது. 10:00 இரவு மலரும். 11:00 காற்றழியின் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாவல விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் அட்ராஸாக்கா. 8:00 மயிலாடுதுறை ஏஏஎஸ் நடேச செட்டியார் அஞ்சுவலர்ஸின் தகவல் சுரங்கம். 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஏஎஸ் நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good morning. This is Akashvani, the news read by Saira Mujtaba. Nearly 160 people have been killed and over 750, including 133 Indian nationals, remain missing after a massive flash flood swept through central Nepal yesterday. Originating in Tibet, the flood devastated several towns and villages, washing away critical bridges and crippling a dozen hydropower projects. Nepal Foreign Minister Shishir Khanal told the parliament that an earthquake hit the Tibet region at 8:37 a.m. local time yesterday and the flash floods were reported 3 minutes later, suggesting a glacial outburst due to tremors which triggered the floods. Nepal's National Disaster Risk Reduction and Management Authority said the massive flood entered the Trishuli River through the Bhojkoshi in Timore, a border town in Rasuwa district, due to the rock slide and swelling of the Lende River situated along the Nepal-Tibet border. It then spread along the river course to other districts like Nuwakot, Chitwan, Gorkha, Tanahu and Nawalparasi East, covering areas ranging to nearly 200 kilometers from the capital, Kathmandu. Nepal police said 157 people died in the flash flood. The Nepal government said that around 500 people were missing. According to China's state-run news channel, 3 people were killed and 265 are missing on the Chinese side of the border. Videos from the affected areas showed a powerful surge of muddy water, rocks and debris sweeping through the border region. Officials said that around 100 people have been rescued from different parts of the affected areas. Of them, 30 are undergoing treatment at Tribhuvan University Hospital in Kathmandu. Prime Minister Narendra Modi spoke to his Nepalese counterpart, Balendra Shah, and assured him of all possible humanitarian assistance. Mr. Shah thanked Prime Minister Modi for his warm words of solidarity and for offering humanitarian assistance. New Delhi has already sent the first tranche of relief supplies to the neighbouring nation. The Indian Embassy in Kathmandu issued emergency numbers for assistance and information related to Indian nationals. The numbers are +977 985 131 6807 and +977 970 910 7500. Nepal Tourism Board also issued similar numbers, including toll-free emergency number 1234, hotline number 1144, and tourist police number 9851-289-445 for help. The Embassy of India in Beijing also issued a helpline number 0086-185-1428-4905, which can also be contacted through WhatsApp. At least 50 of the Indians missing were pilgrims for the Kailash Mansarovar Yatra. Several states, including Uttar Pradesh and Kerala, have also issued helpline numbers. Besides Indians, missing tourists are from more than 24 countries, including US, Malaysia, UK, South Africa, Australia and the Netherlands. Foreign Minister of Nepal, Shishir Khanal, informed Parliament that 80 security personnel, including 44 Nepal Army personnel, have gone missing from various locations. The flood damaged 8 operational hydropower projects with a total capacity of 354 megawatt and 5 under-construction projects located in Nuwakot and Rasuwa districts. 19 motorable bridges have been washed away. Prime Minister Narendra Modi will address the Khelo Inter Dialogue today through video conferencing. Organized by Mera Yuva Bharat,

0: My Bharat as part of the National Sports Day 2026 celebrations. The program will be conducted across the country with participation of youth at two colleges in every district across states and union territories. It will bring together sports, youth leadership, civic responsibility, volunteering, fitness and nation building on a common platform, providing a direct channel for young people to engage with the country's sporting ambitions while ensuring that their ideas and perspectives become part of the continuing conversation on India's youth and sports ecosystem. Government has commenced calibrated and targeted release of onions from the buffer stock to ensure adequate availability and moderate seasonal price pressures in the coming months. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution said that onion availability is comfortable to meet domestic demand in the coming months, as estimated production of onion for 2025-26 is over 307 lakh metric tons. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: இறை தொண்டு இறைவனுக்காக செய்யும் சேவையே இறை தொண்டு எனப்படும். இது கோயில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் தொண்டு செய்வதாகும். மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்ற திருமூலரின் சித்தாந்தம் மக்களிடையே நிலவுவதும் நாம் அறிந்ததே. தெய்வம் நீ என்று உணர் என்ற பாரதியின் கூற்றின்படி ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் இறைவன் வாசம் செய்கிறான். இருப்பினும் பொறாமை, கோபம், கள்ளத்தனம் உள்ள உள்ளத்தில் இறைவன் இருப்பதில்லை. அவ்வாறென்றால் எத்தகைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் என்ற வினா எழும்போது ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவேல் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் என்று கண்ணதாசன் விடை கூறுகிறார். இத்தக அன்புள்ளம் கருணை உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு செய்யும் தொண்டும் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். இறை அடியார்கள் அனைவரும் இறைவனுக்கு தொண்டு செய்து நீங்காத நற்பேரினையும் புகழினையும் பெற்று இன்றளவிலும் ஒவ்வொருவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இறை தொண்டு செய்கின்ற அடியார்கள் கோவிலை சுத்தம் செய்வது, திருவிளக்கு ஏற்றுவது, கோவிலுக்குள் தோட்டங்கள் அமைத்து மலர்களால் இறைவனுக்கு பூசை செய்வது போன்ற செயல்களை செய்து மகிழ்ந்தனர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதன் அடிப்படையில் இறைவன் வீற்றிருக்கின்ற திருத்தலங்களில் உளவார பணி செய்து இறை தொண்டு ஆற்றிய நாயன்மார் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் ஆவார். அவரை சோதிப்பதற்காக அவர் தூய்மைப்படுத்தும் இடங்களில் எல்லாம் பொன்னையும் மணியையும் இறைவன் குவித்த போதும் அவைகளை கண்ட அப்பர் பெருமான் அவைகளை கோவிலுக்கு வருகின்ற இறை அடியார்களின் கால்களை உறுத்தும் கற்களாக கருதி கூட்டித் தள்ளிவிடுகிறார். இவரது உளவார பணியின் தொண்டினை மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கின் சேர்வாரும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்மண் தாளே சார்வான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாள திருவிதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் என்ற பதிகம் இறை தொண்டே அவரது கடமையாக இருந்ததனை சுட்டுகிறது. அப்பர் பெருமான் சிவாலயங்களிலும் அதனை சுற்றியுள்ள திருவிதிகளிலும் தூய்மை பணியினை செய்து இறை தொண்டு ஆற்றினார். மேலும் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் இறைவனை வணங்க வேண்டும் என்று திரு அங்க மாலையில் வலியுறுத்துகிறார். வைணவ அடியாரான பெரியாழ்வார் திருவள்ளிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து வடபெரும் கோயில் உடையானுக்கு பூமாலை சாற்றும் பணியினை செய்து வந்தார். பூமாலையாலும் பாமாலையாலும் இறை தொண்டு செய்தார். பூமாலை கொண்டு நின்றால் போற்றி புகுந்தேன் நான் காமாலை கண்ணினோர்க்கு இனிய காட்சி போல் மாமாலையானே வன்புதுவை பட்டபிரான் கோமாலை சொல்ல கேட்டு உகந்தருள் செய்யாயோ என்னும் பாசுரத்தின் வழி இறைவனே உன் அழகிய திருவடிகளுக்கு அழகான பூமாலைகளை சாற்றி போற்றி துதித்து உன் திருவடிகளையே அடைக்கலமாக புகுந்தேன். காமாலை வந்தவர்களுக்கு எவ்வாறு இனிய நிறமாகிய கண் பார்வை கிடைக்கின்றதோ அவ்வாறே என் போன்ற அடியார்களுக்கு இனிய காட்சியாக இருக்கிறாய். பெருமை மிக்க திருமாலை உடையவனே வளமிக்க திருவள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பாடிய இந்த தமிழ் மாலையை கேட்டு நீ மனமகிழ்ந்து எனக்கு அருள் செய்வாயாக என்று கூறுவதில் இருந்து அவர் பூமாலைகளால் செய்த கைங்கரியம் வெளிப்படுகிறது. அவனிடத்து கொள்ளும் ஆர்வமே பூவாகிறது. தொண்டரடி பொடியாழ்வார் ஆண்டாள் உள்ளிட்ட பிற அடியார்களும் இறைவனுக்கு இறை அடியார்களுக்கும் செய்யும் தொண்டே சிறப்பானது என்று தொண்டு செய்து சிறப்புற்றனர். நீதி நூல்கள் பிற உயிர்களிடத்து அன்பு காட்டுவதும் வறியவர்களுக்கு ஈவதும் உண்மையான இறை தொண்டாகும் என்கின்றன. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பிற உயிர்களிடத்து அன்பும் கருணையும் கொண்ட நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இருள் நிறைந்த நரகம் என்பது எப்போதும் இல்லை என்கிறது வள்ளுவம். திருமூலரும் அன்பே சிவம் என்கிறார்.

0: மற்ற உயிர்களிடத்து அன்பு காட்டுதலே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்பதனை இக்கூற்று வலியுறுத்துகிறது. இறை தொண்டு செய்யும் மனிதர்களிடம் அன்பு, கருணை, பணிவு, சிந்தனை தெளிவு, சமூக நலன் சார்ந்த எண்ணங்கள் உருப்பெறும். இந்த எண்ணங்கள் மனிதர்களை மேன்மையுடையவர்களாக மாற்றும். இந்த மேன்மை குணம் உடையவர்கள் இறைவனுக்கு மட்டுமன்றி மனிதர்களுக்கும் சேவை செய்வர். ஏனெனில் தன்னலமற்ற மனித சேவை இறைவனை அடைவதற்கான திறவுகோலாக இருக்கிறது. பிறருக்கு உதவுவதும், உண்மை பேசுவதும், கோபத்தினை தவிர்ப்பதும் போன்ற நல்ல பண்புகளை நம்மிடம் வளர்த்துக் கொள்வதே இறைவனுக்கு செய்யும் சிறந்த தொண்டாகும். அவ்வியல்புகளை கொண்டு உண்மையான இறை தொண்டினை புரிவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:15. இறை அருளும் ஆனந்தமும் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திட பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனிதா கிருஷ்ணா பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இறைவனை நாம் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளை காரைக்கால் வானொலியின் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக அடுத்து வசந்தா பாடிய பாடல்.

மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ரூபாய் 1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும்

0: 25 வருடம் மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
1: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
2: ரைமைக்கு தாளாட்டு நமது பண்பலையில் பாடும் பாட்டு இது பக்தி மாலை. நிகழ்ச்சி நிறைவாக ஏ.எம். தாலிப் பாடிய பாடல்.

இறைமையை போற்றி பாடிய பக்தி மாலை கேட்டீர்கள். மீண்டும் பக்தி பாடல்கள் இன்று மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.

நேரில் இன்று பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் மற்றும் கண் நோய் நிபுணர் டாக்டர் வி சிவக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இன்று மாலை 4 மணிக்கு பசுமை குரல். மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் கல்லூரி விலங்கியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
2: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
3: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
0: ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: நிகழ்ச்சி விளம்பரத்தாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 10 நாள் வியாழக்கிழமை, நேரம் காலை 6:35.
7: உழவர்களுக்கு
8: பூங்கொடி பூங்கொடி.
9: அட, ஏன்கா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இங்கதானே இருக்கேன்.
8: நீ தான் ஒரு தடவை கூப்பிட்டா திரும்ப மாட்டியே, அதுக்குதான் 2 கூப்பிட்டேன். ஆமா, நேத்தி நீயும் ரேவதி அக்காவும் எங்க போயிட்டு இருந்தீங்க?
9: எங்க போயிட போறோம் நாங்க? அப்படி நேத்து ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு தானே போவோம்.
8: ஓ, சந்தைக்கா? இல்ல, கையில நிறைய செடியெல்லாம் கொண்டு வந்த மாதிரி தெரிஞ்சது, அதான் ஒரு சந்தேகத்துல கேட்டேன்.
9: உங்களுக்கு மட்டும் வரும்க்கா சந்தேகம் ஸ்பெஷலா? அக்கா அக்கா சந்தேகம்னு சொன்னோடதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது.
8: வந்துருச்சா? கேளு பூங்கொடி.
9: இந்த எல்லினோ எல்லினோ சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படின்னா என்னக்கா? எள்ளு சாகுபடி பத்தி ஏதாவது அக்கா?
8: என்ன பூங்கொடி, எல்லினோவையும் எள்ளு சாகுபடியும் ஒன்னாக்கிட்ட? இந்த எல்லினோனா என்னன்னு முதல்ல நான் உனக்கு சொல்றேன்.
9: சொல்லுங்க சொல்லுங்க
8: பூங்கொடி. இந்த எல்லினோ அப்படிங்கறது பசிபிக் பெருங்கடல்ல மத்திய அப்புறம் கிழக்கு பகுதிகள்ல உள்ள கடல் நீர் மேற்பரப்பு வழக்கத்தை விட அதிகமா சூடாகிற ஒரு காலநிலை நிகழ்வு பூங்கொடி. ஒரு இடத்துல அதிகமா சூடானா என்ன ஆகும் சொல்லு?
9: சூடானா என்ன ஆகும்? ஆவி பறக்கும்.
8: ஆவி பறக்குதுல, அந்த மாதிரிதான். அந்த அதிகமான சூடுனால அந்த பகுதிகளில் உள்ள ஈரப்பதெல்லாம் ஆவியாகி போயிடும். அதை நிரப்புறதுக்காக மத்த பகுதிகளில் உள்ள ஈரப்பதம் நிறைஞ்ச காற்று அந்த இடத்துக்கு வந்துடும்.
9: சரிக்கா, இதனால நமக்கு என்ன ஆகும்?
8: அதான் பூங்குடி, நம்ம பகுதிக்கு வர வேண்டிய மேகம் ஈரப்பதம் இதெல்லாம் அந்த பசிபிக் பெருங்கடல் பகுதிக்கு போயிடும். இதனால உலகத்துல பல பகுதிகளில் மழை பொழிவு, வெப்பநிலை, காற்று போக்கு இதுலாம் பல மாற்றம் உருவாகும் பூங்குடி.
9: ஓ, அப்படியாக்கா? இதனால விவசாயத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்ன?
8: கண்டிப்பா பூங்கொடி, மழை பொழிவுலயும் வெப்பநிலையிலுமே மாற்றம் வந்துட்டா விவசாயத்துல மாற்றம் உருவாகிதானே ஆகணும். பழக்கமான பருவமழை குறைஞ்சி வறட்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குதான். நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா குளம் ஏரி அணை நிலத்தடி நீர் மட்டும் இது பாதிச்சாலும் பாதிக்கலாம். இதனால பாசனத்துக்கு தண்ணீர் கிடைக்கிறது குறையும்ல. பாசனத்துக்கே தண்ணீர் கிடைக்கலனா விவசாயம் எப்படி செழிக்கும்? மகசூல் குறைவு ஏற்படலாம், பயிர்ல வளர்ச்சி பாதிக்கலாம்.
9: அப்போ பூச்சி நோய்க்கலாம்க்கா?
8: நல்லா கேட்ட. பூச்சி மற்றும் நோயோட தாக்கம் மாறலாம். வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்துல ஏற்படுற இந்த மாற்றத்தினால சில பூச்சி நோய் பரவல் அதிகமும் ஆகலாம், குறையவும் செய்யலாம்.
9: அப்போ கால்நடைகளுக்குக்கா?
8: கால்நடைகளுக்கு தீவன பயிர் கிடைக்கிறதுலயும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுறதுல சிரமம் இருக்கலாம்.
9: சரிக்கா, இப்போ விவசாயிகள் என்னதான் செய்யணும்?
8: வறட்சியை தாங்குற குறைஞ்ச நீர்ல வளர்ற பயிர் ரகங்களை தேர்வு செய்யலாம். தோட்டக்கலை பயிர்ல சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இதை பயன்படுத்தலாம். வயல்ல மூடாக்கு போடுறதுனால மண்ணோட ஈரப்பதம் பாதுகாக்கப்படும். மழை நீரை சேமிக்க பண்ணை குட்டை குளம் இதை ஏற்படுத்தலாம். முக்கியமானது பூங்கொடி, வானிலை மற்றும் வேளாண் துறையோட அறிவுரைகளை கேட்டு சாகுபடி முறைகளை மாற்றி அமைக்கலாம்.
9: சுபக்கா, நான் இதை சும்மா சாதாரணமா நினைச்சேன், இதுல இவ்வளவு விஷயம் இருக்காக்கா?
8: எல்லினோவை தெரிஞ்சுப்போம், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வோம்.
7: கேட்டது உழவர்களுக்கு.
4: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC
4: நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்

0: சேகர்ஸ்.
1: நேர்களை மீண்டும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இன்றிரவு 7:25 கேட்டு பயன்பெறுங்கள். இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேரம் காலை 6:40. நேயர்கள் இனி கேட்கலாம், ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் என்னை வழங்கும் இன்சொல்லமுது. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: நிகழ்ச்சினை உடன் வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்க கூடியது பூமக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
4: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
3: பூமக்ஸ்.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு சூழல்ல ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் ரொம்ப சிக்கலா நினைக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வளர்ப்புங்க. நம்ம பிள்ளைகளுக்காக எதை சேமிக்கணும், எதை செஞ்சு தரணும், பின்னால நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சா அது சரியா இருக்கும். ஒவ்வொரு பெற்றோரோட கனவு என்ன, என் குழந்தை நல்லா வாழணும், அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் வாழணும், அதுக்காக தான் இரவு பழம் உழைக்கிறோம். இதை வேற நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், வீடு வாங்குறோம், நிலம் வாங்குறோம், நகை சேர்க்கிறோம், என் பேங்க்ல பணம் கூட சமைக்கிறோம். ஆனா கேள்வி, இது எல்லாத்த விட ஒரு பெரிய சொத்து இருக்கு, அதை சேர்க்கிறோமா? உங்க பிள்ளைய நீங்க பாசம் கொடுத்து செல்வம் கொடுத்து வளர்க்கறதுல தப்பு இல்ல, நிறைய செல்வம் சேர்க்கறீங்க தவறில்ல, ஆனா கல்விங்கிற செல்வத்தை நீங்க சரியா தர்றீங்களா? அப்படி நீங்க அதை சரியா தரலன்னா அது உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் பெரிய பாதிப்பு அப்படிங்கறத ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி புலவர் சொல்றார். என்னது, நல்ல கல்வியை கற்பிக்கப்படாத உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை யமன் சொல்றாருங்க. மாலினால் இருவரும் மருவி மாசிலா பாலனை பயந்த பின் படிப்பியாது உயர் தாளமேர் செல்வமா வளர்த்தால் தங்கட்கோர் காலனை வளர்க்கின்ற காட்சி போலுமால். எப்படியா காலனை வளர்க்கின்ற காட்சி, எவ்வளவு ஒரு வலிமையான கருத்து. பெற்றோர்கள் அன்போடு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், நல்ல உணவு தர்றாங்க, நல்ல உடை தர்றாங்க, ஏன் எல்லா வசதியும் தர்றாங்க, ஆனா கல்வியை மட்டும் அலட்சியப்படுத்தினா அது குழந்தையோட எதிர்காலத்தையே ஆபத்துல தள்ளுன்னு சொல்லணும். அதுக்காகவே யமன்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன் அந்த பயன்படுத்துறாரு, கல்விங்கிறது இன்னது அப்படிங்கறது ஒரு வலியுறுத்துறாரு. என்னது, வெறுமனே இந்த நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்துருக்குறோம், நல்ல பாடம் தெரியும், மார்க் அது இல்லைங்க. ஒழுக்கம், பொறுப்புணர்வு, மனித நேயம், வாழ்க்கையை சரியா வாழக்கூடிய அறிவு, இதெல்லாம் தான் ஒரு கல்வியோட ரொம்ப முக்கியங்கிறார். நீங்க பல பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, குழந்தைகளுக்காக பொருட்களை வாங்குறதுல அதிக அக்கறை காமிக்கிறாங்க, இடம் நிலம் பணம் சேர்க்கறதுல அதிகமா கேட்கறாங்க, ஆனா அவ்வளவு அமர்ந்து பேசுறதுக்கு, நல்ல நூல்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு, நல்ல மனிதன் வாழ்க்கையை சொல்லித்தரத்துக்கான போதுமான நேரம் ஒதுக்குறோமா? சொத்துங்கிறது ஒரு தலைமுறை மட்டும்தாங்க காக்கும், ஆனா கல்விங்கிறது பல தலைமுறை உயர்த்தும். அதனாலதான் கல்வியே அழியாத செல்வம் சொன்னாங்க. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு விட்டு சொல்லும் மிகப்பெரிய பரம்பரை சொத்து வீடு நிலம் இல்லைங்க, நல்ல கல்வியும் அதன் வழியான நல்ல பண்பும் தான். செல்வம் குழந்தைகளுக்கு வசதியை தரும், கல்வி குழந்தைகளுக்கு வாழ்க்கையை தரும். குழந்தைகளுக்கு அன்பு கொடுங்கள், அதே அளவு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். வசதிகளை கொடுங்கள், அதே அளவுக்கு அந்த வாழ்க்கையை உயர்த்தும் உயர்ந்த கல்வியையும் தாங்க. அப்பதாங்க இந்த பிள்ளைகள் ஒரு நல்ல மனிதர்களா, வளமான மனிதர்களா உருவாங்க. நன்றி, வணக்கம்.
5: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் என்னை வழங்கிய இன்சொல் அமுது கேட்டீர்கள். நிகழ்ச்சினி உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய்.
1: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: நிகழ்ச்சினி உடன் வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய

நேர்களை இன்று மாலை 6:20 மற்றும் இரவு 9:55 ஆகிய நேரங்களில் இன்சொல் அமுது கேட்டு பயன்பெறுங்கள். இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம். இல்லை என்று சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த தலைப்பில் நேயர்களை தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களை. மாநில செய்திகள் கேட்டுவிட்டு மீண்டும் 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் வானொலியோடு இணைவோம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். விளையாட்டு, தலைமை பண்பு, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வப் பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடனான இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஹவுரா, சென்னை மும்பை, சென்னை தில்லி உள்ளிட்ட 7 முக்கியமான வழித்தடங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழித்தடங்கள் 11,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றும் நாட்டின் மொத்த ரயில் போக்குவரத்தில் பெரும்பகுதி இந்த வழித்தடம் வழியாக நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழித்தடங்களை நான்கு வழிப்பாதைகளாக மாற்றுவதன் மூலம் அதிகரித்து வரும் ரயில் போக்குவரத்தை திறமையாக கையாள முடியும் என்றும் ரயில்களின் இயக்கத்தை மேலும் மேம்படுத்த முடியும் என்றும் ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வரும் செய்திகளை அறிந்து தாம் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்துள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்ல உயரதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
1: போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல. நேபாளத்துலதான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. இப்ப இதுவரைக்கும் சேஃபானதுலயும் அவங்க பேர் வரல, அந்த மிஸ்ஸிங்லயும் பேர் வரல. நேத்து பேசின வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டாங்க. நேபாளத்துல இருந்து பேசினாங்க வாய்ஸ் மெசேஜ். அதுக்கப்புறம் அவங்களை ரீச் பண்ணவே முடியும்.

0: என்ன ஆனாங்கன்னு தெரியணும், சேஃபா எங்களுக்கு பத்திரமா எங்க கையில கொண்டாந்து ஒப்படைக்கணும், உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்.
1: இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பெருவெள்ளத்தில் 60 தமிழர்கள் உட்பட 400 மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போனதாக வெளியாகியுள்ள செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.

0: செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் தண்ணீரை திறந்துவிடவுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அணையின் நீர் இருப்பை பொறுத்து 45 நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால நெல் ரகங்களை பயிரிட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குமாறு வேளாண் துறையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஆர் என் மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமதி சுகந்தி ஆகியோர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் அவர்களது பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு இப்பதவியை அவர்கள் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா காமினேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹர்வ் டெல்ஃபின் கூறியுள்ளார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக திரிபுராவில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை ஆய்வு செய்வதற்காக அறிவுரைக் கழகத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஏற்கனவே உள்ள காப்பீட்டு அட்டைகளையே பயனாளிகள் பயன்படுத்தி சிகிச்சை பெறலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 10,000 வீடுகளில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக 15 IAS அதிகாரிகளை மாநில அரசு நியமித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை 19-9 என்ற புள்ளிக் கணக்கில் வென்றார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எயின் யோ இங்கியை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ரானி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எகிப்தின் முகமது எல்ஷெர்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ரானியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார்.

0: உள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:55.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: EMI Festival.
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
5: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
4: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
1: நேயர்களை இனி கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இன்றைய நிகழ்ச்சிக்காக பங்கேற்பவர் செல்வன் ஏ தன்வீக். நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்ச வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், கும்பகோணம்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என் கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
8: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா? வணக்கம் தம்பி.
9: வணக்கம்.
8: உங்க பேர் என்ன?
9: தன்வி.
8: நீங்க என்ன படிக்கிறீங்க?
9: இங்கிலீஷ்ல சாங் பாடுறேன். தன்விக்கு
8: வேற என்ன சொல்றீங்க?
9: மாம்பழமா மாம்பழம், மல்கவா மாம்பழம், திட்டிக்கும் மாம்பழம், அல்வாப்பழம் மாம்பழம், உங்களுக்கும் வேணுமா பங்கு போட்டு திங்கலாம்.
8: எனக்காக ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
9: அகல உடல எழுத்தெல்லாம் ஆடி பகவான் முகத்திலே உலகு.
8: ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நீங்க வளர்ந்து என்னவாகணும்னு ஆசைப்படுறீங்க?
9: போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க.
8: வருங்காலத்துல ஒரு போலீஸ் ஆகறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு குட்டி கதை கேக்கலாமா? ஒரு வைரம் ரோட்டு ஓரத்துல கடந்துச்சான். ரோட்டு ஓரத்துல எல்லாருமே நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால மழை வெயில் இந்த மாதிரி நிறைய தூசிகள் அந்த வைரத்து மேல படிஞ்சதுனால வைரத்தோட பளபளப்பு வெளியில தெரியாம கருங்கல் மாதிரி தான் தெரிஞ்சுதான். நான் எவ்வளவு மதிப்புடைய வைரம், ஆனா என்னை ஏன் யாருமே கவனிக்கவே இல்ல, என்னோட உண்மையான தன்மை யாருக்கும் வெளியில தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அந்த பாதையில ஒரு நகை வியாபாரி கடந்து போனாராம். அவரு கண்ணுல இந்த கல்லு பட்ட உடனே, அடடா இது பார்க்க வைரம் மாதிரியே இருக்கே, ஆனா கொஞ்சம் தூசி படிஞ்சா மாதிரி இருக்கு, சரி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இதோட தன்மைய நம்ம சரி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சாராம். வீட்டுக்கு போய் நல்ல தண்ணியில கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு பார்த்தாராம். அப்பதான் தெரிஞ்சுதான் இந்த வைரம் மிகவும் மதிப்பு மிக்க வைரம் அப்படின்னு. அவர் அப்படி சொன்ன உடனேதான் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். நல்ல வேலை, இப்பவாச்சு நாம நம்மளோட மதிப்பு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கிட்ட நாம வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சான். இந்த கதையோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயும் நம்மளோட தனித்திறமை தெரியுமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் கம்மி.

0: இதாங்க. அதுவே நம்மளோட தனித்திறமையை எந்த இடத்துல எப்படி வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல அப்படி வெளிப்படுத்துறதுக்கான நேரமும் சூழலும் அமைஞ்சா நம்மளும் அந்த வைரம் மாதிரி ஜொலிக்கலாங்க.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர்ல வழங்கிய பசுந்தளிர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களின் கேட்கலாம்.
4: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
5: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் பிரம்மாண்டமாய் தங்கடகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
4: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
4: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
6: நேர்களுக்கு உங்கள் கஸ்தூரின் இனிமையான காலை வணக்கம். இந்தியன் என்பது நமது பெருமை, வேற்றுமையில் ஒற்றுமை நம் மகிமை. நம்மை பார்த்து சிறுமைப்படுத்தும் தீய சக்திகளை வேறறுத்து இந்தியன் என்று பெருமை கொள்வோம். நேர்களும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இடம்பெற போற அற்புதமான நேர்கள் யார் யாருன்னு பாக்கலாமா?
7: நீங்கள்
6: கேட்ட பாடல் உங்களுக்காக.

0: கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே.
1: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
1: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: அட்ரஸ் சக்க அட்ரஸ் சக்க.
1: திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்.
2: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு.
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: என்பது தூக்கத்தில் காண்பதல்ல, உங்களை தூங்க விடாமல் காண்பதுன்னு டாக்டர் அப்துல் கலாமே சொல்லிருக்காங்க. வாங்க முன்னேற்றத்துக்கான கனவு காணலாம்னு சொல்றாங்க மயிலாடுதுறை மாவட்டம் கோமலை சேர்ந்த சரவணன். சரவணன் மளிகை கடை வச்சிருக்காங்க. மனைவி ராஜேஸ்வரி கடையில உதவியா இருக்காங்க. மகன் ஈஸ்வர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. மகள் புவனேஸ்வரி 9th படிச்சிட்டு இருக்காங்க. சரவணனோட மளிகை கடையில எப்போதும் பண்பலை தான் ஒழிச்சுகிட்டே இருக்குமா. காலையில 5:50 இருந்து இரவு 11 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டே இருக்குமா. மதிய உணவு இடைவேளை அவங்களோட எஃப்எம்க்கு கிடையவே கிடையாதா. அப்படி ஒரு ரசிகர்னா பாருங்களேன், சரவணனுக்கு தன்னோட குடும்பம்னா ரொம்ப பிடிக்குமா. கேட்டு தெரிஞ்சு போமா.

0: பார்த்தது ஒன்னதான்.
1: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. அட்ரஸ் சக்க அட்ரஸ் சக்க. திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்.
2: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: உண்மை கூட பொய்தான், புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். இந்த நாளை இனிமையா கடக்க காலை வணக்கத்தோட வராங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையைச் சேர்ந்த கோமதி ஸ்டெல்லா. கோமதி ஸ்டெல்லா இல்லத்தரசி கணவர் சேகர் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறாங்க. மகள் ஸ்வர்ணலதா எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறாங்க. கோமதி எம்பிராய்டரி ஒர்க் எல்லாம் விரும்பி செய்வாங்களாம். வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு மீதம் உள்ள நேரத்துல எம்பிராய்டரி ஆரி ஒர்க் எல்லாம் செய்வாங்களாம். இதெல்லாம் தன்னோட மகள் ஸ்வர்ணலதாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஓகே வாங்க, நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கோமதி வீட்டுக்கு போயிட்டு நாமளும் போயிட்டு எம்பிராய்டரி ஆரி ஒர்க் எல்லாம் கத்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி கோமதி கேட்ட படல ஒலிபரப்பிட்டு

நேரில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பான பாடல் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அதுக்கு நீங்க நாங்க சொல்ற அலைபேசனுக்கு கால் பண்ணி உங்களது பேரை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்தின விவரங்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுவும் 7:30 to 7:30 வரை கால் பண்ணுங்க. பாடல்களோட பரிசும் காத்துக்கிட்டு இருக்கு. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18. சரி நேரங்களே, நாங்களும் வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஸ்தூரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ் சக்க, அட்ரஸ் சக்க.
2: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்கடகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. ABC Gold Palace.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ABC Gold Palace திருத்துறைப்பூண்டி.
4: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன்,
5: படைப்பு வெங்கடேசா மீடியம் விஷ்ணு.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. மேலும் 750 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களில் 133 பேர் இந்தியர்கள் என்று தெரியவந்துள்ளது. திபெத் பகுதியிலிருந்து உருவான இந்த திடீர் வெள்ளம் மத்திய நேபாளத்தின் பல நகரங்களையும் கிராமங்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. பல முக்கியமான பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 12 நீர்மின் திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 8:37 மணிக்கு திபெத் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதற்கு 3 நிமிடங்களுக்கு பிறகு திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் காரணமாக பனிப்பாறை ஏரி உடைந்து பெருமளவில் தண்ணீர் வெளியேறி இருக்கலாம் என்றும் அதுவே திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஹெண்டே ஆற்றில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீர்மட்ட உயர்வு காரணமாக கோஷி ஆற்றின் வழியாக பெருமளவு வெள்ளநீர் திரிசூலி ஆற்றுக்குள் புகுந்ததாக நேபாளத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. அதன் பின்னர் ஆற்றின் நீரோட்டப் பாதையில் வெள்ளம் வேகமாக பாய்ந்து பல மாவட்டங்களை சூழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவு வரை பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் வெள்ளத்தில் 157 பேர் உயிரிழந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 500 மேற்பட்டோரை கண்டுபிடிக்கும் பணியில் இராணுவத்தினரும் பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தை ஒட்டியுள்ள சீன பகுதியில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 265 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனை சீன அரசின் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இதுவரை சுமார் 100 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 30 பேர் காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேபாளத்திற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். இந்திய பிரதமர் தெரிவித்த ஆதரவு மற்றும் மனிதாபிமான உதவிக்காக நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஏற்கனவே நேபாளத்திற்கு முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் காணாமல் போன அல்லது சிக்கித் தவிக்கும் இந்தியர்களுக்கு உதவுவதற்காக அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. நேபாள சுற்றுலா வாரியமும் உதவிக்கான தொலைபேசி எண்களை வெளியிட்டுள்ளது. கட்டணமில்லா அவசர உதவி எண் 1144 மற்றும் 9851289445 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன இந்தியர்களில் குறைந்தது 50 பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் என்று தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் தங்களுக்கான தனி உதவி எண்களை வெளியிட்டுள்ளன. இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தவிர அமெரிக்கா, மலேசியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு இடங்களில் பணியில் இருந்த 80 பாதுகாப்பு படையினர் காணாமல் போயுள்ளதாக நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் வெள்ளத்தால் செயல்பாட்டில் இருந்த 8 நீர்மின் திட்டங்கள் சேதமடைந்துள்ளன. 19 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. நேபாள இராணுவம், காவல் படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து வந்த வெள்ள நீர் பீகார் மாநிலத்தில் உள்ள கண்டக் தடுப்பணையை

0: குறைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ளநீரின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பணையின் 36 மதகுகளும் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாள எல்லையை ஒட்டியுள்ள பீகாரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மேற்கு சம்பரான் மாவட்டத்தில் இந்த தடுப்பணை அமைந்துள்ளது. நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி தடுப்பணையிலிருந்து சுமார் 1.5 லட்சம் கனஅடி நீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டது. அணையிலிருந்து சமீபத்தில் வெளியேற்றப்பட்ட அதிகபட்ச நீர் இது என்றும் வெள்ளநீரின் அளவு மெல்ல குறையத் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் தாக்கம் நமது நாட்டின் எல்லையோர பகுதிகளிலும் ஏற்படக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் உள்ள உள்ளூர் நிர்வாகங்கள், தேசிய பேரிடர் மீட்புப்படை மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் இருக்க அவர் அறிவுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவு மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா நேபாளத்துடன் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். கோவா விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர், சுதந்திரத்தை விரும்பும் ஒரு சமூகம் என்றென்றும் அடிமையாக இருக்க முடியாது என்று கூறினார். கோவாவின் விடுதலைக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பாடுபட்டனர் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். கோவா விடுதலை போராட்டம் என்பது ஒரு பகுதியை விடுவிப்பதற்கான போராட்டம் அல்ல, அது தேசிய உணர்வுக்கான போராட்டம் என்றும் அவர் கூறினார். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளும் தலைமுறையால் மட்டுமே எதிர்காலத்தை சரியாக வழிநடத்த முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வரும் மாதங்களுக்கு தேவையான வெங்காயம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு வெங்காய உற்பத்தி 307 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் குடியேற்ற விசா விண்ணப்பங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க அரசின் நலத்திட்ட உதவிகளை சார்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு விசா வழங்குவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய அமெரிக்கர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பொது நலத்திட்ட உதவிகளை எதிர்காலத்தில் குடியேறுபவர்கள் சார்ந்திருப்பதை தடுப்பதே இதன் நோக்கம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிரீன் கார்டு வழங்குவதற்கான விதிமுறைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. H-1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணமாக 1,03,285 அமெரிக்க டாலர் வசூலிக்கும் புதிய திட்டத்தை ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் முன்மொழிந்திருந்தது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஈன் யோ இங்கை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ராணி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எஹிதின் முகமது எல்ஷர்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ராணியை எதிர்கொள்கிறார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற

0: விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
3: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
5: தலைமுறையா காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ், எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: நேயர்களை இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சியை. உங்களுக்கு வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
6: சைபால் நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்,
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
9: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
9: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: உங்கள் கடை காரைக்கால்,
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
11: ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலையடி வாரத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த மலை ரொம்ப உயரமானது, அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில், முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தான் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலேயே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது, அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும், அதுக்கு அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குதே, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது, நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே, அப்படிப்பட்ட நினப்பெலாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார்.

0: அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிக்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ, 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பாரு, மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூரம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரிகிறத வச்சு நட போட ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சி போய் நின்றுட்டால் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது, கொஞ்சம் தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார் நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நம்ம நிலைய ஒளிக்களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்பானது. நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநிலக்கரை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
4: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
5: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை கரைக்கல் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்.
6: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.

0: நேயர்களின்னு கேட்கலாம். திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும்
1: விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண் தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ்,
2: கேரக்கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
4: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கம்பக்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸ்,
5: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள்.
6: உடம்புல இருக்க விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா அதனாலையும் கூட நம்மளோட இந்த கருவெளியில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஊட்டச்சத்தான உணவு சாப்பிட்டு விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ், அதாவது பப்பாளி பழம், மாம்பழம், இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்க எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதில் விட்டமின் ஏ நிறையா இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாலும் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். இது வரைக்கும் எப்படி அந்த கருவெளினால்

0: வரக்கூடிய பார்வை இழப்பை தடுக்கிறதுன்னு பார்த்தோம். ஒன்ஸ் அந்த கருவிழியில் பிரச்சனை ஏற்பட்டு பார்வை இழப்பு வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த கருவிழியில் தழும்பு ஏற்பட்டதுக்கப்புறம், அந்த வெள்ளை பட்டதுக்கப்புறம் சொட்டு மருந்து போட்டு சரி செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம கண் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை தான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று முழு கருவிழியை நம்ம மாற்றி வைக்கிற மாதிரி, இன்னொன்று முழுசாக கருவிழி இல்லாமல் கருவிழியில் வர ஒரு பாகத்தை மட்டும்தான் நம்ம மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து முழு கருவிழியே எல்லாருக்கும் மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த அறிவியல் வளர்ச்சிகள் காரணமாக கருவிழியில் எந்த பகுதி வந்து டேமேஜ் ஆகிருக்கோ அந்த பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதே மாதிரி அதே கரஸ்பாண்டிங் அந்த தானம் பண்ணுற கருவிலிருந்து அந்த பார்ட்டை மட்டும் நம்ம இதில் பொருத்தி பார்வை நல்லா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கருவிழியில் இருக்க மேல் பகுதியில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னா கண் தானம் பண்ணுறவங்களோட மேல் பகுதியை மட்டும் நம்ம எடுத்து பொருத்தி பார்வை நல்லா கொண்டு வர முடியும். ஒருத்தருக்கு அந்த கருவிழியோட பின்பகுதியெல்லாம் மட்டும்தான் வந்து பிரச்சனை இருக்குன்னா தானம் பண்ணுற கண்ணிலருந்து பின்புறத்தை மட்டும் எடுத்து பொருத்தி பார்வை நல்லா கொண்டு வர முடியும். இப்படி பண்ணுறப்போ ஒருத்தர் கண் தானம் பண்ணுறது ரெண்டு கருவிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு கருவிலையே வந்து நம்ம ரெண்டு விதமான பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதாவது மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு பாதி கருவிலையும், கீழ்ப்புற பிரச்சனைகளுக்கு இன்னொரு பாதி கருவிலையும். ஸோ ரெண்டு பேருக்கு ஒரு கருவில் யூஸ் ஆகும். ஒருத்தர் தானம் பண்ணுற இரண்டு கருவிலிகள் நான்கு பேருக்கு மொத்தமாக யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருவிழி மட்டுமே எடுக்காமல் நம்ம முழு கண்ணையும் கூட ஒரு சில டைம் நம்ம வந்து எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கிறப்போ வெள்ளை முழியும் வந்து ஒரு சில டைம் மற்றவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ் ஆகும். கருவிழி தானம் தவிர இந்த வெள்ளை முழி கண்ணீர் அழுத்த நோய் சிகிச்சைக்கெலாம் வந்து இந்த வெள்ளை முழி தேவைப்படும், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை கருவிழிக்கும் வெள்ளை முழிக்கும் நடுவில் இருக்க அந்த பகுதி தான் வந்து நம்ம ஸ்டெம் செல்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் குறைபாடுலாம் இருக்கும். ஸோ யாருக்கு அந்த ஸ்டெம் செல் குறைபாடு இருக்கோ இறந்தவங்க கண்ணிலேருந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அவங்க கண்ணில் பொருத்தி அதை வந்து குணப்படுத்தலாம். வெறும் கருவிழி மட்டும் இல்லாமல் கருவிழியை தாண்டி வெள்ளமுழி, வெள்ளமுழியை தாண்டி இந்த ஸ்டெம் செல்ஸ், இதெல்லாமே வந்து யார் யாருக்கு என்னென்ன குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பொருத்தி நிறைய பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஃபுட்ஸ், காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய
2: விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண் தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள்.
1: நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஃபுட்ஸ்,
3: கேரட் மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர் கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கம்மக்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர். நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸ்.
4: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
1: தினம் தினம் உங்களோட இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: நேயர்களே, நீரின்றி அமையாது உலகு, அதனால் சேமிப்போம் நீர் துளிகளை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். விடியலின் அழகோடு இனிய இசை கலந்து உங்கள் இல்லம் தேடி வருகிறது இந்த காலை நேரத்து கொண்டாட்டம் காலை காம்போ.
1: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: EMI ஃபெஸ்டிவல்.
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
7: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
6: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
7: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
6: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: நேயர்களே, ஏரிகளை பாதுகாப்பது அடுத்த தலைமுறையின் உயிரை பாதுகாப்பதற்கு சமம். சிந்தனை வரிகளோடு துவங்குகிறது இன்றைய காலை காம்போ.

0: திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்கான அறிவிப்பு. 2026 ஆகஸ்ட் மாதத்திற்கான திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று காலை 10:30 மணியளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மற்றும் வேளாண்மை சார்ந்த தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, கால்நடை பராமரிப்பு துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, வங்கியாளர்கள் மற்றும் பிற சார்பு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க உள்ளனர். மேற்படி கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட முன்னோடி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்கள் விவசாயம் சார்ந்த கோரிக்கைகளை தெரிவித்து இக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிக்கின்றார்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: EMI ஃபெஸ்டிவல்
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி
1: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI ஃபெஸ்டிவல்.
1: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
2: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
1: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒலிபரப்பு உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிக்க தகுதிகள் வயது வரம்பு 20 முதல் 50 வரை, கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விவர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது காரைக்கால் AIR@gmail.com என்ற மின்னஞ்சல்

மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதி. காளைக்காம்போவில் இனி சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருத்துவர் அருள்மிகு மேல மாரியம்மன் திருக்கோயில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை அனுகுணை 7 மணிக்கு வாஸ்து சாந்தி. திருமலை ராயன்பட்டினம் அருள்மிகு அபிராமி அம்மன் உடல்நமர் அருள்மிகு ராஜசோலிச்சர பெருமான் திருக்கோயில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை மூர்த்தி ஹோமம், பிரசனாபிஷேகம், மாலை லலிதா சகசரநாம அர்ச்சனை, அபிராமி அம்மன் வழிபாடு, ஸ்ரீ அபிராமி அந்தாதி பாராயணம். நாகப்பட்டினம் குறிச்சி ஸ்ரீ மழை முத்துமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று இரவு அபிஷேக தீப ஆராதனை அன்னதானம். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரலை என்று பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் மற்றும் கண் நோய் நிபுணர் டாக்டர் வி சிவகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இன்று மாலை 4 பசுமை குரல். மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் கல்லூரி விலங்கியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நேரலை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், வாட்ஸ்அப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: வானொலியின் பண்பலை ஒளிபரப்போடு நாம் அணிந்திருக்கின்றோம். நேரம் காலை 7:55.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
0: நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும்
1: அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்கள்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி.
2: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
3: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
2: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் பறவை அன்னை ஏஜென்சி.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
5: மேலாக விவசாய துறையில் சேவை.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
6: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் உமா, நாகப்பட்டினம் மாவட்டம் இணை இயக்குனர் சுகாதார பணிகள். வரும் 29/8/2026 முதல் வேளாங்கண்ணி மாதா திருவிழா ஆரம்பிக்கவிருக்கிறது. அதற்காக நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிறப்பான ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறோம். ஒரு ஒரு வருடமும் இந்த திருவிழா நடக்கும்போது குறைந்தபட்சம் 5 அல்லது 6 லட்சம் மக்கள் கூடுவார்கள் 29 அன்றைக்கே. மேலும் அவர்கள் அடுத்த ஒரு 10-12 நாளைக்கு இந்த வளாகத்திலேயே இருப்பார்கள். வெளியூரிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் நிறைய மக்கள் வருவார்கள். அவர்களுக்கு தேவையான சுகாதார பிரச்சனைகள் அனைத்தையும் நாங்கள் வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறோம். 108 ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 16 ஆம்புலன்ஸை வந்து ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் எங்கே இட நெரிசல் ஜாஸ்தியாக இருக்குமோ அப்போ அவ்வாறு இடங்களில் வந்து நாங்கள் இப்போவே ஐடென்டிஃபை பண்ணி அங்கங்கே நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். இதில் வந்து ஒரு 5 ஆம்புலன்ஸ் பிரத்யேகமாக அடுத்த மாவட்டங்களிலிருந்து நாங்கள் வரவழைத்திருக்கிறோம். ஏனென்றால் அவை வந்து இந்த நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வளாகத்திலேயே வரும் மக்களுக்கு ஏதேனும் தொந்தரவு இருந்தால் உடனே செயல்பாட்டுக்காக உள்ளது வந்து இந்த 5 ஆம்புலன்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து நாங்கள் வரவழைச்சிருக்கிறோம். மேலும் 4 பைக் ஆம்புலன்ஸ் வரவழைத்திருக்கிறோம். ரொம்ப கூட்ட நெரிசலான இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் நுழைய முடியாத இடங்களில் வந்து இந்த பைக் ஆம்புலன்ஸ்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் எடுத்து அங்கேருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்து வந்திருக்கிறோம். மேலும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போதிய மருந்து மாத்திரைகள் IV ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ரெடியாக வைத்திருக்கிறோம். மேலும் மருத்துவர்கள் சிவிலியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் யாவும் இந்த 10-12 நாட்களுக்கு அவசர தேவை இருந்தாலொழிய விடுப்பு எடுக்கக்கூடாது என்று சர்க்குலர் அனுப்பி வைத்திருக்கிறோம். இல்லை அதை தவிர வார் ரூம்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து 24 மணி நேரமும் எங்களுடைய பணியாளர் ஒருவர் இருப்பார். மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். எந்தவித அசம்பாவிதமும் இன்றி சிறப்பாக திருவிழா நடக்க வேண்டும் என்று வேண்டி அந்த வார் ரூம் நம்பர்னு ஒன்று இருக்கு. எந்த அவசர தேவைக்கும் அந்த நம்பரை அணுகிக் கொள்ளலாம். 7397724815. மறுபடியும் 7397974815. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சி வழங்கிய
1: அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் உமா அவர்கள் வழங்கிய தகவல்கள்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி.
2: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
3: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
2: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் பறவை அன்னை ஏஜென்சி.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை. அன்னை ஏஜென்சி
5: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் பூச்சி மருந்து மற்றும்

0: சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
1: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் காலை 8 மணி.
2: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
3: அனைத்தையும் வாங்கிட
2: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
6: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
7: நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தவங்களுக்கு பயன்படுற பொருள் தான் அவங்களுக்கு சிறந்ததா இருக்கும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட மதிப்பு தெரியாம நம்ம வந்து அந்த பொருளை வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பலனே கிடையாது. ஒரு பனிகாலம், அந்த பனிகாலத்துல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா சேவல் வந்து காலைல வழக்கம் போல வந்து கூவிட்டு குப்பை கடைங்களை போய் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சேவல் பாத்தீங்கன்னா காலால் அப்படியே சீறிவிட்டு சீறிவிட்டு கொத்தி கொத்தி கொத்தி சின்ன சின்ன உணவுகள் கிடைக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மதிப்பே சொல்ல முடியாத அளவுக்குள்ள ஒரு ரத்தன கல் ஒண்ணு அந்த குப்பை மேட்டில் கிடக்கு. ஆனா அதுக்கு வந்து என்னன்னா திரும்ப திரும்ப அதை பாக்குது, திரும்ப திரும்ப அதை போய் கொத்தி பாக்குது, அது ஒரு ரத்தன கல் அப்படிங்கறத வந்து அந்த சேவலுக்கு தெரியாது. ஆனா அது என்ன பண்ணுதுன்னா காலால தள்ளி தள்ளி விட்டுட்டு ஏதாவது தானியங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப திரும்ப போய் தேடிட்டே இருக்கு. அப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு விலை உயர்ந்த அந்த ரத்தின கல் வந்து ஒரு ரத்தின வியாபாரி கையில கிடைச்சது அப்படின்னா அவருக்கு அதோட மதிப்பு தெரியும். ஆனா ஒரு தானியம் கிடைச்சதுன்னா போதுங்கிறது அந்த சேவலோட மதிப்பு. நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மதிப்பு என்ன, நம்மள்ட்ட இருக்க பொருள்களோட மதிப்பு என்ன, நம்மளுடைய படிப்போட மதிப்பு என்ன, நம்ம செய்யக்கூடிய தொழிலோட மதிப்பு என்ன, நம்ம குடும்பத்தோட மதிப்பு என்ன, இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சின்ன குழந்தையில வந்து வீட்டில் வந்து உங்க தாத்தா அப்படி இருந்தாங்க, அப்பா அப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி பிசினஸ் பண்ணாங்க, உங்க அப்பாவோட அப்பா அப்படி இருந்தாங்க, அம்மாவோட அப்பா அப்படி இருந்தாங்கன்னு பெரியவங்க இருந்து நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த மாதிரியான மதிப்போட வளர்ந்துருக்கோம், எந்த மாதிரியான குடும்ப சூழல்ல வளர்ந்துருக்கோம், எந்த மாதிரியான குடும்ப பாங்கு நமக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த சேவலுக்கு போய் ஒரு ரத்தினக்கல்லுடைய வேல்யூ தெரியாத மாதிரி மத்தவங்க நம்மள சொல்லுவாங்க, ஓ நீ அந்த வீட்டாப்பா, அந்த குடும்பத்துல எப்படியாப்பட்ட குடும்பம் தெரியுமா அது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. நம்ம உடனே அப்படி உதட்ட அப்படி சுழிச்சு என்ன நீங்க இப்படி சொல்றீங்கன்னு அலட்சியமா பார்ப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிற மதிப்பு நமக்கு தெரியாததால மத்தவங்க சொல்லும் போது அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. சோ உங்க குழந்தைங்களுக்கு, உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நம்ம வீட்டோட மதிப்பு, நம்ம குடும்பத்துல உள்ளவங்களோட மதிப்பு இதை நீங்க வந்து சொல்லுங்க. அதை நீங்க சொல்ல சொல்ல சொல்லதான் அவங்களுக்கு வந்து அதை பத்தி ஒரு நல்ல உணர்வுகள் வரும். அப்ப மத்தவங்க சொல்லும் போது அதை ஏத்துக்கக்கூடிய பக்குவம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்க அதை பத்தி எதுவுமே சொல்லாமலே விட்டுட்டீங்க அப்படின்னா மத்தவங்க சொல்லும் பொழுது இவங்களுக்கு அது ஒரு ஏளனமா ஒரு சிரிப்புக்கு உள்ள ஒரு விஷயமா தான் தெரியும். அதனால வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, பர்டிகுலரா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்மளுடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்லுங்க. யாராவது எந்தெந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணிருக்காங்க, யாராவது எந்தெந்த விஷயங்களை வந்து மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது ஃபியூச்சர்ல நமக்கும் அந்த மாதிரி வரணும். இந்த குடும்பத்துடைய பாரம்பரியம், இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு, இந்த பெயர் கெடாம, இந்த மதிப்பு குறையாம நம்மளும் இருக்கணும், வாழ்ந்து காட்டணும் இந்த குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வரும். அப்ப நம்மள்ட்ட இருக்கிற பொருளோட மதிப்பை உணராம அதை நம்ம பயன்படுத்தாம வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து இந்த சேவலுக்கு கிடைச்ச ஒரு ரத்தினக்கல் மாதிரி தான். நம்ம வந்து சேவல் கிடைச்ச ரத்தினக்கல் மாதிரி இல்லாம நல்ல ஒரு ரத்தின வியாபாரி கிடைச்ச ரத்தினக்கல் மாதிரி நம்மளுடைய குடும்பத்தையும், நம்மளுடைய தொழிலையும், நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற மதிப்பையும் உயர்த்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருமே நம்மளை பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துருவோம். அப்படி பாராட்டக்கூடிய அளவுக்கு வரும்போது தான் நம்ம வந்து உண்மையான மதிப்பை உணர முடியும். ஏன்னா வேல்யூபிளான விஷயத்தை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வேல்யூ இல்லாத ஒரு விஷயத்தை வெளில எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பப்ளிசிட்டி பண்ணாலும் அது வந்து வேல்யூலெஸ் தான். ஸோ வேல்யூ என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுங்க, பப்ளிசிட்டி பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
6: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம்.

0: விடுகிறேன். அழகில் கைராசி அனைத்திற்கும் நீயாசி நடைபெற வித்தியாளன் போன்றுள்ள மணிக்கூண்டு அருகில் மயிலாடுகிறேன்.
1: நேரம் 8:05. பண்பலையோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். சிந்தனை துளி மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பண்பலியில் இணைந்து நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சினி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
3: EMI Festival.
4: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
3: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
3: EMI Festival.
4: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
3: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

துள்ளி பெறும் பாட்டு நிகழ்ச்சியில உங்கள் உள்ளம் தொட்ட பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0436 8 இணைப்பு எண்ணுடன், 2311 2311 2998 0 2995 8 0 அலைபேசி எண் 9566 4272 2311. உங்களுக்கு விருப்பமான பாடலை நிகழ்ச்சியில வழங்குறதுக்காக உங்களோட இணைஞ்சிருக்கிறேன்னா அறிவிப்பாளர் சுகப்ரியா. இன்னைக்கு நம்மளுடைய பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துல துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வியோட போஸ்டர் பதிவிட்டு இருக்கோம். இந்தியாவின் முதல் அரசு நடத்தும் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது? இதாங்க கேள்வி. இதற்கான விடையை வந்து நேயர்கள் தங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிக்கலாம். இந்தியாவின் முதல் அரசு நடத்தும் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது? இந்த கேள்வியோட போஸ்டர் பதிவிட்டிருக்கோம். அதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் நேயர்கள் தங்களுடைய விடையை தெரிவிக்கலாம். கரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருப்பது துள்ளி வரும் பாட்டு.

0: வெளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையுடன் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார் இங்கிருந்து பேசுறாங்க? வருக வணக்கம். இனிய காலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? என்ன பாடல் சார் வேணும்? நிகழ்ச்சியினுடைய முதல் நேரா இணைஞ்சிருக்கீங்க.
1: தசரா படத்துல இருந்து மைனர் வேட்டி கட்சி.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பி எஸ் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம். இல்லை என்று சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த தலைப்பில் உலாவர இருக்குங்க. நேயர்கள் பங்கெடுத்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொல் அமுது. நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானதை நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்டுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் பறவை அன்னை ஏஜென்சிஸ்.
3: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
9: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
8: EMI Festival.
9: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
8: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: அபிபெரிச்சை நேரம் 8:20. அபிபெரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெரிச்சை.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆகஸ்ட் 21 முப்பது இரண்டு தினங்களுக்கு மட்டும் உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI ஃபெஸ்டிவல். முன்பணம் தேவையில்லை. 0% வட்டி. ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை. முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளிச் செல்லுங்கள். அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க, உடனே அனுமருத்துவமனைக்கு போங்கன்னு. அனுமருத்துவமனை இருதயம் ச
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
7: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
6: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
7: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
6: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: தொழில் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணையக்கூடிய அடுத்த நேரம் இங்கிருந்து பேசுறாங்க, கேட்கலாம். நேரம் 8:21:50 ஆயிட்டு இருக்குங்க. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
8: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்யம் வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: என்ன பாடல் சார் வேணும் தொழில் பாட்டு நிகழ்ச்சிக்காக?
8: தங்கலான் படத்திலிருந்து மினிக்கி மினிக்கி என்ற பாடல் மேடம்.
0: பாடல் கேட்கலாம். நன்றி சார்.
8: நன்றி. வணக்கம்.

0: தொழில்வரும் பாடல் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேரம் இருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேலக்காசகுடி வடிவேலர்.
0: என்ன பாடல் சார் வேணும் தொழில்வரும் பாட்டுல?
1: லியோ படத்துல இருந்து பேடாஸ்
0: பாடல் கேட்கலாம். நன்றி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் செட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ரெஸ்ட் இன் பீஸ்.
1: தொழில்வரும் பாடல் நிகழ்ச்சியோட நாம இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த நேரம் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யார் பேசுறீங்க?
2: சுபிலி அம்மா பட்டேல். நல்லா மேடம். நல்லா இருக்கேன் மேடம்.
1: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன் மேடம்.
1: சூப்பரா இருக்கீங்களா? சரி, என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
2: எனக்கு அமலன் பாடலா மின்னலே மின்னலே என்ற பாடல் வேணும் மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி சார். பாடல் கேட்கலாம். கரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து

0: ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடியம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பண்பலையோடு இணைந்து மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: உங்கள் மனம் செல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
4: August 29-30, 2 தினங்களுக்கு மட்டும். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: August 29-30, 2 தினங்களுக்கு மட்டும்.
4: இஎம்ஐ பெஸ்டிவல்,
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காரைக்கால்
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நம்ம துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வியோட போஸ்டர் பதிவிட்டிருந்தோம். இந்தியாவின் முதல் அரசு நடத்தும் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது அப்படிங்கிறது தான் கேள்வி. நேர்களும் வந்து நம்மளுடைய பண்பலை முகநூல் பக்கத்தில் சரியான விடையை பதிவிட்டிருக்காங்க. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அப்படின்னு சொல்லி என்னென்ன நேயர்கள்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கனரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், கடலூர் சுரேஷ், காட்டுமன்னார்கோவில் மடப்புறம் வேல்முருகன், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், அன்னப்பன்பேட்டை ஜோதி, கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள், சென்னை பிரமிளா தமிழ்ச்செல்வன், தானிக்கோட்டகம் ரவிக்குமரன், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, பூவம் குபேர், ஆண்டிமடம் சுதி சுபிதா, நாகூர் ஜகபர் சாதிக் முகமது யூசுப், ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, நந்தினி சுரேஷ் திருபுவனம், அரியலூர் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, பிரதாமராமபுரம் கவியரசி பிரியா யோகநாயகி அனல்யா, ஸ்ரேயா ஸ்ரீ ஹரிஷ் திருபுவனம், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், திட்டச்சேரி ஃபைஜுர் ரஹ்மான், அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், ஆண்டிமடம் சரவணன், காரைக்கால் சேப்பு விஜயராகவன், குத்தாலம் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி, பூவம் தினேஷ், வனஜா சத்யமூர்த்தி திருபுவனம், தேவனூர் ஜோதிலட்சுமி, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், பண்ணபுரம் ராதாகிருஷ்ணன் தேனி, நீடாமங்கலம் காலாச்சேரி மணிமாறன், காரைக்கால் ஸ்ரீதர், பேரளம் சந்தோஷ்குமார், திட்டச்சேரி நிஷான் ஹலீம், திட்டச்சேரி அஜ்லின், வேதாரண்யம் வடுகநாதன், கத்திரிப்புளம் பாக்கியராஜ், நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால், சோமசுந்தர பிரபு வண்ணாரப்பேட்டை, தலைஞாயிறு கம்பர் பாரி கபிலன், அதம்பார் ராமன், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், இளங்கோவன் வைத்திலிங்கம் கூவாகத்திலிருந்து, ஆனந்தமுருகன், காட்டுமன்னார்கோவில் மீனாட்சி குழஞ்சியப்பன், வாஞ்சியூர் பாத்திமா, ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், காரைக்கால் பிரகாஷ், காரைக்கால் நளினி, அக்கரைவட்டம் உஷா, கும்பகோணம் குமரன், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, திருமலைராயன்பட்டினம் வினோத்குமார், கைலாசபுரம் ரவி, மேலவாஞ்சூர் சம்சுதீன், பூந்தோட்டம் கார்த்திகேயன், டி ஆர் பட்டினம் ரமேஷ், நன்னிலம் நாகை குமரன், சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், வலங்கைமான் துரை,

நெம்மேலி நந்தகுமார், வீரவநல்லூர் கருணாநிதி, குத்தாலம் தேரடி வில்லாளன், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, பட்டாளம் அப்துல் ஜலீல். இந்த நேயர்கள்லாம் முகநூல் பக்கத்தில் சரியான விடை சொல்லியிருக்காங்க கமெண்ட்ல. இந்தியாவின் முதல் அரசு நடத்தும் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமையவுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? கர்நாடக மாநிலம் பெங்களூருலுங்க. இந்த பல்கலைக்கழகம் உலகத்தரம் வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு திறமையாளர்களை உருவாக்குவதிலும் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதிலும் கல்வித்துறை, தொழில்துறை மற்றும் அரசுக்கு இடையான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும். ஆறாம் வகுப்பிலிருந்து செயற்கை நுண்ணறிவு, ஏஐ கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான பிரத்யேக ஏஐ மையமும் உருவாக்கப்படுங்க. கல்வித்துறை, தொழில்துறை, அரசு அமைப்புகளுக்கு இடையான ஒத்துழைப்பை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த பல்கலைக்கழகம் அமைய உள்ளது.

0: ஒளிபரம் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைப்பான் பிள்ளையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடரும் அடுத்த நேரங்க பேசுறாங்க. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் அம்மா. கூறுவது மயிலாடுதுறை மாவட்டம் செமினார் கோயில் என் குணசேகர். நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். இனிய காலை வணக்கம். என்ன பாட்டு வேணும் சார் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து விடுதலை டூல இருந்து தினம் தினம்ங்கிற அந்த இனிய பாடல ஒளி ஒரு பங்கமா வாய்ப்பு.

0: அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி சார். பாடல் கேட்கலாம். நேயர்களுக்கு உலகின் இந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உலகின் இந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
3: ஆகஸ்ட் 29-30 2 தினங்களுக்கு மட்டும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
1: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
2: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளிச் செல்லுங்கள்.
1: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நேர்களை பண்பலையில் இன்று காலை 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் இதை பற்றி கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாள் முழுக்க ரிப்பீட் ஆப்ஷன்லேயே வைக்கணும்னா என்ன பாட்டை செலக்ட் பண்ணுவீங்க? அப்படி நீங்கள் ரிப்பீட் மோடில் கேட்கக்கூடிய பாட்டு அது என்ன பாட்டு அப்படின்னு நம்மளுடைய பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்டரில் நீங்கள் தெரிவிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில். ஒரு நாள் முழுக்க ரிப்பீட் ஆப்ஷனில் வைக்கணும்னா என்ன பாட்டை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. 100.3 பண்பலை ஒளிபரப்பில் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாளிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பண்பலியோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைக்கூடிய அடுத்த நேரம் இருந்து பேசுறாங்க நிகழ்ச்சிக்காக கேட்கலாம். வணக்கம்.
1: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் காரை பண்பலை துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: தாகன் படத்துல இருந்து விழித்துணையே என்ற பாடல்.
0: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆகஸ்ட் 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
1: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
2: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
1: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஆகஸ்ட் 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: இஎம்ஐ பெஸ்டிவல்.
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

நடத்தும் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதில் அனுப்பிகிட்டே இருந்தாங்க. இன்னும் யார் யாரெல்லாம் பதில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து அமுதா சேகர் அனுப்பியிருக்காங்க, அடுத்து மன்னார்குடி கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார்லேருந்து, பேரளம் சிவன்யா சரவணப்பிரியா, நாகூர் ராஜ், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், டிஆர் பட்டினம் நளினி சங்கர், நாகை பாபு, புறவாச்சேரி பிரியா கண்ணன், பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், பூவம் நிலா, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், மதுரை சண்முக சுந்தரம், சுவாமிநாதன் ரேணுகாதேவி, கோமல் சரவணன், இவங்க எல்லாருமே திரும்ப கமெண்ட் பாக்ஸில் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. கர்நாடக மாநிலம் பெங்களூரு இந்தியாவின் முதல் அரசு நடத்தும் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் அமைய உள்ள இடம் கர்நாடக மாநிலம் பெங்களூரு அப்படின்னு சரியான விடை சொல்லியிருக்காங்க.

மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் காலை 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவ

0: நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
1: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லியம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
2: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
1: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லியம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
3: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
4: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
3: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
4: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
5: என்னமா அங்க சத்தம்?
4: சமைச்சுகிட்டு இருக்கேன் மாமா.
2: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
2: ஜிஎல் மருத்துவமனை,
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
5: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
6: தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
5: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
6: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
7: நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
8: முடக்குவாதம் இந்த இதுல இப்போ நம்ம முதல்ல எடுத்த உடனே ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட்டோ இல்ல ஒரு எண்ணெயோ தடவுறது இதுல பலன் அளிக்காது. அதுக்கு பதிலா முதல்ல நம்ம எதிர்ப்பு சக்திய சமநிலைப்படுத்தணும், அதை நார்மலைஸ் பண்ணணும். அதுதான் இந்த நோய்க்கு நம்ம கொடுக்கற ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்கணும். எடுத்த உடனே எண்ணெய் போடவே கூடாது. அண்டு இந்த ஆர்த்ரைட்டிஸ்ல நம்ம எண்ணெய் உபயோகிக்கிறதுனால கண்டிப்பா நோயோட தீவிரம் ரொம்பவே அதிகமாகும். இதில் எண்ணெய் உபயோகப்படுத்தக்கூடாது. டாக்டரோட ஆலோசனைப்படி ஒரு சில எண்ணெய்கள் மட்டுமே, அதுவும் அந்த நோயோட தன்மை மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். அதனால முடக்குவாதங்களில் எண்ணெய் உபயோகிக்காதீங்க. இந்த முடக்குவாதம் வந்து யூஸ்வலாக குளிர்காலத்திலையும் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போதும் அதிகமாகும். இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாகவும், நம்ம சாப்பிட்ற உணவு எப்போவுமே வந்து சூடான உணவாக தான் எடுத்துக்கணும். ஆறின உணவோ இல்லை பழைய உணவுகளோ நம்ம எடுத்துக்கும் போது இந்த நோய் அதிகமாகும். அதே மாதிரி குளிக்கிறதுக்கும் சரி குடிக்கிறதுக்குமே முடிஞ்ச அளவுக்கு சுடுத்த நீரை உபயோகிக்கணும். ஹெவி ஃபுட்டு, அதாவது ரொம்ப ஆயிலியாக இருக்கிறது, இதெல்லாம் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அது வந்து கபத்தை அதிகப்படுத்தும். இந்த நோய்க்கு முக்கியமான காரணம் கபமும் வாதமும் தான். அப்போது இன்னும் மந்தத்தன்மை, மந்தத்தன்மைங்கிறது முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சா நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஆக்சுவலி அது மாதிரி இல்லாமல் மந்தமா இருக்கிற மாதிரியும் டயர்னஸ் இருக்கும், நமக்கு வயிறு உப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், மோஷன் ப்ராப்பரா போவாது, அடுத்த வேளை பசிக்கல, இப்படி எல்லாம் இருக்குன்னா நம்ம உடம்புல போய் ஆமமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம முதல்ல இதை சரி பண்ணணும்னா நல்ல ஜீரணமாகற மாதிரியான உணவுகளை எடுத்து சுடுதண்ணி நிறைய குடிக்கணும். நம்ம அஞ்சரைப்பட்டியிலேயே நம்ம ஜீரகம் இருக்கு, ஓமம் இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து நிறைய உபயோகிக்கிறதுனால இந்த ஹெவியாகிறத வந்து நம்ம தடுத்துக்கலாம். இந்த தயிர், பால் இதெல்லாமே நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா தயிரை விட மோர் தான் வந்து நம்ம சேனல்ஸ்ல போய் அடைக்காம பெனிஃபிட்ஸ் கொடுக்கிறது. தயிர் வந்து ஸ்ரோத்தோரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆமத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதனால அதை டெய்லி எடுக்கக்கூடாது. அண்ட் யூஸ்வலாகவே நைட்ல நம்ம தயிர் கண்டிப்பா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கொள்ளு, உளுந்து இதெல்லாம் இந்த நோயை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கிற காரணத்தினால அதை தவிர்க்கணும். நெல்லிக்காய் பத்தி நம்ம சொல்லலாம். நெல்லிக்காய் இப்போ இந்த இடத்துல நான் ஆட்டோ இம்யூன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தியோட மாறுபாடை நம்ம திருப்பி சமநிலைப்படுத்துறதுக்கு ஒரு சில ட்ரக்ஸ் ரொம்ப முக்கியமா அதில் ஆக்ஷன் பண்ணும். அதில் நெல்லிக்காய், நெல்லிக்காயும் மஞ்சள், சீந்தில் கொடி, இந்த மாதிரி அஸ்வகந்தா, முன்னாடி அமுக்கராச்சூர்ணம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து இம்யூன் சிஸ்டத்தை நார்மலைஸ் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கெல்லாம் தான் இருக்கு. அதில் இந்த நெல்லிக்காயோட பங்கு என்னன்னா நம்மளோட செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதே மாதிரி நம்மளோட எதிர்ப்பு சக்தியையும் கரெக்ட் பண்ணக்கூடிய தன்மை வந்து நெல்லிக்காய்க்கு தான் இருக்கு. இந்த இடத்துல நெல்லிக்காய் பெரிய பலனை கொடுக்கும். மூட்டுவலிக்கான மருந்துகள் எடுக்கும்போதே நம்ம நெல்லிக்காவையும் உணவுல ரெகுலரா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நெல்லிக்காவை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு நெல்லிக்காய் தான் எடுக்கணும், அதற்கு மேலே எடுக்கக்கூடாது, வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது. அதுலேயும் நெல்லிக்காய் நம்ம சொல்கிறது வந்து பெரிய நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காவை தான் சொல்கிறோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
1: காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ் கேட்டீர்கள். நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
1: நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர். தினம் தினம் உங்களோடு இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: நேயர்களே, ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இது 1 லிட்டர் நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், வாட்ஸ்அப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் கொடுப்போம். அதில் ஒரு கேள்வி இருக்கும், உங்களுக்கு ஒரு தலைப்பு இருக்கும், அதுக்கான கமெண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க, அதை நாங்கள் படிப்போம் இல்லையா. அதை படிச்சுட்டு இடையில உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு பாட்டெலாம் கொடுப்போம். இன்றைக்கி அந்த பாட்டு தொடர்பான ஒரு கேள்வியை கொடுத்துருக்கோம். அது என்னென்னா, ஒரு நாள் முழுக்க ரிப்பீட் ஆப்ஷனில், அதாவது ரிவைன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பாட்டை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். நீங்கள் சொல்கிற பாட்டெல்லாம் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கொடுக்க முடியாது, அதுக்கான டைம் இல்லை. வேணால் நீங்கள் சொல்லும்போதே அது மனதால் ரசிச்சுக்கலாம். நிறைய நேயர்கள் வந்து இது வரைக்கும் ஒரு 65 நேயர்கள் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க என்ன பாட்டு அப்படின்னு. என்ன பாட்டாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கும் ஒரு ஆர்வம் தான் இருக்குது. அந்த பாட்டு எங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா, செல்வ சுகப்பிரியான்னு வரல, அங்கே வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஒரு பாட்டு ஒன்று கேட்போம்.

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காரைக்கால் வானொலி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன பாட்டை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ரிப்பீட் ஆப்ஷன்ல வைப்பீங்க, ரீவைண்ட் மோட்ல வைப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நாங்க பாயிண்ட் டு பாயிண்ட் தான், பாயிண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கோம், என்ன பாட்டு மட்டும் தான் கேட்டிருக்கோம். அது ஏன் பிடிக்கும், அது எப்படி பிடிக்கும், அது எதுக்காக பிடிக்கலாம் நீங்க பதில்

0: நாங்க படிக்க மாட்டோம், பாட்டு மட்டும் தான் சொல்லுவோம். சரியா?
1: சரி, ஓகே, சொல்லிடுவோம்.
0: முதல் நேயர் நீங்க ஆரம்பிங்க பாப்போம்.
1: முதல் நேயர் வந்து அழகி படத்துல இருந்து ஒளியிலே தெரிவது கார்த்திகேயன் பூந்தோட்டத்துல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: பூந்தோட்டத்துலேருந்து கார்த்திகேயனா? அடுத்தது படையப்பாலேருந்து வெற்றி கொடி கட்டு அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி கண்டாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாஹுல் ஹமீது ராஜா பார்த்தேன் ரசித்தேன் படத்துலேருந்து எனக்கென ஏற்கனவே அப்படி
0: எச பாட்டு. சரி, எல்லா பாட்டும் எங்களுக்கு தெரியாது. இது வந்து ஜெய்ஹோ பாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக் மில்லியனேர்ல இருந்து கும்பகோணம் செந்தில்நாதன் அந்த பாட்டு பிடிக்கும், அந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து மயக்கமா கலக்கமா சுமை தாங்கில இருந்து காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க.
0: தெரியாதனமா நான் பாடிட்டேன், அதோட விட்டுருங்க அப்படியா.
1: சரி, ஓகே, வாங்க படிச்சிருவோம்.
0: அண்ணாமலை படத்துல இருந்து வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் வேத சத்தியம் மீன் சுருட்டி ராஜா அவங்களுக்கு பிடித்த பாட்டு இது.
1: அடுத்து மலையம்பட்டி மயிலம்பட்டியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, அவங்க பேர் குறிப்பிடல. கோரிப்பாளையத்துலேருந்து என்ன இந்த மாற்றமோ,
0: மயிலாப்பூர் பட்டாபி கோரிப்பாளையம் என்ன இந்த மாற்றமோ.
1: அடுத்ததான் நன்னிலம் நாகைக்குமரன் ஆட்டோகிராஃப்லேருந்து ஒவ்வொரு பூக்களும் சொல்கிறதே.
0: அடுத்தது இளங்கோவன் வைத்தியலிங்கம் கோகம் இளங்கோவன் படிக்காதன் படத்துலேருந்து ஊரே தெரிஞ்சுக்கிட்டேன், சோகப்பாட்டாக எடுத்துட்டாரு.
1: அடுத்து பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் இருந்து ரெண்டு பாட்டு சொல்லியிருக்காங்க. மௌனராகத்திலிருந்து
0: நம்ம ஒன்று தான் கேட்டிருக்கோம் இல்லையா?
1: அப்ப முதல் பாட்டு மௌனராகத்திலிருந்து மன்றம் வந்த தென்றலுக்கு.
0: நல்ல பாட்டு, படமும் அருமையான ஒரு படம் இல்லையா? அடுத்தது நாகை சிக்கல் சரண்யா சரவணன் சொல்லியிருக்காங்க. எஜமான்லேருந்து ஆலை போல் வேலை போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க.
1: ஆணிமடம் கார்த்திகேயன் டிசம்பர்
0: உங்களுக்கு எனக்கு கூட அந்த பாட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா?
1: நிச்சயமா. அதே போல அடுத்ததா வந்து ஆண்டிவிட கார்த்திகேயன் டிசம்பர் பூக்கள் அழகாக சிரித்தது அந்த நிலவு.
0: அழகாக சிரித்தது. சரி, நகை பாபு சொல்லியிருக்காங்க சலங்கைவில் இருந்து மௌனமான நேரம் அருமையான பாட்டு,
1: அருமையா இருக்கும். அடுத்த பாடல் வந்து ராஜாவின் பார்வையில இருந்து அம்மன் கோவில் எல்லாமே அம்மாவின் கோயிலமான இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன் கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: அடுத்தது தில்லையாடி பாலமுருகன் தாய் மூகாம்பிகையிலிருந்து ஜனனி ஆகா.
1: அடுத்தது வந்து ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஆவாரம் பூலேருந்து சாமி கிட்ட சொல்லி வச்சு இந்த பாடல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்,
0: அடுத்தது ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் பூந்தோட்ட காவல்காரன் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லன் அவருக்கு பிடித்த பாட்டை சொல்லியிருக்காரு.
1: அடுத்ததா மெஹந்தி சர்க்கஸ்லேருந்து கோடி அருவி கொட்டுதே அப்படின்னு சதீஷ்குமார் அன்னப்பன்பேட்டையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: சரி, அடுத்தது உன் கூடவே பிறக்கணும் அந்த இது நம்ம வீட்டு பிள்ளை,
1: நம்ம வீட்டு பிள்ளை
0: ஆண்டி மேடம் சுதீஷ் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது வந்து நந்தா திரைப்படத்துலேருந்து முன்பணியா முதல் மழையா நந்தினி சுரேஷ் அனுப்பியிருக்காங்க.
0: நிறைய பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு வருது இல்ல, ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அடுத்தது கோமல் சரவணன் உன் கூடவே பறக்கணும் அவங்களும் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது நீதியின் மறுபக்கத்துலேருந்து மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் அப்படின்னு திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: ஏற்பட்டன ரமேஷ் சொல்லியிருக்காங்க, வந்தால் மகாலட்சுமி என் வீட்டில் என்றும் அவளாட்சி அந்த உயர்ந்த உள்ளம் நினைக்கிறேன் அந்த பாட்டு. படம் பேர் அவங்க சொல்லலை, ஆனால் அந்த படம் தான் நினைக்கிறேன் நான், ரிப்பீட் ஆப்ஷனில் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து நல்லமல் ஷேகலாவுதீன் ஜூலி கணபதியிலேருந்து எனக்கு பிடித்த பாடல்.
0: அது உனக்கு பிடிக்குமா, உங்களுக்கு பிடிக்குமா இந்த
1: பாட்டு? பிடிக்குங்க,
0: நிறைய பேருக்கு பிடிக்கும்,
1: நிறைய பேருக்கு பிடிக்கும்.
0: பாண்டவர் பூமி படத்துலேருந்து தோழா தோழா தோல் கொடு அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சநதிக்குளம் கோவிலில் பிரசன் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது அவன் அவள் அது திரைப்படத்துலேருந்து சங்கீதம் பாடல் இல்லம் சங்கீதம் இல்லம் சங்கீதம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாளிக்கல் பட்டி எழில் முத்துசாமி.
0: நெய்க்குப்பையிலிருந்து சபரிநாதன் குடவாசல் வட்டம். காதல் ஓவியம் படத்திலிருந்து சங்கீத ஜாதி முல்லை. நிறைய பேருக்கு பிடித்த பாட்டு இல்லையா?
1: நிச்சயமா. அடுத்து உயிருள்ள வரை உஷா திரைப்படத்திலிருந்து இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: சுரேஷ் சத்தியமூர்த்தி திருபுவனத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. ஜே ஜே படத்திலிருந்து உன்னை நினைக்கவே அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது தெய்வ வாக்கிலேருந்து வள்ளி வள்ளி என வந்தாள் அப்படின்னு கோவில்பட்டி உதயகுமார் சொல்லியிருக்காங்க.
0: திட்டச்சேரி நிஷான் காலிம் சொல்லியிருக்காங்க, ஒன்றா இரண்டா ஆசைகள் காக்க காக்க.
1: அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று அப்படின்னு தியாகம் திரைப்படத்துல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: நச்சுப்பிள்ளை சொல்லியிருக்காங்க, நிறவில் இருந்து பசமலர் மலர்ந்து மலராத.
1: அடுத்தது வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா கடலூர் சுரேஷ் அழகிய தமிழ்மகன் திரைப்படத்துல வர எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே அப்படின்னு இருக்காங்க.
0: சரி, ஒரு பாட்டா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, விளம்பரம் இருக்குது, அப்புறம் நம்ம ஒரு பாட்டு கேட்கணும். இப்ப நிகழ்ச்சியில
1: கேட்போம்
0: பாட்டு கேட்போம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு

0: காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்
0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுக்கும் தேசிய கந்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
3: மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
5: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விழுங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் வசந்தன் கோ.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
8: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சோர்கள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என்று அமுத்து.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
12: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.

0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக ரிப்பீட் ஆப்ஷன்ல வைக்க சொன்னா ஒரு நாள் முழுக்க என்ன பாட்டு செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்தது சேப்பு விஜய் ராகவன் மேலவோடு துறையில இருந்து சொல்லியிருக்காங்க, சத்ரியன் படத்துல வரும் மாலையில் யாரோ மனத்தோடு பேச இந்த பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா நிகழ்ச்சிக்காக கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லி திலையாடி
0: ஆக்குருமடபுரம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, விருமாண்டி படத்துல உன்னை விட உலகத்துல, உன்னை விட உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல, ஸ்ரேயா கோஷல் பண்ண பாட்டு சொல்லியிருக்காங்க.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அக்கறை வட்டம் உஷா வசந்த கால பறவை படத்துலேருந்து செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல அந்த பாடல் அப்படின் இருக்காங்க.
0: ஐயாவடி அசோக்ராஜ் சொல்லியிருக்காங்க, மன்னன் படத்தில் வரும் அம்மா அம்மா அம்மா.
1: அடுத்து கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து எனக்கு பிடிச்ச பாட்டு தளபதி படத்துலேருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அருமையாக இருக்கும். அடுத்தது வந்து அனுப்பியிருக்காங்க, அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே கத்திரிப்புலம் பாக்யராஜ் மன்னன் திரைப்படத்துலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது பூம்புகார் மேலையில் கோவை செம்பியன் வேட்டைக்காரன் படத்தில் இருக்கிற கண்ணதாசன் வரிகளில் உன்னை அறிந்தால் அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது பாசமலர் படத்தில் இடம்பெற்ற மலர்ந்து மலராத அப்படின்னு சொல்லி குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: அதுதான் அவங்கவுங்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல் அவங்க மனசில் பதிஞ்சிருக்கு இல்லையா.
1: நிச்சயமாக. அடுத்து நாகூர் ராஜ் இவங்க அகத்தியர் படத்துல தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மஞ்சக்கொள்ளை பாலாஜி அம்மாவை பற்றிய பாடல்கள் பொதுவாக சொல்லிட்டாங்க அம்மா பாட்டெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சியை தேதி செய்தியும் கொடுத்துட்டு தொடர்ந்து நம்ம அடுத்த யாரெல்லாம் கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம்.
1: பார்க்கலாம்.
0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 9:30.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
5: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசியில்லா வழியில்லா தயார்.

0: நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்
1: அனைத்து விதமான நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தேதியும் சேதியும் வரலாற்று நிகழ்வுகள் நம்ம நினைவு கூறும் இந்த நிகழ்ச்சி. தேதியும் செய்தியும் இன்று 27 இன்றைய தினம் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து உலக ஏரிகள் தினம். ஏரிகளின் முக்கியத்துவம், அவற்றின் சுற்றுச்சூழல் மதிப்பு மற்றும் ஏரிகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் 27 இதே நாளில் உலக ஏரிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நாம் உண்டாக்கும் மாசுகளினால் ஏரிகள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பது குறித்தும் இந்நாளில் எடுத்துரைக்கப்படுகிறது. இன்று உலக ஏரிகள் தினம்.
5: 1955 இதே நாளில் கின்னஸ் சாதனை புத்தகத்தின் முதல் பதிப்பு கிரேட் பிரிட்டனில் வெளியிடப்பட்ட நாள் இன்று.
4: தமிழிசை கலைஞர் எம்எம் தண்டபாணி தேசிகர் அவரின் பிறந்தநாள் இன்று. 1908 நன்னிலம் திருச்செங்காட்டாங்குடி ஊரில் பிறந்தவர். பட்டினத்தார், நந்தனார் உள்பட சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சங்கீத கலா சிகாமணி விருது, இசை பேரறிஞர் விருது, சங்கீத நாடக அகாடமி விருது போன்ற விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டன.
5: 1956 ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள கால்டர் ஹால் அணுமின் நிலையம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. இதன் மூலம் இது தொழில்துறை அளவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் உலகின் முதல் வர்த்தக அணுமின் நிலையமாக மாற்றப்பட்ட தினம் இன்று.
4: அடுத்த நிகழ்வு தமிழ் அறிஞர் எழுத்தாளர் ந சுப்புரெட்டியார் அவரின் பிறந்தநாள் என்று. திருச்சி பெரக்கம்பி என்ற ஊரில் பிறந்தவர். இலக்கிய நூல்கள், அறிவியல் நூல்கள் என ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. திருவிக்க விருது, திருக்குறள் விருது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, கலைமாமணி விருது போன்ற விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டன.
5: 1939 உலகின் முதல் ஜெட் விமானமான டர்போ ஜெட் இயந்திரம் பொருத்தப்பட்ட ஹெயின்ஹெல் 178 முதல் பறப்பு நாள் இன்று. இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
0: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
5: நிகழ்ச்சியை வழங்கிய திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். மீண்டும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல முகநூல் பக்கத்துக்கு உங்களுக்கு ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அதில் வழக்கம் போல உங்களுக்காக ஒரு ஜாலியான ஒரு கேள்வி. இன்றைக்கி வந்து எப்போதும் நம்ம அந்த கேள்விக்கு கமெண்ட்டை படிச்சுக்கிட்டே பாட்டு கேட்போம். அந்த பாட்டு சம்மந்தமாகவே ஒரு கேள்வி. உங்களுக்கு பிடித்த பாட்டு, அதாவது ஒரு நாள் முழுக்க ரிவின் ஆப்ஷனில் வைக்கணும் அப்படின்னா என்ன பாட்டு செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு நிறைய நேர்கள் கமெண்ட்டில் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதை நாங்கள் படிச்சுட்டே இருப்போம். தொடர்ந்து படிக்க ஆரம்பிப்போம்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: EMI Festival.
6: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
8: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
7: இன்றே பயன்பெறுவி. மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: அடுத்த நேயர் யார் வந்து பாட்டுனாக்க, நாகூர்லேருந்து ஜெகபிரசாதிக் சொல்லியிருக்காங்க. அமர தீப படத்துலேருந்து தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து நிரவி கஜேந்திரன் வந்து ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் ஒவ்வொரு பூக்களுமே.
4: நிறைய பேர் அந்த பாட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அபூர்வ ராகங்கள், ஏழு ஸ்வரங்களில் எத்தனை பாடல், தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து மெல்ல திறந்தது கதவு, வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே அப்படின்னு இருக்காங்க நன்னிலம் சுப்பிரமணியன்.
4: அடுத்தது

0: மஞ்சக்கொள்ளை பால இதான் ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லையா, திரும்ப அனுப்பியிருக்காரு. பொறவாச்சேரி பிரியாக்கண்ணன் சொல்லியிருக்காங்க, பெட்ரோல் தான் பிள்ளையா படத்தில் வந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி பாட்டுதான் சொல்லிருக்காங்க.
1: அடுத்து பாபு திரைப்படத்துல வரக்கூடிய இதோ எந்த தெய்வம் முன்னாலே அப்படின்னு இருக்காங்க. வலங்கைமான் துரை
0: இலங்கை மந்திரி சொல்லியிருக்காங்களா. அடுத்தது சிறைச்சாலை செம்புவை சத்யா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது காட்டுமன்னார் கோவில் குளஞ்சியப்பன் அனுப்பியிருக்காங்க, நான் என்னுடைய பிரியா திரைப்படத்தில் வருகிற ஏ பாடல் ஒன்று, இந்த பாடல் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்கிறாங்க, முள்ளும் மலரும் படத்தில் இருக்க செந்தாண்டம் கோவில் பாட்டு, ஒரு ரெண்டு பாட்டு சொல்லியிருக்காங்க ஒரு பாட்டு.
1: அடுத்து காரைக்கால் நளினி, ஒவ்வொரு பூக்களுமே ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்துன்னு.
0: அடுத்தது வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி, நானே ராஜா நானே மந்திரி, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், இது இந்த பாட்டு இரண்டு நேர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா.
1: ஆமாம்.
0: அடுத்தது ஜான் ஹஜா
1: நஜ்முத்தீன்,
0: இதே கீதம் படத்தில் இருக்கிற சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம்.
1: அடுத்ததா பன்னீர் புஷ்பங்கள்லேருந்து பூந்தளி ராட, ரெண்டு அவங்கள ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்று எடுத்துப்போம். ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் திருக்கலேருந்து
0: பிரதாபராமபுரம் கவியரசன் சொல்லியிருக்காங்க, பயணம் தென்றலுக்கு என்றும் வயது, தென்றலுக்கு என்றும் வயது 16 அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து குத்தாலம் சிவசுப்பிரமணியன், அமரதீபம் படத்துலேருந்து நாணயம் மனுஷனுக்கு அவசியம் இந்த பாட்டு அப்படின்னு இருக்காங்க.
0: இதே படத்துல வேற ஒரு பாட்டு இன்னொரு நேர் சொன்னாங்க இல்லையா.
1: ஆமா,
0: பனங்காட்டாங்குடி அனுஷியா சங்கர் நீர்பறவை பரப்பர நல்லா இருக்கும்.
1: ஆமா. அடுத்து அன்பு சகோதரர்கள்லேருந்து முத்துக்கு முத்தாக பூவும் குபேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: கரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, பாட்சா அழகு.
1: அடுத்ததா சொல்லியிருக்காங்க, ஊரு விட்டு ஊர்லேருந்து சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு இருக்காங்க. நீடாமங்கலம் காலாச்சேரி மணிமாறன்,
0: கோவி கார்த்திகேயன் குடவாசல் அந்த பாட்டு இந்த பாட்டெல்லாம் எப்படி சொல்ல முடியும், இளையராஜா பாடல்கள்.
1: அடுத்து கண்ணுக்குள்ளே வந்த ஈரம் என்ற பாடல் மறுபடியும் திரைப்படத்திலேருந்து நாளுவேதிபதி விஜயா முத்துராமன் இவங்களுடைய தேர்வு
0: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அடுத்தது முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் மகாராசன் திரைப்படத்தில் வரும் அரைச்சி அரைச்சி இந்த பாட்டு சொல்லியிருக்காங்க.
1: திருவிடைமருதூர் கௌசல்யா இவங்க சொல்லியிருக்காங்க, புன்னகை மன்னன் திரைப்படத்தில் வர ஏதோ எண்ணம் வளர்த்தேன், ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: தேவிலுக்கு தூயமணி சொல்லியிருக்காங்க, மாந்தோப்பில் நின்றுனா
1: அமுதா சேகர் சத்ரியன் திரைப்படத்துல இருந்து மாளிகையில் யாரோ மனதோடு பேச,
0: இது ரெண்டு நேரில் சொல்லிருக்காங்க இல்லையா. வசந்த மாளிகை மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, அதம்பா ராமன் சொல்லிருக்காங்க.
1: அடுத்தது சேதுபதி திரைப்படத்துல இருந்து கொஞ்சம் பேசிட வேணாம் அப்படின்னு மின்சார கண்ணன் எஞ்சி
0: குடிக்கணன்
1: சொல்லிருக்காங்க.
0: கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, காதலின் பொன் வீதியில் அது என்ன படம் மறந்துட்டேன், முத்துராமன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அடுத்தது கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி பூன உசுறு வந்துடுச்சு தொடரி திரைப்படத்துல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: செங்குந்தபுரம் நடராஜன் ஆட்டோகிராஃப்ல இருந்து ஒவ்வொரு புக்களுமே மூன்றாவது
1: நேயர். அடுத்து ஒசூர் கோகுமார் கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் கேளடி கண்மணி நினைக்கிறேன்.
0: சுமிதாங்கி மயக்கமா கலக்கமா முன்னாடி ஒரு நேர் சொல்லியிருந்தாங்க இல்லையா.
1: ஆமா நிச்சயமா.
0: டியர் பட்னம் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து குணசுந்தரி செல்வநாதன் வேலங்குடியிலேருந்து தீபங்கள் இரண்டு தீபங்கள் தாயோடு தந்தையரே இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க.
0: படம் என்ன படம் அது,
1: அன்புக்கு ரெண்டு தீபங்கள் தாயோடு தந்தையரே திரைப்படம் குறிப்பிட
0: தெரியல எனக்கும் தெரியல. நாகூர் முகமது ஜலீல் ஜீன்ஸ் படத்தில் வர ஹரஹர ஹைரோப்பா.
1: அடுத்தது வந்து திருபுவனம் ரவி லக்ஷ்மி தனி ஒருவன் திரைப்படத்துல இருந்து தனி ஒருவன் பிறந்து விட்டான்.
0: அடுத்தது பாண்டித்துறை படத்தில் என்ன மறந்த பொழுது பாட்டு வினோத் பொறையாறுலேருந்து வினோத் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து அஞ்சலி அஞ்சலி கீதாஞ்சலி டியூட் திரைப்படத்துல இருந்து டி ஆர் பட்டினம்
0: எபின் மைத்தவரங்காடு மருத வடுகநாதன் தென்மேற்கு பருவ காற்றுல இருந்து ஏடி கள்ளச்சி இந்த பாட்டு சொல்லியிருக்காங்க.
1: பூ திரைப்படத்துல இருந்து ஆவாரம் பூவு பிரியா லக்ஷ்மி கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: அதம்பார் தமிழரசி சொக்கத்தங்கம்
1: எனக்கு மெலோடி பாட்டு பிடிக்கும், சில நேரத்துல கொஞ்சம் ஸ்பீடாவும் கேட்பேன்.
0: பாட்டு
1: வச்சோம்னா ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை அப்படியே கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கும்.

0: திரும்ப கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தோம்னா அதுக்குள்ள மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு.
1: சொல்லுங்களேன், அந்த நாலஞ்சு பாட்டில் ஏதாச்சும் ஒரு பாட்டு,
0: நாலஞ்சு பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டா? இப்போ வந்து ரீசெண்டானா அந்த தினம் தினம் ஓ நினப்பு அந்த பாட்டு கொஞ்சம்
1: காலையில் கூட கொடுத்தீங்களே,
0: காலைல அது நேர் கேட்டாங்க.
1: அதாவது இந்த இந்த டாப்பிக்கை சொல்லிட்டு பாட்டு கொடுக்கும்போது எனக்கு தெரியும் ஆஹா பாட்டு அப்படின்னு
0: இருக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஒரு ரிப்பீட் மூடு இல்லைனா
1: என்ன பாட்டு வைக்கலாம்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. இந்த மியூசிக்கை டெய்லி எப்படியாவது கொடுத்துருவேன் நானு.

0: இந்த பாட்டு தான் அது. ஏதாவது ஒரு பாட்டை நீங்கள் வந்து ரிப்பீட் மோடில் வச்சு கேளுங்க, இந்த பாட்டு தான் கேட்பேன். இது என்ன பாட்டு உங்களுக்கு தெரியுமா?
1: அக்னி நட்சத்திரம்.
0: ஆமாம்,
1: நிகழ்ச்சிக்கு
0: ஒரு பாட்டு விடுப்போமே.
1: கொடுத்துடலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்.
1: உங்கள் மனம் செல்லுமே மளிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேரம் காலை 9:47 ஆயிட்டு. நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லியிருக்கிறோம், நீங்க என்ன படிக்கவே இல்லையா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அடுத்தது பாருங்களேன், பந்தநல்லூர் ரபேகா மனகரவ காவல் படத்துல இருந்து வண்டிகாரன் சொந்த ஊர்
3: மதுரை. அடுத்து வந்து தீனா திரைப்படத்துல இருந்து
0: மனசடி சோர்ந்த மாதிரி இருந்து அந்த பிஜிஎம் கேட்டாலே போதும்.
3: அடுத்து சொல்லாமல் தொட்டு செல்லும் கண்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸ்ரீதர் காரைக்கால் இருந்து.
0: சூப்பர். அடுத்தது புதிய பறவை சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து. இந்த பாட்டு வந்து பிடிக்கும்னு
3: ஜார்ஜ் ஸ்டீஃபன்
0: ஐடியை பார்த்து சொல்றோம் இல்லையா.
3: ஆமா.
0: சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ் அண்ணாதுரை தங்கம்மா வைரம்மா என்ன சொல்ல.
3: அடுத்து யூத் திரைப்படத்துல இருந்து சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சேந்தமன் தெட்டிலேருந்து செல்வி சொல்லியிருக்காங்க.
0: டூயட் அஞ்சலி பாட்டு அப்படின்னு சொல்லி நிமேலி நந்தகுமார் இதுவும் ரெண்டாவது நேரம் சொல்றாங்க.
3: சுமை தாங்கிலேருந்து மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: திட்டச்சேரி ஆனந்த செல்வம் சொல்லியிருக்காங்க கிளிஞ்சல்கள் படத்துல விழிகள் மேடையம் அதுவும் ஒரு மியூசிக் நல்லா இருக்கும்.
3: அடுத்து பிரியமுடன்ல இருந்து பாரதி கண்ணம்மா அப்படின்னு ரவி பாப்பா கோவில்ல இருந்து சொல்லிருக்காங்க.
0: சூப்பர், இது மியூசிக் நல்லா இருக்கும். அடுத்தது தாலாட்டு பாடவா நீதானா நீதானா நிஜ நீதானா
3: மகேஸ்வரி சிவகுமார் அகலங்கடல இருந்து சொல்லிருக்காங்க. அத
0: மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லிருக்காங்க
3: ஜெகமே தந்திரம் என்ன வேணா நடக்கட்டும்
0: நடக்கட்டும்
3: நான் சந்தோஷமா இருப்பேன் ப்ளே பண்ணி விட்டு அப்படியே ஜாலியா இருக்கலாம்.
0: ஆமா.
3: அடுத்தது விருத்தாச்சலத்துல இருந்து அரச குழி ஜான் பீட்டர் மறுமலர்ச்சியில இருந்து நன்றி சொல்ல உனக்கு
0: நான் மேட்டுப்பாளையம் ரவி. நீங்க ரவி எங்களுக்கு தெரியும் என்னன்னு கேட்டிருக்கோம்
3: அதை சொல்லலையே. அடுத்து
0: சித்ரான்னு ஒரு ஐடியில இருந்து அவங்களும் அது
3: விழிகள் மேடையா
0: காப்பி பண்ணி
3: காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க.
0: திட்டச்சேரி ஆனந்த செல்வத்துல இருந்து அப்படியே சுட்டுருக்காங்க
3: சுட்டுருக்காங்க. அடுத்து காரைக்கால் அருள் ஷாலினி ரியா பொற்காலத்துல இருந்து இந்த ஊனம் ஊனம் அந்த பாடல் அப்படின்னு இருக்காங்க.
0: திரும்பவும் இங்க சொல்லிருக்காரு மேட்டுப்பாளையம் ரவி மன மாளிகை ராஜபாட் ரங்கத்துறை.
3: அடுத்து கடலங்குடி பூங்கோதை தில்லானா மோகனாம்பல் நலந்தானா நலந்தானா பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது வரைக்கும் நம்ம வந்திருக்கிற எல்லா கமெண்ட்டும் படிச்சிருக்கோம். அடுத்து தொடர்ந்து நேயர்களும் அனுப்புவாங்க, நம்ம அதுக்குள்ள நிகழ்ச்சியிலையும் ஒரு பாடல் கேட்கலாமா விளம்பர இடைவேளை.
0: கண்டிப்பா ஒரு பாட்டு கொடுத்துட்டு வருவோம்.
4: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைனா.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு பாட்டு பற்றி கேள்வி கேட்டோன்னே ஒரு 107 நேயர்கள் கமெண்ட்ல கொடுத்துருக்காங்க. நம்மளும் பாருங்க, ரொம்ப ஆர்வ கோளாறுல எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டோம்.
4: ஆமா,
3: அப்புறம் இப்போ ஒரு 4 ஏதோ வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கடலங்குடி பூங்கோதையை படிச்சிட்டீங்க
4: தானே? படிச்சு.
3: அடுத்தது வந்து வெற்றி நிச்சயம் பாட்டு. ஏற்கனவே ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, அண்ணாமலை என்று சொல்லியிருந்தாங்க.
4: ஆமா,
3: அதே பாட்டை சிவபுரி சோமசுந்தரம் சொல்லியிருக்காரு.
4: அடுத்து கும்பகோணம் குமரன், 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல ஆகிடுமா, பிச்சைக்காரன்ல இருந்து சொல்லியிருக்காங்க.
3: துளாத மனமும் துள்ளும் இசை பாடி வரும் செந்தில் கண்ணன் பீரலும்.
4: அடுத்ததா தில்லை வில்லாளன், அவங்க சொல்லியிருக்காங்க என்ன விலை அழகே காதலர் தினத்துல இருந்துன்னு சொல்லியிருக்காங்க.
3: ஏன்னா பாட்டு பத்தி கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா.

0: பேர் லைக்கும் பண்ணியிருக்காங்க,
1: கமெண்ட் கொடுத்த நேயர்களுக்கு நன்றி, நிகழ்ச்சி கேட்டு நேயர்களுக்கும் நன்றி. உயிரை உருக வைக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: சிந்தனை அரங்கம். இல்லை என்று சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டுமா?
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
3: தங்க மாளிகை காரைக்கால்
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: தங்க மாளிகை
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி போருக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ பெஸ்டிவல்.
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இல்லை என்று சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டுமா? இது கண்டிப்பாக இதை நம்ம கற்றுக்கணுமா? ஏன்னா நம்மளை நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை, அதை சொல்கிறதுக்கு நிறைய தயக்கம் இருக்கும். அவங்க நம்மளை என்ன நினச்சிப்பாங்களோ, நம்மள்கிட்ட பேசாமல் போயிடுவோமோ, இதை சொன்னதுக்கப்புறம் உறவு இல்லாமல் போயிடுமோ.

0: அப்படிலாம் வந்து ஒரு தயக்கம் இருக்கும். அதனால் நம்ம நிறைய சிக்கலில் மாட்டுவோம் இல்லையா. அதாவது நம்மை வேண்டி வருவோர், நம்மகிட்ட தேடி வருவோருக்கு, வேண்டி வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத மனம் வேண்டும். இதுதான் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கும். ஆனால் நடக்கிறது என்ன, கால சூழ்நிலையில் நடக்கிறது என்ன, இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டி மன நிம்மதியை இழந்து தவிக்கிற அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. அது எந்த சூழ்நிலையில் அந்த இல்லைங்கிற வார்த்தை சொல்லணுமா, இல்லை அப்படிலாம் சொல்லவே கூடாது, யார் வந்து எது கேட்டாலும் நம்மள்ட்ட இருக்கிறத செய்யணும், நம்மளால் முடிந்ததை கொடுக்கணும், செய்ய வேண்டும், அந்த செயலை செய்து கொடுக்க வேண்டும், இப்படி சொல்கிறீங்களா, கற்றுக்க வேண்டான்னு சொல்கிறீங்களா, இல்லை இல்லைன்னு சொல்ல கற்றுக்கணும்னு சொல்கிறீங்களா, என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் அப்படின்னு முதல் நேரம் நம்ம அழைப்போம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன்.
0: வணக்கம்.
1: இளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுகிறோமா?
0: ம், சொல்லுங்கம்மா.
1: நிச்சயம் கற்றுக்கணுமா, எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்ல வேண்டியது இல்லை. அதனால மன அமைதியோட தேவையற்ற பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்கலாம். இல்லைன்னு சொல்லி பழகுவதனால நமது நேரம்.
0: அதாவது இல்லை அப்படின்னா எந்த சூழ்நிலையில சொல்லலாம், குறிப்பிட்டு
1: சொல்லுங்களேன். சரியா முழுமையா செய்யற நேரத்துல அவங்க ஒரு வேலையை கொடுக்கும் போது நம்ம அதை தவிர்க்கலாம். பண உதவி கேட்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தாக்கா வராது, பெருந்தொகையாகவும் இருக்கும். அந்த சமயம் நேரடியாவே மன்னிக்கவும்.
0: ஓகேமா, ஓகேமா. ஒரே ஒரு விஷயம் சொன்னா போதும். இப்ப வந்து நீங்க சொல்லிருக்கீங்க வேலை, நமக்கே வேலை அதிகமா இருக்கும், அப்ப வந்து நம்மள்ட்ட அவங்க ஒரு வேலை சொல்லுவாங்க, அப்ப நம்ம வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டோம்னா நமக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா. நன்றி, நன்றி. ஒரு நல்ல ஒரு கருத்து, முதல் நேரம் வந்து நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க. நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சுருக்கமாக, அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்கள். இப்போ வந்து வேலை பற்றி பேசினாங்க, அடுத்தது பொருளாதாரத்துக்கு போகிறாங்க, அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு காரணி எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையில் நம்ம கற்றுக்கணும், இல்லை கற்றுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன காரணம், இதை மட்டும் சொல்லுங்கள். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், வணக்கம்.
2: நமக்கு போகதான் மிச்சம்னு சொல்லுவாங்க, நாம அனுபவிச்சது போகதான் மிச்சம். எந்த ஒரு உதவியா இருந்தாலும், யாருக்கு நம்ம செய்யறதா இருந்தாலும், அந்த சூழ்நிலையை அறிந்து நம்ம செய்யணும். ஆனா இல்லாண்டு மனித நேயத்தோட நம்ம வாழ்ந்துக்கலாம், இல்லைன்னு பட்டுன்னு எதையும் சொல்ல முடியாது. நம்மளால நம்ம சக்திக்கு ஏன்ற மாதிரி உதவியா இருந்தா செய்யலாம்.
0: சூழலை பொறுத்து மாறுபடும் எனது பதில் அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமாமா.
0: ஓகே, நன்றிமா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: உடையார் பாளையம் அஜிம்.
0: சொல்லுங்க அஜிம்.
3: இல்லைங்கிற சொல்லு ஒரு எதிர்மறை சொல்லுமா? நம்மவர்கள் வந்து நித்தம் நித்தம் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறோம், கடனா பணமா எங்கிட்ட இல்ல, ஐயா சாப்பாடு ரெண்டு நாள் ஆச்சு, போ போ இங்க எனக்கே இல்ல. இந்த சொல்ல நம்ம அவர்கள் வந்து கத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல,
0: ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
3: ஆமா, ஆனா இலகிய மனம் இரக்க குணம் கொண்டவங்க இருக்காங்க பாருங்க, அவசியம் இந்த சொல்ல கத்துக்கணும். இறைவனிடம் கையெழுந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்ற சொல் இறைவன் அகராதியில் இல்லை, நம்மவர்கள் அகராதியிலும் அது நீடித்தால் நல்லது.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அதாவது ஏற்கனவே இந்த இல்லை என்கிற வார்த்தை இருக்குது, ஆனால் அந்த இலகிய மனம் கொண்டவர்கள் அதை வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. அதாவது இல்லை இந்த இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு நகைச்சுவை ஞாபகம் வருது. ஒரு கணவர் வந்து கணவர்கிட்ட வந்து மனைவி சொல்லுவாங்களாம், டீ தூள் இல்லை, சர்க்கரை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கியே, இருக்கு நீ எப்போ தான் சொல்லப்போற அப்படின்னு சொன்னதுனா, மறுநாள்லேருந்து டீத்தூள் டப்பா காலியாக இருக்குது, சர்க்கரை டப்பா காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஒரு நகைச்சுவைக்காக நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த இடத்துல கூட இந்த எதிர்மறையான வார்த்தை இல்லைன்னு சொல்லாமல் நேர்மறை வார்த்தையோடு பேசுங்க அப்படின்னு ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவோம். ஆனால் இது நம்ம வாழ்க்கையில் மற்றவர்கள் நம்மளை நாடி வரும்போது, ஓ ஏதோ ஒரு உதவி தேடி வரும்போது, இது எல்லா சந்தர்ப்பத்திலையும் இல்லை என்று சொல்லாமல் இருக்க முடியுமா, இதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேரம் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
4: செந்தில் கண்ணன் பேரலாம். அதாவது இல்லைன்னு சொல்லக்கூடாது, சில சூழ்நிலை இல்லைன்னு சொல்லவும் தெரிஞ்சுக்கணும். அதாவது சில சந்தர்ப்பங்கள் இருக்கு, அதாவது இப்ப சில பேர்த்த கொடுத்தா திரும்பி வாங்க முடியாது, அதே மாதிரி ஆளுங்கிட்ட அவங்களுக்கு தர்மமா ஏதாவது கொடுத்துட்டு போயிடலாம், ஆனா இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஏதாவது கொடுத்து அனுப்பணும். சூழ்நிலைக்கு பொறுப்பு மாறும் மேடம்.
0: உங்கள்ட்ட இப்ப 10 கிலோ சர்க்கரை கேட்டா 1 கிலோ கொடுத்துருவீங்க, கடனா கேட்டா அது வேற.

0: ரெண்டு பேர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, தொழில் வேறு தர்மம் வேறு. ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சிவபுரிலிருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: பேசுங்க.
1: இல்ல என்று சொல்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டாங்க, இன்னைக்கு அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை அதான் இருக்கு. ஆமா, நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு இரவல் கேக்குறாங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கேக்குறாங்க, கட்டிங் பிளேயர் கேக்குறாங்க, கொடுத்தோம்னா அதை வந்து திருப்பி தரமாட்டாங்க. திருப்பி வர மாட்டாங்க. யார்கிட்ட கொடுத்தோம் நம்ம, ஒரு அவசரத்துக்கு பார்த்தோம்னா பிச்சுக்க வேண்டியதா இருக்கு.
0: நம்ம மறந்து போயிடுது, நமக்கு
1: நல்லா இருக்கும்.
0: அதாவது இப்ப வந்து என்ன சொல்றீங்க, கற்றுக்கொள்ள தேவையில்லை, ஏற்கனவே இந்த வார்த்தை புழக்கத்துல இருக்குது, இந்த பண்பு இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு சொல்றீங்க.
1: நிறையவே இருக்கு.
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம்.
2: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: இல்லை, அதை கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, அது இயல்பாகவே வந்துடும். ஒவ்வொருத்தையும் இயல்பாகவே வந்துவிடும். இருப்பவர்களிடம் இல்லை என்று சொல்வார்கள். அதுக்கு அது வந்து ஒரு ஒரு நாள் முழுவதும் எல்லாரிடமும் சொல்லு, கேட்கக்கூடிய சொல்லுதான் அது. இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்குன்னு தான் சொல்லணும், இல்லைங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. வாய்ப்பு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. அதாவது சொல்லக்கூடாது, இருக்குன்னு தான் சொல்லணும், ஆனால் இப்போ எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இவரும் அந்த பண்பு வழக்கத்தில் இருக்குன்னு சொல்றாரு. வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம். அருள் மாட்டம் அங்கிலேந்த ராமானுஜம் பேசுறேங்க மேடம். இல்லை என்று சொல்லக்கூடாது மேடம். இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க.
0: சரி, அந்த ஒரு உதவியை நம்மளால செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இருக்கு நம்ம செஞ்சு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அது அவங்கள இழுத்தடிக்க கூடாது இல்லையா?
3: ஆமா மேடம்.
0: எல்லா சூழ்நிலையிலும் இருக்கு அப்படின்னு
3: சொல்லணுமா? ஆமா மேடம்.
0: என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. சரி, ஓகே, நன்றிங்க. நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம்.
4: தாராசுரம் சமரசம்.
0: சொல்லுங்க.
4: நன்றிங்க
0: ஐயா.
4: இல்லைன்னு சொல்றது திடீர்னு இல்லைன்னு சொல்றதுல எந்த தயக்கமும் இருக்க கூடாதுமா. அப்புறம் பாப்பா அப்புறம் பாப்போம்னு அவங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் ஊட்ட கூடாது. இல்லைன்னு சொன்னது இல்லைன்னு சொல்லிடுறாங்கன்னா அது தவறு கிடையாது. எனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் இருக்காங்க முன்னோர்கள் எல்லாம். எனக்கு போக இருந்தா கொடுக்கலாம், அதை பத்தி தப்பு இல்ல. இல்லைங்கிற போது திருப்பி அப்புறம் பாப்போம் அப்புறம் பாப்போம்னு அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி ஏமாத்த கூடாது.
0: உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் இல்லையா, அவங்க மனசு புண்படாம அந்த வார்த்தையை நம்ம எப்படி சொல்லலாம்?
4: நிச்சயமா நிச்சயமா சொல்லலாமா?
0: எப்படி சொல்லலாம்?
4: நம்ம வந்து என்கிட்ட இல்லப்பா இருந்தா தந்திருப்பேன், இல்லைங்க எனக்கே வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அன்போடு அனுப்பிடலாம். அதான் என்னோட என்னம்மா.
0: ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: எனக்கு வணக்கம்ங்க.
0: வணக்கம்.
5: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்திலிருந்து கணேசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க.
5: அதாவதுங்க, பக்கத்து வீட்டுல அண்ணன் பேர பேத்தி ஒருத்தி இருக்கா, 3 வயசு ஆகுது. அதே மாதிரியே பக்கத்து வீட்டுல தம்பி பேரை ஒருத்தி பக்கத்து வீட்டுல இருக்கான். ரெண்டு பேரும் நம்ம கேட்டோம்னா, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சோறுன்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், எங்க வீட்டுல பிரியாணி எங்க வீட்டுல கறி சோறுன்றாங்க. எங்கடா ஐயாவுக்கு அப்படின்னா, எங்க வீட்டுல எதுவுமே இல்லையே. அந்த சின்ன வயசுல நம்ம சொல்லி கொடுத்துரு, அப்புறம் இல்லைன்னு இன்னொரு தடவை போய் பழ விடுமாண்டா. அதனால இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க. அதாவது இப்ப ஒருத்தர் உதவி கேக்குறாங்கடா, நம்ம இல்லைன்னு சொல்றதுக்காடி இன்னொரு நாள் பாப்பம் அங்க தோதுண்டா அப்படின்னா, அவங்க அப்ப அவங்க கிட்ட இல்ல போடுறதுக்கு அவங்களே நினைச்சிட்டு போயிருவாங்க.
0: நம்ம இல்லைன்னு
5: சங்கடப்படும். ஏன்னா நான் நிறைய இடத்துல நானே அனுபவிச்சிருக்கேங்க. அது மாதிரி இல்லைன்னு சொல்றது கொஞ்சம் நாக்கு சொல்லா, நம்ம வந்து ஒரு இல்லைன்னு சொல்லாம மூஞ்சி லட்சம் போய் சொல்லாம கொஞ்சம் ஏதாவது சொல்றது, இன்னொரு நாளைக்கு பாப்போம் உங்க தோது அப்படின்னு சொல்லி ஒதுக்கலாம்.
0: என்ன மாதிரி சூழ்நிலையில சொல்லலாம் அப்படின்னு சொல்றீங்க?
5: அப்படின்னா அதே ஒரு உதவி, ஒரு உதவி கேட்டு வராங்க, நம்மளால செய்ய முடியல.
0: அதே பொருளாதார சூழல் தவிர வேற என்னென்ன சூழ்நிலையில நம்ம வந்து வேண்டாம் இந்த இது இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க உங்களோட அனுபவத்துல?
5: இப்ப வந்து நம்ம இப்ப ஒரு வேலையை, நம்ம ஒரு வேலையா இருக்கா, அந்த வேலையை எங்களுக்கு ஒரு வேலை வந்து செஞ்சு கொடுத்துப்பாங்க அப்படின்னு
0: சொல்றாங்க. முதல்நேயர் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. அதாவது குழந்தை வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்லுது, அவங்களோட மனசு குழந்தை, எல்லா குழந்தையும் அப்படிதான் சொல்லும்ல பொதுவா. அடுத்த நேர் வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: வேதாரண்ய மட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
0: அதாவது நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது மேடம். அதாவது நம்ம கிட்ட எந்த ஏதோ அதாவது பொருள் இருந்துன்னா அதுல கொஞ்சமாவது அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஒருத்தர் வந்து பணமே கேக்குறாருன்னு வச்சுக்கீங்களேன், அதை இல்லைன்னு சொல்லாம நாளைக்கு தர்றேன், ரெண்டு நாள் செல்லுவாங்க கண்டிப்பா தர்றேன் அப்படின்னு இல்ல அதை சொல்லணுமே தவிர. ஆனா இந்த இல்லைங்கிற வார்த்தை வந்து மற்றவர்கள் மனதை வந்து புண்படுத்தும், அது கஷ்டப்படுவாங்க. ஏன்னா போனோம் டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
1: சரி, நாளைக்கு நீங்க தரேன்னு சொல்லிருக்கீங்க, அப்புறம் உங்களை நம்பிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க, நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நாளைக்கு கொடுக்க முடியுமா உங்களால?
0: அது ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி நம்ம கொடுத்துடணும் மேடம்.
1: ஓ,
0: கொடுத்தாதான் நமக்கு வந்து சரி. அவங்க வந்து ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கலாம், எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி பணம் கேட்கறாங்க கொடுக்குறோம், அத திரும்ப அவர் எப்படி நாணயமா நடந்துக்கிறாரா, திரும்ப கரெக்டா கொடுக்குறாரா அப்படின்னு
1: ஒரு மனிதர்கிட்ட. இப்ப ஒருத்தர்கிட்ட ஒரு எக்ஸ் கிட்ட நீங்க வந்து ஒரு பணம் கொடுக்குறீங்க, அவர் திருப்பி கொடுக்கல, ஒருத்தர்கிட்ட அனுபவம் இருக்கு. அடுத்தது ஒரு ஒய் வராரு, இவர்கிட்ட நம்ம ஒரு முறை கொடுத்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா இது வந்து இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது இல்லையா? அப்ப நம்ம எப்பதான் மாறுறது?
0: அப்பன்னா அதை வந்து தவிர்த்துடணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த பணம் வந்து சேரல, அதனால குடுக்கறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் தயக்கமா.
1: அப்ப அதை சொல்ல கத்துக்கணும் தானே?
0: கண்டிப்பா கத்துக்கணும்.
1: ஓகே, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: அண்ணத்தர் நாராஜன்
1: சொல்லுங்க ஐயா.
2: இல்லை என்ற சொல்லில வந்து ஏற்றத்தாழ்வு பிறக்குது, அதுல ஒரு சமதர்மமும் இருக்காது. கொஞ்சம் தொலைநோக்கோட பார்த்தோம்னா
1: எப்படி சொல்றீங்க?
2: இல்லை என்ற சொல்ல ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஏன்னா கேட்கிறவங்க வந்து ஒரு உதவியா கேட்பாங்க, இருக்கப்பட்டவங்களா இருக்கும், அவங்க கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில இல்லாம இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு தானே, ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்படும். அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளி கொடுக்கலாம், ஏன்னா என்னத்தை கொண்டு போகணும். ஆனா வச்சுக்கிட்டு இல்லைங்கிறது அதெல்லாம் ஒரு வகையில ஒரு உதவியா செய்யணும் மனம் உள்ளவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது. நன்றிம்மா.
1: பணம் உள்ளவங்கள்ட்ட அந்த மனது இல்லை அப்படின்னு சொல்றீங்க, அது அது என்ன அந்த அது பொருளாதார ஏற்றத்தாழ்வு அது சொன்னார். வணக்கம், சொல்லுங்க.
3: இன்னைக்கு காலை வணக்கம் சகோதரிக்கு, வணக்கம் குருது, மணக்குடி ராஜேந்திரன்
1: சொல்லுங்க ஐயா.
3: அதாவது ஒரு யாசகம் கேட்டு வாசல் வந்து நிற்காங்கன்னு வைங்க, உள்ளே இருந்து வரலப்போ முதல் குரல் வந்து ஐயா இருங்கன்னு சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும். எங்க விட சேர்த்தா நான் எல்லாரும் சொல்ல, முதல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய குணம், அந்த பரம்பரையான வரக்கூடிய குணம் இல்லை என்று சொல்வதுதான் முதல் வார்த்தை. அப்ப என்ன பண்ணாங்க, வீட்டுல இருக்க பெரியவங்க ஒரு தள்ள ஒரு குட்டு குட்டி இல்லைன்னு சொல்லாத, இல்லைன்னு சொன்னா தருத்திரியா அப்படிம்பாங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்கன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ, பொருளாக இருந்தா பொருள் இல்ல பணமாக இருந்தா பணமா கொடுத்து அவங்களை அனுப்புவாங்க. அப்ப மனிதனுடைய குணங்கள் என்ன, பரம்பரையான குணங்கள், அந்த மாதிரி எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அந்த குணங்கள் என்னைக்கும் உயர்ந்த ஒரு நேர்மறையான உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், விட்டு கொடுக்குற எண்ணம் சகிப்புத்தன்மை.
1: இப்ப நம்ம டாபிக் வந்து இல்லைன்னு சொல்ல கத்துக்கணுமா வேண்டாமா?
3: ஏன்னா இந்த மனிதாபிமான மனிதன் ஏன் அதை சொல்ல வர, மனிதாபிமான மனிதன் மனித மனிதன்கள் பெரும்பாலவர்களுக்கு இல்லை என்று சொல்றதுதான் இந்த கருத்தை எல்லாம் சொல்றேன். இல்லையா எந்த ஒரு சேதியை எடுத்தாலும் உடனே இல்லையா நம்ம சொல்றோம், இருக்குன்னு நம்ம இன்னைக்கு சொன்னது இல்லையே. அப்ப நம்மளுடைய மனங்கள் வந்து சீரழிக்கணும்னா நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும், நம்ம குணங்கள் நல்ல குணங்களா இருக்கணும், அது பரம்பரையா வரக்கூடிய குணங்களா இருக்கணும். அந்த குணங்கள் நான் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம இல்லை என்ற வார்த்தை வர இருக்கு பாக்கியதோ, அந்த இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக வேற்று ஒரு மாற்று கற்று போரு.
1: திரும்ப திரும்ப நீங்க வந்து தலை போட்டு தள்ளி தான் போறீங்களா முடிஞ்சு, நம்ம கேக்குறது
3: தள்ளி போலாமா? இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதையெல்லாம் அப்படி காரியங்கள் இல்லைன்னு சொல்லது போது கூட அந்த பொருளோட இணைந்து அதை அது இல்லை என்று சொல்லாமல் வேறு ஒன்றை சொல்லி அந்த இடத்துல ஏற்றத்தாழ்வுன்னு பையா சொன்னார். ஏற்றத்தாழ்வு இருந்தா கூட இல்லை என்று சொல்லாமல் அந்த இடத்தை வந்து சமாளிச்சு நம்ம வந்து பேசணும்.
1: இப்ப வேற வார்த்தை பேசணும் சொல்றீங்க, இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட ஒரு
3: நம்ம பேசினாலும் நம்ம பிள்ளைங்களும் பேசுமா, இல்லைன்னா பிள்ளைங்களும் எடுத்தோன்னு இல்லைன்னு சொல்லும், அதான் நம்ம இல்லை என்று சொல்லக்கூடாது, இருக்கு என்று சொல்வோம்.
1: இப்ப யாரு என்ன சூழ்நிலையில என்ன கேட்டாலும் நீங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க, உதவி பண்றேன் அப்படின்னு
3: சொல்லுவீங்க. என்னால முடிஞ்ச உதவி கண்டிப்பா செய்வோம்.
1: அப்ப முடியாத பட்சத்துல நம்மளால முடியலன்னு சொல்ல முடியும்.
3: ஏமா என்ன, கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு மோட்டோ எடுத்தோட போட்டீங்க, கர்ணன் வந்து என்ன பண்ணா, கர்ணன் வந்து அவன் சேர்ந்து வாங்கிவிட்டான், அவன் செஞ்ச அத்தனை பலத்தையும் வாங்கி வஞ்சகன் யாரு, கண்ணன். அப்ப அந்த கர்ணன் அந்த விளிம கடைசி வரைக்கும் இருந்தா அவன் இல்லைங்கிற அவன் வாயில வரல. அப்ப அதனால என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன பொறுத்த

0: தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க யாரு எது கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட பர்சனல்
1: கூடாது, நீங்க பாட்டி சொல்லி கொடுத்துருப்போம், நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா உனக்கு தருத்திரியம் தான் வரும், வீடு விளங்காது அப்படின்னு நீங்க பாட்டி சொல்லி கொடுத்துட்டு போனது.
0: நீங்க வந்து இது வரைக்கும் அனுபவத்தை கற்றுக் கொடுக்க மனிதர்களை சந்திக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: எப்படி
0: உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அது, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொருளாதார வசதி மனநிலை எல்லாம் இருக்குது, உங்க வளர்ந்த விதம்லாம் இருக்குது. ஆனாலும் வந்து இந்த பொருளாதார வசதியில குறைவா இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே சொல்லணும், எல்லாருமே வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. சரி, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: திருநள்ளாறு நெய்வாச்சேரியில இருந்து ரத்னசாமி பேசுறோமா?
0: நெய்வாச்சேரி ரத்னசாமி.
2: ஆமாங்க.
0: சொல்லுங்க.
2: இருக்கு இல்ல இந்த வார்த்தையை வாழ்க்கையில பயன்படுத்தி ஆகக்கூடிய கட்டாயம் வருமா?
0: இரண்டு வார்த்தைகளும் பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா ஆமா.
0: ஓகே நன்றி.
2: அதாவது யதார்த்தமா ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிடுறோம், ஒரு அம்மா வயசானவங்க ஒரு டீ குடிக்க காசு கேக்குறாங்கன்னு
0: வச்சுக்கோங்களேன்,
2: உண்மையாவே பையில இல்லாதப்ப இல்லன்னு தான் சொல்லணும். அதே இருக்கும் பொழுது இருக்குன்னு கொடுக்கறத தப்பு இல்லைங்க.
0: சூழ்நிலைக்கு ஏற்ப அதை நம்ம பயன்படுத்தணும். சமயோசித புத்தி இருக்கணும் இல்லையா, அந்த புத்தி, இந்த தொலைநோக்கு பார்வையோட இவங்களுக்கு இந்த உதவியை பண்ணலாமா, அதனால நமக்கு நமக்கு நன்மை கிடைக்க வேண்டாம், நமக்கு பிரச்சனை வராமல் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு அந்த இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். சரியா? அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம்.
3: திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி
0: பேசுகிறேன். பாறப்பாளையம் வெங்கடேஷன் தானே?
3: சே ரங்கசாமி என்று.
0: ரங்கசாமி ரங்கசாமி சொல்லுங்க.
3: இல்லை என்பது கத்துக்கோணுமா புதுசாக கேக்குறீங்க? ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறதானுங்க.
0: முதல் நாள் கேக்கும் போதே இது இல்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா உங்களுக்கு அழைச்சல் இல்ல தானே?
3: வேலை முடிஞ்சிருக்குங்க, நிறைய பக்கம் அப்படிதான் நடக்குங்க. போட்டுருவோம் வந்து இருக்கு, அப்புறம் தவிச்சிருவாங்க. ஒருத்தர் சூழல் ஒரு மாதிரி இருக்குதுங்க.
0: ஓகே, எல்லா நேர்களுமே இந்த பொருளாதார சூழல், அடுத்தது இந்த வேலை, நமக்கு ஒரு வேலை இருக்கும் போது மற்றவங்க வேலை கொடுப்பாங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கீங்க. நன்றிங்க ஐயா. வேற என்ன சூழ்நிலையில வரும் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு, இல்லை அப்படின்னு எந்த சூழ்நிலையில் சொல்லலாம், வேறு மாறுபட்ட கோணத்தில் யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே பொருளாதாரத்தை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், நேயில் இருக்கீங்களா?
4: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: தருவராஜன் பேட்டை பீகாரம்.
0: சொல்லுங்க.
4: ஒரு செல்வந்தர் சொன்னது இல்லைன்னு தான் ஒரு டைம் கூட வருஷம் சரியாக விடும், கொடுத்துட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம சங்கடத்திலே இருக்கணும்
0: நடந்துக்கிறத பொறுத்து. அவங்க அந்த விஷயத்துல ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் போது அந்த உறவு கெட்டு போக தான் போகுது இல்லையா? நம்ம இல்ல அப்படின்னு சொல்றதுனால அந்த கொஞ்ச நாள் பேசாம இருக்கலாம், திரும்ப ஒரு நாள் அந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அந்த உதவியை பண்ணிட்டு நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டி இந்த மனஸ்தாபம் வரும்போது அந்த உறவு வந்து நிரந்தர ஒரு பிரிவுக்கு காரணமாகவும் இருக்குது. வேற என்ன சூழ்நிலையை நம்ம இல்லைன்னு சொல்ல கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க.
5: அதம்பா ராமன்.
0: சொல்லுங்க ஐயா.
5: கொடுத்து விட்டு வருத்தப்படுறதை விட இல்லைன்னு சொல்றது நல்லது மேடம். கொடுத்ததை கேட்டா அடுத்தது பக
0: இல்லைன்னு சொல்லிதான் அப்படின்னு சொல்றீங்க.
5: குழப்பத்தை தவிர்க்கலாம். உண்மை நிலவரத்தை இல்லைன்னு சொல்லிவிட்டோம், நேர்மையான அறிவிப்பது நல்லது. எதிர்பார்ப்புல ஒரு தெளிவு இருக்கும், தேவையற்ற ஏமாற்றத்தை தவிர்க்கலாம்.
0: ஓகே நன்றி
5: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி. அதாவது எவ்வளவு நல்ல மனிதர்களா இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு உதவி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னாக்க அதை திரும்ப நம்ம கேட்கும் போது அவங்களோட சுயரூபம் அப்பதான் வெளிப்படுது. அது பத்தி நம்ம அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு போம் இல்லையா? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த நேர் வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
6: ஈரோடிலிருந்து சந்தை சிவசண்முகம்.

0: என்னன்னு சொல்லுங்க ஐயா.
1: ஒரு கடை வச்சிருக்கோம். கடை வச்சிருக்கும் போது வாடிக்கையாளர் வருவாங்க, ஒரு நேரத்துல கையில காசு இருக்காது, கடை
0: கேட்பாங்க
1: இல்லைன்னு சொல்ல முடியாது, கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க நம்மளோட வாடிக்கையாளர். அந்த ஒரு முறை கொடுக்கும்போது அவர்கள் அது சரியாக நாணயமாக செலுத்தி விட்டால் அவர்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து.
0: நன்றி நன்றி. இல்லை, வழக்கமான வாடிக்கையாளர் இல்லாமல் ஒரு புதிய வாடிக்கையாளர் வந்தாலும் அந்த நம்பிக்கை அவங்க மீது நீங்கள் வைப்பீர்களா? பாருங்கள், கேள்வியே கேட்காதீங்க, நாங்கள் சொல்கிறது சொல்லிட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
2: நாகூர்லேருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: ம், சொல்லுங்க ஐயா.
2: மேடம், வந்து ஒரு ஆள் கடன் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், இல்லைன்னு சொல்லாமல் ஒரு 1000 ரூபா கடன் கேட்குறான்னு வைங்க, ஒரு 200 ரூபா கொடுத்து இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இது கொடுக்க வேணாம்னு சொல்லி தவிர்த்திடலாம். அதாவது அதுக்கு என்ன சொன்னா 1000 ரூபா திருப்பி வராது, நமக்கு 200 ரூபா நஷ்டத்தோட போயிடும். அதனால வந்து இல்லைங்கிற குணம் இல்லாம இந்த மாதிரி ஏதோ கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை நம்ம வந்து கடன் கேட்க மாட்டாங்க.
0: நல்ல ஒரு நடைமுறை இது. நன்றி நன்றி.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: August 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
5: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
6: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
5: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: August 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
5: இஎம்ஐ பெஸ்டிவல்.
6: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
5: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
11: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சுல் அமுது, தார்பாய்கள், கிரீன் அண்ட் ஹோஸ், நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

எங்கில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
3: உங்கள் மனம் செல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
4: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
3: அழைக்கிறது
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இல்லை என்று சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டுமா, இதுதான் இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி தலைப்பு. ஒரு இரண்டு நேயர்கள் வந்து இல்லை அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது, இருக்குன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தாலும், ஒரு நெருங்கிய உறவாக இருந்தாலும், ஒரு தர்மத்திற்கு எதிரான ஒரு செயலை செய்ய சொல்லும் பொழுது, அல்லது சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயலை செய்ய சொல்லும் பொழுது, இல்லை அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வராமல் இருக்குமா? உங்களால் அந்த செயலை செய்ய முடியுமா?

0: ஒரு கேள்விக்குறி இருக்குது இல்லையா. அதே மாதிரி என்ன உறவாக இருந்தாலும் இல்லை நட்பாக இருந்தாலும் கொள்கைகளை எல்லோருமே மாறுபட்டு தான் இருப்போம். உங்களுக்கு ஒரு கொள்கை, எனக்கு ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கைகளுக்கு எதிராக, என்னோடய கொள்கைக்கு எதிராக என்ன ஒரு செயல் செய்ய சொன்னால் நான் செய்யணுங்கிற அவசியம் இருக்குதா? இல்லை இல்லையா. அது மனது ஒத்து வருமா? அதற்கு வராது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இல்லைன்னு சொல்லி தானே ஆகணும். அப்படிலாம் இல்லை, நான் இல்லைன்னு சொன்னதே கிடையாது, இருக்குன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் அது வாய் வார்த்தைக்கு வேணால் அது சாத்தியமாகலாம். நடைமுறை வாழ்க்கைக்கு அது சாத்தியமாக இருக்குமா? இருக்குமா அப்படின்னு அடுத்த நேயர் சொல்ல வராங்க. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: நம்ம வந்து இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்லி யாரும் கற்றுக்க வேண்டியது இல்லை மேடம். இல்லைன்னு சொல்றதுக்கு யாருமே கத்துக்க, குழந்தைங்க கிட்ட கூட நம்ம போய் ஏதாவது ஒன்று கேட்டோம்னா இல்லை இல்லை அப்படிம்பாங்க. அதை வந்து சில பேர் என்ன பண்றாங்க, இல்லைன்னு சொல்றது வந்து முதல்ல தப்புங்கிறாங்க. எதுவுமே கேட்டு இல்ல, அப்புறமா அந்த இல்லைங்கிற வார்த்தை தான் முதல்ல வருது எல்லாருக்குமே. இது யாரும் கத்துக்க வேண்டியதே இல்ல. எப்பயுமே வந்து எது கேட்க போனாலுமே நம்ம வந்து எல்லாருமே வந்து அது இல்லைங்கிற வார்த்தையை சொல்லாம இருக்கணுங்கிறாங்க குடும்பத்துல வந்து எல்லாருமே.
0: இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இல்லை என்ற சொல் வழக்கத்துல இருந்துட்டு தான் இருக்கு. அந்த பண்பு அதை வந்து நம்ம வந்து சூழ்நிலையை பொறுத்து நம்ம வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா. அடுத்த நேர் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், நயன் இருக்கீங்களா? அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரில் இருந்து அலோன்ஸ் ராஜிமா.
0: சொல்லுங்க.
2: அதாவதுமா இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆனா இடம் பொருள் பார்த்து கற்றுக்கொள்ளதாம வேணும். ஒருத்தர் வந்து ஒரு பண உதவி கேட்கிறாருன்னு
0: வைங்க,
2: அது குடும்பத்துக்கு பயன்பட்டுச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி செய்யலாம். அதே நேரத்துல நம்ம குடுக்கற பணத்தை வச்சு அவரு ஒரு தவறான செயலுக்கு ஈடுபடுறாருங்களா, அப்ப கண்டிப்பா நம்ம இல்லைன்னு சொல்லிருந்தோம்.
0: சரி. அதாவது எல்லாருமே இது வரைக்கும் ஒரு 39 நிமிஷங்கள் ஆக போது எல்லாருமே பொருளாதாரத்தை வச்சுதான் பேசுறோம். பொருளாதார சூழலை தவிர்த்தும் நிறைய சூழ்நிலைகள் உண்டு நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு. வேற ஏதாவது உங்க அனுபவத்துல இருக்குமா?
2: நிறைய இருக்குமா, என்ன சுத்தி சுத்தி வந்தா பொருளாதாரத்துலதான் வந்து முடியுது.
0: சரி, இப்ப உங்களுக்கு எத்தனை பசங்க திருமணம் ஆயிட்டா? உங்களுக்கு நிறைய தீய பழக்கங்கள் இருக்கு, ஆனா எனக்கு என்னோட தங்கச்சி பையன், என்னோட அக்கா பையன், என்னால மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்களா?
2: இல்ல இல்ல, அக்கா பையனுக்கு தான் கொடுத்த, தாய் மாமனுக்கு. பையன் நல்ல பையன், ஆனா அவங்க எந்த எதுவும் கேட்கல.
0: சரி, உங்க நல்ல பழக்கங்கள் இருக்கு அப்படிங்கறனால நீங்க வந்து மருமகனா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஒருவேளை சரி, அப்பனா வேண்டாம், இத பத்தி நம்ம பேசினா உங்க குடும்ப பத்தி பேச வேணாம், வேற நேரிட்ட இதை பத்தி பேசிப்போம்.
2: அப்ப
0: அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம மறுத்து தானே ஆகணும், இல்லைன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குதானே? அப்ப எல்லா சூழ்நிலையிலும் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஓகே, நன்றி.
2: வார்த்தையே கொஞ்சம் அமங்கலமான வார்த்தைமா.
0: அது என்ன சொல்லலாம் சொல்றீங்க?
2: ஒரு பேச்சு முடிக்கிறதுக்கு உடனே இல்லைன்னு சொல்லிடலாம்.
0: மறுப்பு வார்த்தைகள் இருக்குது, அவங்க மனசு புண்படாம நிறைய வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகள்ல சொல்லிதானே ஆகணும் அந்த நேரத்துல இல்லையா? நம்ம இல்லன்னு மட்டும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லல. அது எல்லா வார்த்தைகளும் நம்ம நிகழ்ச்சியில கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? தலைப்பு சுருக்கமா இருக்கணும்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே, நன்றி நன்றி நன்றி. சூழ்நிலையை பொறுத்து இது வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு செயல். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த வந்து நம்ம பயன்படுத்திட்டு தான் இருப்போம். என்னால் முடியல, இப்போ அந்த சூழ்நிலை எனக்கு இல்லை, உங்களுக்கு உதவுறதுக்கு எனக்கு சூழ்நிலை இல்லை, எனக்கு அந்த என்னால் இப்போதைக்கு முடியாது, இல்லை வேறு நீங்கள் பார்த்துக்கோங்க, வேற ஆள் பார்த்துக்கோங்க. இப்படிலாம் நம்ம வந்து எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவது சாத்தியமா அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்த நேர் வணக்கம், வாங்க லைனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், சொல்லுங்கள்.

0: வணக்கம் மேடம். செம்மனார் வேலுமணி நடத்துறேன் மேடம்.
1: ஆ சொல்லுங்க
0: மேடம். சில விஷயத்தை தெளிவா சொல்லிடணும் மேடம், முடியும் முடியாது இருக்குன்னு சொல்லிடணும் மேடம். பின்னாலேயே பசங்களுக்கு நிறைய பேரை பதில் போட முடியாது. அதே மாதிரி குழந்தைங்க இருக்காங்களா, திருவிழா ஆச்சிருக்கும் போது ஒரு பொருள் கேட்பாங்க, அது அவங்களுக்கு தேவைப்படாது. நம்ம அதை வந்து வேணாம்னு சொன்னா வைக்க ஒத்துக்க மாட்டாங்க. அத வந்து நம்ம நாளைக்கு வாங்கி தரோம் சொல்லி அத மாதிரி வாழ்க்கையில போடுவோம்.
1: என்ன பேர் சொன்னீங்க?
0: செம்பனார்
1: கோயில் மணிகண்டன்.
0: மணிவண்ணன்.
1: ஆ சரி ஓகே, நன்றி நன்றி நன்றி. நல்ல ஒரு காரணி சொன்னார் குழந்தைகள்கிட்ட. குழந்தைகள் எது கேட்டாலும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அவங்க மனசை கஷ்டப்படும் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம வாங்கியும் கொடுக்க முடியாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது மாதிரி தான் நம்ம உறவுகள்கிட்டையும் நம்ம புரிய வைக்கணும், நம்ம நிலைமையை புரிய வைக்கணும் இல்லையா. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: ஆறுபாக்கம் கவிதா.
1: ஆறுபாக்கம் கவிதா
2: இல்ல மேடம்.
1: ஏன் சோகமா பேசுறீங்க? என்ன சமைக்கிறதுன்னு இன்னும் முடிவெடுக்கலையா? லேசா தூக்கம் இல்ல?
2: ஆமா மேடம்.
1: சரி பேசிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு பேசிட்டு வந்து திரும்ப கண்டினியூ பண்ற மாதிரி ஐடியா.
2: வளர்க்கப்பட்டிருக்கோம்
1: அப்படிதான். தெய்வத்திட்டையும் வேண்டுதல் அப்படிதான் இருக்கும். வந்து யாராவது கேட்டாக்க இல்லைன்னு சொல்லாத ஒரு சூழ்நிலையை எனக்கு கொடு அப்படின்னு தான் வேண்டுவோம் இல்லையா. ஆனால் நம்மளை சுற்றியுள்ள மனிதர்கள் வந்து வேற மாதிரியான பாடத்தை நமக்கு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இதை நீங்க பின்பற்றுவீங்களா?
2: கத்துக்கணும்
1: அப்படின்னு
2: சொல்றீங்க.
1: நன்றிமா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துறை.
1: சொல்லுங்க ஐயா.
3: அது இல்லை என்ற சொல் இல்லை இல்லை இல்லாட்டினா உலகத்துல மறுப்பு மற்றும் ஏமாற்றங்கிற உணர்வே இருக்காது மேடம். ஆனா எதையுமே பிரித்து பார்க்கக்கூடிய தெளிவு இல்லாம போயிரும். யாருகிட்ட எதை கேட்டாலும் இல்லைங்கிற மறுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் உதவி கேட்டா செய்யாமலும் இருக்க முடியாது. அதனால யாருகிட்டையும் மனக்கசப்போ கோபமா வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே பெற்றுக்கொள்ள சூழலும் வருங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா அதே சமயத்துல ஒரு சிலர் எது கேட்டாலும் பணம்னு கேட்கறதுக்கு முந்தே இல்லைன்னுவாங்க. ஒரு சத்த ஒரு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு இடத்துக்கு போகணும் வரணும் சத்த வரணும் உடனே இல்லை எனக்கு வேலை இருக்கு வேற இயலாதும்பாங்க. அந்த மாதிரி இல்லை இல்லைங்கிறத வந்து கூணுமானதுக்கு இல்லாம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய சின்ன கருத்து. நன்றி.
1: அதாவது நம்ம தலைப்பு என்னன்னா இல்லை என்ற வார்த்தை சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டுமா? இது வரைக்கும் நீங்க வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தலன்னா உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஏதாவது அனுபவம் வந்திருக்கா, சூழல் வந்திருக்கா? இதுதான் இல்லையா.
3: ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற காலத்துல இருந்து இல்லைங்கிறத கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது,
1: தானா வந்துருது.
3: ஆமா. ஆடு குட்டி போடுதுன்னா அது விழுந்து கீழே எந்திரிச்ச உடனே போய் அம்மாவை தேடி பால் குடிக்கிறத கத்துக்கிட்ட வருது. அதே மாதிரிதான் இந்த இல்லைங்கிற சொல்லும்.
1: சரி. ஓகே ஓகே நன்றி. அதாவது இனிமே கத்துக்க வேண்டாம். ஆனா நிறைய பேர் வந்து எப்ப பார்த்தாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக இந்த தலைப்பு இல்ல. சில பேர் வந்து இந்த இல்லைங்கிற சொல்லாம நிறைய பிரச்சனைகளை மாட்டி ஒரு சில அனுபவங்கள் வந்திருக்கும். இன்னமும் ஒரு தயக்கம் இருக்கும், நமக்கு இல்லைன்னு சொல்லலாமா, சொல்கிறது தப்பா, நம்ம அப்படி விளக்கப்பட்டிருக்கோமே, இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி விளக்கப்பட்டிருக்கோமேன்னு சொல்லி சொல்லி நிறைய அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கான தலைப்பு தான் நிகழ்ச்சி தான் இது. எது கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு அதை அவங்கள பற்றி நம்ம பேச வரல, அவங்க வேற ரகம், அவங்கள விட்டுடுவோம். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா.
4: அதாவது இல்லாதது எதுவுமே நிறைய இருக்கு. ஏன்னா சேமிப்பு இருக்கிறதுனால கடனே கிடையாது. இல்ல எப்பவுமே நான் சுறுசுறுப்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா மனசு வச்சுக்கிறதுனால சோர்வோ கவலைகளோ என்னிடத்துல இல்லைங்கம்மா.
1: சூப்பர். ஆமா,
4: என்னோட பிள்ளைகளை நல்ல பொறுப்பு நோர்ச்சியோட வளர்த்துக்கிறதுனால பிள்ளைகளால ஏதாவது பிரச்சனை வருமோ, அதுகளுக்கு வெளி உலகத்துக்கு போகும்போது அதுகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருமோ, அதுகளுக்கு தெரியாதே எதுவுமே தெரியாம வளர்த்துட்டோமே அப்படிங்கிற

0: என்ன என்கிட்ட இல்ல.
1: உங்க வாழ்க்கை நிறைவா இருக்குது.
0: ஆமா
1: ஆமா. நீங்க வந்து வெளியில வந்து இல்லன்னு சொல்ல சொல்லுவீங்களா?
0: அதான் இப்ப சொல்றேனே, அதையே சொல்லுவேன் நான் வெளியில. யாராவது கவலைப்படும் போது சொல்லுவேன், எதுக்கு கவலைப்படுறீங்க, வாழ்க்கை நிலையேற்றுறது அப்படியே கவலை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே நட போடுங்க. நம்மகிட்ட இல்ல, நம்மகிட்ட இல்லாதது இல்லதன் இல்லவன் மானா மாண்பானா, உள்ளதன் இல்லவன் மானா கடைன்னு வள்ளுவன் சொல்லுது இல்லையா. ஒரு பெண் வந்து நற்பண்புகளோட நல்ல குணங்களோட வீட்டுல இல்லைன்னா அந்த வீட்டுல வந்து இல்லாதது எது இருக்கிறது எதுவுமே இருக்காங்க. அவளே வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து சைத்த தண்ணியோட நல்லபடியா சிறப்பா அந்த குடும்பத்தை கொண்டுட்டு போது அவட்டை அந்த குடும்பத்துல இல்லாதது எதுவுமே கிடையாது இல்லையா. அழகா சொல்லியிருக்காரு. நன்றிங்க.
1: நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: இனிய முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம்.
2: பஞ்சநதி குளம் கோவில் அவர்கள்
1: சொல்லுங்க ஐயா.
2: நடைமுறையில இல்லைங்கிறது எல்லாருமே இருக்கு, ஆனா வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த இல்லைங்கிற நம்மளோட நம்பி நம்மளை நம்பி வருவாங்க. அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லக்குள்ள அது வந்து அவங்க மனச ரொம்ப சங்கடப்படுத்தும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னே என்னை நம்பி ஒருத்தர் வந்தாங்க ஒரு விஷயமா கேட்கறதுக்கு. அந்த விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறதுக்கு என்னதான் கேட்க வராங்க, உதவிக்கே என்னதான் பார்க்க வராங்க. அந்த சூழ்நிலை நான் என்ன சொல்ல, எதுவா இருந்தாலும் நல்ல முடிவு எடுங்க, என்னால என்றதை செய்யறேன்னு சொன்னேன். நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப சொல்ல உள்ளர என்ன செய்யறாங்க, அவங்க ஏக்கிறாங்க, அப்படி எல்லாமே நல்லா இயங்கிடுது. ஒரு திருமணத்துக்காக வந்தாங்க, திருமணமும் நடந்தது, இப்ப இன்னைக்கு பேரம் பேச்சி எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த முடிவெடுக்க நான் இன்னைக்கு நான் சின்ன சின்ன வார்த்தை இல்லாம போகணும்
1: இல்லாம
2: எடுக்கிற ஒரு தருணத்தை பொறுத்து இருக்கு இந்த சூழ்நிலை சந்தர்ப்பம். அந்த இல்ல இருக்குங்கிறது நம்ம பயன்படுத்துறது அது பக்குவமா பயன்படுத்தணும். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. நல்ல ஒரு வார்த்தையில முடிச்சாரு. பக்குவமா அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும், சூழலுக்கு ஏற்ப பயன்படுத்தணும் இல்லையா. வணக்கம் சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல
3: போறீங்க? வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: நெடுங்காட்டிலேருந்து வீரன் பேசுறேன்
1: சொல்லுங்க ஐயா.
3: இல்லைங்கிறது சில பேருக்கு தானாவே வந்துடும், இதெல்லாம் உள்ளத்துல இருந்து வர்றது. வந்த உடனே சரி ஏதோ ஒரு கேட்க வர்றாங்கன்னு போறேன்னு இல்லைன்னு பஸ்ஸே சொல்லிடுவாங்க.
1: என்ன கேட்க போறேன் தெரியாமலே இல்லைன்னு
3: சொல்லுவாங்க. தெரியாமே சொல்லிடுவாங்க, நான் சும்மா வந்தாங்க ஒரு வேற விஷயமா அதுன்னு பிறகு அதெல்லாம் உள்ளத்துல இருந்தே வர்றது. இப்ப பாருங்க, ஒரு நல்ல மழை நேரம், அப்ப ஒருத்தர் யாகம் வளர்க்கிறாரு, அப்ப விரவு தேவை, மழை நேரத்துல விரவு கிடைக்காதுல ஈரமாதிரி கிடக்கும். அப்ப போய் அர்ஜுனன் போய் கேக்குறாரு, அர்ஜுன் என்ன கேக்குறாரு, இப்ப இந்த ஈரத்துல எங்க இருக்கு விரவு என்கிட்ட இல்லன்ட்டாரு. கர்ணன் போய் கேக்குறாரு, கர்ணன் என்ன கேக்குறாரு, தான் வீட்டுல உள்ள ஒரு தூணை உடச்சி குடுக்கறாரு. அவர் இல்லன்னு சொல்ல அவருக்கு மனம் வரல. அப்ப அவர் விரவு எடுத்துட்டு போகும்போது அர்ஜுனன் கேக்குறாப்புல, இது ஏது விரவு, கர்ணன் கொடுத்தாப்புல தூணை உடச்சி கொடுத்தாப்புலன்னு. அது ஒவ்வொருத்தங்க உள்ளத்தை பொறுத்தது. ஐயோ அவங்க வந்துட்டாங்களே, இல்லாம இருக்க கூடாது. ஜீனியே வந்து வீட்டுல இருக்குன்னா நம்ம டீ போறத கொஞ்சம் வச்சிருப்போம், அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அன்னைக்கு டீ குடிக்காம இருப்பாங்க.
1: ஓகே ஓகே. நன்றி நன்றி. ஃபைனல் டச் என்ன சொல்ல போறீங்க?
3: அடுத்து மேடம்,
1: மாமனார்
3: மாமியா வந்த பிறகு பார்த்தா அவங்க மருமகம் என்ன செய்யறாப்புல, தோசை சுடுறதுக்கு மாவு, ரெண்டே தோசை தான் சுடலாம் மாவு இருக்கு, ரெண்டு தோசை சுட்டுட்டு உட்காந்துருக்காங்க. மாமனார் மாமியா வந்த பிறகு என்ன செய்யறாங்க, ஆளுக்கு ஒவ்வொரு தோசை வச்சிருக்காங்க. அப்ப அவங்க கேக்குற என்னம்மா அது, ரெண்டு தோசை தான் இருக்கு மாவு, ஆளுக்கு ஒன்னொன்னு வச்சுட்டே நீ என்னம்மா செய்வேங்கிறாங்க. அப்ப
4: மருமகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர். தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நமக்கான நேரத்தையும் நம்மளுடைய உழைப்பையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலில் ஒரு வேலையை மற்றவர்கள் நமக்கு திணிக்கும் பொழுது அது கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளால் அந்த நம்மளுடைய சூழ்நிலையை சொல்லி நம்ம முடியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம்.
6: வணக்கம். மேடம், நான் பவித்ர மேனேஜர் அருள் பேசுகிறேன் மேடம்.
1: ஆ சொல்லுங்கள்.
6: ஆ, ஒரு ட்ரிப்பு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் கடன் கேட்டால் கொடுத்துட்டேன். அதை திருப்பி நான் கஷ்டப்பட்டு
1: வாங்கிட்டேன்.
6: மறுவாட்டி ஒரு தர பணம் ரொம்ப ஒரு சூழ்நிலை பணம் கேட்டிருந்தா என்னால இல்லைன்னு சொல்ல முடியல. திருப்பி ஒரு உதவி பண்ணேன், அந்த பணம் இன்னைய வரைக்கும் வரல.

0: அதே சமயம் ஒரு ட்ரிப் அவனுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லை. அது நானும் கேள்விப்பட்டேன், ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. என்கிட்ட இருக்கும் கண்டிப்பா கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கையில என்கிட்ட வந்துட்டான். என்னால இல்லைன்னு சொல்ல முடியல. மகள் வந்து உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கான்றது எனக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்துல நான் இல்லேன்னு சொல்ல முடியாம ஏற்கனவே கொடுத்ததும் வரல, இந்த தரம் வராதோ வருதுன்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் இல்லேன்னு சொல்ல முடியாம நான் வந்து மறுபடியும் அந்த மகளுக்காக ஒரு உதவியை பண்ணேன். அது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன தலைப்புக்காக தான் சொல்றேன். நம்மள்ட்ட இருந்தோம், நம்மள்ட்ட இருக்கு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில வந்துடுறாங்க. நம்ம அந்த சூழ்நிலையில வந்து நம்ம இல்லேன்னு சொல்ல முடியாது.
1: திரும்ப வராதுன்னு தெரிந்தும் அவர்களுடைய சூழ்நிலையை மனசுல வைத்து அந்த உதவியை பண்ணிருக்கீங்க. வரலினா பரவாயில்ல, திருப்பி கொடுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு. நன்றி.
0: நம்மளுக்கு அந்த மகள் உடம்பு சரியில்லைன்னு போது நம்மள்ட இல்லன்னு சொல்ல அந்த மனசு வரல.
1: நன்றி, நன்றிங்க ஐயா,
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி, நன்றி. நேயர்கள் முகநூல் பக்கத்துல ஒரு 45 நேயர்கள் வந்து பதிவு பண்ணிருக்கீங்க, அதை படிக்க ஆரம்பிச்சலாம் இல்லையா.

0: மனசுல வைத்து அந்த உதவியை பண்ணிருக்கீங்க. வரலினா பரவாயில்ல, திருப்பி கொடுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு. நன்றி.
1: நம்மளுக்கு அந்த மகள உடம்பு சரியில்லைன்னு போது நம்மளோட இல்லைன்னு சொல்ல அந்த மனசு வரல.
0: நன்றி நன்றிங்க ஐயா,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. நேயர்கள் முகநூல் பக்கத்துல ஒரு 45 நேயர்கள் வந்து பதிவு பண்ணிருக்கீங்க, அதை படிக்க ஆரம்பிச்சலாம் இல்லையா. ஃபைசூர் ரகுமான் திருச்சியிலேருந்து, இல்லை என்று உடனே சொல்வது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சரவணன், இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு பண்பு அப்படின்னு. மற்றவர்களின் விருப்பத்திற்காக எப்போதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது நமக்கு மன அமைதி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலாச்சேரி மணிமாறன், தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன், இல்லை என்று சொல்லவும் உண்மையை சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம தலைப்பில் வந்து இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு தலைப்புக்காக நம்ம சுருக்கமாக கொடுக்கறது. அந்த நம்ம வந்து நம்மளை தேடி ஒரு வேலைக்காக வரும்பொழுது அதை மறுக்கிறது தான் இல்லையா. அது எப்படி வேணாலும் உங்கள் வார்த்தைகளை நீங்கள் வந்து இனிமையாக பேசலாம், இல்லை அவங்க மனசு கஷ்டப்படும் சொல்லிட்டு வார்த்தைகளை மாற்றி சொல்லலாம். ஆனால் நம்ம அந்த வேலையை மறுக்கிறோம், அதுதான் நம்ம இல்லை அப்படின்னு நம்ம உடனே கோவமாக அவங்கள முகத்திற்கு அடித்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் கணக்கு இல்லை. நம்ம தலைப்புக்காக நம்ம வைக்கிறது இல்லைன்னு அந்த ஒரு வார்த்தையில் அப்படி தான் உணர்த்த முடியும் நம்ம. அடுத்தது குறிஞ்சாகேனி அசூர்தீன் நூர்ஜஹான் அவங்க சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அம்பதுரையன்கோட்டை பாரிவல்லல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் எல்லா நேரங்களிலும் சொல்ல முடியாது அப்படின்னு அசோக்ராஜ் ஐவர்பாடிலேருந்து சொல்லியிருக்காங்க, ஐயாவடிலேருந்து சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டி பொன் அமரவாதி வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்கீங்க. உதவி வாழ்க்கை உதவி சொல் உதவி பொருள் சொல்லோ பொருளோ உதவி செய்ய வேண்டும், இல்லை என்றால் உண்மையை சொல்ல வேண்டும், இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்காங்க, நந்தகுமார் நிமேல் நந்தகுமாரான்னு தெரியல. அப்துல் ரஜாக் திட்டச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, அதாவது தேவையுள்ளவர்களின் வார்த்தை முழுமையாக அமைதியாக கேட்டு நமது நிலைமைக்கு தகுந்தார் போல இல்லை என்று சொல்லை பயன்படுத்தி ஆறுதலான வார்த்தையை அவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். நல்ல ஒரு கருத்து இல்லையா. பைத்தவரங்காடு மருத வடுகநாதன், இல்லைன்னு சொன்னால் தான் நம்ம பிழைக்க முடியும், நம்மள்ட்ட அந்த பணம் கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்காங்க, இல்லை என்று சொல்லிட்டால் ஒரு நாள் வலி, கொடுத்து விட்டு கேட்டால் பல நாள் வலி, அதான் இல்லை என்ற வார்த்தை நாமும் முயற்சிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி ஆனந்த செல்வம், கண்டிப்பாக சொல்ல வேண்டும், நம்மால் முடிந்தால் கண்டிப்பாக சொல்ல வேண்டும், முடியாத பட்சத்தில் இல்லை என்று சொல்வது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினியும் சொல்லியிருக்காங்க, இல்லை என்று சொல்வதற்கு மனம் விரும்பாது, என்னால் முடிந்தவரை அதை செயல்படுத்துவேன், இல்லை என்கின்ற சூழ்நிலை வரும்போது அவரிடம் கேட்டு பார்ப்பேன், கிடைக்கவில்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், என்றதை செய்வோம் இல்லாதவருக்கே, யார் என்ன உதவி கேட்டாலும் எப்போதும் இல்லை என்று சொல்வது மனிதநேய பண்பு ஆகாது, நம் பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்தது போல ஒரு உதவி செய்ய நேரிட்டால் கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் நம்மிடம் உறவினர்களோ மற்றவர்களோ கேட்கும் போது இல்லை என்று சொல்வது நல்லது, கொடுத்து விட்டு கெட்ட பேர் ஏற்பதை விட இல்லை என்று சொல்வது நல்லது அப்படின்னு ஜோதி அன்னபன்பேட்டைன்னு சொல்லியிருக்காங்க. வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் சொல்லியிருக்காங்க, நாளை 8 மணிக்கு உங்களால் வர முடியுமா என்று கேட்டால் எனக்கு வேலை உள்ளது என்று சொல்லிவிடலாம், நம்மிடம் எதிர்பார்க்கிறவர்களிடம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு வழி காட்டும், கண்டிப்பாக நம்மளால் அந்த நேரத்துக்கு போக முடியலன்னா அதை சொல்லிவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தத்தனூர் சமத்துவபுரம் அரியலூர் மாவட்டத்திலேருந்து ஹேமா வசந்தராஜா, வைத்துக்கொண்டே இல்லை என்றால் அது பாவம், இல்லாமல் இல்லை என்றால் அது நியாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேருக்கு நேர் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை அவ்வளோதாங்க அப்படின்னு திருமலசான வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. பாப்பா கோவில் ரவி, இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறதே கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடவாசல் வட்டம் நெய்க்குப்பை சபரிநாதன், இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது நமது மன அமைதிக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது, இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வதன் நன்மைகள் மன அழுத்தம் குறையும், தேவையற்ற வேலைகளை தவிர்ப்பதால் மனபாரம் குறையும், நேரம் மிச்சமாகும், சுயமரியாதை காக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பூந்தோட்டம் கார்த்திகேயன் சொல்லியிருக்கிறாங்க, இருக்கிறத இருக்கு என்று இல்லை என்று என்பதை இல்லை என்று தான் கூறுவேன், அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, இல்லை என்று சொல்ல வேண்டியது நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நம்மிடம் கேட்பவர்களின் மகிழ்ச்சிக்காக சரி என்று தலையாட்டக்கூடாது, அடுத்தவர்களை கவருவதற்காக வீண் ஆடம்பர பகட்டு செலவுகள் கடன் விஷயங்கள் போன்றவற்றில் தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நளினி டிஆர் பட்டினம் நளினி சங்கர், நம்மிடம் இருந்தால் இருக்கு என்று சொல்ல வேண்டும், தேவையான இடங்களில் இல்லை என்று என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும், இஞ்சுக்குடி மின்சாரக்கணன் இல்லை என்ற சொல்லை

கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்ற சொல்லை ஒரு இடத்தில் சொல்லும்போது நமக்கு பாதிப்பு பாதுகாப்பு எல்லாம் நடக்கும் என்றால் நல்லதுதான். பாதிப்பும் வரும் பாதுகாப்பும் இருக்குங்க அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதம்பார் கலைச்செல்வி, இல்லைன்னு சொல்ல மனம் வராது, கொடுத்து விட்டு நான் பட்ட கஷ்டங்கள் அதிகம், அதனால் இடத்திற்கு தகுந்தாற்போல் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. இஞ்சுக்குடி கார்த்தி சொல்லியிருக்காங்க, இல்லை என்று சொல்லை கற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கையில் துன்பம் இல்லை என்ற எல்லை வரை சந்தோஷமாக வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்த்தி. அடுத்தது பனங்காட்டாங்குடி அனுஷியா சங்கர் சொல்லியிருக்காங்க, எல்லாமே இருக்குது என்று சொல்லி கொண்டிருக்கும் போது நாம் அந்த இடத்தில் ஏமாளி ஆகிவிடுகிறோம். நம்மிடம் எல்லாமே இருக்கலாம், ஆனால் எல்லாமே இருக்குது என்பதை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒருவரின் மனநிலை குணம் எப்படி இருக்குது என்பதை பார்த்து நாம் இருக்கா இல்லையா என்பதை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமரைச்செல்வி, இல்லை என்ற வார்த்தையை நம்மிடம் வரக்கூடாது, அதை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே நம்மிடம் இருக்குது என்று சொல்லி பழக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இல்லை என்று சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், மன அழுத்தம் குறையும். எல்லாவற்றிற்கும் ஆம் என்று சொன்னால் வேலை பலு அதிகமாகி மன அழுத்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆயக்காரன் புலம் பழனிவேல், இல்லை என்று சொல்லை தவிர்ப்பதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் ஆச்சியாமன் சொல்லியிருக்காங்க, யாராவது உதவி கேட்டால் இல்லை என்று சொல்வது நாம் அவர்களின் மாசுக்காக சொல்ல வேண்டும். பொருள் உதவியாக இருந்தால் நம்மிடம் இதன் இதான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் என்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிருப்பு சிங்காரவேல் சொல்லியிருக்காங்க, நம்மிடம் இல்லாமல் இருந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது என்று குறைவாக இருக்கிறது, சமாளித்துக் கொள்ளலாம் என சொல்வது தான் மனதிற்கு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடலங்குடி பூங்கோதையை சொல்லுவாங்க, கடன் வாங்கும் வரை நம்மை சுற்றி சுற்றி வருவார்கள், கடன் கொடுத்த பிறகு நாம் தான் அவர்களை தேடி அலைய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அக்கறைவிட்ட முஷா சொல்லியிருக்காங்க, பொருளாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் என்னால் முடிந்தது இவ்வளவுதான் அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருணா சித்ரா, பணத்தை சம்பாதிக்க வேண்டாம், மனுஷங்களை சம்பாதிக்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா பணத்தை சம்பாதித்தான் மனுஷங்களே நம்ம கூட வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்கிறாங்க, என்னங்க இப்படி என்னது இருக்குது, என்னால் முடிஞ்சால் கொடுப்பேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க வலைங்க. அடுத்தது கொடிக்கல் பாளையம் ஜான்ஹாஜன் அஜிமுதின் சொல்லியிருக்காங்க, பொறாமை குணம் இல்லை ஆரோக்கியம் நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தலைப்பு நம்ம கேட்டது வேறு, அவங்கள்ட்ட பொறாமை குணம் இல்லை தற்பெருமை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பக்கீர்சாமி கத்திரிப்பழம் பாக்கிரா சொல்லியிருக்காங்க, இல்லை என்ற வார்த்தை காலத்திற்கு ஏற்றாப்பால் பயன்படுத்த வேணும்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க, நம்மால் முடியாத காரியத்திற்கு தயக்கம் இல்லாமல் இல்லை என்று சொல்வது தான் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவரைக்காடு வித்யா வீரமணி, இல்லை என்று சொல்வது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பர்வாச்சேரி பிரியகண்ணன் சொல்லியிருக்காங்க, என்னிடம் பண வசதி இல்லை ஆனால் என்னிடம் உதவி என்று வந்தால் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நேர்கள் மாறுபட்ட கருத்தை சொல்லியிருக்கீங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, சில நேர்கள் சொல்லி கற்றுக்க தான் வேணும்னு சொல்லியிருக்கீங்க, சில பேர் வந்து கற்றுக்கலாம் வேணாங்க, அது ஏற்கனவே அது அந்த குணநலன் வழக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. நிகழ்ச்சிக்கு வந்த நேர்களுக்கும் முகநூலில் கமெண்ட் கொடுத்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: EMI Festival.
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம்.

நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நித்தம் நித்தம் புது புது தலைப்புகள், தலைப்புகளில் தோழிகளுடனான அழகான கலந்துரையாடல்கள், விருப்ப பாடல்கள். இப்படி வணக்கம் தோழி நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் நம்ம தோழிகளோட பேச அப்படின்னா, சின்ன வயசில் ஆறு, குளம், கிணறு போன்ற நீர்நிலைகளில் குளித்த அனுபவம் உண்டா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். பொதுவாக சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கிராமம் சூழ்ந்த அந்த ஒரு சூழலில் வளர்ந்தவங்க வந்து குளம் அப்படின்றத இடத்துக்கு அதிகமாக போயிருப்பாங்க. அநேகமாக ஒரு 90% வீட்டில் வந்து கிணறு இருந்திருக்கும். பக்கத்தில் ஆறு போகிற இடங்கள் கூட சில பேர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்திருக்கலாம். ஸோ சின்ன வயசில் அந்த மாதிரி ஆறு, குளம், கிணறு போன்ற நீர்நிலைகளில் குளித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அது எப்படி இருந்தது அந்த நாட்களுக்கு போய் அதை யோசித்து பார்க்கும்போது இன்று எப்படி இருக்குது? நம்ம நிகழ்ச்சியில் சொல்லலாம். இது வணக்கம் தோழி. அழைக்கலாம் தோழிகளை 0436 8 இந்த முன்னிணைப்பு எண்ணோட 2312331 அல்லது 2999480 அல்லது 2995580 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். 9566427231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இது வணக்கம் தோழி.

0: தங்களுக்கு மட்டும்
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
2: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
2: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: பண்பலை நேயர்களுக்கு நல் வாழ்த்துக்களை சொல்றாங்க. மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்,
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் அவங்களுடைய அனுபவம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை பற்றி கேட்போம், ஒவ்வொரு கருத்துக்கள் அவங்கள பற்றி கேட்போம், அவங்களுடைய சிந்தனையை சில தலைப்புகளில். அது மாதிரி இன்றைக்கி என்ன நம்ம சொல்லியிருக்கோம்னா, சிறு வயதில் ஆறு, குளம், கிணறு போன்ற நீர்நிலைகளில் குளித்த அனுபவம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியோட இணைய வரும் முதல் தோழி வருக, வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி தெற்குல இருந்து பூங்கொடி அறிவழகன் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறோம் பூங்கொடி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் மேடம். முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு, முதல் நேரம் வந்ததுக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
3: சிறையில் பொத்த சின்னமலர் அப்படிங்கிற படத்துல இருந்து வாசகர் பிள்ளை அந்த பட்டு வேணும் மேடம்.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்க ஊர்ல ஆறு, குளம், கிணறு எந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கா முதல்ல?
3: இருக்கு மேடம், இங்க இருக்கு. அங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது சின்ன வயசுல நான் குளத்துலதான் குளிப்போம், டெய்லி குளத்துலதான் குளிக்கிறது. இங்க கரையில நின்றுட்டு திடீர்னு எத்தனை தடவை நம்ம விழுந்து என்ற மாதிரி எண்ணிக்கிறது, ஒவ்வொருத்தர விழுந்து குளத்துல எண்ணிக்கிறது.
0: என்ன ஊர் அப்பா ஊரு?
3: அப்பா இருந்து வேதாரண்யம் வட்டம் வெள்ளிக்கிடங்கு அப்படிங்கிற கிராமம்.
0: சரி சரி.
3: அப்புறம் வந்து சனி ஞாயிறுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் போவோம். காலையில போறோம் நாங்க, 3-4 மணிக்கு தான் வர்றது.
0: அந்த குளத்துல வந்து மூச்சு பிடிச்சிட்டு இருப்பீங்க?
3: நீச்சல், காக்கா நீச்சல் அடிக்கிறது, தண்ணிக்குள்ள மூழ்கி நீச்சல் அடிக்கிறது.
0: எவ்வளவு நேரம் மூழ்கி உள்ள இருக்கிறோம் அப்படின்னு கவுண்ட் பண்ணி விளையாடுறது எல்லாம் உண்டா?
3: இருக்கு மேடம். இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறது, அதுல போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு பேரா போறது, யாரு முன்னாடி போறாங்க அப்படின்னு ஜெயிக்கிறது அப்படின்னு.
0: நீச்சல் அங்கதான் கத்துக்கிட்டீங்க?
3: நீச்சல் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டேன் மேடம். இப்பயும் நீச்சல், இப்பயும் குளத்துலதான் குளிக்கிறேன். நீச்சல், ஒரு நீச்சல் போயிட்டு தான் குளிக்கிறது.
0: சூப்பர். ஓகே,
3: தண்ணியில திடீர்னு நம்ம ஊர்ல தேத்தாவடியிலயும் நிறைய குளங்கள், வீட்டுக்கு வீடு குளம் இருக்கு மேடம்.
0: வீட்டுக்கு வீடு குளம் இருக்கு?
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் குளம் இருக்கு. அது மாதிரி இப்ப இந்த கோட நேரத்துல ஒரு சில குளங்கள் வச்சு போயிட்டு, இன்னும் ஒரு குளம் நம்ம பக்கத்து, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு வயல்வெளிக்கு நடுவுல ஒரு குளம் இருக்கு. அது வந்து செவ்வக வடிவுல இருக்கும், நல்லா பெரிய கல்லா இருக்கும். குளத்துல ரெண்டு தூரம் இருக்கிற

0: மாதிரி நம்ம துணிமணி எல்லாம் அள்ளிட்டு ஒரு 3 மணிக்கு போனோம்னா ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க.
1: ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல நீங்க அப்படி சொல்றதை கேட்கும் போது. அதை வந்து நம்ம கற்பனையில பார்க்கும்பொழுது ரொம்ப அழகா இருக்கு இல்ல. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போறது, குளத்துல குளிக்கிறது, அந்த சில்லுன்னு இருக்கிறோம் எப்போதும் அந்த தண்ணி இல்ல உள்ள அப்படி இறங்கும் போது.
0: வேலைக்கு போயிட்டு வந்து அந்த குளிக்கும் போது அந்த நீச்சல் அடிச்சா அந்த இடுப்பு வலி, உடம்பு வலி, இந்த ஷோல்டர் எல்லாம் கையெல்லாம் வலிக்கிறதெல்லாம் நல்லா ஒரு ஒரு எனர்ஜியா இருக்கும் நீச்சல் போயிட்டு வர்றது.
1: சூப்பர்மா சூப்பர்மா, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பாடல் கேட்கலாம். நன்றி.
0: நன்றி மேடம்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஆகஸ்ட் 27 இன்று உலக ஏரிகள் தினம். ஆர்ப்பரிக்கிற கடலை பார்க்கும்போது ஒரு வித சந்தோஷம், ஓடுகிற ஆறை பார்க்கும்போது ஒரு வித சந்தோஷம், அமைதியாக இருக்கிற ஏரியை பார்க்கும்பொழுது மனசில் அது ஒரு அளவில்லாத ஆனந்தம்தான். நிலப்பரப்பால் சூழப்பட்டு இயற்கையாகவோ அல்லது மனிதர்களாலோ உருவாக்கப்படுகிற ஒரு குறிப்பிட்ட பரப்பில் நீர் தேங்கி காணப்படும் நீர்நிலையை தான் பொதுவாக ஏரி அப்படின்னு சொல்கிறோம். ஏரி அப்படின்றது வெறும் தண்ணீர் தேங்கி நிற்கிற இடம் மட்டும் இல்லைங்க, அது பறவைகளோட வீடு, மீன்கள், சின்ன சின்ன பூச்சிகளுடைய வாழிடம், விவசாயத்தோட ஆதாரம், நிலத்தடி நீரோட நண்பன், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். குடிநீரோடைய அத்தியாவசியம் தீர்க்கிற ஒரு விஷயம், இயற்கையோட ஒரு முக்கிய அங்கம் அப்படின்னே சொல்லலாம் நீர் ஏரியை. இன்றைய உலகில் பார்த்தோம்னா ஏரிகள் அப்படின்றது குறைஞ்சிட்டே வருதா அப்படின்னா அது உண்மைதான், தவிர்க்க முடியாத உண்மைதான். இன்னும் ஏரியை பற்றி ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம காரைக்கால் மாவட்டத்திலையும் அதை சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் ஏரிகள் இருக்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் பாடலுக்கு இடையே நம்ம கேட்கலாம்.

0: பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட் காரைக்கால் ஷேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமிக்ஸ். பூமிக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செலவாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் கிட்ட கேட்டிருக்க விஷயம், சிறு வயதில் ஆறு, குளம், கிணறு போன்ற நீர்நிலைகளில் குளித்த அனுபவம் உண்டா? நிகழ்ச்சியோட இணைவரும் தோழி வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க? சொல்லுங்க தேவி, என்ன பாடல் வேணும்? ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்கிறீங்களா? ரேடியோ ரேடியோ சவுண்ட கொஞ்சம்
5: குறைச்சுக்கோங்களேன்.
0: குற்றாலத்துல குளிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இந்த மாதிரி தேங்கி இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, கிணறோ ஆறோ இல்ல குளமோ, அங்க எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அது உள்ள இறங்கும் போது இல்ல அதுல இருந்து கிணத்துல இருந்து

0: தண்ணி எடுத்து நம்ம மேலே போடும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு தான் இருக்கும், அந்த சூடு இருக்கவே இருக்காது. ஓகே, நீங்கள் அது சொல்லும்போது குற்றாலத்தில் குளித்த மாதிரி இருக்கு அப்படின்றீங்க. சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கேட்ட பாடல் வரும். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
2: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர், அன்னை ஏஜென்சி, பறவை.
3: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: பண்பலையில் நேரம் 11:27 போகுது. சின்ன வயசில் ஆறு, குளம், கிணறு இந்த மாதிரி நீர்நிலைகளில் குளிச்சிருக்கீங்களா? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இப்போவும் அந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்குதா? இதெல்லாம் நம்ம தொழில்கள்கிட்ட கேட்டுட்ருக்கோம். தொழில்களும் ரொம்ப அழகாக, ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைய வரும் இந்த தொழில் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் மேடம். யார் வந்திருக்கீங்க?

0: நலமா இருக்கிறோம். யார் வந்திருக்கேன்னு சொல்லாமலேயே பேர் சொல்லுங்க. சொல்லுங்க தீபா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: அள்ளி தந்த வானம் படம் மேடம். வாடி வாடி நாட்டுக்கோட்டைங்கிற பாட்டு கொடுத்துருங்க மேடம். காலையிலேயே டான்ஸ் பாட்டா இருக்கட்டும்.
0: டான்ஸ் பாட்டா இருக்கட்டும். டான்ஸ் ஆடுவீங்களா நீங்க?
1: சொல்லுங்க,
0: நீங்க ஆறு குளம் எல்லாம் குளிச்சிருக்கீங்களா? உங்க வீட்டுல கிணறு இருக்கா?
1: கிணறுலாம் இல்ல மேடம், எங்க ஊர்ல திருப்பாக்கடல் உண்டு, அங்க குளிச்சிருக்கோம். குளத்துல குளிச்சிருக்கோம், பெரிய பெரிய குளத்துல எல்லாம் குளிச்சுட்டு பல்ட்டி எடுத்திருக்கோம். காக்கா நீச்சல் இருக்கோம், தண்ணியில முழுகி முழுகி ஏந்திரிச்சு போயிருக்கோம். அதுலயே வந்து ஒரு ஒரு வெட்டு தண்ணியால வெட்டுனாக்க அந்த பாக்கு வர மறந்துருச்சு. ஆத்துல எத்தனை மீனுங்க, எல்லாருக்கும் கொடுத்த உனக்கு கொடுக்கல சொல்லிட்டு அவங்க அவுட் ஆகுறது. தண்ணிலயே
0: விளையாடுவோம்,
1: மதுல இருந்து ஏறி போய் மதுல நின்று பல்ட்டி எடுத்திருக்கோம் சின்ன
0: பிள்ளைல. நீச்சல் யார் கத்து கொடுத்தா உங்களுக்கு?
1: போயிட்டு
0: ஊருக்கு போனீங்கன்னா உண்டா? இப்பவும்
1: இப்ப ஊருக்கு போக முடியல மேடம். இப்ப எங்க ஊர்ல இருந்த குளம் வந்து வெட்டிடுச்சு தண்ணி. மாமா ஊர்ல பெருந்தோட்டம், அங்க பெரிய குளம்னு சொல்லுவாங்க. அங்க பெரிய குளத்துல அங்கேயும் குளிச்சுட்டு விளையாண்டுருக்கோம் தண்ணில. இங்க எங்க ஊரு சைட்லயும் குளம் திருப்பாக்கடல இருக்குது பக்கத்துல.
0: உங்க பசங்க எல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கீங்களா அந்த குளம்?
1: இருக்கு, இப்ப எல்லாத்துலயும் தண்ணி இல்ல மேடம், எல்லாமே காஞ்சிச்சு.
0: இப்ப சம்மர்ல காஞ்சிச்சு, வரும் மழை காலத்துல அதை கரெக்டா நம்ம சேமிச்சு வைக்கிறது, தூர்வாரி வச்சுக்கிறதும் நம்ம கடமை தான். அதுல குப்பைகள்லாம் கொட்டாம, அதான் சொல்றேன், அந்த மாதிரி செய்யாம இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய இந்த பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போறதெல்லாம் நம்ம கடமை தான். உங்க குழந்தைங்க எல்லாம் நீங்க ஊருக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி குளத்துல எல்லாம் குளிக்க விட்டுருக்கீங்களா?
1: இல்ல மேடம்,
0: அவங்களுக்கு தெரியாது. அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் வரும்
1: பிள்ளைங்களுக்கு, இது இப்ப இல்ல மேடம், வாய்ப்பே இல்ல.
0: நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. அது நாள் ஆகலாம், நம்ம இவ்வளவு நாள் வந்து எல்லாத்தையுமே வீணாக்கி வச்சிருக்கோம். அதை சரிப்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தான். நீங்க பேசுறது கொஞ்சம் புரியலம்மா. நன்றி. நீங்க கேட்ட பாடல் வரும், கேட்கலாம். நம்ம பண்பலையோட முகநூல் பக்கத்திலையும் இந்த கேள்வியை தான் தோழிகள் முன் வச்சிருந்தோம். காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, எனக்கு நிறைய இந்த அனுபவம் இருக்குது மேடம். சின்ன வயசில் என்னோடய ஊர் ராமநாதபுரம், அங்கே போயிடுவேன். ஒரு மாதம் விடுமுறைக்கு ரொம்ப ஜாலியாக இருப்பேன். குளம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அங்கே ஊரில், ஊரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நான் நீச்சல்லாம் கற்றுட்டேன். செம ஜாலியாக இருக்கும், நிறைய அப்படியே நிறைய சொல்லியிருக்காங்க. மூச்சை பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிறது, தலையை வானத்தை பார்க்க வச்சுட்டு ஊருக்கு போகிறேன் அப்படின்ற அந்த பாட்டு பாடுறது, இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு கணாக்காலம், இனிமேல் திரும்ப வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரும்ப நம்ம நந்தினி சரி, சின்ன வயசு இருக்கும்போது ஆற்றுல குளிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி, கனிமொழி, அசோக்ராஜ், குளமா, கிணறு, ஆறு போன்ற இடங்களில் குளித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாச்சேரி பிரியா கடன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் தோழிகளோடு சேர்ந்து குளம் ஆற்றுல குமாலம் போட்டது, குளித்தது, இதெல்லாம் நினைவுக்கு வருது. ஆனால் இன்றைக்கி காகம் போல் குளிச்சுட்டு குதிரை போல் வேக வேகமாக வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனவன் வேடை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய அனுபவம் இருக்குது, பயமாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை சித்ராதேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிதம்பரத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பெரிய கேணி இருந்தது, அதில் குளிச்சிருக்கேன். தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். விபீஷ்ணபுரம் அப்படின்னு சிதம்பரம் பக்கத்தில் எங்கள் அத்தை வீட்டில் பெரிய தாமரை குளம் இருக்கும், அதுலேயும் குளிச்சிருக்கோம். தாமரை பூலாம் பறிச்சுட்டு வருவோம். பழசை ஞாபகப்படுத்தின பண்பலைக்கும் உங்களுக்கும் நன்றி.

0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளத்தில் குளிச்ச அனுபவம் நிறையவே இருக்குது. நீச்சல் அடிக்கிறது, தண்ணீரில் மூழ்கி கையால் மணல் அள்ளிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. எனக்கும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. நேர்கள் நினைவிற்கு பண்பலையில் நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
3: EMI Festival.
4: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: பன்மலையின் நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆ தங்க மாளிகையின் உளங்குனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆ தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் உளங்குனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் மனம் செல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: உலக ஏரி தினத்தை முன்னிட்டு நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் அதுக்கு சுற்றி இருக்கிற இடங்களில் இருக்கிற ஏரிகள் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நீரை சேமித்து வைக்கிறது அப்படின்றது இன்றைக்கி நமக்கு புதுசாக வந்த சிந்தனை இல்லைங்க. நம்மளுடைய முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நீரோட முக்கியத்துவம் அவசியத்தை புரிஞ்சிட்டு நிறைய ஏரிகள், குளங்கள், கண்மாய், ஊரணி, குட்டை, கால்வாய், இப்படி பாரம்பரிய நீர்நிலைகளை வந்து விவசாயத்தோடவும் நம்ம வீட்டில் இருக்கிற குடியிருப்புகளோடையும் நிறைய நெருக்கமான, அதாவது இந்த மாதிரி விவசாய நிலங்களுக்கு பக்கத்துலேயும் சரி குடியிருப்புகளுக்கு பக்கத்துலேயும் நிறைய வெட்டி வச்சுருந்தாங்க. ஒரு குளம் அப்படி நிரம்பிச்சுன்னா அதுலேருந்து வெளியேறும் நீர் அடுத்த நீர்நிலையை நிரப்பி அப்படியே தொடர்ச்சியாக போகிற மாதிரி நீர்நிலை தொடர் அமைப்பு அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரிய நீர் மேலாண்மையோட சிறப்புகளில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். காரைக்கால் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தோட தகவல் படி இங்குள்ள பாரம்பரிய குளங்கள் மற்றும் தொட்டிகள் எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டு ஒன்று நிரம்பி வழிஞ்சால் அடுத்தது நிரம்பும் வகையில் தான் அமைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த காரைக்கால், நம்ம காரைக்கால் மாவட்டம் பார்த்திங்கன்னா டெல்டாவுடைய கடைசி பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால நீர், விவசாயம், கால்வாய்கள், குளங்கள் இது எல்லாமே இந்த பகுதியோட வாழ்க்கையோட நீண்ட நெடுங்காலமாக இணைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில், அதாவது வருவாய் மற்றும் வேளாண்மைத்துறை கணக்கெடுப்பில் கிட்டத்தட்ட 549 குளங்கள் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. காரைக்கால் பகுதியில் வந்து 7 கிளை நதிகளாக நண்டலாறு, நாட்டாறு, வாஞ்சியாறு, நூலாறு, அரசலாறு, திருமலை ராஜனாறு, புறவடையானாறு இதெல்லாமே நீர்ப்பாசன அமைப்போட தொடர்புடையதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் தோழி சந்தித்த பிறகு. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
3: காரைக்கால் நளினி.
0: காரைக்கால் நளினி, இப்பதான் உங்களோட எஃபிய படிச்சேன், சொல்லுங்க நளினி.
3: லைன் கிடைக்க மாட்டேங்குது மேடம், இதுலயும் அதுலயும் போட வேண்டியதா இருக்கு.
0: ஓகே ஓகே, பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன பாடல் வேணும் நளினிக்கு?
3: எனக்கு வானத்தை போல படத்துல இருந்து
0: நீர்நிலைகள் எல்லாம் குளிச்ச அனுபவம் இருக்கா?
3: இருக்கு மேடம், எங்க ஊர்ல ராமநாதபுரத்துக்கு போனோம்னாவே குளத்துல குளிக்கிறதா வேலையே. ஜாலியா இருக்கும். இக்கரையில இருந்து அக்கறைக்கு போவோம். தலையில அப்படி தலைகீல நேரா படுத்துட்டு ஊருக்கு போறேன் உச்சி வா, ஊருக்கு போறேன் உச்சி வா அப்படின்னு
0: சொல்லுவோம்.
3: அந்த வாக்கு வந்து அதோட நேரா வந்துடும். எல்லாரும் சொல்லும் போது நான் நம்பல, நானும் அதை செஞ்சு பார்த்தா சூப்பரா இருந்தது.
0: சூப்பரா இருந்தது. ஓ, இப்ப அப்படி நேரா பின்னோக்கி போயாச்சு அப்படி நம்ம நீச்சல் அடிச்ச நாளுக்கு இல்லையா? சோகமா பேசுறீங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாடல் கேட்கலாம். நதியே அடி நைல் நதியே, நதியில பெரிய நைல் நதியா வச்சு பாடல் கேட்டுட்டீங்க. பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
3: நன்றி.
0: நம்ம ஊரில் ஏரி அப்படின்றது வந்துன்னா பெரிய ஏரி மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற குளங்கள் கூட நீர்வளத்தோட ஒரு பொக்கிஷம்தான் அப்படின்னே சொல்லலாம். காரைக்கால் பொறுத்த வரைக்கும் செயற்கையாக இப்போ உருவாக்கப்பட்ட நீர், அதாவது நதி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நல்லம்பல் ஏரியை வந்து குறிப்பிடுறாங்க. காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தோட நம் நீர் அப்படின்ற ஒரு அமைப்போடு அந்த சேர்ந்து நல்லம்பல் ஏரி அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 77.64 ஏக்கர் அளவு

தொடர்பில் செயற்கை ஏரியாக உருவாக்கப்பட்டது நல்லம்பல் ஏரி. இந்த ஏரியை சுற்றி நிறைய பரப்பளவில் விரிஞ்சு கிடக்கிற விவசாயம் இதெல்லாமே இந்த ஏரியை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீரை சேமிப்பதோடு இந்த விவசாயத்திற்கு உதவும் நிலத்தடி நீர் வளத்திற்கும் உதவக்கூடிய ஒரு முக்கிய நீர்நிலையாக இருக்கிறது நல்லம்பல். இது காரைக்கால் தடநலா இருக்கும் பீன் பஞ்சாயத்தோட ஒரு கிராமம். அடுத்து பார்த்திங்கன்னா செட்டி கொட்டகம் ஏரி, அதுவும் நல்லம்பல் ஏரியோட சின்னதாக இருக்குது, 15.22 ஏக்கர் அளவில். இந்த செட்டி கொட்டகம் ஏரியும் அதோடைய செயற்கை ஏரிகளில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதுவும் விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் பயன்படுது. அடுத்து படுதார்கொள்ளை ஏரி, இது வந்து கிட்டத்தட்ட 35.43 ஏக்கர் அளவில் காரைக்கால் மாவட்டத்தில் முக்கியமான நீர்நிலை பட்டியலில் இருக்கிற ஒரு செயற்கை ஏரி. மழைக்காலத்தில் இந்த ஏரியில் தண்ணீர் சேமித்து வைக்கிற பழக்கங்கள், அதாவது மழைக்கால சமயத்தில் இந்த ஏரியில் வந்து அதிகமாக தண்ணீர் வந்து சேமிக்கப்படுது. இது ஒரு இயற்கையான சேமிப்பு கிடங்கு அப்படின்னே சொல்லப்படுது இந்த படுதார்கொள்ளை ஏரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு போளகம், இது ஒரு சின்ன ஏரி, 12.956 ஏக்கரில் இது ஒரு மினி ஏரி அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து குடிநீர் ஆதாரத்துக்கும் சுற்றியுள்ள விவசாய பகுதிகளுக்கும் இந்த ஏரியிலிருந்து நீர் வந்து பயன்படுது. அடுத்து இன்னொரு ஏரி, முக்கியமான ஏரி வந்து காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிறது கழுகுமேடு ஏரி, 9.884 ஏக்கரில் இருக்கிற இந்த ஏரி அண்மை காலத்தில் உருவாக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஒரு செயற்கை ஏரி அப்படின்னு சொல்ல முடியும். இது ரொம்ப சின்ன அளவில் இருந்தாலுமே இந்த ஏரியும் மழை நீர் டைமில் வந்து அந்த வடிகால ஃபுல்லாக மழை நீரை சேமிக்கிற ஒரு ஏரியாக இருக்குது. தொழில் கேட்ட பாடலை கேட்கலாம்.

0: மோனூர் பக்கத்தில் தோழிகள் சொல்லிட்டு இருக்க கருத்துக்களை திரும்பவும் படிக்கலாம். அவரிக்காடு வித்யா பீரமணி. சின்ன வயசில் ஆறு, குளம், கிணறு எல்லா நீரிலையும் குளித்த அனுபவம் உண்டு. இப்பொழுதும் கூட குளத்தில் தாங்க குளிக்கிறேன், எப்பொழுதாவது நீச்சல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் படி நம்ம அன்னி சங்கர் நிறையவே இருக்குது. என் மகன்களுக்கும் நீச்சல் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடச்சேரி வைசூர் அஜ்லீன், குளத்தில் குளிப்பது சுகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோவில், தமிழ் தாமரை செல்வி நீர்நிலைகளில் நான் நிறைய குளிச்சிருக்கேன். கடலூர் மாவட்டம் கூட்டாம்பள்ளியில் இருக்கிற என்னோடய சொந்த ஊரில் குளம் போர் செட்டில் குளிச்சிருக்கேன். ஆறு, சேத்தியாத்தோப்பில் வெள்ளையாறு, அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் குளம், இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் குளிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு கனா காலம், ஞாபகம் வருது ஞாபகம் வருது அப்படின்னு பாடிட்டுருக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேளங்குடி குணசந்திரி செல்வநாதன், என்ன இப்படி கேட்டுட்டீங்க போங்க, குளத்தில் இறங்கினா ஏறத்துக்கு மனசே இருக்காது, ஆற்றுல குளித்தா நீந்த நேரமே பத்தாது, என்னை தேடி ஆள் வர வரைக்கும் வீட்டுக்கு போக ஏறி கரையேறி போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணக்குடி சத்யா, எங்கள் ஊரில் இன்றைக்கி வரைக்கும் குளத்தில் தான் குளிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் தமிழ்ச்சுடர், எங்கள் ஊர் ஆற்றுக்கும் கடலுக்கும் நடுவில் தான், நான் இரண்டிலுமே குளித்திருக்கிறேன் சின்ன வயசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புரம் நாஷியா மன்சூர், சின்ன வயசில் தாத்தா வீட்டுக்கு போயிருக்கும் போது நக்கம்பாடி ஆற்றுல குளிச்சிருக்கேன், கரையில் உட்காந்து தண்ணீரை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும், பழசை ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. குத்தலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், அவங்களும் நீச்சல் அடித்தது இதெல்லாத்தையுமே பற்றி சொல்லியிருக்காங்க. அக்கறை வட்ட முஷா, ஆறு, குளம், கிணறு, வாய்க்காலில் குளிச்சிருக்கேன், குளத்தில் குளிக்கும்போது தோழிகளோட போட்டி போட்டு குளிப்போம், கண்கள் சிவக்கும் அளவுக்கு குளிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே பயமாக இருக்கும், அப்படி வருவோம் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிக்காங்க. உட்கோட்டம் ராஜலட்சுமி கார்த்திகேயன், எங்கள் அப்பா ஊர் வந்து பேரளம் புரசக்குடி. சின்ன வயசில் அந்த நூல் ஆடை குறித்து அனுபவங்கள் அப்படி தெரில, எனக்கு அது என்ன சொல்லியிருக்க வர்றாங்கன்னு தெரில. தோழிகளோட ஜாலியாக ஸ்கூல் முடித்த உடனே டெய்லி ஆற்றுல குளிப்பது தான் எங்கள் வேலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் தளத்திலேருந்து நிறைய நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதம்பார் கலைச்செல்வி, எங்கள் ஊரில் பெரிய ஏரி கிணறு இதெல்லாம் இருக்கும், அதில் போட்டி போட்டு நீச்சல் அடித்து குளிப்போம். கிணத்தோட மேலேருந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி மணல் அள்ளுறதெல்லாம் நிறைய மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், எங்கள் ஊர் மன்னார்குடியில் ஆறு குளங்களில் குளித்த அனுபவம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செந்தில்கண்ணன் ஷோபா, பேரளத்துலேருந்து ஆறு குளங்களில் குளித்த பழக்கம் உண்டு, நீச்சல் அடித்த பழக்கம் இருக்குது, ஆனால் இப்போ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு முன்பு தினம் ஆற்றுல குளிப்போம், மகிழ்ச்சியாகவும் உடல் குளிர்ச்சியாகவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளமல் தேன்மொழி முத்துக்குமரசாமி, பனங்குட்டுக்கடி அனுசியா சங்கர், இந்த அனுபவம் இல்லாமல் எப்படி ஏராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11:52 நிமிடமாகுது. சின்ன வயசில் ஆறு குளம், கிணறு போன்ற நீர்நிலைகள் குளித்த அனுபவம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்க தோழிகள் நேரலையிலையும் முகநூல் பக்கத்துலையும் ஒன்றே சொல்லிட்டே இருக்காங்க. நேஷோடைய அனைவரும் இந்த தோழி வருக, வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: வணக்கம் சித்ராமா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: முத்து சொல்லி சொல்லி.

0: நீ பாடமா சீதை எங்கே கண்ணீர் விட்டால் தாங்காதம் அந்த பாடல் குடும்பம்
1: கொடுத்துடலாம். சொல்லுங்க உங்களுடைய அனுபவம்.
0: என்னோட அனுபவம், குளத்துல குளிக்கிறது, கிணத்துல குளிக்கிறதுலாம் இருக்குமா, வீட்டுல அடிப்பிடிப்புலாம் இருக்கு, குளத்துலதான் ரொம்ப அடிக்கடி குளிப்போமா. தண்ணி கஷ்டமா, எங்க மாமியார் வீட்டுல குளத்துல ஆத்துலதான் குளிக்கணும், வீட்டுல தண்ணியே கிடையாதுமா. கஷ்டமா, இப்ப எங்க வீட்டுலதான் பாத்ரூம் எல்லாம் குளிக்கிறது, குளத்துல குளிக்கிறதாம்மா சுகமாக இருக்கும்.
1: கண்டிப்பா அங்க அந்த துணி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் தெருவுல சேர்ந்து போய் குளிச்சுட்டு துவைச்சு குளிச்சு

0: ஓ
1: குளத்தில் குளிக்கிறதாம்மா சுகமாக இருக்கும்.
0: கண்டிப்பா. அங்க வந்து துணி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் தெருவில் சேர்ந்து
1: துணி
0: போய்
1: எல்லாம்
0: குளிச்சுட்டு துவைச்சு குளிச்சு
1: குளிச்சுட்டு துவைச்சு குளிச்சுட்டு ஊறிட்டு தண்ணியில வருவோம்மா.
0: ஓகே ஓகே. கிணறு இருக்கா அப்ப வீட்டில்?
1: 12 இருக்குமா? கிணறு இருக்குமா? அடி பைப் இருக்கு.
0: ஓகே ஓகே. கிணத்துல வந்து அந்த சஹடன்னு ஒன்று போடுவோம், அப்புறம் ஒரு ஏற்றம்னு செய்யறோம். சஹடை
1: தண்ணி இழுத்து குளிப்போமா, மொண்டு மொண்டு ஊற்றி குளிப்போமா.
0: ஆமா, கிணத்து தண்ணியை இறைச்சி முடிச்சிடும், அதனால வீட்டிலேருந்து சத்தம் ஒரு வரும். அதை கேட்டு குளிச்சு முடிச்சு வர வரைக்கும் அந்த சில்லுன்னு ஊத்த ஊத்த அவ்வளோ ஆசையா இருக்கும் உடம்பு மேல. இல்ல
1: ஊற்றி குளிச்சுக்கிட்டே இருக்கும்.
0: ஓகே ஓகே ஓகே. சரி,
1: ஒரு 112 ஏரி இருக்கிறதுமா.
0: ஓகேம்மா, ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
4: EMI Festival.
5: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
4: EMI Festival.
5: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: தோளில்லை நான் போட
1: துள்ளி துள்ளி துள்ளி.
2: இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு இணைந்து அவங்களுடைய அனுபவங்களை சொன்ன தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல.

பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் மற்றும் கண் நோய் நிபுணர் டாக்டர் வி சிவக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் கல்லூரி விலங்கியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் பசுமை குரல். மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் கல்லூரி விலங்கியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். 5:15 அலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேளை, 6:00 பன்னிசை ஞானம் கொள் என தொடங்கும் கிருபானந்த வாரியார் அவர்கள் பாடிய பாடல். 6:20 நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசைத்துருகே. இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பருவகால நோய்க்கான தடுப்பூசிகள் குறித்து திருநள்ளாறு தென்னங்குடி கால்நடை மருந்தகம் கால்நடை உதவி மருத்துவர் மு செந்தில்நாதன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 8:30 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் காற்றில் வரும் கானம் தொடரும். 9:00 ஆங்கில செய்திகள். பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை உங்கள் கடையின் இன்சொல் அமுது. வழங்குவோர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகை செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கிண்ண போட்டி. இதுவரை அறிவிக்கப்பட்டவை. இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் FM எக்ஸ்பிரஸ் ஆய் உலா வந்தது. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

காற்றில் இசை பாடி உங்கள் காதோரம் நேயர்களின் கடித விருப்ப பாடல்களை ஒலிக்க காத்திருக்கிறது பண்பலையின் மனதில் நின்றவை.

மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்கான உங்களுடைய கருத்துக்களை காரை பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக பதிவிட்டுள்ள போஸ்டர்ல நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் செமனார் கோவில் குணசேகர் திலகவதி, திருபுவனம் ரவி, கலா, திருச்சம்பள்ளி பட்டு வாசு, நாச்சார் கோவில் குணசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, கோவனூர் கார்த்தி, பிரதீபா, சாய் யாதேஷ், சக்தி ஸ்ரீ, பரணிதரன், ராமேஸ்வரம் மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஹபீஷ், ஷியாத், மெஹ்னா, ஹம்சா, ரணியா. இந்த நேயர்களின் கடித விருப்பமாக யுவன் சங்கர் ராஜா இசையில் இளங்கோ வரிகளில் கார்த்திக் சாதனா சர்க்கம் இணைந்து பாடியது மனதை திருடிவிட்டாய்.

0: நேர்களை, இன்று பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் மற்றும் கண் நோய் நிபுணர் டாக்டர் வி சிவகுமார் அவர்கள் பங்கு பெறும் நேரலை தொலைபேசி நிகழ்ச்சி. நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் மற்றும் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 7:30 மணிக்கு திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குவோர் திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
5: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவார் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 மணிக்கு விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
8: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சலமது நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் நாச்சியார் கோவில் மற்றும் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.

0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சி வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
5: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: EMI Festival.
5: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: காரை பண்பலை 100.3 நம்மை இணைத்திருப்பது மனதில் நின்றவை.

நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம். நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவிழிமிழலை எம் எஸ் சாகுல் கமிது, சிதம்பரம் சிலுவை சந்தனராஜ், தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி, வனிதா சித்தார், வானவன் மகாதேவி தமிழ்செல்வன் வைரச்செல்வன், கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து, சமீமா பேகம், சலாம சுகைனா, சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி. இந்த நேயர்களின் கடித விருப்பமாக வித்யாசாகர் இசையில் அறிவுமதி வரிகளில் மாணிக்க விநாயகம் குழுவினர் இணைந்து பாடியது தில் திரைப்படத்திற்காக.

0: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI ஃபெஸ்டிவல்.
3: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
4: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
3: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். மனதில் நின்றவை நிகழ்ச்சியோட கமெண்ட் பாக்ஸ் கடலூர் சுரேஷ், மனதில் நின்றவை முதல் பாடலே மனதுக்கு ரம்யமான மஞ்சக்காட்டு மைனா, ரொம்ப அழகாக இருந்தது, நிகழ்ச்சி அருமையாக இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அமிர்தராயன்கோட்டை பாரி வள்ளல் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக.

மேலும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காட்டூர் சிவகுமார், ஜோதி அன்னப்பன்பேட்டை, செந்தில் கண்ணன், ஷோபா, அபர்ணா பேரளம், நன்னிலம் நாராயணன், கனகவல்லி நாராயணன், ஆரூர் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜ்முதீன், முள்ளக்காடு பாபு, நளினி சங்கர், டி ஆர் பட்டினம், நல்ல பெருமாள், காரைக்கால் நளினி, ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, டி ஆர் பட்டினம் ரமேஷ், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், இவங்க எல்லாமே மனதில் நின்றவை நிகழ்ச்சியினுடைய சிறப்பான பாடல்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த பாடல் நிகழ்ச்சிக்காக 12B திரைப்படத்தில் இருந்த பாடலுக்காக விருப்பம். நாகப்பட்டினம் மாரிய நாட்டு திரு சிவாபாரதி, வாழ்முனீஸ்வரன், பாப்பா கோவில் ரவி, படக்கடை வரதராஜன், நாகூர் ரஹீம் தஸ்னிம், இருக்கட்டாச்சேரி சுப்பராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி வீராசாமி, நகுலன் தமிழன்பன், கீழையூர் உத்ராபதி தேன்மொழி, கீழமுக்கூட்டு செம்பனார் கோவில் அன்பழகன், ஆதித்யா, வீர கடோத்கஜன், ஸ்ரீராமுலு சபரி, கீழமாத்தூர் கருப்பையா ராசாத்தி, டிஆர் பட்டினம் பூங்கொடி தேவா, லக்ஷ்மி அன்பரசு, ரேணுகாதேவி பழனிவேலு, மீனா செல்வம், கீதா கண்ணா, சாரதா தட்சிணாமூர்த்தி, வேம்பரசி சாமிநாதன், தர்ணீஸ்வர் கைலாஷ்வர், திருமருசை கஸ்தூரி அருணாசேகர், மாதவம் மாதவரம் உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், முகப்பேர் பிரேமாவதி கஜேந்திரன், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், கொளத்தூர் கஸ்தூரி வண்ணை கணேசன், வில்லிவாக்கம் மகேஸ்வரி குபேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், கண்ணகி நகர் கஸ்தூரி ராஜசேகரன், முத்தரசனூர் சந்திரபிரபா நவீன் சுந்தர், மணலூர்பேட்டை சொருபராணி ராஜசேகர், வண்டியூர் சக்தி ஜனார்தனன், இவர்களின் விருப்பமாக 12B திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இசையால் மனதோடு நம்மை இணைத்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் பெங்களூரு டிசி பாளையம் ரவினா பிரபு சூர்யா, செங்கம் பொன்மணி சசிகுமார் ரக்ஷிதா தினேஷ், செங்கல்பட்டு ரமணி வில்வம், ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், நன்னிலம் நாராயணன், கனகவல்லி நாராயணன், நிலானி ஆதிரா, சாய் வெண்பா, புறக்குடி கலையரசன் இந்துமதி, சக்தி முருகன் பாலமுருகன், கீழக்குத்தமங்கலம் ஜெயராமன் ஜெயலட்சுமி, மேலவூடுதுர விஷ்ணுவர்தன் சுகந்தி, யாழ்ஸ்ருதி கலைமித்ரா ஜெயச்சந்திரன், இவர்களின் விருப்பமாக தேவா இசையில் பகவதி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஒலித்திருக்கும் பாடலுடன் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது மனதில் நின்றவை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்று அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலுமிருந்து 100,000+ வீரர்கள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் முத்திரை பதிக்கும் திறனை கொண்ட இளையோர் மாவட்டந்தோறும் உள்ளதாக அவர் கூறினார். இவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்று

0: என்றும் பிரதமர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் அவர் கூறினார். விளையாட்டு வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பாரா விளையாட்டு வீரர்களின் சாதனை எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் டொராண்டோவில் அந்நாட்டு தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளோடு கலந்துரையாடினார். பல்வேறு வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கனடாவைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 165 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 580 சுற்றுலா பயணிகள் உட்பட 800 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு படையினர் 85 பேரும் அரசு ஊழியர்கள் 162 பேரும் இந்த வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 300 மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் காத்மண்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் நிலை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பதிலளித்து பேசினார். கைலாஷ் யாத்திரை சென்ற 103 தமிழர்கள் இதில் சிக்கியுள்ளதாகவும் இவர்களில் 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில இருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தர்மபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள், ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. மேலும் இன்னொரு சென்னையில இருந்து இயங்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து
0: இதற்கிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 37 டன் நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அந்நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் இதில் அடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளில் நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நேற்று 10 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த நிவாரணப் பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச அளவில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் துறைமுகமாக மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்கான தரவரிசை பட்டியலில் மும்பை துறைமுகம் 21வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சரக்குகளை கையாளும் திறனும் 13.6% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்கள் காரணமாக கடல்சார் துறை புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா வியட்நாம் பிரதமரை இன்று சந்தித்து பேசினார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதற்காக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் மிக பழமையான மற்றும் பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். பழங்குடியினர் நலனில் காங்கிரசுக்கு அக்கறை இல்லை என்று சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் குற்றம்

0: சுட்டிக்காட்டியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு வங்கி அரசியலில் மட்டுமே காங்கிரஸ் கவனம் செலுத்துவதாக குறை கூறினார். பழங்குடியினர் நலனுக்கென தனி அமைச்சகத்தை முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பழங்குடியினர் நலனுக்கு பிஜேபி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு விஷ்ணு தேவ்சாய் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் மின் விநியோக கட்டமைப்பை நவீனமயமாக்கும் பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அம்மாநிலங்களின் மின்துறை அமைச்சர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். புதுதில்லியில் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து அவர்கள் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். குருகிராமிலிருந்து பீகார் சென்று கொண்டிருந்த பேருந்து பல்திராய் அருகே நின்று கொண்டிருந்த போது லாரி அதன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் கூறினர். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதராஜ் சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-9 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் நட்டாலியா ஸ்லோபோடோவாவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் பாரத் ராகவ், சமர்வீர் மற்றும் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 14-21, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் லக்ஷயா ராஜேஷை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-6, 12-10, 2-11, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் லாரன்ஸ் டேவோஸை வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனி இடையேயான 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக லக்ஷயா ராய்சந்தானியும் பல நாள் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக யஷ்வர்தன் சௌஹானும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதராஜ் சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. எப்படி சொல்றீங்க? பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும்?
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.sooryagar.gov.in.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள்.

0: இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா? வணக்கம் தம்பி.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: தன்வி.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: ஏகேஜி.
0: தன்விக்கு எந்த ஊரு?
1: காரைக்கால்.
0: காரைக்கால்ல இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க தன்வி?
1: இங்கிலீஷ்ல சாங் பாடுறேன். We are Indians, golden free, we will come our link canting. I'll shall it tell flag.
0: தன்விக் வேற என்ன சொல்றீங்க?
1: மாம்பழமா மாம்பழம், மல்கவா மாம்பழம், திட்டிக்கும் மாம்பழம், அல்வாப்பழம் மாம்பழம், பொங்கலுக்கும் வேணுமா பங்கு போட்டு திங்கலாம்.
0: எனக்காக ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
1: ஆடி பகவன் முகத்திலே உலகு.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நீங்க வளர்ந்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க.
0: வருங்காலத்துல ஒரு போலீஸ் ஆகறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு குட்டி கதை கேக்கலாமா? ஒரு வைரம் ரோட்டு ஓரத்துல கடந்துச்சான். ரோட்டு ஓரத்துல எல்லாருமே நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால மழை வெயில் இந்த மாதிரி நிறைய தூசிகள் அந்த வைரத்து மேல படிஞ்சதுனால வைரத்தோட பளபளப்பு வெளியில தெரியாம கருங்கல் மாதிரி தான் தெரிஞ்சுதான். நான் எவ்வளவு மதிப்புடைய வைரம், ஆனா என்னை ஏன் யாருமே கவனிக்கவே இல்லை? என்னோட உண்மையான தன்மை யாருக்கும் வெளியில தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி

0: வியாபாரி கடந்து போனாராம். அவரு கண்ணுல இந்த கல்லு பட்ட உடனே, அடடா, இது பார்க்க வைர மாதிரியே இருக்கே, ஆனா கொஞ்சம் தூசி படிஞ்ச மாதிரி இருக்கு. சரி, நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இதோட தன்மைய நாம சரி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சாராம். வீட்டுக்கு போய் நல்ல தண்ணியில கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு பார்த்தாராம். அப்பதான் தெரிஞ்சுதான் இந்த வைரம் மிகவும் மதிப்பு மிக்க வைரம் அப்படின்னு. அவர் அப்படி சொன்ன உடனேதான் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். நல்ல வேலை, இப்பவாச்சு நாம நம்மளோட மதிப்பு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கிட்ட நாம வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சான். இந்த கதையோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயும் நம்மளோட தனித்திறமை தெரியுமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் கம்மி தாங்க. அதுவே நம்மளோட தனித்திறமைய எந்த இடத்துல எப்படி வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல அப்படி வெளிப்படுத்துறதுக்கான நேரமும் சூழலும் அமைஞ்சா நம்மளும் அந்த வைர மாதிரி ஜொலிக்கலாங்க. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசந்தலர். மீண்டும் ஒரு பசந்தலரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தளிர் நிகழ்ச்சியை வழங்கியவர் ஜெயங்கண்டம் ராமு நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: பனிரெண்டு மணி 55 நிமிடத்தில் பண்பலையோடு இணைந்து வானத்தின் என தொடங்கும் மகதி அவர்கள் பாடிய பன்னிசை பாடல் கேட்கலாம்.

நேர்களே, இன்று பிற்பலை இன்று பிற்பகல் நமது பண்பலையில் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் மற்றும் கண் நோய் நிபுணர் டாக்டர் வி சிவகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்று மாலை 4 மணிக்கு பசுமை குரல் மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் கல்லூரி விலங்கியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் பங்குபெறும் நேரலை கேட்கலாம். இணைந்திருக்கிறோம் நேரலை கார்கள் பண்பலை 100.3 நேரம் 1 மணி.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பண்பலை 100.3 இணைந்து நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் 70-80களின் திரை இசை பாடல்கள். தேன்மழை. நிகழ்ச்சியில் முதல் பாடலாய் 3 திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல், இசை இளையராஜா, வரிகள் கண்ணதாசன்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

தேன்வழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து

0: அன்பளை 100.3 நேர்களுக்கு கரைக்கால் பியசா தங்க மாளிகையின் உள்ளம் குறைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29-30 2 தினங்களுக்கு மட்டும்.

நேரில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பருவகால நோய்களுக்கான தடுப்பூசிகள் குறித்து திருநள்ளார் தென்னங்குடி கால்நடை மருந்தகம் கால்நடை உதவி மருத்துவர் செந்தில்நாதன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பண்பலையில் நேரம் 1:15 போகுது. தென்மொழி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கங்கையமரன் வரிகளில், இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில், நீங்கள் கேட்டவை.

0: எழுபது எண்பதுகளின் திரை இசை பாடல்கள் தேனமுதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நரம்புவேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒருதலை ராகம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் இசையமைச்சு எழுதியிருக்காங்க T. ராஜேந்தர்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது.
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நேர்களை இன்று பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் மற்றும் கண் நோய் நிபுணர் டாக்டர் வி சிவகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: உங்கள் மனம் செல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
4: August 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: எழுபது எண்பதுகளின் பாடல் திரைசை பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காங்க, இளையராஜா இசையமைச்சிருக்காங்க, பாடல் எழுதியிருக்காங்க பஞ்சு அருணாச்சலம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரோசாப்பூர் அவிகைக்காரி.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்குப்பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: ஊருக்கு விரசாக திரும்பணும், வெகு தூரம் நடக்கணும், வேகமா வாடா. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: விசேஷமாக வருவேங்க வயசான மனுஷங்க வாயார மனுஷார வாக்கணும் நீங்க வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய் ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும் மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா அது உனக்கு.
2: எனக்கா?

இப்படி வாடான்னு பயில்வானுன்னு சொன்னாங்க, இப்படி வாடான்னு பயில்வானுன்னு சொன்னாங்க. ஏழு

சுத்தி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ, வண்டி சோல செம்பட்டனா வித்து வர உங்கட்டதா எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறா நட

0: ஆகஸ்ட் 29, 30, 2 தினங்களுக்கு மட்டும்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் தென்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், அனப்பன்பேட்டை ஜோதி, டிஆர் படினம் நளினி சங்கர், ரமேஷ், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, சிவபுரி கீர்த்திராஜன், பவித்ர மாணிக்கம்.

ரகுபதி, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன், புதுப்பட்டி பொன்னமராவதி ஹைதா மஹி, செல்வகுமார், கீர்த்திராஜன் சிவபுரியிலேருந்து, திருமலஸ்தானம் வீரசுந்தரி ஏற்கனவே திருமணம் அனுப்பிச்சிருக்காங்க, கரைக்கால் நளினி, மஞ்சக்கொள்ளை பழக்கடை பாலாஜி, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, எரவாஞ்சேரி சின்னக்கண்ணன், நாகை பாபு, அதம்பார் கலைச்செல்வி, திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன். இந்த நேயர்கள் தென்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி நேயர்களே. தென்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தில்லுமுள்ளு திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளுக்கு குரல் கொடுத்திருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம்.

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெட்கமில்லை, துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை.

0: தங்க மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்லை இன்று மாலை 4 மணிக்கு பசுமை குரல் மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் கல்லூரி விலங்கியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். இன்று மாலை 6:41 நலமாய் வாழ மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். தேன்மொழி நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தேன்மழை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீர் சோத்ராணி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த அவர் மீட்புப் பணிகளுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லா ஆணையர் ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழு நேபாளம் செல்ல இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இச்சம்பவத்தில் 103 தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பேர் கைலாய சுற்றுலாவிற்கு சென்ற இடத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்பிற்கு ஆளான நிலையில் 20 தமிழர்கள் உடனடியாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மந்து நகரில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என்றார். இதை தவிர மேலும் சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம் சார்பில் கைலாய யாத்திரைக்கு சென்றுள்ள 49 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கும் அரசு முயற்சி எடுத்து வருவதாக கூறினார். இதுபற்றி கூடுதல் தகவல் மற்றும் விவரங்களை பெறுவதற்கு டில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். நோய் பரவல் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறிய அமைச்சர், எளிதில் நோய் தாக்குதலுக்கு ஆளாகும் முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். செஞ்சி பேரூராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் கட்டட வசதி, 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிதாக 300 செவிலியர்களை நியமிப்பதற்கு அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும்

0: உள்ள 1246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில் கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பல்வேறு உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், தற்போது நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் புதிதாக கோட்டங்கள் மற்றும் வட்டங்களை பிரிப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார். பல்வேறு பகுதிகளில் ஜாதி சான்றிதழ் பெறுவதில் இடையூறு ஏற்படும் நிலை குறித்து மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதியிருப்பதாகவும், அவர்களின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்தந்த பகுதிகளில் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி இவை வழங்கப்படும் என்றார். தமிழகத்திற்கு சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 8 வழிச்சாலை அமைப்பதற்குரிய திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்ததுடன் மத்திய அமைச்சரிடமும் இதுகுறித்து பேசியிருப்பதாக எடுத்துரைத்தார். செங்கல்பட்டு, திருவள்ளூர், மாமல்லபுரம் பகுதிகளிலிருந்து சென்னை வரும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 4 வழிச்சாலை அமைப்பதற்குரிய நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இதற்காக 1042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், சமூக நீதி விடுதி பராமரிப்பு தொகை பள்ளி விடுதிகளுக்கு 75,000 ரூபாயாகவும் கல்லூரி விடுதிகளுக்கு 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றார். ஆதி திராவிட மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் 100 சமுதாய கூடங்கள் புதிதாக கட்டப்படும், சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும், சமூக நீதி நலவாரியம் மற்றும் சமூக நீதி அறக்கட்டளை உருவாக்கப்படும், தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடுகள் வழங்குவதற்காக அகம் எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2500 காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் உள்ளிட்ட 67 புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். பேரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தாம் வெளியிட்ட அறிவிப்பில், சமூக நீதி விடுதி மாணவ மாணவியர்களுக்கான கலை திருவிழா நிகழ்ச்சிக்கான தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். சமூக நீதி விடுதியில் உணவு கட்டணம் பள்ளி மாணாக்கருக்கு 1800 ரூபாயாகவும், கல்லூரி விடுதி மாணாக்கருக்கு உணவு கட்டணம் 2,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 21ஆம் நூற்றாண்டில் நாட்டில் நவீன விளையாட்டு சூழல் அமைப்பை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்வில் இளையோரிடையே காணொலி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர், விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் முதல் நவீன பயிற்சி மையங்கள் வரை திறமையாளர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவு கிடைக்கும் வகையிலான சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் விளையாட்டின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விளையாட்டுத்துறை இளையோர் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கிய கருவியாக உருவெடுத்துள்ளதை குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி பயனுள்ள வகையில் அமைந்ததாக மாணாக்கர் தெரிவித்துள்ளனர்.
2: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி. நான் வந்து டான்போஸ்கோ காலேஜில் வந்து படிச்சிட்ருக்கேன். நரேந்திர மோடி சார் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி 2036 ஒலிம்பிக்ஸை பற்றி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. என்னுடைய கேம் வந்து அத்லெட்டிக்ஸ். நான் அத்லெட்டிக்ஸில் வந்து லாங் ஜம்ப்பில் வந்து நேஷனல் லெவலில் வந்து கோல்டு பண்ணியிருக்கேன்.
3: பேர் பாவலா, நான் தருமபுரி மாவட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் வித்யா காலேஜில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மை பாரத் மூலமா கருத்துக்களை சொன்னார். ஒலிம்பிக்கில் நம்ம எப்படிலாம் பதக்கம் வெல்லலாம், 2036 ஒலிம்பிக்கில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணும் சொல்லிட்டு அந்த அறிவுறுத்தல் வந்து

0: மாணவர்கள் எல்லாருமே எல்லாம் யூஸ் பண்ணி கேட்டாங்க. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பேசுனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது.
1: திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், நீலகிரி, தூத்துக்குடி, பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளையோர் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று போதைப்பொருள் ஒழிப்பு தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற அண்மை சட்டப்பேரவை தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகியுள்ளது என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் பழமையான ஜனநாயக நாடான நம் நாட்டில் தேர்தல் சுமூகமான முறையில் வெளி

0: தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் பழமையான ஜனநாயக நாடான நம் நாட்டில் தேர்தல் சுமூகமான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடியில் தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பிலான புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியது. இக்கண்காட்சியில் 10 லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புடாபெஸ்டில் நடைபெறும் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இன்று இந்திய வீரர்கள் வீரத் சோட்ரானி வேலவன் செந்தில்குமார் இணை மோதவுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று ஃபாலோ ஆனுடன் விளையாடும் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 359 ரன் எடுத்திருந்தது. இலங்கை தற்போது 146 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 503 டிக்ளேர், இலங்கை 290. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு அறிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீரத் சோத்ரானி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 12:55. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை. எந்தையும் என தொடங்கும் மெல்லிசை ஒலிக்கும் நேரம் 1:55.

0: வேகம் இன்று இன்பம், வாழ்வில் நாளை துன்பம். சிந்தனை துளியாக அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 2 மணி. லஞ்ச் பிரேக்கில் முதலில்
1: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம்.
3: முதல் முறையாக நுரையீரல் புற்றுநோய்க்கு ஒரு வேக்சின் வந்துட்டு கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அதாவது மனுஷங்களுக்கு ஆராய்ச்சி செய்கிற லெவலுக்கு அது வளர்ந்து வந்திருக்கு. இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வரைக்கும் கேன்சரை அழிக்கிறதுக்கு எந்த வேக்சின் எஃபெக்டாக இருந்ததாக நம்ம கவனிச்சதே கிடையாது. கர்ப்பப்பை நுழைவாய் புற்றுநோயை தவிர்க்கிறதுக்காக ஒரு வேக்சின் இருக்குது, பட் அது வந்துட்டு வேலை செய்கிற விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ப்பப்பை நுழைவாய் புற்றுநோய் ஒரு பேப்பிலோமா வைரஸ் அப்படின்ற வைரஸ்னால வர புற்றுநோய். அந்த பேப்பிலோமா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்தாலே அதை அழிக்கிறதுக்கான பலத்தை கொடுக்கறது இந்த சர்விக்ஸ் கேன்சர்னுடைய வேக்சின். ஸோ இது ஒரு இன்ஃபெக்ஷனை தவிர்க்கிறதுக்கு ஒரு வேக்சின். ஆனால் மற்ற எல்லா கேன்சரும் இன்ஃபெக்ஷன்னால வர்றது கிடையாது, தானாக நம்ம உடம்பே நமக்கு எதிர்ப்பை உருவாக்குற ஒரு செல்லினுடைய தன்மை தான் கேன்சர்னு சொல்கிறோம். அதை எப்படி தவிர்க்கிறது? ஸோ இப்போ எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாராவது 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆர்என்ஏ அப்படின்னா என்னன்னு தரும், டிஎன்ஏ ஆர்என்ஏ. இந்த ஆர்என்ஏ ப்ரோக்ராம் பண்ணி வேக்சினை தயாரித்தா லங் கேன்சர் எங்கே வந்து பிறந்தாலும் உடம்புல அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ டெய்லி ஒரு கேன்சர் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. நுரையீரலில் ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறார், அவர் சிகரெட் பிடிச்சி 15 வருஷம் ஆகிட்டு இருக்கு, ஒரு நாளுக்கு ஒரு கட்டுக்கு மேலே பிடிக்கிறாரு, இவங்களுக்கு லங் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். டெய்லி ஏதோ ஒரு லங் கேன்சர் உருவாகும், ஏதோ ஒரு டைம் அந்த லங் கேன்சர் உருவான லங் கேன்சர் பயங்கர பெருசாகி அது கேன்சர் ஆகி நம்ம சுவாசிக்கிற காற்றுக்குள்ளே பூந்துடும், அப்புறம் ரத்தம் வரும், இருமல் சளியில் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அட்வான்ஸ் நிலையில கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இப்போ இந்த வேக்சின் வந்ததுனால, வேக்சின் நம்ம கொடுத்துட்டோம்னா, தடுப்பூசி கொடுத்துட்டோம்னா கேன்சரே திருப்பி வராத அளவுக்கு அந்த வேக்சினுக்கு தன்மை இருக்குது. ஸோ இது ரிசர்ச் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா புற்றுநோய் நபர்களுக்கும் இது ஒரு நல்ல செய்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நுரையீரல் புற்றுநோய் தான் மிக கஷ்டமான புற்றுநோய். அதிகமான உயிரிழப்பு உலகத்தில் கேன்சர் ஆகலா வருதுன்னா அது நுரையீரல் புற்றுநோய்க்கு தான். இந்தியாவிலையும் நுரையீரல் புற்றுநோய் அதிகமாயிட்டே போகுது. ஸ்பெஷலி தமிழ்நாடும் கேரளாவிலையும் மிக அதிகமான லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு.
2: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: நேயர்கள் கேட்கலாம் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: JKR பாலி கிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: செல் 9443935130.
1: JKR பாலி கிளினிக்.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
3: EMI Festival.
4: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
3: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேர்களே, இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக நம்ம பண்பலையோடு இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் மற்றும் கண் நோய் நிபுணர் டாக்டர் வி சிவகுமார் அவங்க நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நேயர்களும் நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கண் நோய் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளுக்கான மருத்துவ ஆலோசனையை மருத்துவர்கிட்ட பெற நேரடி நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம். 0436-8 இணைப்பு எண்ணுடன் 2311-231 அல்லது 2999-480 அல்லது 2999-580 அலைபேசி எண் 9566-42-7231. வணக்கம் சார்.
5: வணக்கம் மேடம்.
0: இன்னைக்கு வந்து கண் நோய் சார்ந்து, அதாவது இப்போ நம்ம 2 நாளுக்கு முன்பு தான் நம்மளுடைய தேசிய கண் தான விழிப்புணர்வு வாரமும் கடைபிடிக்க தொடங்கியிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம கண் நோய் சார்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியும் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. நீங்கள் வந்து கண் நோய் ஒரு சிறப்பு மருத்துவ நிபுணராக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றி சார்.
5: வணக்கம் மேடம். நன்றி மேடம்.
0: உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சின்ன முன்னுரையா,
5: நான் வந்து டாக்டர் சிவகுமார், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருவாரூர்ல இருந்தேன். திருவாரூர் பைபாஸ் ரோடு ஸ்ரீ ஜெயம் மருத்துவமனையில் கடந்த 30 ஆண்டுகளாக என்ன கிளினிக்கும் நடத்தி வருகின்றேன். 30 வருஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த கண் மருத்துவ சிகிச்சைக்கு மருத்துவ சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வருகின்றோம்.
0: சரிங்க சார். இப்போ இன்றைக்கு வந்து நம்ம கண் நோய் சார்ந்து தான் நிறைய தகவல்களும் அதை பற்றின ஆலோசனையும் வந்து நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம மனித உறுப்பிலே வந்து நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கண் தான். இந்த கண் வந்து நமக்கு ஒரு இன்றியமையாத உடல் உறுப்பு இல்லையா? அந்த கண்ணை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும், பாதுகாத்து அப்படிங்கிறத தொடக்கமாக சொல்லுங்கள் சார். நம்ம அது சார்ந்த நோய்கள், பிரச்சனைகள் அடுத்த சொல்லலாம். நம்ம கண்ணை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார்.
5: கண் பராமரிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, முதல்ல வந்து சிறு குழந்தைகள், சிறு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து அதிகமான விட்டமின் ஏ சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள், கேரட்டு, கீரை, பால், முட்டை, மீன், பப்பாளி, இந்த மாதிரி இது வந்து உணவுப் பொருட்களை அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது அது வந்து கண்களுக்கு எந்த விதமான நமக்கு நோய்கள் வராமலும் அதற்கு எதிர்ப்பு சக்தியும் கண்ணுக்குள்ள திறனையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு அப்படிங்கும் பொழுது ஸ்கூலில் வந்து படிக்கும் பொழுது எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து படிக்கின்ற நேரம் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கும் பொழுது நல்ல ஒரு லைட்டு வெளிச்சத்துலேயும் அவங்க வந்து பார்க்கும் பொழுது

0: இந்த உணவுல நான் சொன்ன சத்துக்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா அது வந்து அவங்களுக்கு அந்த லைட் வெளிச்சம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு டிம்மான லைட்ல படிக்கும் போது அவங்களால ரொம்ப நேரம் படிக்க முடியாது, கண் எரிச்சல் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து கண் பராமரிப்பு அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது வந்து ஒரு தூசி ஏசி கண்ணில் விழுந்துட்டாலோ இல்லை ஏதாவது விழுந்துருச்சுன்னா ஒரு சுத்தமான தண்ணியில நம்ம கண்கள் இரண்டையும் நல்லா கழுவணும்னாக்க அந்த தூசி வந்து சாதாரணமா போயிடும். அது இல்லாம நமக்கு தூசி விழுந்தோடனே கண்ணை வேகமா வந்து நம்ம தேய்ச்சாலோ அல்லது ரொம்ப ஃபோர்ஸா வந்து ரப் பண்ணாலும் அப்ப என்ன ஆயிடும்னாக்க அந்த இருக்கிற தூசி போய் கருவிழியில ஒட்டிருச்சுனாக்க கருவிழியே நமக்கு வந்து புண்ணா போயிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சின்ன தூசி தானே நம்ம நினைக்காம அது வந்து சாதாரண ஒரு நம்ம சுத்தமான ஒரு தண்ணியில வந்து நம்ம கண்ணை கழுவுனாலே அந்த தூசி வந்து வெளியே வந்துடும். நம்ம கண்ணை வந்து மாறா தேய்க்கிறது அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தக்கூடாது. ஓல்டு ஏஜ்ல யூஸ்வலா பாத்தீங்கன்னாக்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணிக்கிறது எப்பவுமே நல்லது. முக்கியமா ஒரு 40 வயசுக்கு மேல இந்த வெள்ளெடுத்துன்னு ஆரம்பிக்கும் அந்த கண் பராமரிப்புக்கு அதை வந்து நம்ம ரெகுலரா ஐ செக்அப் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுனாக்க கண்ணில் பொறை எது வருதா இல்லையா, ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கா என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அது மாதிரி கண் பராமரிப்புக்கு ரெகுலராகவே ரெகுலர் செக்அப்ல நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மேடம்.
1: சரிங்க சார். இப்போ அடுத்ததாக வந்து இந்த கணினி பார்வை கோளாறு எதிர்த்தோனே எதுக்காக வந்து இப்போ கண் அழுத்தம் கண் புரை இதெல்லாம் தவிர்த்து இந்த கேள்வியை முன்னாடி வைக்கிறேன்னா இப்போ நம்ம நிறையவே வந்து மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் நம்மளுடைய கணினி பயன்பாடு நம்மளுடைய வேலை காரணமாக பணியிடங்கள் இப்படி நிறைய நம்மளுடைய வேலை சார்ந்து அந்த கணினி பயன்பாடு அதிகமாக இருக்குது. அதனால தான் அடுத்த கேள்வி அந்த கணினி பார்வை கோளாறு கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோம் இதை சார்ந்து தான் அடுத்த கேள்வி சார். அதுக்கு முன்ன ஒரு நேயரி நம்ம சந்திச்சிடலாம் சார், இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: நான் சூப்பர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: அதாவது அந்த ஹேர் டை யூஸ் பண்றோம்ல, அதனால கண்ணுக்கு வந்து பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி டாக்டர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நன்றி.
1: சரிங்க, கேட்கலாம்.
0: ஹேர் டை அப்படிங்கிறது வந்து யூஸ்வலா அமோனியம் மிக்சிங்ல இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால அந்த எந்த விதமான டையை வந்து யூஸ் பண்ணோம்னாலும் வந்து அது வந்து கண்ணில் வழியாம நம்ம வந்து அதை வாஷ் பண்ணும் பொழுது கண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அடுத்தது ஒரு லேசான கண் எரிச்சல் இல்லை கண்ணு செவந்துருச்சுன்னு சொன்னா நம்ம எந்த டையை யூஸ் பண்றோமோ அந்த டையை வந்து அவாய்ட் பண்ணிடுறது வந்து என்னைக்குமே பெஸ்டா இருக்கும். டை அப்படிங்கிறது கண்ணில் வழியாம இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது வந்து அலர்ஜி ஒவ்வாமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது வந்து பாத்தீங்கன்னாக்க சில குறிப்பிட்ட டை சில பேருக்கு ஒத்துக்காது அவங்க உடம்புக்கு, அப்ப அவங்க ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது ஒரு டையை யூஸ் பண்றதுதான் நல்லதா இருக்கும் எப்பயுமே.
1: சரிங்க சார். நம்ம பயன்பாடு வந்து தவிர்க்க முடியலன்னா நம்ம முழு கவனமா அதுல வச்சு நம்ம கண்ணுக்கு படாம அதை உபயோகப்படுத்திக்கணும்.
2: வணக்கம் தோழி. வணக்கம் யாருங்க பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க ஐயா. இப்போ வணக்கம் ஐயா, இப்போ எனக்கு வந்து நான் கட்டிட பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. தூங்கி ஏறிச்ச உடனே காலையில பாத்தீங்கன்னா மூஞ்சி பல் தோலை கிட்டு மூஞ்சி கழுவுனோம்னு வச்சுங்க, அப்படியே தண்ணியா ஊத்துது கண்ணுல இருந்து.
0: வெயில்ல செய்யற வேலைங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹீட் அதிகமா இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சீக்கிரமா கண்ணு வந்து ட்ரை ஆயிடும். அந்த மாதிரி ட்ரை ஆகும்போது உங்களுக்கு கண்ணு பாத்தீங்கன்னாக்க வந்து ஒரு உலர்ந்து அது வந்து காலையில தூங்கி எந்திரிக்கும் பொழுது ஒரு மறைக்கிற மாதிரியும், அந்த வெயில் நேரத்துல வந்து நமக்கு வெயில் அதிகமாகும் பொழுது இந்த வேலை செய்யறதனுடைய ஹீட் பிளஸ் சூரிய ஒளியினுடைய ஹீட் ரெண்டுமே சேரும் பொழுது ட்ரைனஸ் வந்து கொஞ்சம் அந்த உலர்ற தன்மை அதிகமா இருக்கும் பொழுது நமக்கு அது மாதிரி கண்ணை உங்களுக்கு மறைக்கும். அதுக்கு வந்து பெஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ஒரு அடிக்கடி நம்ம கண் இமையை வந்து சிமிட்டிக்கிட்டு இருந்தோம்னாக்க அந்த ட்ரைனஸ் வந்து குறைஞ்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க லூப்ரிகேட்டிங் ஐ டிராப்ஸ் சொல்லி அந்த உலர்ச்சியை வந்து குறைக்கிறதுக்குள்ள ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ்னு

0: சொல்லி செயற்கையா உள்ள கண்ணீர் டிராப்ஸ் சொல்லி இருக்கு. அதை யூஸ் பண்ணோம்னாக்க நமக்கு அந்த கண் வந்து உலராமல் இருக்கும். அப்ப அந்த கண் வந்து நமக்கு மறைக்கிறதோ உறுத்துறதோ எரிச்சல் இருக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க ஐயா.
1: சரிங்க டாக்டர், இப்போ அடுத்து வரக்கூடிய நேர் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வேளாண்மை கார்த்திக் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: கை கை பதிக்கிறதுனால கண்ணு பாதிக்க இருக்கணும் ஏற்படுறாங்க.
1: ஹலோ
2: சார்,
1: சொல்லுங்க ஐயா.
2: கை அடிக்கிறதுனால கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுமா சார்?
1: டை தானே சார்?
2: ஆமாம் சார். ஆமாம் மேடம்.
1: இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியே ஹேர் டை தான் வந்தது.
0: அதுதான், கண்ணில் வலியாமல் பார்த்துக்கணும். அடுத்தது அமோனியம் அல்லாத டையை யூஸ் பண்ணால் யூஸ்வலாக வராது. மூணாவது வந்து அது எந்த டை யூஸ் பண்ணுறோமோ அது கண்ணில் வந்து அலர்ஜி ஏற்பட்டு கண் வீங்கி கண் செவந்து கண்ணில் தண்ணி வர்றது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டையை யூஸ் பண்ணக்கூடாது. அது அல்லாத ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது ஏதாவது ஒத்துக்கிற டையாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. மிகவும் முக்கியமானது கண்ணில் வலியாமல் பார்த்துக்கணும்.
1: சரிங்க சார், அடுத்து வரக்கூடிய நேரை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் தொடரலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டரிடம் கேளுங்கள்.
3: மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
4: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
3: மேலும் ஜேகேஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
4: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
3: ஜேகேஆர் பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர் பூக்கடை திரு பஸ் ஸ்டாப் மயிலாடுதுறை.
4: செல் 9443-95130.
3: ஜேகேஆர் பாலிகிளினிக்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இன்றைக்கு வந்து டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து கண் நோய் சார்ந்து பேராசிரியர் கண் நோய் நிபுணர் டாக்டர் வி சிவக்குமார் அவர்கள் நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட பங்கேற்றிருக்காங்க. திருவாரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர். மீண்டும் நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்ததை வந்து இந்த ஆமாம் சார்,
1: அது அது வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய வந்து முன்னாடி ஒரு காலத்துல அக்கேஷனலா யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. இப்ப நிறைய இடங்கள்ல வந்து அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் அடுத்தது மொபைல் போன்ஸ் யூசேஜ் வந்து அதிகமா இருக்கு.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் ஏகஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவேரி எசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகஸ் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமது நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செலவாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியின் விளம்பர தர ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் பறவை அன்னை ஏஜென்சிஸ்.
7: கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
8: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
0: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.
9: Bye.

0: டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். திருவாரூர் கண் நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் வி சிவகுமார் அவர்கள் நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார்
1: வணக்கம் மேடம்.
0: மீண்டும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் இணைகிறோம், ஒரு நேரை சந்திக்கலாம் சார். இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார்.
0: சொல்லுங்க.
2: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
2: அதாவது இந்த சுகர் பேஷண்ட், சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்களை தான் முதல்ல பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் கூட அந்த அவங்க வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் வந்து சரியா எடுத்துக்கிட்டாலும் சுகர் வந்து நார்மலா இருந்தாலும் அந்த பாதிப்பு வருமா, அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது வந்து சில பேரை பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பொருளை

0: ரெண்டு ரெண்டா தெரியுது, மூணு மூணா தெரியுது அப்படின்ட்டு அதை கவனக்குறைவா அப்படியே விட்டுறாங்க. கடையில போய் ஒரு சொட்டு மருந்து வாங்கி போடுறாங்க. இதனால வந்து அவங்களுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, உடனடியாக வந்து கண் மருத்துவரை பார்த்து அவங்க வந்து எந்த அளவுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன்.
1: சரிங்க சார், கேட்கலாம். நன்றி சார்.
2: அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்க முக்கியமா வந்து ரெகுலர் சாப்பாடு கரெக்டா, ஒரு வேளை வந்து கோதுமை சாப்பிடுறது, அடுத்தது வந்து ரெகுலரான வந்து மாத்திரைகள் கரெக்டா, இப்ப 8 மணிக்கு மாத்திரை சாப்பிடணும், நைட் 8 மணிக்கு மாத்திரை சாப்பிட்டா அதை ரெகுலரா அந்த மாத்திரைகளை வந்து கரெக்டா அவங்க சுகருக்குள்ள மாத்திரைய சாப்பிடணும். அடுத்தது மூணாவது வந்து ரெகுலர் எக்ஸசைஸ், ஒரு 30 to 45 நிமிஷம் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு யூஸ்வலா சுகர்னால உள்ள பாதிப்பு கொஞ்சம் லேட்டா தான் வரும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சுகர் ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுனாக்க உங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆகும் பொழுதுதான் சுகரோட பாதிப்பு லேசா ஆரம்பிக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ரெகுலர் எக்ஸசைஸ், ரெகுலர் டயட், ரெகுலர் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு 15-20 வருஷம் ஆனா கூட அது அந்த அளவுக்கு கண்ணை வந்து விழித்திரைய ரத்த கசிவு வந்து பாதிக்காது. அதனாலதான் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் பேஷண்ட் உள்ளவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்க பிடிச்ச ஸ்வீட் ஏதாவது வந்துருச்சுனாக்க என்ன பண்ணிடுவாங்கனாக்க டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட பிறகு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலயே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், ஆஹா நம்ம சாப்பிட்டுட்டோமே சுகர் ஏறிடுமோ நினைச்சுக்கிட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க ஒரு 1/2 மாத்திரைய சேர்த்து போட்டுவாங்க. அந்த மாதிரி சாப்பாட்டுலயும் சரி மாத்திரைகள்லயும் சரி ரெகுலரா இல்லாம மாத்தி மாத்தி சாப்பிடாம மாத்தி மாத்தி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்காம இருந்தாலே அவங்களுக்கு அந்த சுகர்னால உள்ள பாதிப்பு அதிகம் வராது. அடுத்து சுகர்னால வந்து பாதிப்பு வருதாங்கிறது 5 வருஷத்துல மேல ஆயிடுச்சுனாக்க சர்க்கரை நோய் உள்ளவங்க யாரா இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியா அந்த நீரிழிவு நோயினால விழித்திரையில பாதிப்பு இருக்காங்கிறத கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். அது மாதிரி பாதிப்பு இருந்ததுனாக்க அவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்க லேசர் சிகிச்சையோ அல்லது கண்ணுல இன்ஜெக்ஷன் போடுற சிகிச்சையோ நிறைய வந்துருச்சு உங்களுக்கு. அதுக்குள்ள வைத்தியத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நமக்கு சர்க்கரை நோயினால வரக்கூடிய விழித்திரை பாதிப்புகளை வந்து நம்ம குறைச்சிடலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விழித்திரையில வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லி அந்த சுகர் பாதிப்பு வந்துருச்சுனாக்க இழந்த பார்வை திரும்ப கிடைக்கும்ங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அதனாலதான் எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சுகர்னால பாதிப்பு வந்துருச்சுன்னா இமிடியட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிட்டோம்னாக்க மேற்கொண்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கலாம். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க நேயர் வந்து டபுளா விஷன் தெரியுதுன்னு. டபுளா விஷன் தெரியுதுன்னு சொன்னா யூஸ்வலா பார்வை நரம்புல ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அந்த முழி வந்து வலது பக்கம் இடது பக்கம் மே பக்கம் கீழ்பக்கம் திருப்புறதுல டிஃபெக்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி டபுள் விஷன் வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண் மருத்துவரை அணுகிதான் நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் அதுக்குள்ள டெஸ்ட்கள் எல்லாம் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் வியாதிங்கிறத கண்டறிந்து அதுக்கு வந்து வைத்தியம் பண்ணிக்கணும். நம்மளா ஒரு சொட்டு மருந்து வாங்கி போடும்போது வியாதி அதிகமாயிடுச்சுனாக்க நமக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அவ்வளவு ஈஸியா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது.
1: சரிங்க சார், இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா நம்ம அதை உடனடியாக கண் சார்ந்துன்னா கண் மருத்துவரை அணுகி முறையாக சிகிச்சை பெறணும்.
2: ஆமாம் மேம்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். விளம்பர இடைவேளை நீ தொடர்ந்து. பண்பலையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். நிகழ்ச்சியை வழங்குவோர் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
4: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 to 1 வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
3: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 முதல் இயங்கும்.
4: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
3: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர் பூக்கடை திரு பஸ் ஸ்டாப் மயிலாடுதுறை.
4: 9443 95 130
3: JKR பாலிகிளினிக்.
1: கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை, விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.

0: மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
1: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை. நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
0: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
1: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
2: இரண்டு மணி 2:30 ஆகிட்டிருக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் திருவாரூர் கண்ணோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் வி சிவகுமார் அவர்கள் நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சியில் நினைச்சிருக்காங்க. டாக்டர்
3: வணக்கம்.
2: சரி, இப்போ வந்து கண்ணோய் சார்ந்து நிறைய நேயர்கள் கேள்வி கேட்டுட்ருக்காங்க, நீங்களும் பதில் சொல்லிட்டுருக்கீங்க. இதில் வந்து கண்ணில் வந்து அடிபடுறது, நம்ம ஏதாவது தெரியாமல் கூட நம்ம ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு பொருள் இடிச்சுக்கிறதோ இல்லை ஏதாவது விழுந்து அடிபடுறதோ அதை மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு டூ வீலரில் போகிறோம், வண்டியில் போகிறோம், நம்ம தவறி விழுறோம், அதில் கண்ணில் அடிபடுறதா இருக்கலாம். அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? அதுக்கு எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து மருத்துவம் பார்த்ததை சரி செய்யணும்?
3: யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கண்ணில் அடிபடுது அப்படின்னு சொல்லிப்பட்டாக்க எப்போவுமே வந்து கருவிழியில் அடிபடாமல் இருந்து வெள்ள முறையில் அடிபட்டதுன்னா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வெயிட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே கருவிழியில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னாக்க என்ன ஆகிடும்னாக்க நமக்கு கண்ணில் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும், அடுத்தது கண்ணு செவந்துரும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமையை வந்து ஒவ்வொருத்தரையும் மூடி மூடி திறக்கும் பொழுது அது ஏதோ ஒரு தூசி கிடக்கிற மாதிரி அருவிட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும்.
2: இப்போ
3: இந்த மாதிரி அடுத்தது கண் பார்வையை மறைச்சாலோ கண்ணு செவந்துட்டாலோ உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு கருவிழியில நம்ம விழுந்ததுனால அடிபட்டதுனால அல்லது ஏதாவது ஒரு தூசி ஏசி டூ வீலர்ல இப்போ போறப்ப சாயந்தர நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு பூச்சி கீச்சி அடிச்சிருச்சு, பூச்சி எது கண்ணில் விழுந்துருச்சு, பூச்சியோட ரெக்கை, பூச்சியோட கால் அந்த மாதிரி ஏதாவது விழுந்துருச்சுனாக்க நமக்கு அந்த மாதிரி ஒரு உறுத்தல், எரிச்சல், தண்ணி வர்றது, சிகப்பு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சுத்தமான தண்ணியில முதல்ல நம்ம கண்ணுக்கு நல்லா கழுவி பார்க்கணும். கழுவுன பிறகு நமக்கு அந்த உறுத்தல், எரிச்சல், தண்ணி வர்றதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த நாள் கூட நம்ம கண் மருத்துவர் அணுகி வைத்தியம் பண்ணிக்கலாம். இல்ல கண் எரிச்சல் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு, பார்வையும் மறைக்குது, உறுத்திக்கிட்டே தான் இருக்குன்னு சொன்னாக்க நம்ம இமிடியேட்டா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா கருவிழியில புண்ணாயிடுச்சுன்னு சொன்னாக்க அது வந்து நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா அது தழும்பா மாறிடுச்சுன்னா நாளடைவில் அந்த தழும்பு வந்து நமக்கு பர்மனண்டாவே அது வந்து தழும்பு வந்து மாறவே மாறாது, பார்வையே மறைச்சிடும். அதனால நமக்கு வந்து அடிபடுறதுன்னு சொன்னாக்க சாதாரண எது நான் சொன்ன இந்த உறுத்தல், எரிச்சல், தண்ணி வர்றது, சிகப்பு இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஒரு நாள் கழிச்சு கூட கண் மருத்துவரை நம்ம போய் பார்த்துடலாம். ஆனா இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம கண் மருத்துவரை அணுகி வைத்தியம் பண்ணிக்கலாம்.
2: சரிங்க சார். இப்போ ஒரு அடிபட்டுனா அதை உடனடியாக சரி செய்கிறது நம்மளுடைய கையில் தான் முதல்ல இருக்கு. சரிங்க சார். இப்போ அடுத்து நம்ம சந்திக்கலாம் ஒரு நேரே. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
4: ஆமா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலேருந்து பேசுறேமா.
2: சொல்லுங்க.
4: எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. கண்ணுல சில பேருக்கு உருக்குற மாதிரி எப்பொழுதுமே இருக்கும் இல்லம்மா, முதல் கேள்விமா. ரெண்டாவது வந்து நீங்க சொன்னீங்க கண்ணுல வந்து சில பேருக்கு வந்து ஆபரேஷன் அப்படிங்கறத பண்ணிடுவாங்க, அது குறிப்பிட்ட இந்த கேட்ராக்ட் அதுக்கப்புறமா மத்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா வயதானவர்களுக்கு வரும்போது. அப்போ அவங்க கேஸ்ல நிக்க கூடாது, அந்த பிளேம் பண்ண கூடாது அப்படிம்பாங்க. எவ்வளவு மாசம் கேட்ரிக் ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறமா அந்த கேஸ்ல அந்த சமையல் அப்படிங்கறத பண்ணக்கூடாது, அப்படி சமைக்கணுங்கிற ஒரு நெசசிட்டி வரும்பொழுது என்ன மாதிரியான பிரிகாஷன்ஸ் மெத்தட் எடுத்துக்கணும், இத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
2: சரி, கேட்கலாம் மருத்துவர்கிட்ட. டாக்டர்
3: வயசுமா
2: சார்? அவங்க பொதுவாக கேக்குறாங்க சார். இப்ப பெரியவங்களுக்கு வந்து வயதான பிறகு நம்ம கண் அறுவை சிகிச்சை செய்யறோம்ல டாக்டர்,
3: அறுவை சிகிச்சை வந்து கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணும்போது அதுல நிறைய முறைகள் இருக்கு. அதுல லேசர் சிகிச்சை, ஃபேக்கோன்னு சொல்லி அந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்தாக்க ஒரு வாரத்திலேயே நம்ம ருட்டீனா எல்லா வேலைகளையும் பார்த்து கேஸ்ல சமைக்கிறது எல்லாமே செய்யலாம். ஏன்னா அது இல்லாம சாதாரண ஆபரேஷன், கண் அறுவை சிகிச்சை, லென்ஸ் ஆபரேஷன் சொல்லி அந்த மாதிரி பண்ணினாக்க 30 நாட்கள் கழித்து அவங்க வந்து சமையலுக்கோ கேஸ்லயோ இதுலயோ எல்லாமே பண்ணிக்கலாம். இது அவங்க கேட்ட ரெண்டாவது கேள்வி. முதல் கேள்வி அவங்க கண் உறுத்தல், சிகப்பு, தண்ணி வர்றது கேட்டிருந்தாங்க. அது யூஸ்வலா நான் ஃபர்ஸ்டே சொன்னது கண்ணு வந்து ட்ரை ஆயிடுச்சு.

0: அந்த மாதிரி கண்ணில் வந்து ஒரு உறுத்தல் எரிச்சல் தண்ணி வருது வரும். அடுத்தது வந்து பார்வை மங்களா இருந்து உத்து உத்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்ப சில பேருக்கு அந்த கண்ணில் உறுத்தல் எரிச்சல் வரும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பவர் செக் பண்ணி கண்ணாடி தேவைனாக்கா கண்ணாடி போட்டுக்கணும். அடுத்தது கண் சிகப்பு உறுத்தல் என்ன அழுக்கு வர்றது அந்த மாதிரி பீழை கட்டுறது அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இன்ஃபெக்ஷன்ல வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு எரிச்சல் உறுத்தல் தண்ணி வர்றது இது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நோய் எதிர்ப்புக்குள்ள ஆன்டிபயோட்டிக் ஐ ட்ராப்ஸ் வந்து போட்டோம்னாக்க ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு 3 நாள் நமக்கு வந்து அது செட்டில் ஆயிடும். இதுதான் அந்த உறுத்தல் எரிச்சல் இதுக்குள்ள வைத்தியம்.
1: சரிங்க சார். இப்போ அடுத்ததாக என்னுடைய ஒரு கேள்வி சார், 2 கேள்வியை வைக்கிறேன். ஒன்று, ஆஸ்டிக்மாடிசம், கண் வந்து ஒரு சரியான வடிவத்தில் இல்லாமல் இருக்கிறது, அது எதனால் ஏற்படுது? இன்னொன்று வந்து இப்போ நம்ம மாறுக்கண் சொல்லுவோம் இல்லையா சார், அது வந்து பெரும்பாலும் வந்து மாறுக்கண் நம்ம சொல்கிறது வந்து அது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டுருவோம். இப்போ இதனால என்னென்ன பிரச்சனை வருது, அதுவும் அந்த கண் சரியான வடிவத்தில் இல்லாமல் இருக்கிறது எதனால சார்?
0: அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து கண்ணினுடைய அந்த கர்வேச்சர்ன்னு சொல்லக்கூடிய அந்த வளைவு வந்து என்ன வெர்டிக்கலாகவும் ஹரிசான்டலாகவும் உள்ளது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா நமக்கு ஆஸ்டிக்மேட்டிசம்ங்கிறது எதுவும் வராது. இது வந்து வெர்டிக்கலாக உள்ள ஆக்சிஸோ ஹரிசான்டலாக உள்ள ஆக்சிஸோ ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருந்துச்சுனாக்க அப்போ அந்த கருவிழியினுடைய கோளம் வந்து நமக்கு ஆல்ட்ரேஷன் ஆகும் பொழுது அதுக்கு பேர் ஆஸ்டிக்மேட்டிசம் சொல்லுவோம். இல்லைன்னா சில பேருக்கு அந்த சிலிண்டர் பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சிலிண்டர் வகையான கண்ணாடிகள் யூஸ் பண்ணாதான் அந்த ஆஸ்டிக்மேட்டிசம்ங்கிறது அவங்களுக்கு கரெக்ஷன் வரும். அது இல்லாமல் நார்மலாக போடுற கண்ணாடி போட்டால் அவங்களுக்கு சரியாக வராது. இது வந்து முக்கியமானது. அடுத்தது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மாறுகன் மாறுகன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து பிறப்பிலேயே வந்து சில குழந்தைங்களுக்கு பிறப்பிலேயே வரும். சில பேருக்கு தூரப்பார்வை கம்மி ஆயிடுச்சுனாக்க அப்போ அந்த கண்ணு வந்து உங்களுக்கு சரியாக பார்வை வந்து இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய பார்வை வந்து ஒரு ரஃபாக ஒரு 60 மீட்டர் விஷன் இருக்கணும். யாராவது சிலருக்கு குழந்தைகள்லையே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 30 மீட்டர் இருக்கும், 20 மீட்டர் இருக்கும். அப்போ என்ன ஆயிடும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த 20 மீட்டர் பார்வையை வச்சுட்டு அவங்க பார்க்கும் பொழுது அந்த கண் ஒரு கண்ணு மட்டும் என்ன ஆயிடும்னாக்கா ஒரு பக்கமாக ஒரு கண் நல்லா இருந்து ஒரு கண்ணில் மட்டும் பவர் இருந்துச்சுன்னா அந்த ஒரு கண் வேலை செய்யாமல் தனியாக அது வந்து ஒதுங்கிடும். அதுக்கு பேர் வந்து மாறுகண் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 கண்ணுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுனாக்க நமக்கு வந்து மெயினாக வந்து பவர் செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து 3 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ். ஸோ அந்த ஒரு சார்ட் கொடுத்து அந்த எக்ஸசைஸ் பண்ணால் மாறுகண் நேராயிடும். ரெண்டாவது வந்து நமக்கு ஸ்பெக்டக்கல் கரெக்ஷன், அதாவது கண்ணாடி வந்து பவர் இருந்து கண்ணாடி போட்டுட்டாலே அந்த மாறுகண் நேராயிடும். இது ரெண்டுலையுமே சரியாக வரலைன்னா மூணாவது தான் நம்ம சர்ஜரி ஆப்ரேஷன் வந்து பண்ணணும். இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது. பட் பழைய காலத்தில் வந்து மாறுகண்ணு 1.5 கண்ணுன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு அது மன அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சாக என்ன பண்ணிடுவாங்கனாக்க மாறுகண்ணா அதிர்ஷ்டம் விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மாறுகண்ணு இருந்தானா கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி அதை சரி செஞ்சுக்கிட்டா தான் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஆம்பிலோப்பியாங்கிற கண் ஏன்னா சோம்பேறி நோய்ங்கிறது வராமல் இருக்கும்.
1: சரிங்க சார், அடுத்து ஒரு நேரே சந்திக்கலாம் நம்ம. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: இன்னமும் இந்த ஒரு பயம் இருக்கு இந்த கண்தானம் பண்றதுக்கு, இறந்ததுக்கு அப்புறம் தானே பண்ண போறோம் டாக்டர்?
0: அதாவது ரெண்டு விதமா வந்து சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கண்தானம்ங்கிறது இறந்த பிறகுதான் பண்றோங்கிறது வந்து சரியான அளவுல அந்த விழிப்புணர்வு இன்னும் வந்து மக்களுக்கு வரலைன்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். காரணம் என்னன்னாக்க கண்ணை எடுத்துட்டோம்னாக்க அந்த இடம் வந்து குழியா இருக்கும். அதனால வந்து ஏன்னா இப்ப கண்தானம் பண்ண பிறகு பாத்தீங்கன்னாக்க அந்த உள்ளற வந்து ஐபால்ல வந்து காட்டன் இல்லைனாக்கா காஸ் வச்சு அந்த இமைய வந்து கருப்பு கலர் நூல்ல தைக்கும் பொழுது கண் வந்து சாதாரண தூங்கி இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அது ஒண்ணு பயந்துகிட்டு யூஸ்வலா அந்த கண்தானத்துக்கு பயப்படுவாங்க. ரெண்டாவது வந்து கண் தானம் பண்ணி கண்ணை எடுத்துட்டா அதுக்கு பிறகு வரக்கூடிய இறந்தவங்க யாராவது வந்து சந்ததிகள் வந்து தன்னு இல்லாம பிறந்து

0: வாங்கங்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த விழிப்புணர்வு இல்லாததான் காரணமே தவிர, சந்தானத்துக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா அதுக்காக தான் வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் எல்லாமே பார்த்தீங்கனாக்க இந்த ஆகஸ்ட் 25ல இருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் கண்தான விழிப்புணர்வுன்னு சொல்லி இதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அதுக்காக பண்றாங்க. அந்த நிகழ்வு தான் இப்போ காரை பண்பலையிலேயும் நமக்கு இது நிகழ்வு வந்து போயிட்டு இருக்கு.
1: சரிங்க சார், இப்போ கண்தானம் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு செயல் இல்லையா சார்? நான் உங்களுடைய புதிய விழிப்புணர்வும் வேணும். இப்போ நம்ம வந்து ஒத்துழைச்சாலும் வீட்டில் குடும்பத்தினர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும், அப்போ தான் நம்ம அதை
0: முடியும். அதுதான் உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம கண்தானம் யார் வேணாலும் எழுதி வச்சிடலாம். எழுதி வைக்கிறத விட இறந்த பிறகு அருகில் உள்ள நம்மளுடைய தண்டாறு தொண்டு நிறுவனங்கள், லயன்ஸ், ரோட்டரி இல்ல ரெட் கிராஸ் அந்த மாதிரி அமைப்புகளில் வந்து நாங்கள் ஏற்கனவே கண்தானத்துக்கு எழுதி வச்சிருக்கோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாதான் இறந்தவங்களுடைய கண்களை வந்து தானமாக வந்து எடுத்துட்டு போக முடியும். அது வந்து 6 மணி நேரத்துக்குள்ளார வந்து நம்ம பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார், அடுத்து ஒரு நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: நான் தென்பிடாயிலிருந்து ஆனந்தன் பேசுறேன்.
1: சொல்லுங்க
2: சார். வணக்கம் சார். எனக்கு மேடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன எழுத்துலாம் படிக்க முடியாது, கண் புத்தகமெல்லாம் படிக்க முடியாது அப்படி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புத்தகமெல்லாம் நல்லா படிக்க முடியுது, சின்ன எழுத்துலாம் நல்லா தெரியுது. ஆனால் தூரத்தில் ஒரு 10 மீட்டருக்கு அந்த பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. இது திடீர்னு மாறிவிட்டுது. இதுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு போகணுமா, இல்லை கண்ணாடிலாம் போட்டு நாங்கள் பார்க்குற வேலைலாம் கண்ணாடி போட்டுலாம் வேலை பார்க்க முடியாது, இல்லை இது இப்படியே இருந்தால் மாறிடுமா? நல்ல பார்வை திடீர்னு பழமாரி வந்துடுமா? இது டாக்டர்கிட்ட கேளுங்க. நான் ரெடி விளக்கு.
0: வயசு
2: எனக்கு இப்போ 55க்கு மேலே ஆயிட்டு மேடம்.
0: இது வந்து எப்பவுமே வந்து 40 வயசுல வெள்ளெழுத்து அப்படிங்கிற சாலேஸ்வரம் சொல்லி எல்லாருக்குமே இயற்கையாக வரும். யூஸ்வலாக நம்ம வந்து கிட்டப்பார்வை நம்ம படிக்கிற தூரம் வந்து 30-33 சென்டிமீட்டருக்குள்ளதான் நம்ம எழுத படிக்கிற வேலைகள் எல்லாமே நம்ம செய்யணும். யாராவது இந்த 40 வயசு ஆகும்போது என்ன ஆயிடும்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆயிடும்னாக்கா நமக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு கண்ணாடி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பவர் மாற்றி மாற்றி நம்ம வந்து போடணும் கண்டிப்பாக. அப்போ என்ன ஆயிடும்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூரப்பார்வை வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும், கிட்டப்பார்வை மட்டும்தான் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம அந்த கிட்டப்பார்வைக்கு கண்ணாடி போட்டால் போதுமானது. யாராவது சிலருக்கு அந்த 50-55 வயசில் கேட்ராக்ட்னு ஆரம்பிக்கும் பொழுது தூரப்பார்வை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நேயர் சொன்னார் இல்லையா, எனக்கு வந்து தூரப்பார்வை குறைஞ்சிருச்சு ஆனால் கிட்டப்பார்வை நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி, அந்த தூரப்பார்வையில் மைனஸ் பவர் வந்துருச்சுன்னா கிட்டப்பார்வைக்கு போடக்கூடிய அந்த ப்ளஸ் பவர் வந்து ஈக்குவல் ஆகும் பொழுது கிட்டப்பார்வை அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா நமக்கு தான் கிட்டப்பார்வை நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தூரப்பார்வை கம்மியாயிடும். அந்த மாதிரி தூரப்பார்வை கம்மியாயிடுச்சுனாக்க பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூரப்பார்வை ரொம்ப மறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தோன்னா கேட்ராக்ட் இருக்கான்னு பார்த்துட்டு கேட்ராக்டுக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணுனாக்க இது 2 பார்வைக்கும் சேர்த்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணி எல்லாமே சரி செய்து கொள்ளலாம்.
1: சரிங்க சார், நம்ம ஒரு விளம்பர இடைவில் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டரிடம் கேளுங்கள்.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிடல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பகல் சலு சவங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் மற்றும் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
7: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: ஜிஎல் மருத்துவமனை
8: காரைக்கால்.
1: நாளை காலை 7:30 மணிக்கு திருவாரூர் புலிவலம், காமராஜ்புட், நாகப்பட்டினம், காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒலி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் புலிவலம், காமராஜ்புட், நாகப்பட்டினம், காரைக்கால்.

0: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
1: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்கும் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 5:30 மணிக்கு விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: நாளை மாலை 6:20 நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டார்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல வந்து நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டார்ஸ் மற்றும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியாகோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 மணிக்கு காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் வழங்கும் உழவர்கள் அரங்கம் நிகழ்ச்சியை வழங்கும் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால்.
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
1: இரண்டு மணி 45 நிமிடம் 50 நொடி ஆகிட்டிருக்குங்க. டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் கண் நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் வி சிவகுமார் அவங்க நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் டாக்டர்.
7: வணக்கம்மா.
1: இப்போ இதுக்கு முன்பு வந்து நேயர் கேட்டிருந்தாங்க, இந்த கண் தானம் சார்ந்து கேட்டிருந்தாங்க இல்லையா சார். இப்போ கண் தானம் கொடுக்குறதுனா யார் யார் கொடுக்கலாம் சார்? இப்போ சில பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நோய்கள் இருக்குது, இல்லை ஏதோ பிரச்சனைகள் இருக்குது, அவங்கெல்லாம் வழங்கலாமா
7: இல்லையா? அதாவது என்னன்னாக்க, யார் யார் கொடுக்கக்கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம யார் யார் கொடுக்கலாங்கிறது ஈஸியாயிடும்.
1: சரிங்க.
7: உதாரணத்துக்கு மஞ்சக்கவாலை நோய் உள்ளவங்க இறந்தாங்கனாக்க, அடுத்தது கேன்சர் நோய் உள்ளவங்க, அதுக்கு அடுத்தது மூளைக்காய்ச்சல் உள்ளவங்க, அடுத்தது வந்து உடம்புலயே வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சொல்லக்கூடிய அந்த மாதிரி இருந்ததுனாக்க, அதுக்கு அடுத்தது வெறிநாய்க்கடி, இந்த மாதிரி உள்ள நோய்கள் இருந்ததுனாக்க அவங்க வந்து கண்தானம் கொடுக்க கூடாது. இது தவிர மற்ற எல்லாரும் யார் வேணாலும் கண்தானம் கொடுக்கலாம். ஏன்னா கண்தானம்ங்கிறது இறந்த பின்பு கொடுக்கறதுங்கிறதுனால சாதாரணமா நோய்வாய்ப்பட்டு இறக்குறவங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து ஒரு மூச்சுத்திணறல் ஆஸ்மால இறக்குறவங்க, ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், இது எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் யார் வேணாலும் கண்தானம் செய்யலாம். இது வந்து 2 வயசுல இருந்து யாருக்கு வேணாலும் இந்த கண்தானம் வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஆபரேஷன், கண் ஆபரேஷன் பண்ணிருக்கோம் நம்ம கண்தானம் கொடுக்கலாமாங்கிற கேள்வி எல்லாம் இல்லை. கருவிழி நல்லா இருக்கிற எல்லாருமே கண் ஆபரேஷன் மெஜாரிட்டி 50-60 வயசு மேல எல்லாருமே பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பண்ணிக்கலாம். அதனால வயது வரம்பு எதுவும் கிடையாது. ஸோ அந்த 6 மணி நேரத்துக்குள்ளார அவங்க வந்து எழுதி வச்சிருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. உடனே இமீடியட்டா தன்னார்வங்கள்ட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணி இமீடியட்டா அந்த தானத்தை வந்து யார் வேணாலும் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம குறிப்பிட்ட மஞ்சக்காமலை உள்ளிட்ட நீங்கள் சொன்னது போல் சில நோய்கள் பிரச்சனைகள் இருக்கிறவங்கள தவிர மற்ற எல்லாருமே கண்தானம் செய்யலாம்.
7: கண்தானம் செய்யலாம்.
1: சரிங்க சார். அடுத்து ஒரு நேரை நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுகிறீங்க? ஐயா உங்கள் ரேடியோ கிட்டே இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க, இல்லை ரேடியோ சத்தம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க ஐயா. ஹலோ. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். சரி, இப்போ நம்ம கண்தானம் குறித்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதே போல் கண்ணுக்கு வரக்கூடிய மரபு சார்ந்த நோய்கள் என்னென்ன பிரச்சனையை சார் ஏற்படுத்தும்?
7: மரபு சார்ந்த நோய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முக்கியமா வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா அப்படின்னு சொல்லி ஒரு வியாதி உண்டு. அது வந்து மாலைக்கண் நோயில ஒரு வகை. மாலைக்கண் நோய், இப்ப விட்டமின் ஏ சத்து கம்மியாச்சுனாக்க நமக்கு மாலைக்கண் நோய் வரும். அது மாதிரி இது ரெட்டினாவிலேயே வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இருட்டுல வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாது. இது வந்து மரபு சார்ந்த நோய்.
1: சரிங்க சார்.
7: ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்பதான் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ட்ரையல்ல இருக்கே தவிர இன்னும் வந்து அது முழுசா இன்னும் ட்ரீட்மெண்ட் இன்னும் வரல. அடுத்தது மரபு சார்ந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, இப்ப நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த மார்கன் நோய் இருந்துச்சுனாக்கா அது ஃபேமிலி ஃபேமிலியாவே வரும் உங்களுக்கு.

0: ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அப்பா அம்மா குழந்தைகள் தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கலர் பிளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய
1: ஏன்னா
0: சொல்லி சொல்லுவோம், அது வந்து பாத்தீங்கன்னா சில வந்து ஜாபுக்கு வந்து வேலைகளுக்கு வந்து அது வந்து முக்கியமானது. இப்ப ரயில்வேஸ்ல வந்து டிராபிக்லயோ போலீஸ்லயோ ஆர்மிலயோ அல்லது பைலட்ஸ்லயோ இல்ல உங்களுக்கு ஷிப்லயோ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்க மிக முக்கியமானது வந்து கலர். அதுவும் வந்து பார்த்தாக்க நமக்கு வந்து பிறவிலேயே அந்த டிஃபெக்ட் இது எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி படிப்புகளையும் ஜாபையும் அவங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது.
1: சரிங்க சார், அடுத்து ஒரு நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. அனைவரும் நலமா இருக்கோம், சொல்லுங்க சார்.
2: ஓகே ஓகே மேம், எனக்கு வந்து வயது ஒரு 45. பாத்தீங்கன்னா பார்வை வந்து எட்டத்து பார்வை பாத்தீங்கன்னா லேசா கொஞ்சம் பார்வைன்றாங்க.
1: ஐயா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா.
2: எட்டத்து பார்வை கொஞ்சம் பாத்தீங்கன்னா இருக்கு, கிட்ட பார்வை பாத்தீங்கன்னா லேசா இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன், கண்ணாடி ஒண்ணு போட்டிருக்கானா.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கு கிட்ட உள்ள பார்வை வந்து லேசா இருக்குது.
2: ஆமா, அப்புறம் எட்டத்து பார்வை கொஞ்சம் தெளிவா தெரியுது, லைட்டா தலைவலி இருக்கு.
1: சரிங்க, உங்க வயது சொல்லுங்க ஐயா, டாக்டர் கேக்குறாங்க. சரிங்க ஐயா, நம்ம மருத்துவத்தை கேக்கலாம். நன்றி டாக்டர்.
0: அதாவது இப்ப நான் முன்னாடியே சொன்னதுதான், 40 வயசுக்கு

0: டாக்டர்.
1: இல்ல, அந்த சாலேஸ்வரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
0: ஆமா சார், ஆமா சார்.
1: அது வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்ட பார்வை மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க எழுத படிக்க மட்டும் பயன்படுத்தினால் போதும். அப்போ தூர பார்வை அவங்களுக்கு கம்மியா இருந்து தூர பார்வைக்கும் சேர்த்து கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னாக்க கண்டிப்பாக அவங்க கண்ணாடியை ரெகுலரா போடணும். அப்பதான் தூர பார்வை கிட்ட பார்வை ரெண்டுமே அவங்களுக்கு சரியாகும். ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டுட்டா நம்ம அத்தோட வேலை முடிஞ்சிடாது. வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணாடி செக் பண்ணி கண்டிப்பா கவர் மாறுச்சுன்னா மாத்திக்கணும். ஏன்னா நமக்கு வந்து மினிமம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பவர் யூஸ்வலா மாறும். சில பேருக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னா பவர் மாற ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு யாருக்காவது 6 மாசம் 3 மாசம் 4 மாசத்துல பவர் மாறிட்டே வந்துச்சுனாக்க அவங்க வந்து கண்ணுல வேற ஏதாவது நீர் அழுத்த நோய் இருக்கா, இல்ல சுகர்னால எதுவும் பாதிக்குதா, சுகர் அதிகமானாலும் நமக்கு வந்து ஃப்ரீக்வென்ட் சேஞ்ச் ஆஃப் கிளாஸ் அடிக்கடி வந்து கண்ணாடி மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 3-4 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இருந்ததுன்னா வேற கண் நோய்கள் எதுவும் இருக்காங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி அதுக்குள்ள பவரை போட்டாதான் வந்து கரெக்டா வரும். தூர பார்வை இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம வந்து கண்ணாடியை ரெகுலரா போடணும். கிட்ட பார்வை இருந்ததுன்னா நம்ம எழுத படிக்க மட்டும் கூட யூஸ் பண்ணலாம் போதும்.
0: சரிங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கண்ணோய் சார்ந்த பல்வேறு கேள்விகள், நேயர்களுடைய சந்தேகங்கள் இது அனைத்திற்கும் விளக்கம் அளித்ததற்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றி டாக்டர்.
1: வணக்கம். நன்றி
0: நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கிய டாக்டரிடம் கேளுங்கள். இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு திருவாரூர் கண்நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் வி சிவக்குமார் அவர்கள் பங்கேற்ற நிரலை இடம்பெற்றது. நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை கோட்டை

0: கலாரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
1: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை. நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
1: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
2: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், உப்பாசி, சென்கொன்னா ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், வாழ்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, வால்பாறை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதிவான மழையின் அளவு 5 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, மாம்பழத்துறையாறு, ஆணைக்கிடங்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடா அணை, முள்ளங்கினாவிள்ளை, தேனி மாவட்டம் பெரியார், கொளச்சல், இரண்யேல், ஊத்து, சித்தாறு, வட்டானம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தீர்த்தாண்டநத்தம், மயிலாடி, மிமிசல், சூரலக்கோடு, பாலமூர், தொண்டி, கோழிப்போர் விலை, சிவலோகம், முக்கூடல் அணை, குண்டார் அணை, கெளவரப்பள்ளி அணை, கருப்பாநதி அணை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பையொட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாகப்பட்டினம், கடலூர், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றி. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதியன்றும் 30, 31 ஆகிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும்.

கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 29.3 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 31ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பகுதி

0: பண்பலை 100.3 இணைந்த நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் விஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம பதிவிட்டிருக்க கேள்வி, குழந்தை பருவத்தில் யாரிடம் அதிகம் கதை கேட்டிருக்கிறீர்கள், அப்பா அம்மாவிடமா அல்லது தாத்தா பாட்டியிடமா? குழந்தை பருவத்தில் யாரிடம் அதிகம் கதை கேட்டிருக்கிறீர்கள், அப்பா அம்மாவிடமா அல்லது தாத்தா பாட்டியிடமா? உங்கள் சின்ன வயசு அனுபவத்தை நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்கள். இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான கேள்வி, குழந்தை பருவத்தில் யாரிடம் அதிகம் கதை கேட்டிருக்கிறீர்கள், அப்பா அம்மாவிடமா அல்லது தாத்தா பாட்டியிடமா? பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்றது குழந்தை பருவத்தில் எப்போதுமே எல்லாராலேயும் எல்லா குழந்தைகள்னாலையும் விரும்பப்படுற ஒரு விஷயம். கதை கேட்டுகிட்டே தூங்குறது, சுற்றி சுற்றி வந்து அம்மா கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ யார்கிட்டையோ வந்து கதை சொல்லுங்க அப்படின்னு, புராண கதைகளோ இல்லை ஏதாவது நீதி கதைகளோ இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்டிருப்போம். நீங்கள் யார்கிட்ட கதை கேட்டிருக்கீங்க? இதுதான் இன்றைக்கி நம்ம லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் கேட்டிருக்கோம். நேர்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், என் பாட்டியிடம் தான் அதிக கதை கேட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, நான் அதிகமாக கதை கேட்டது என்னுடைய அம்மாவிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், என் பாட்டியிடம் தான் அதிகம் கதைகள் கேட்டிருக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நான் அதிகமாக கதை கேட்டது என்னுடைய தாத்தா கிட்ட அப்புறம் என்னோடய அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பருவத்தில் என்னோடய அம்மா எங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க, கதை சொல்லி சாப்பிட வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, அனப்பன்பேட்டை ஜோதி, நான் சின்ன பிள்ளை தானே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரைக்கால் புதுத்துறை செல்வக்குமார், என்னோடய பாட்டிக்கிட்ட தான் நிறைய கதை கேட்டிருக்கேன், அப்புறம் அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஏதோ எழுதியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவையிலும் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: கேட்கடு இப்போ ஜான்சி கவியரசி அவங்களும் அம்மா கிட்ட தான் நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாத்தா பாட்டி கிட்ட அதிக கதை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீமடப்புறம் வேல்முருகன் அதிகமாக கதை கேட்டது என்னோட தந்தை கிட்ட தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலகாசாக்குடி அந்தோ ஜான் பீட்டர்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பற்றியும்

0: ஆகஸ்ட் 29, 30, 2 தினங்களுக்கு மட்டும்
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நேயர்கள் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். குழந்தை பருவத்தில் கதை கேட்குறதே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். யார் கதை சொன்னாலும் கதை சொல்லுங்கள் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம உறவினர்கள்ட்ட கேட்டுகிட்டே இருப்போம். ஒருத்தங்க கதை சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்டே போய் கேட்போம். ஆனால் குழந்தைகளுக்கு அதிகமாக கதை சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டியாக தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நிறைய நீதி கதைகள் கேட்டிருப்போம், அப்புறம் வீர சாகசங்களான கதைகள், அப்புறம் வரலாற்று கதைகள், பக்தி கதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன வயசில். அந்த மாதிரி யார்கிட்ட அதிகமாக கதை கேட்டிருக்கீங்க உங்களுடைய சின்ன வயசில் அப்படின்னு நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டிருந்தோம். அவங்களும் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. மணக்குடி சத்யா சொல்லியிருக்காங்க, எங்கள் பாட்டி தான் அதிகமாக கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டி கதை சொல்ல கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், குழந்தை பருவத்தில் எங்கள் அம்மா தான் எங்களுக்கு கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாகம் இளங்கோவன், அவுரிக்காடு வித்யா வீரமணி, நான் என் அம்மா கிட்ட தான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன், அவங்க அது வந்து கதைகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகர் முகமது ரஃபீக் சொல்லியிருக்காங்க, சிறுவ எதில் கதை என்றாலே பாட்டி தான் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கதை சொல்கிறது எங்கள் அப்பா அம்மா தான். தாத்தா பாட்டி ஊரில் இருந்ததுனால பள்ளி விடுமுறையில் ஊருக்கு போகும்போது அவங்கக்கிட்ட கதை கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் காரைக்கால் நளினி, புஷ்பவனம் விஸ்வநாதன் அதிகம் கதை கேட்டது என் தாத்தா பாட்டியிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், குழந்தை பருவத்தில் நான் அதிகம் கதை கேட்டது தாத்தா பாட்டியிடம் தான். அரிச்சந்திரன் கதை, லவகுசா பட்டினத்தார் கதை, இது மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க. கர்ணன் வல்லனார் இருந்தது, ஹரிச்சந்திரன் போய் பேச மாட்டார், இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், எனக்கு யாரும் கதை சொன்னது இல்லை மேடம் அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க.

0: குழந்தை பருவத்தில் யாரிடம் அதிகம் கதை கேட்டிருக்கிறீர்கள்? அப்பா அம்மாவிடமா அல்லது தாத்தா பாட்டியிடமா? இந்த கேள்வியை நம்ம நேயர்கள் முன் வச்சிருந்தோம். கரைகள் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டு நேயர்களும் அவங்களுடைய அனுபவங்களை, கதை கேட்ட அனுபவங்கள், யார்கிட்ட கதை கேட்டோம், எந்த மாதிரி எச்சரித்து இந்த கதை அந்த கதை எல்லாம் இடையில கேள்விகள்லாம் கேட்டு யார்கிட்ட அந்த கதைகள்லாம் கேட்டோன்னு ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. திருவாரூர் மருதமட்டி நொம்பிருவேலி ரேவதி சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா கிட்ட தான் நிறைய கதை கேட்டிருக்கேன், நிறைய கதை சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்கிற எல்லா கதையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தா என்கூடைய பாரிவள்ளல், நான் யார்ட்டையுமே கதை கேட்டதே இல்லை மேடம் அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், பாட்டி தான் அவங்க கிட்ட தான் நிறைய கதை கேட்டிருக்காங்க, அவங்களை சுற்றி உட்காந்து கதை கேட்பது ரொம்ப பிடிக்கும் எங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதோட்டம் ஆட்டு கார்த்திகேயன், அப்பாவை பெற்றெடுத்த எங்கள் பாட்டி, அவங்கக்கிட்ட தான் நிறைய கதை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் இந்த பாட்டிகிட்ட தான் அதிகமாக கதை கேட்பேன், அதுவும் இரவில் தூங்கும் சமயத்தில் தினமும் கதை கேட்டுவிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லியிருக்காங்க பவித்திர மாணிக்கம் ரகுபதி. பண்பலையில் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
3: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பந்தனூர் ரபீகா சொல்லியிருக்காங்க, என்னுடைய ஆச்சி மாமா கிட்ட தான் சின்ன வயசில் நிறைய கதை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் தாத்தா கிட்ட அதிக ஆன்மீக கதைகள் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோபரி சோமசுந்தரம், என்னுக்கு அதிகமாக கதைகளையும் வாழ்க்கை முறைகள் உறவு முறைகள் அனைத்தையும் சொல்லித்தந்தவர் என் பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோ துரை, தாத்தா கிட்ட தான் நிறைய கதை கேட்டிருக்கேன், அன்பாகவும் செல்லமாகவும் சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் என்பி ஸ்ரீ மாஸ்நகர் என்பி ஸ்ரீதர். திருமணம் நந்தினி சுரேஷ் சொல்லியிருக்காங்க, என் பாட்டி கிட்ட அதிகம் கதை கேட்டிருக்கேன், தூங்கும் பொழுது அவங்க கிட்ட தான் கதை கேட்டு தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29, 30, 2 தினங்களுக்கு மட்டும்
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
2: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
2: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அனு மருத்துவமனை.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

ஏஆர்சி நடேஷ் செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் குழந்தை பருவத்தில் யாரிடம் அதிகம் கதை கேட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம், அப்பா அம்மா கிட்டேயா அல்லது தாத்தா பாட்டிக்கிட்டேயான்னு. நிறைய பேர் அம்மா அப்பா எல்லாரையுமே சொல்லியிருக்காங்க, பாட்டிக்கிட்ட அம்மா கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, தாத்தா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒன்று ரெண்டு பேர் வந்து நான் கதைகளை கேட்டதில்லை மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயத்தவரன் காடு மருத்துவடுகநாதன் சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா தான் கதை சொல்லி உணவு தருவார்கள், பேய் கதை தான் அதிகமாக இருக்கும், அப்புறம் புள்ள பிடிக்கிறவன் கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி அப்துல் ரசாக், பாட்டி கதை சொல்லுவாங்க, ஈ உள்ளே போயிட்டு வெளியே வந்தது கூட தெரியாமல் ஆணு வாயை பிளந்து கதை கேட்டது எங்கள் பாட்டி கிட்ட தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்திக்கோட்டை மீனம் பக்கீரிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் அம்மா கிட்ட தான் அதிகமாக கதை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, பாட்டிக்கிட்ட அதிகமாக கதை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன், எனக்கு சின்ன வயசில் கதை கேட்ட ஞாபகமே அவ்வளோவா இல்லை, இப்போ யோசித்து பார்த்தா அப்பா அம்மா கிட்ட பேசி கதை கேட்டிருந்தது தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மணக்குடி ராஜேந்திரன், என்னோடய குழந்தை பருவத்தில் அதிகமாக கதை கேட்டது அப்பா அம்மா கிட்ட தான், அவங்க சொல்கிறோம் சின்ன சின்ன கதைகள், தூங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்குற கதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்றைக்கும் அந்த கதைகள் இருக்கும், அன்பும் பாசமும் மறக்க முடியாத நினைவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி ஆனந்த செல்வம், குழந்தை பருவத்தில் தாளாட்டுடன் கதைகள் அதிகமாக கேட்டது அம்மாவிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலையில் நாளை காலை 6:35 கரகல ONGC காவிரிய சர்க்கார்கள் ஷேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது.
2: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடியோஸ்க்கு முகனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் முன் வச்சிருக்க கேள்வி, குழந்தை பருவத்தில் யாரிடம் அதிகம் கதை கேட்டிருக்கிறீர்கள், அப்பா அம்மாவிடமா அல்லது தாத்தா பாட்டியிடமா? நிலா சோறு ஊட்டி கதைகள் சொன்னது எங்கள் அம்மா தான், என்றைக்குமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதம்பர் ராமன். திருக்கொள்ளிக்காடு அருண் இலக்கியா, எங்கள் அம்மா அப்புறம் தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலங்குடி பூங்கோதை, பாட்டியிடம் கதை கேட்டுக்கொண்டே தூங்கி விடுவேன், மறக்க முடியாத அனுபவங்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவோட அம்மா கிட்ட தான் நான் நிறைய கதை கேட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க பணங்கட்டக்குடி அனுஷ்யா சங்கர். சிவபுரி கீர்த்திராஜன், அம்மாவிடம், அம்மாவின் அப்பாவிடமும் சின்னம்மாவிடம் தான் நிறைய, அம்மாவின் சின்னம்மாவிடம் தான் நிறைய கதை கேட்டிருக்கேன். பள்ளி விடுமுறை விட்டவுடன் கதை கேட்கவே ஊருக்கு கிளம்பி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கதைகள் அதிகமாக சொல்லி தந்தவர்கள் தாத்தா பாட்டி தான், என்னால் மறக்க முடியாத மலர் முன்னையுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலே ஒடுதலை சேப்பு விஜயராகவன், அதம்பார் கலைச்செல்வி செல்லும், நான் அதிகம் கதை கேட்டது என் பாட்டி கிட்ட தான், என் பிள்ளைகளுக்கும் கதை சொல்லி வளர்த்தார்கள் என் பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், என் பாட்டி கிட்ட தான் நிறைய கதை கேட்டிருக்கேன் மேடம், நைட்டு படுக்கும்போது நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு சூழ்நிலையில் டிவியில் தான் கதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம வீட்டு குழந்தைகள், அது மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் அலோன்ஸ் ராஜ், நான் சின்ன வயசில் கதை கேட்டு வளர்ந்தது எங்கள் தாத்தா பாட்டி கிட்ட தான், நீதி போதனை கதைகள் நிறைய சொல்லுவாங்க, அதை கேட்டு ஒழுக்கமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வழிவகுத்தது என்னுடைய தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்கள் நினைவிற்கு பண்பலை 100.3 நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
7: கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
8: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
6: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

குழந்தை பருவத்தில் யாரிடம் அதிகம் கதை கேட்டிருக்கிறீர்கள், அப்பா அம்மாவிடமா தாத்தா பாட்டியிடமா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் அவங்களுடைய சின்ன வயசு அனுபவங்களை சொல்லிட்டே இருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் பாட்டிகிட்ட கதை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு வாங்கி தரணும், நாங்களும் வாங்கி கொடுத்து நிறைய கதைகள் கேட்டிருக்கோம், பழைய பாடல் பாடிக்கொண்டே கதை செல்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் நல்லூர் பெருமாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன் சின்ன வயசில் கதை கேட்டது எங்கள் தாத்தா கிட்ட தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சின்ன வயசு அதிகம் கதை கேட்டது என்னோடய பாட்டியிடம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பருவத்தில் கதைகள் கேட்டது என் பாட்டியிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணிப்புறம் ராதாகிருஷ்ணன் பாப்பா கோயில் ரவி அம்மாவிடம் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறவி நச்சுப்பிள்ளை பாட்டியிடம் கதை கேட்டுவிட்டு தூங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி பாட்டி கிட்டதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருணா சித்ரா என் அப்பா அம்மா கிட்ட தான் கதை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் இளவரசி என்ன சொல்லியிருக்காங்க, என் பாட்டி தான் கதைகள் சொல்லி தொங்க வைப்பாங்க, பழைய காலத்தில் நடந்த பேய் கதைகள்லாம் சொல்லி கதை சொல்லும்போது நான் பாட்டியோட முந்தானையில் மூஞ்ச முடிக்கிட்டே கதை

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு என்ன கேட்டிருந்தோம்னா, குழந்தை பருவத்தில் யாரிடம் அதிகம் கதை கேட்டிருக்கிறீர்கள், அப்பா அம்மாவிடமா அல்லது தாத்தா பாட்டியிடமா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்களுடைய அனுபவங்களில் வந்து நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. கோமல் சரவணன் சொல்லியிருக்காங்க, என் பாட்டி தான் அதிகமாக கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன், அம்மா தான் எனக்கு அதிகமாக கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் சாப்பிடும்போது அம்மா கிட்ட தான் அதிகம் கதை கேட்டிருக்கேன்னு சொன்னாங்க சொல்லியிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலிம்,

குடி குணசுந்தரி செல்வநாதன், அம்மா தான் எனக்கு அதிகமாக கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் சாப்பிடும்போது அம்மா கிட்ட தான் அதிகம் கதை கேட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நாகூர் யூசுப் மாலிம். டிஆர் பட்டினம் நளினி சங்கர், தாத்தா பாட்டிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், என்னோடய பாட்டிகிட்ட தான் நிறைய நேரம் இருந்திருக்கேன், நிறைய கதைகளையும் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரோப்பளம் பழனிவேலும், என்னோடய பாட்டிக்கிட்ட தான் அதிகம் கதை கேட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. திருச்சேரி வைஸ் ரஹ்மான், என் அம்மா கிட்ட தான் அதிகம் கதை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய வண்ணாரப்பட்டி சோமசுந்தர பிரபு, தாத்தா எனக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேர்கிட்டையுமே கதை கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி ஷாகுல் ஹமீத், அம்மா கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குல்தாளம் தேரடி தில்லை வில்லாளன், அப்பா கிட்ட தான் கேட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சக்கொள்ளை பாலாஜி, மீன் சுருட்டி ராஜா சொல்லியிருக்காங்க, என் பாட்டி கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்பா கிட்டன்னு சொல்லியிருக்காங்க. காலாச்சேரி மணிமாறன், மேவாத்தூர் அமுதா சங்கர் வந்து, நானும் என் தம்பி எங்கள் தாத்தா கிட்ட தான் அதிகமாக கதை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறது அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த பருவத்தில் போகும்பொழுது நல்ல சிந்தனைகளோட, நல்ல பழக்க வழக்கங்களோட ஒரு நல்ல ஒரு குடிமகனாகவும் சரி, வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி வளர்கிறதுக்கு ரொம்பவே அது பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால் குழந்தை பருவத்தில் அப்பா அம்மாவும் சரி, தாத்தா பாட்டியும் சரி, வீட்டில் இருக்க பெரியவங்களும் சரி, குழந்தைகளுக்கு அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்ற நீதி கதைகளாக இருந்தாலும், புராண கதைகளாக இருந்தாலும் சரி, வரலாற்று கதைகளாக இருந்தாலும் சரி, நிறைய சொல்லிக் கொடுத்து வளர்க்கலாம்.

0: உங்களோடு இணைந்து இதுவரை கேட்டு ரசித்தது. மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ பெஸ்டிவல்.
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 4 மணி.

77 நேயர்கள் வந்து இன்னைக்கு எலசி நிகழ்ச்சியில் அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. பங்கெடுத்த நேயர்களுக்கு நன்றிகள். நேயர்கள்

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: EMI ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து குடிக்கும் நீர் வரை நம்மை சுற்றியிருக்கும் ஒவ்வொரு இயற்கை வளமும் நம் வாழ்க்கையோடு நெருக்கமாக இணைந்திருக்கிறது. மரம் நமக்கு நிழல் தருகிறது, மழை நமக்கு உயிர் தருகிறது, பறவைகளின் குரல் நம் இயற்கையின் இசை. இவைகளோடு சேர்ந்து பயணிப்பதுதான் நம் வாழ்க்கையின் அழகு. ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கைக்கு நாம் கொடுக்கும் அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இயற்கையின் மாற்றங்களை நம்மால் உணர முடிகிறது. அந்த மாற்றங்களை புரிந்து கொண்டு இயற்கைக்காக ஒரு குரலாக ஒலிக்க வருகிறது பசுமை குரல். இன்றைய பசுமை குரல் என்ற சிறப்பு நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் கல்லூரி விலங்கியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் பங்குபெறும் நேரலையாக. வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சார், உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்.
1: நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏவிசி கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அங்கு வந்து வன உயிரியல் துறை இருக்கிறது. அந்த வன உயிரியல் துறையில் மாணவர்களுக்கு வன உயிரி சம்பந்தமாகவும் அதுபோல் இப்போ பூச்சிக்கொல்லிகளால் பறவைகளுக்கு ஏற்படுகிற தீங்குகள் குறித்தும் பாடம் நடத்தி வருகிறேன். இப்படியாக என்னுடைய பணி அனுபவம் சென்று கொண்டிருக்கிறது.
0: ஓகே சார், இப்போ பசுமை குரல் அப்படின்னு சொன்னோடனே பசுமை அப்படின்னா இயற்கையில் இருக்கிற மரம் செடிகள் இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வருது, பச்சை பசேல் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே பசுமை அப்படின்னா மரங்கள் மட்டும்தானா?
1: இல்லை மேடம், பசுமைனா நிறைய சேர்ந்தது தான், மரங்கள் மட்டும் இல்லை எல்லாம் சேர்ந்தது தான் பசுமை. அதாவது நம்ம ஒரு சின்ன இப்போ இருக்கிற சுற்றுச்சூழலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்பெல்லாம் நாரைகள் குளத்தில் மீன்களை தேடின, இன்றோ நாரைகள் குளத்தையே தேடுகின்றன அப்படிங்கிற ஒரு வரி நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பெரிய எந்திரங்களை கொண்டு மணலல்லும் ஓசையில் யாருக்கு கேட்கிறது அதில் வாழும் நத்தையின் அழுகை. நத்தையோட வீடு பார்த்தீங்க அப்படின்னா மணல், ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த மணலில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்படியாக வெட்டப்பட்ட மரங்களுக்கு முளைக்கிறது பசுமை நகரம். இந்த கிரீன் சிட்டின்னு வேணா போர்டு போட்டுக்கலாம், ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி பசுமை இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ

0: உலகில் பசுமைன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள், தாவரங்களை சார்ந்திருக்கக்கூடிய தாவர உண்ணிகள், தாவர உண்ணிகளை உணவாக உட்கொள்ளக்கூடிய பிறசார் உண்ணிகள், இது எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் நம்முடைய அந்த பல்லுயிர் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு தொகுதி இல்லை அப்படின்னா இன்னொரு தொகுதி இல்லாமல் போயிடும். அதனால் எல்லாமே நமக்கு ரொம்ப அவசியம். மரங்கள் மட்டும் இல்லை, மரங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மரங்களில் வாழக்கூடிய உயிரினங்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம்.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது நிறைய நாரைகள், நத்தை, இதை பற்றிலாம் நம்ம பேசணும் இல்லையா சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் சின்ன வயசில் நம்ம வந்து பார்த்த வந்து இந்த தும்பிகளாகட்டும், தேனீக்கள், நிறைய பட்டாம்பூச்சிகள், கலர் கலராக ஓடி போய் பிடிக்கிற குழந்தைகள் நிறைய இருப்பாங்க. தும்பிகள்னால் இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியலை. ஸோ இப்போ இதெல்லாம், இந்த உயிரினங்கள்லாம் எங்கே சார் போச்சு?
0: நிச்சயமாக அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த உயிரினங்களுக்கு. அதில் ஒன்று ஒன்றா நம்ம விவரிப்போம். முதல்ல பார்த்தோன்னா சிட்டுக்குருவிகள் பற்றி பேசுனீங்க. அந்த சிட்டுக்குருவிக்கு நம்ம ஊரில் என்ன பேருன்னு சொன்னீங்கன்னா சிட்டுக்குருவின்னு சொல்லுவோம். ஆனால் மலையாளத்தில் அதுக்கு வந்து மனை உரை குருவின்னு பேர். மனை அப்படின்னா வீடு, அது வீடுகளில் தங்கி இருக்கிறதுனால அதுக்கு பேர் மனை உரை குருவி அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அடைக்கலாம் குருவின்னு சொல்லுவாங்க. அடைக்கலம், அது வந்து நம்ம அடைக்கலம் கொடுத்தாவே அது வந்து தங்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த வீட்டோட ஜன்னலில் பொந்து வச்சுருப்போம். அந்த பொந்துகளில் அது வந்து அழகாக கூடு கட்டி அது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு வெளியில் போகும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த நகரமயமாக்கல், அது மட்டும் இல்லாமல் நமக்கே சின்ன வீடு தான் இருக்குது, அதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ரூமை சுத்தமாக அடைச்சி பொந்துகள் இல்லாமல் ஜன்னலில் வழி இல்லாமல் நம்ம செஞ்சிடறோம். அடைக்கலாம் குருவி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மனையில் வந்து தங்குறதுனால அதுக்கு மனை உரை குருவின்னு சொல்கிறோம். அப்படி இடம் கொடுக்காதனால அந்த பறவைகள் இப்போ நம்ம இடத்துல இல்லாமல் போயிட்டது. அது மட்டும் இல்லாமல் செல்போன் டவர் எல்லாம் அந்த பறவைகள் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் செல்போன் டவர்லேயே அந்த பறவைகள் கூடு வச்சு குஞ்சு பறிச்சிருக்கிற ஒரு நிகழ்வையும் நம்ம பார்த்துருக்குறோம். இது போக இந்த பட்டாம்பூச்சிகள், முன்னாடி பார்த்த பட்டாம்பூச்சிகள், தும்பிகள், அதெல்லாம் நம்ம ஏன் பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரசாயன பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது அந்த முட்டைகள் அளவுலேயே அது பொறிக்காமல் என்ன செய்யுதுன்னா இறந்து போய்கிடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, பருவநிலை மாற்றம்னு சொல்கிறோம். அதில் இப்போ பட்டாம்பூச்சிகள் பொறிக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான சீதோஷ்ண நிலை இருந்தால் மட்டும்தான் அது அந்த கூண்டு புழுவிலிருந்து கூட்டு புழுவாக மாறி குஞ்சுகளாக வெளியில் வரும். இப்போ அப்படி அந்த சரியான சீதோஷ்ண நிலை இல்லை, சரியான வெப்பம் அதுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல அது பறக்க முடியாது. அந்த இடத்துல அந்த புழு வந்து பட்டாம்பூச்சியாக மாறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. பட்டாம்பூச்சிகள், தும்பிகள் எல்லாம் நம்ம வந்து இன்னும் பார்க்க முடியறதில்ல. நீங்க சொன்ன மாதிரி சிறு வயதுல நம்ம பார்க்கும்போது வீடு வாசல்ல வந்தாவே நமக்கு நிறைய பட்டாம்பூச்சிகள் இருக்கும். ஆனா இப்ப அந்த அளவுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு. அது இதுதான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஓகே சார், இப்போ பூச்சிக்கொல்லிகள்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா. இப்போ விவசாயம் அப்படின்னு ஆரம்பித்தாலே விவசாயத்துக்கு பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறது இப்போ எல்லா இடங்கள்லையும் வந்துச்சு. இயற்கை விவசாயம்ன்றது வந்து அரிதாகவே இருக்கிற ஒரு விஷயமா போயிடுச்சு. நம்ம வீட்டு தோட்டங்களில் இருக்கிற செடி கொடிகளுக்கும் நம்ம வந்து அந்த பூச்சிக்கொல்லிகளை போடுறோம். இப்போ அந்த பூச்சிக்கொல்லி அப்படின்னா என்ன சார்?
0: ஒன்றும் இல்லைங்க, பூச்சிகளை அழிக்கிற, அதாவது தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை அழிக்கிற அந்த ஒரு சாதாரண ரசாயனத்துக்கு பேர் பூச்சிக்கொல்லி. ஆனால் அது பூச்சியை மட்டும்தான் கொள்ளுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்புழு மேலே பட்டுச்சுன்னா மண்புழு இறந்து போயிடுது. வயலில் இருக்கிற ஒரு நண்டு, பாம்பு, பல்லிகள் எது மேலே பட்டாலும் அது இறந்து போயிடுது. அப்போ அதை பூச்சிக்கொல்லின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக உயிர்கொல்லிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் விவசாயம் பொய்த்து போயிட்டுதுன்னு வைங்களேன், நம்மளோட விவசாயிகளே சில டைம் அதையே வந்து மருந்தாக நினச்சி குடிச்சிட்டு அந்த மாதிரி நிலைமை கூட நமக்கு நடக்குது.
1: மனிதனுடைய உணவா இருக்கிற வரைக்கும் அதுக்கு இடையில வந்து ஒரு சங்கிலி தொடர் இருக்கு, மகரந்த சேர்க்கைன்னு ஒரு வார்த்தை சொல்றோம். அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். தேன் திருடும் தேன் சிட்டு தெரியாமல் மகரந்தம் கடத்த நமக்கெல்லாம் கிடைப்பதோ பழங்கள். அதுக்கு அந்த சிட்டுக்கு தெரியாது அது மகரந்தத்தை கடத்துது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மகரந்த சேர்க்கை நிறைய நடந்துகிட்டு இருக்கு நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேன் பூச்சிகள் அது என்ன செய்யுது அப்படின்னா தன்னுடைய போலன் பாஸ்கெட் என்று சொல்லக்கூடிய அது ஸ்பெஷல் ஒரு லெக் ஒன்று வச்சிருக்கீங்க, அது ஒரு பக்கெட் மாதிரி அமைப்புள்ள ஒரு கால்கள், அது என்ன செய்யுது அப்படின்னா பூவில் போய் விசிட் பண்ணி அந்த பூவில் இருக்கிற அந்த போலன் சொல்லக்கூடிய மகரந்தத்தை அந்த காலில் சேகரிச்சுட்டு வந்து அது கட்டக்கூடிய அந்த தேன் கூட்டில் கொண்டு வந்து வைக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த மகரந்த சேர்க்கை தேனீக்களால் குறையுது அப்படின்னு ஒரு ஆய்வு நமக்கு சொல்லுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தேன் பூச்சிகளோட கால்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த சீதோஷ்ண நிலை சரியில்லாதனால அளவு சுருங்கிடுது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு நார்மலாக ஒரு தேன் பூச்சி இருக்குன்னா ஒரு நாளைக்கு 10 முறை விசிட் பண்ணால் போகிறோம், அந்த கூட்டுக்கு தேவையான மகரந்தத்தை அது எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் இப்போ அந்த தேன் பூச்சியோட அந்த கால அளவு குறைஞ்சதுனால அந்த 10 டைம் போறதுக்கு பதிலாக என்ன செய்யுதுன்னா 20 முறை போற மாதிரி நடக்குதுங்க.

0: மாறிப்படுது. தேனீ மட்டும் சேகரிக்காம மகரந்தத்தையும் சேமிக்கிற அந்த நிலை அதுக்கு மாறுது. ஸோ அப்போ மகரந்த சேர்க்கை இல்லை அப்படின்னாவே நமக்கு உணவு கிடைக்காம போயிடும். நம்மளுடைய சலீம் அலி பறவைகள் தந்தை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தேன்பூச்சிகள் இல்லாத 4வது ஆண்டில் மனித இனமே இருக்காது அப்படின்னு ஒரு கூற்றை வெளிப்படுத்துறாரு. இப்போ அதன் மூலமாக நமக்கு அந்த தேனீக்களும் பட்டாம்பூச்சிகளும் மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய இன்னும் சில உயிரினங்களும், பறவைகள், பேட் உள்ளிட்ட இன்னும் சில உயிரினங்களும் நமக்கு ரொம்ப கட்டாயமாக தேவைப்படுகிறது.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விவசாயத்துக்கு பூச்சிக்கொல்லிகள் அப்படின்றது வந்து தீமை செய்கிற பூச்சிக்கள் அழிக்கும் போது நிறைய நல்ல உயிரினங்களும் போகுது அப்படின்னு. இப்போ அந்த விவசாயத்தில் நம்ம அந்த வடிநீர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நம்ம பூச்சிக்கொல்லி அடித்த வயல்லேருந்து போகிற வடிநீர் வாய்க்கால் வழியோடி அப்படின்னு சொல்லும் போது அதில் இருக்கிற உயிரினங்களுக்கான ஆபத்துகள் அதனால ஏற்படுற மாற்றங்கள் பத்தி சொல்லுங்க சார்.
0: நிச்சயமா மேடம், அதாவது சரியான கேள்வி மறுபடியும். அதாவது நம்ம அடிக்கிற வயலுக்கு அடிக்கிறோம், அது எங்க போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ரைன் ஆகி அந்த அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆங்கிலத்துல, அது அப்படியே ரன் ஆகி ரிவர் மூலமா போய் குளத்துக்கு போயிடும். குளத்துல போகும்போது என்ன நடக்குன்னா, குளத்துல இருக்கக்கூடிய சிறு சிறு பூச்சிகளுக்கு அது போய் சேருது. அந்த சிறு பூச்சிகளை உட்கொள்ளக்கூடிய பெரும் உயிரினங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன பூச்சி இருக்கிற அந்த பூச்சை உண்ணக்கூடிய மீன்களுக்கு அது போயிடும். அப்புறம் மீனை சாப்பிடக்கூடிய மீன் தின்ற பறவைகளுக்கு அது போகுதுங்க. மீன் தின்ற பறவைகளுக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்து போகும்பொழுது நிச்சயமாக மீன் உண்ணுகிற மனிதர்களும் நம்ம இருக்கிறோம் நிறைய பேர். ஸோ அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் ஏற்பட தான் செய்யுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அடிக்கிற பூச்சிக்கொல்லி வந்து நம்ம நிலத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு, இல்லை அது ஆத்தோழமாக வழிஞ்சு மறுபடியும் குளங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மொத்த அந்த சங்கிலி, உணவு சங்கிலி என்ன செய்யுது அப்படின்னா அது டேமேஜ் பண்ணுதுங்க. மொத்த உணவு சங்கிலியும் அது செயல்படாத அளவுக்கு அந்த பூச்சிக்கொல்லி வந்து அதை தடுக்குது.
1: ஓகே சார், இப்போ நம்ம வந்து தீமை செய்கிற பூச்சிக்கொல்லிகளை தான் அழிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நம்ம அதை செய்கிறோம், அது மற்ற பூச்சிக்கொல்லியும் அழிக்குது அப்படிங்கும் போது அதை கட்டுப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கா சார்?
0: இருக்குது மேடம். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம எப்போதுமே பெஸ்டிசைட் டிசைன் பண்ணும்போது ஒரு டார்கெட் பெஸ்ட்டுக்கு தான் அதை டிசைன் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு பூச்சி வருது, தீமை செய்கிற கிராஸ் ஹாப்பர்னு ஒரு பூச்சி இருக்குன்னா அந்த பூச்சியை கொள்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். ஆனால் கிட்டத்தட்ட கிராஸ் ஹாப்பர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பூச்சி இருக்குன்னு வருங்களேன், அந்த பூச்சியை பாதிப்பை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இயற்கை வழி முறைக்கு நம்ம போகிறது என்றைக்குமே நல்லது. பூச்சிக்கொல்லி மருந்துங்கிறது அது மருந்து கிடையாது, அது தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு ரசாயனம். அந்த ரசாயன அளவை குறைக்கிறது மட்டும்தான் நமக்கான வழியாக போயிருக்குங்க.
1: ஓகே சார், இப்போ பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வாழ்வியல் நடைமுறையையே ஃபுல்லாக அந்த உணவு சங்கிலியிலேருந்து நம்ம சாப்பிட்ற ஒரு விஷயம், அதாவது உணவு தானியங்களாகட்டும், அப்புறம் வந்து வாய்க்கால் இல்லை அந்த குளங்களில் இருக்கிற அந்த மீன் தவளைன்னு ஒவ்வொரு உயிரினமாக அப்படியே குறைஞ்சிட்டே வருது இல்லையா. ஸோ இப்போ இந்த பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லும் பொழுது இது கட்டுப்படுத்துகிற சட்டங்கள் நம்ம நாட்டில் இருக்கா சார்?
0: இருக்குது மேடம், நமக்கு சட்டங்கள் இருக்குங்க. நமக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூச்சிக்கொல்லிகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டே வந்துட்ருக்கோம். இப்போ இன்னும் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அளவில் வந்து நம்ம வந்து 4வது இடத்துல இருக்கிறோம். பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாடத்துலையும் பூச்சிக்கொல்லிகளை உருவாக்குறதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ 4வது இடத்துல இருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு வந்து ஒரு 339 பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் எது அடிப்படையில் வருது அப்படின்னா, பெஸ்டிசைட் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி இந்த பூச்சிக்கொல்லிகள் இருக்கணும். அந்த பூச்சிக்கொல்லி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இது வந்து இந்த உயிரினங்களை பாதிக்காம இருக்குதா, இது மனித இனத்துக்கு கேடு விளைவிக்காம இருக்கா அப்படின்னு அந்த பெஸ்டிசைட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு டெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த பெஸ்டிசைட் ரெகுலேஷன் ஆக்ட் மூலமா அதை பண்ணிடுவாங்க. அதையும் தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட்னு ஒன்று வந்திருக்குங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2010 வந்தது. அந்த பசுமை தீர்ப்பாயத்தில் ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு ரெகுலேஷன்ஸ் அதில் இருக்கு. பொதுவாக இயற்கைக்கும் இன்னும் பிற உயிரினங்களுக்கும், அதாவது டார்கெட்னு சொல்லக்கூடிய டார்கெட் பெஸ்ட்டை தவிர்த்துட்டு மற்ற உயிரினங்களை அதுக்கு தீமை விளைவிக்குமானால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய சட்டங்கள் நம்மகிட்ட இருக்கு. இப்போ ரீசெண்டாக எண்டோசல்ஃபான் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து இந்தியா முழுக்க நம்ம பேன் பண்ணியிருக்கிறோம். அது வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் மனிதர்களுக்கும் இன்னும் பிற உயிரினங்களுக்கும் அது தீமையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற அந்த நிலவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம தடுத்துருக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதுக்கு 2 சட்டங்கள் இருக்குங்க. இன்செக்டிசைட் ஆக்ட் 1968 அதன் மூலமாகவும், இன்செக்டிசைட் ரூல் 1971 இதன் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தீமை விளைவிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம தடுக்கலாம். இப்போ எண்டோசல்ஃபான் தடுத்ததுக்கு இந்த 2 சட்டங்களும் மிகப்பெரிய பங்கு வகித்தது.
1: ஓகே சார்,
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ஆகஸ்ட் 29, 30, 2 தினங்களுக்கு மட்டும்
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பண்பலை 100.3 நேயர்களுக்கு கரைக்கால் பியசா தங்க மாளிகையை நுழைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்றாங்க மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
0: ஆகஸ்ட் 29, 30, 2 தினங்களுக்கு மட்டும்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: இன்றைய பசுமை குரல் சிறப்பு நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் கல்லூரி விலங்கியல் மற்றும் வன விலங்கு உயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்றிருக்கும் நேரலை கேட்டுட்டு இருக்கீங்க. சார், இந்த ஈகோ டாக்ஸிகாலஜி அப்படின்ற உலகில் சுற்றுச்சூழல் நச்சுயியல் அப்படின்றது எப்போ தொடங்கினது சார்?
7: பொதுவாக வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் வந்து மேலை நாடுகளில் தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. குறிப்பாக எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, சைலன்ஸ் ஸ்பிரிங்னு ஒரு புத்தகம், அதை எழுதுனது யாருன்னா ரச்சல் கார்சன் அப்படிங்கிறவங்க. அந்த புத்தகத்தில் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, சைலன்ஸ் ஸ்பிரிங் அப்படின்னா வசந்த காலம். குறிப்பாக அமெரிக்காவில் வசந்த காலங்களில் வந்து அமெரிக்க ராபின் என்று ஒரு பறவை இருக்கிறது. அந்த பறவை என்ன செய்யணும்னா, வசந்த காலம் முழுக்க சுற்றி திரிந்து நல்லா பாடும் பறவை அது. அதோட அந்த அந்த சத்தமும் அந்த வசந்த காலமும் அந்த மக்கள் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, உலக நாடுகளில் போர்கள் அதிகரித்ததன் விளைவாக வியாதிகள் பரவ ஆரம்பிச்சுது. வியாதிகள் பரவுறதுக்கு முக்கிய காரணியாக யாருன்னு பார்த்தாங்கன்னா கொசுக்கள். இப்போ இந்த கொசுக்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தான் முத முதல்ல அந்த பூச்சிக்கொல்லிகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. எப்போ டிடிடி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் உருவாச்சு, அப்பதான் அந்த பூச்சிக்கொல்லியோட அதிக பயன்பாடு உலகத்துக்கு அதிகரிச்சதுங்க. அப்படி அதிகரிக்கும் போது என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பறவை இனங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுது. ரெண்டு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. ஒன்று வந்து நேரடியாக, அதாவது அதிக அளவிலான கெமிக்கல் வரும்பொழுது அந்த பூச்சிக்கொல்லி நேரடியாக பறவைகளை கொன்னுடுது. ரெண்டாவதாக என்ன அப்படின்னா, கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, அதாவது அளவு கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த பறவையை கொல்லாமல் அந்த பறவைக்கு இன்டைரக்டான சைன்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, முட்டையோட ஓடு இருக்குது பாருங்கள், அது கடினமாக இருக்கணும். ஆனால் அந்த முட்டையோட ஓடு என்ன ஆகிடும் அப்படின்னா, மெலிந்து மெல்லிசாயிடும். அப்போது ஒரு சில பறவைகள் வந்து வருஷத்துக்கு ஒரு முட்டை தான் ஆகிடும். அந்த முட்டையோட ஓடும் மெலிந்து போயிடுச்சு அப்படின்னா, பறவை முட்டை இடும்போதே அந்த பறவையோட முட்டை உடஞ்சி போயிடும். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு முட்டை தான் அந்த பறவை விடுது அப்படின்னா, அந்த பறவையோட பாப்புலேஷன் குறைஞ்ச ஆரம்பிச்சிருது. ஸோ இப்படியாக

0: பறவைகளோட எண்ணிக்கை குறையுது அப்படிங்கிறத ரச்சல் கார்சன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து சைலன்ட் ஸ்பிரிங் வந்து நிசந்தமான அது அப்படி வசந்த காலம் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டு எழுதினார். அப்போதான் வந்து இந்த ஈக்கோடாக்சிகாலஜி ஒர்க் வந்து தொடங்கிச்சுங்க.
1: ஓகே சார், ஓகே சார். இப்போ பூச்சிக்கொல்லிகளுடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் கொசுக்கள் அழிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் முதல்ல ஆரம்பிச்சதா இல்லை வேறு எந்த காரணங்களுக்காக பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாடு அதிகரிச்சது?
0: முக்கியமாக வந்து கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த டிடிடி தான். டிடிடி வந்து பொதுவாக விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படாத ஒரு கெமிக்கல், அது கொசு அழிப்புக்கு மட்டும்தான், சிவி ஹெல்த்னு சொல்லுவாங்க, பப்ளி ஹெல்த் பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை கண்டுபிடிச்சாங்க. 1989 அதை பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன நடக்குது இப்போ அப்படின்னா, அந்த கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா POPs சொல்லுவோம், பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பெஸ்டிசைட்னு சொல்லுவோம். அது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த உலகத்தில் இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 வருஷத்துக்கு அதோட வீரியம் குறையாமல் இருக்கும். ஸோ அப்படி தான் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த டிடிடிங்கிறது விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுனாலும் அது விவசாய நிலங்களுக்கு வந்து 30-40 ஆண்டுகளாக அதே இடத்துல இருக்கிறதுனால பறவைகளுக்கு நான் சொன்னது போன்ற ஒரு சில வியாதிகளை வந்து ஒரு சில இடர்பாடுகளையும் தீமைகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட மாதிரி சிலது விவசாயத்துக்குன்னே பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு கிராஸ் ஹாப்பர் ஒரு பேர்டு வருது, ஒரு ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர்னு சொல்லக்கூடிய புகையான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி வருதுன்னா அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். விவசாயத்துக்காக கண்டுபிடிச்ச பறவைகள் இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகளை 2-3 வகையாக நம்ம பிரிக்கலாம் மேடம். ஒன்று வந்து டார்கெட் பேஸ் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம களைகளை கொள்கிறோம் அப்படின்னா களைக்கொல்லிகள், பறவைகளை கொள்கிறோம் அப்படின்னா ஏவிசைட் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து அதை பிரிச்சுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீடி சைடுன்னு சொல்லக்கூடியது களைகளை கொள்றது, இன்செக்ட் சைடுனா பூச்சிகளை கொள்றது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் டார்கெட்டை கொள்றதுக்காக கண்டுபிடிச்ச பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கு. இது இல்லாமல் கெமிக்கல் ஃபார்முலேஷன், ஆர்கனோ பாஸ்பேட்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. ஆர்கனோ பாஸ்பேட்னா அது பாஸ்பேட்டால ஆன ஒரு குரூப், ஆர்கனோ குளோரின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, இதெல்லாம் குளோரினால ஆனது. இப்போ பொதுவாக இந்த குளோரின் சொல்லக்கூடிய பெஸ்டிசைடால் ஆனதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக வீரியத்தன்மையோட இருக்கிறதா இருக்கும். இப்போ நம்ம ஆர்கனோ பாஸ்பேட்டுங்கிறது நம்ம விவசாயத்துக்கு கண்டுபிடிச்சது. இப்போ இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மேக்சிமம் 1 வாரம் வரைக்கும் தான் அதோட வீரியத்தன்மை இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும். ஆர்கனோ பாஸ்பேட்டுங்கிற கெமிக்கல், ஆனா ஆர்கனோ குளோரின்ங்கிற கெமிக்கல் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு அப்படியே தொடர்ச்சியா அதே இடத்துல இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கலா மாறும், என்வாயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி, சீதோஷ்ண நிலை மாறும்போது. இப்ப டிடிடின்னு நம்ம அப்ளை பண்ணுவோம், ஆனா அது டிடிடியாவே இருக்காது, டிடிஇயா மாறிடும். டிடிடி காஸ் பண்ற பிரச்சனைகளை விட டிடிஇ காஸ் பண்ற பிரச்சனை அதிகமா இருக்கும். சில பெஸ்டிசைட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா சில பெஸ்டிசைட் கண்டுபிடிக்காம அதுவே உருமாறிக்குது. சோ அதுதான் வந்து சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு.
1: ஓகே சார், இப்ப அந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து முதல்ல வந்து அமெரிக்காவில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்தியாவில் பெரிய அளவிலான பூச்சிக்கொல்லிகளுடைய பயன்பாடு எப்போ ஆரம்பிச்சது சார்?
0: அந்த 2nd உலகப் போருக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து அதை அதிகமாக நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். மறுபடியும் எப்படி அமெரிக்காவில் வந்து கொசுக்கள் கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம்னா இந்தியாவில் போருக்கு அப்புறம் நிறைய வந்து நம்ம அந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த ஆரம்பித்தோம். அதுதான் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி, குறைந்த இடத்தில் நிறைய மகசூல் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டோம். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் உணவு வேணும் அப்படிங்கிறதுனால முதல்ல வந்து ஃபெர்டிலைசர் வந்து போட ஆரம்பித்தோம். ஃபெர்டிலைசர் போட்ட உடனே பச்சையா எல்லாம் மாறிச்சு. பச்சையா மாறுற இடத்துல கண்டிப்பாக பூச்சி வரதான் செய்யும். அப்போ விவசாயி என்ன பண்ணாங்க, ஆஹா என்னுடைய பயிர் வீணாயிட போகுது அப்படின்ட்டு ஃபெர்டிலைசரை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பெஸ்டிசைட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இதன் ஊடாக கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நான் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 400 வகையான பூச்சிக்கொல்லிகள் இந்தியாவில பயன்பாட்டுல என்ன அளவுக்கு இருக்கு அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த பூச்சிக்கொல்லிகளால பறவைகளுக்கு ஏற்படுகிற வியாதிகள், பறவைகளுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகளை வந்து ரொம்ப லேட்டா தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். குறிப்பா பாத்தீங்கன்னா சாக்பான்னு சொல்லுவோம், சலிமலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்டரி, அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பறவைகள் ஆராய்ச்சி மையம், பறவைகள் மற்றும் இயற்கை வரலாற்று மையம், அது நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டது. அவங்க தான் முத முதல்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பறவைகளுக்கு என்ன மாதிரி தீமை ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல டாக்டர் எஸ் முரளிதரன் அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் டீமோட ஹெட்டுங்க, அவரு தான் வந்து ஏதாவது பறவைகளுக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு முத முதல்ல கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. அவர் முதல்ல எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கிலேதவ் நேஷனல் பார்க், ராஜஸ்தான்ல பரத்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்க். அங்க வந்து சைபீரியன் கிரைன்னு ஒரு பேர்டு வருதுங்க, அது வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் வரும், குறிப்பா ராஜஸ்தானுக்கு மட்டும்தான் போவோம், ராஜஸ்தான்லயும் பரத்பூருக்கு மட்டும்தான் போவோம், இன்னும் பரத்பூர்ல கிலோதேவ்னு சொல்லக்கூடிய KNP அந்த நேஷனல் பார்க் மட்டும்தான் போவோம், வேற எங்கேயுமே அது போவாது. அந்த அளவுக்கு வலசை பறவைகள் நல்ல இனம் கண்டு வைத்திருக்கிற ஒரு இடம் என்னன்னா KNP.

0: அங்க பறவைகளோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருந்துச்சு. அங்கதான் முத முதல்ல இதை ஆரம்பிச்சாங்க. அங்க பறவைகளுடைய தந்தை சலீம் அலி இருந்து அவருக்கு கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் டாக்டர் முரளிதரன் சொல்லக்கூடிய அந்த நபர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து அங்க இருக்கக்கூடிய பறவைகளுக்கு இந்த மாதிரி தீமை ஏற்பட்டிருக்கா அப்படின்னு ஆய்வு செய்யும் போது முதல்ல எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அங்க இந்த விதைகள் ட்ரீட் பண்ணிருக்கிறாங்க. சாதாரணமா அங்க விவசாய நிலத்துக்கு போடுறதுக்கு விதை வச்சிருக்காங்க பாருங்க, அந்த விதை என்ன செய்வாங்கன்னா விதைக்கிறதுக்கு முன்னாடி பூச்சிக்கொல்லியில அப்படி நினைச்சிட்டு விதைப்பாங்க, அப்ப பூச்சி தாக்காம இருக்கும் அப்படிங்கிறதுனால. சில பறவைகள் சாரஸ் கிரேன்னு சொல்லக்கூடிய ஒரு கொக்கு, பெரிய கொக்கு, நாரை இனத்தை சார்ந்தது, அது வந்து விதைகளை விரும்பி உண்ணுகிற பறவை. அது என்ன செஞ்சுட்டு அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்டா இந்த விதையை போய் சாப்பிட்டுட்டு, அந்த விதையை சாப்பிட்டதுனால அந்த விதையில நினைச்சிருந்த அல்ட்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் பெரும்பாலான பறவைகளை கொண்டு இருக்கு. அப்ப சாரஸ் கிரேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை அழியும் பொழுது சைபீரியிலிருந்து வரக்கூடிய சைபீரியன் என்ற பறவையும் இதாலதான் அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய பறவையை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு பறவைகளோட அழிவுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு முத முதல்ல கண்டுபிடிச்சது அந்த பறவைகள் ஆராய்ச்சி மையம் தான்.
1: ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸின் பசுமை குரல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பசுமை குரல். மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் கல்லூரி விலங்கியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. இந்த பூச்சிக்கொல்லினால நம்ம இந்தியாவில் அழிந்து போன இல்லை அருகி போன பறவை இனங்கள்னா என்ன சார்?
1: அதில் குறிப்பாக பூச்சிக்கொல்லின்னு மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லி சார்ந்த சில
2: கெமிக்கல்ஸும் இருக்குது மேடம். அதுவுமே காரணமாக இருக்குது. பூச்சிக்கொல்லி மட்டும் இல்லை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைக்ளோஃபினாக் அப்படின்னு நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நமக்கு தலைவலியோ வயிற்றுவலியோ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் கொடுக்குற மெடிசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைக்ளோஃபினாக். உடம்பு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாரு. இப்போ இந்த மாதிரி டைக்ளோஃபினாக் பயன்படுத்துகிற அந்த மாடுகள்லாம் இருக்கு பாருங்க, மாடுகளுக்கு டைக்ளோஃபினாக் பயன்படுத்துகிறாங்க. இப்போ உழுகிற மாடுகளுக்கு வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா டைக்ளோஃபினாக்ங்கிறது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக், வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு ட்ரக். அப்போ வீக்கம் குறைக்கிறதுக்காக மாடுகளுக்கு அதை செலுத்தினாங்க. மாடுகள் முழுசா அந்த ட்ரக்கை ஏத்துக்கிட்டு வலியை குறைச்சிட்டு வேலையை பார்த்ததுங்க. காலகட்டத்தில் போகும்போது மாடுகள் ஒருவேளை உயிர் இழக்கும்பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக சவுத் இந்தியாவில் மாடுகளை புதைச்சிருவோம். ஆனால் நார்த்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக ஒரு டம்பி ஆட் இருக்கும், அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மாட்டையும் போட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படியே பறந்து வரக்கூடிய பிணந்தின்னி கழுகுகள் கிட்டத்தட்ட 1990-70s பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பறவைகள் இருந்தது. அது பெஸ்ட்டாக நம்ம நினச்சோம், அது வந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய பறவையாக நினச்சோம். ஏன்னா ஏரோப்ளேன் பக்கத்தில் பறக்கும்போது ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கும்போது ஏரோப்ளேனோட மீட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கன் ஷாட் பட்டி சில பறவைகளை வந்து கொன்னாங்க. கன் ஷாட்ல அது இது பண்ணோம், ஏன்னா நம்ம வந்து மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துது அப்படின்ட்டு. ஆனால் அப்படி அரிய வகை பறவைகள் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த டைக்ளோஃபினாக் என்று சொல்லக்கூடிய அந்த வலி நிவாரணியால் அதோட வாழ்க்கை முற்றாக அழிந்துவிட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1970s எக்கச்சக்கமாக இருந்த பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 99.9% பறவைகள் அழிந்து விட்டது. இப்போ இந்தியாவில் 0.1% பறவை மட்டும்தான் இருக்குங்க. அதுவும் எங்கே இருக்குது பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவியரி சென்டரில் நம்ம வந்து

0: அடைச்சி வச்சிருக்கிறோம். அது வெளியில போய் கண்டாமினேட்டட் ஃபுட்டை சாப்பிடறாத அளவுக்கு பாதுகாத்து நம்ம வச்சிருக்கிறோம். வல்ச்சர் ரெஸ்டாரண்ட்னு சொல்றோம். இப்போ குஜராத்தில் அம்பாவாடி சைட்லாம் போனோம் அப்படின்னா வல்ச்சர் ரெஸ்டாரண்ட்னே பேருங்க. அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த வித அசுத்தமும் இல்லாத, இந்த பூச்சிக்குள்ளால் பாதிக்கப்படாத, டைக்ளோஃபினாக் உடம்புல ஏறாத அந்த மாடுகளை வல்ச்சர் கொண்டு போய் அப்படியே வச்சிருப்பாங்க. இந்த வல்ச்சர்லாம் வந்து அதில் அப்படியே சாப்பிடும். இந்த வல்ச்சர் என்ன வேலை செய்ய தெரியுதுங்களா, சூழலை சுத்திகரிக்கிற அழகான சுத்திகரிப்பான். இப்போ நம்ம வீட்டுக்கு எத்தால ஒரு எலி இறந்துருந்தது அப்படின்னா, நம்ம அந்த தெரு தொட்டியில் போட்டுருவோம், அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் வந்து கிளீன் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். இல்லை இமிடியேட்டாக ஒரு ஸ்கேவஞ்சர் நம்ம கூப்பிடணும்னு வைக்கலாம், அவருக்கு குறைஞ்சபட்சம் 200 ரூபா பணம் கொடுத்தாதான் சாதாரண அந்த இறந்து போன எலியை தூக்கி போடலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பிணந்தின்னி கழுகுகள், வல்ச்சர், குரோ என்று சொல்லக்கூடிய அந்த பறவைகள்லாம் இயற்கையாகவே சுத்திகரிப்பானாக இருக்கிறது. இயற்கையையும் சூழலையும் அது சுத்திகரித்து தே ஆர் த கிளீனஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்ங்கிற அளவில் அது வாழ்ந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வல்ச்சர் பாப்புலேஷன் குறைய குறைய என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கறிகள் இறந்து போன உயிரினங்கள்லாம் யார் சாப்பிட்றாங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தெருநாய்கள் உண்ணுகிறது. தெருநாய்கள் உண்ணும்போது அது அதிக விதமாக ரீப்ரொடக்ஷன் பண்ணி தெருநாய் பொதுவாக வெளியில் போயிட்டு எல்லா உணவையும் சாப்பிட்டுட்டு எங்கே தங்குறதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பகுதிக்கு வரும். அப்படி வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியாவில் வல்ச்சர் பாப்புலேஷன் குறைஞ்சதுக்கு அப்புறம் ரேபிஸ் பாப்புலேஷன் அதிகமாயிருக்கு. இப்போ இந்த ரேபிஸ் வியாதி மனிதர்களுக்கு பரவாமல் தடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா இந்த பிணந்தின்னி கழுகுகள். இந்த பிணந்தின்னி கழுகுகள் ஒரு சிறந்த சான்று. குறிப்பாக டைக்ளோஃபினாக் என்று சொல்லக்கூடிய இந்த வலி நிவாரணையாலையும் அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லிகளாலையும் இந்த பறவை இனம் முற்றாக அழிந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பறவையை நம்ம வந்து படங்களில் மட்டும்தான் பார்த்துருவோமோ அப்படிங்கிற ஒரு நிலம் வந்துருமோ அப்படின்னு பறவைகள் ஆய்வாளராக இருக்கிற எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது.
1: ஓகே சார்.

0: பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது.
0: நாகப்பட்டினம் உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: இப்போ எங்களுக்கு தெரியாத பல அரிய தகவல்களை சொல்லிகிட்ருக்கீங்க. எந்த அளவுக்கு பறவை இனங்கள் அழிஞ்சு போகுது, அதனால் இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் எவ்வளோ இடர்பாடுகள் வந்துட்டுருக்கு, இதெல்லாமே சொல்லிகிட்ருக்கீங்க சார். இப்போ பறவை இனங்கள் பற்றி சொன்னீங்க இல்லையா, இப்போ அதாவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே முட்டையிடுது, அதுவும் அந்த முட்டையினுடைய அந்த பொறிக்கிற தன்மையும் தரமும் குறைஞ்சி போகிறது, இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க இல்லையா. இப்போ முற்றிலுமாக அழிந்த இல்லை அழிந்த நிலையில் இருக்கிற பறவை இனங்கள் பற்றி சொல்லுங்கள் சார்.
1: நிச்சயமாக, அது என்னுடைய பிஎஸ்டி ஆய்வு பார்த்தோன்னா அதில் தான் இருக்குங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது குறித்து ஆய்வுகள் நம்ம தேட போனோம் அப்படின்னா, அமெரிக்காவில் நார்த் அமெரிக்காவில் ட்ரக் ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அப்படியே நம்ம ட்ரக் ஓட்டிட்டு ஏசியாவுக்கு வந்தோன்னு வச்சுக்கலாம், பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லை. ஏசியாவிலேருந்து அப்படியே இந்தியாவுக்கு வரும்போது பெரிய லெவலில் தகவல் கிடையாது. அப்புறம் நம்ம ட்ரக்கு தமிழ்நாடு வரும்போது எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போது என்னோட சூப்பர்வைசர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவ, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஆய்வுகள் இல்லையே, ஆய்வு செய்யலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் மத்திய அரசாங்கத்தினோட உதவியோடு இந்த ப்ராஜெக்ட் எழுதி நம்ம வாங்கினோம்.

0: என்ன செஞ்சோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் முழுக்க இருக்கக்கூடிய மீன் தின்னும் பறவைகளை ஆய்வு கோட்பா எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு என்ன செஞ்சோம் அப்படின்னா, வேடந்தாங்கல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பறவைகள் சரணாலயம் அங்க, அப்புறம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேட்டங்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம், கீழே திருநெல்வேலியில கூந்தன்குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம். இந்த மூன்று இடமும் பார்த்தீங்க அப்படின்னா, நாடு விட்டு நாடு வந்தோம், கூடு கட்டி வாழ வந்தோம், வேறு எங்கும் இன்பம் இல்லை, வேடந்தாங்கலில் இன்பம் எல்லை என்று பல பறவைகள் இங்க வந்து இனப்பெருக்கம் பண்றதுக்கு வருதுங்க. அப்படி வரக்கூடிய பறவைகளுக்கு சரியான உணவு கிடைக்குதா, அந்த உணவுல நச்சு இல்லாம இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்யணும். அதுக்காக நாங்க அந்த ஆய்வை தொடங்கினோம். என்ன செஞ்சோம் அப்படின்னா, அந்த பறவைகள் சரணாலயத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினோம். அந்த நீர்ல இருக்கக்கூடிய பூச்சிகளையும் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினோம். நீர்ல இருக்கக்கூடிய மீன்களை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினோம். அப்புறம் அந்த பறவைகள் இட்ட முட்டையை வந்து கலெக்ட் பண்ணோம். அதாவது அது அஞ்சு முட்டை இடுதுன்னா, முதல்ல விடுற முட்டையை போய் எடுத்துட்டு வந்துருவோம். அது ஆய்வுல பர்மிஷன் இருக்குங்க. அந்த முட்டையை எடுத்துட்டு வந்து அந்த முட்டையில எந்த அளவுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு அப்படின்னு நாங்க வந்து கண்டுபிடிப்போம். அப்படி அந்த எடுத்த முட்டையில பூச்சிக்கொல்லி அளவு அதிகமாச்சு அப்படின்னா, மீதி இருக்கிற நாலு முட்டைகள்ல மூணு முட்டைகள் பொறிக்காம போயிடும். அதுதான் வந்து இம்பேட் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து இனப்பெருக்கம் வந்து பாதிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி ஆய்வுகள் பார்த்தோம் அப்படின்னா, வெளிநாடுகள்ல அதிகமா இருந்து இந்தியாவில இல்ல. முதல் முறையா இந்தியாவில அறிமுகப்படுத்துறது யாரு அப்படின்னா, முரளிதரன்ங்கிற ஒரு பேராசிரியர், அவர் விஞ்ஞானி. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல அதை அறிமுகப்படுத்துறது யாருன்னா, நம்ம டீம் தான் மேடம். போய் அதை வந்து இந்த முட்டைகளை எடுத்து, இந்த முட்டைகள் மெலிந்து போகுதா, இப்ப கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது, குஞ்சுகள் பொறிக்குதா அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் போது கூண்டுல இருக்கக்கூடிய மூணு முட்டைகள்ல ரெண்டு முட்டைகள் பொறிக்காம போயிடுது. அப்போ பிரீடிங் சக்சஸ் சொல்லக்கூடிய இனப்பெருக்க சதவிகிதம் பாத்தீங்கன்னா, 100% இருக்காது. பொதுவா 90% 95% இருந்தாவே நல்லா இருக்கும். ஆனா இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா, 50% கீழே வந்துருது. அப்ப 50% கீழே வரும்போது அதோட எதிர்கால சந்ததி கேள்விக்குறி ஆகுது. இப்போ அதிகமா இருக்கக்கூடிய பாப்புலேஷன் என்ன செய்யுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அரிதாகி சிறிதாகி நமக்கு பாப்புலேஷன் வயபிள் பாப்புலேஷன் இல்லாம போயிடுது. அப்ப அதன் விளைவா என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பறவைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் தடுக்கப்படுகிறது. சில பறவைகள் பூச்சிகளை உண்ணும், சில பறவைகள் பாத்தீங்கன்னா எலிகளை உட்கொள்ளக்கூடிய பறவைகள், சில பறவைகள் வந்து தீமை செய்யக்கூடிய புழுக்களை உண்ணக்கூடிய பறவைகள். இந்த பறவைகள்லாம் வந்து இயற்கை காவலர்கள். இப்ப இந்த இயற்கை காவலர்களுக்கு செயற்கையா நம்ம அழிக்கக்கூடிய அந்த பூச்சி மருந்து என்ன செய்யுது அப்படின்னா, அதோட எதிர்காலத்தையும் இனப்பெருக்கத்தையும் குறைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு பிணந்தின்னி கழுகுகள், அந்த ஸ்பாட் பில்டு பெலிக்கன் என்று சொல்லக்கூடிய கூழை கடான்னு ஒரு ஒரு பறவை இருக்குங்க. அந்த பறவை சாரஸ் கிரேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை. இன்னும் சொல்ல போனா சிட்டுக்குருவிகள், நம்ம அதிக எண்ணிக்கையில பாத்துக்கிட்டு இருந்த சிட்டுக்குருவிகள். நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது அப்படியே ஒரு லைன்ல உட்கார்ந்துருக்கும், வரிசையே அழகா இருக்கும். சிட்டுக்குருவி சினுங்களோட தான் நம்ம காலையில எந்திருப்போம். ஆனா இன்னைக்கு காலையில அந்த குரல் கேக்குதா அப்படின்னா, நிச்சயமா இல்ல. நமக்கே தெரியாம பயன்படுத்தக்கூடிய இந்த ரசாயன கொல்லிகள் யாருக்கும் தெரியாம இயற்கையில் ஒரு நிசப்தமான ஒரு நிலையை உருவாக்குது அப்படிங்கறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.
1: ஓகே சார், ஒரு பாடலுக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI ஃபெஸ்டிவல்
4: ஆகஸ்ட் 29-30 2 தினங்களுக்கு மட்டும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: EMI ஃபெஸ்டிவல்.
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சார். இப்போ இதில் வந்து கன உலோகங்கள் அது வந்து பறவைகள் மேல வந்து ஏற்படுத்துகிற விளைவுகள் அப்படின்னு சில விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: நிச்சயமாக, நமக்கு எப்படி பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லிகள் ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துக்குதோ அதே மாதிரி அடுத்த பேரலெல்லாம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா கன உலோகங்கள். அதில் நமக்கு வந்து எசென்சியல் நான் எசென்சியல் அப்படின்னு சொல்கிறோம். கன உலோகங்கள்லாம் இப்போ ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்னா ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம போட்டிருக்க கோல்டு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஹெவி மெட்டல் தான் ஆக்சுவலாக. ஆர்சனிக், காட்மியம், குரோமியம் அப்படி போயிடுங்கிறது. ஸோ அது என்ன செய்யுது அப்படின்னா எசென்சியல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அயன், காப்பர், ஜிங்க், மேக்னீஸ் இதெல்லாம் வந்து எசென்சியல் நம்ம உடம்புக்கு தேவைப்படும். உதாரணத்துக்கு ஹீமோக்ளோபின் நல்லா சுரக்கணும் அப்படின்னா அது தேவை. ஆக்சிஜன் நல்லபடியாக நம்ம செல் உள்வாங்கணும்னா அதுக்கு தேவை. என்சைம் செக்ரிஷன் நொதிகள் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு தேவை. ஸோ இது எல்லாமே வந்து எசென்சியல் மெட்டல். இந்த நான் எசென்சியல் மெட்டலுங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படாத ஒண்ணுங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா லெட், மெர்குரி, காட்மியம், ஆர்சனிக் அண்ட் அலுமினியம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எசென்சியல் மெட்டல், நம்ம உடம்புக்கு தேவைப்படாது. இன்னும் குறிப்பா இந்த எசென்சியல் மெட்டலே உலகில் உடம்புல அதிக அளவு போயிட்டுன்னு வச்சுங்களேன், அதை தான் நம்ம ஹெவி மெட்டல்லாம் சொல்கிறோம். அது குறிப்பிட்ட அளவு வரைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அளவு உள்ள வரைக்கும் எல்லாமே வந்து சரியாக இருக்கும், அது மிஞ்சிச்சுன்னா நஞ்சா மாறிடும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அது அளவு சரியாக இருக்கிற வரைக்கும் நமக்கு உடம்புக்கு ஒத்துக்குங்க. அதோட கான்சென்ட்ரேஷன் மேக்ஸிமம் டாலரன்ட் லிமிட்னு சொல்லுவோம், பெர்மிசபிள் லெவல் தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய.
0: ஓகே சார், இது வந்து பறவைகள் எப்படி பாதிக்குது சார்?
1: நிச்சயமாக இது வந்து நம்ம வந்து இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரங்கள்லேருந்து வரும். இப்போ நம்ம பெஸ்டிசைடுங்கிறது உரம் போட்டு அதுக்கப்புறம் வர பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக தெளிக்கக்கூடிய தெளிப்பான்கள். இப்போ இது உரம் அப்ளை பண்ணும்போது விவசாயிகள் உரம் போடுறாங்க பாருங்க, அப்பவே என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த கன உலோகங்கள்லாம் வயலுக்கு வந்துடும். அதுல குறிப்பா வயல் நிலங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பறவைகள், இப்போ நம்ம

0: கொக்கு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய வயல்ல வந்து பூச்சிகளை பிடிச்சி உணவாக உட்கொள்ளும். அந்த கொக்கு வகைகள்ல ஒரு 4 வகையை நம்ம சொல்லலாம். அதாவது மாட்டு கொக்கு, சிறிய கொக்கு, நடுத்தர கொக்கு, பெரிய கொக்குன்னு சொல்லுவாங்க. லிட்டில் ஈக்ரெட், கேட்டில் ஈக்ரெட், கிரேட் ஈக்ரெட், இன்டர்மீடியட் ஈக்ரெட்னு சொல்லுவோம். இந்த கொக்கு வகைகள் எல்லாமே இந்த கன உலோகங்களால பாதிக்கப்படுது. குறிப்பா மடையான்னு சொல்லக்கூடிய இந்தியன் பாண்டகரான்னு சொல்லுவோம், வயல் நாரைன்னு பேருங்க இருக்கு, அது அதிக எண்ணிக்கையில இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த பாண்டகரான் பாப்புலேஷன் பாத்தீங்க அப்படின்னா சுருங்கி போயிட்டது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த கன உலோகங்கள். அப்புறம் சார், வயல் அப்படின்னாவே உங்களுக்கு ஞாபகம் வருது ஆந்தைகள், எலி பிடிக்க வர ஆந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சமீபத்துல எங்களுடைய மாணவர் மூலமா ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டோம். அதுல இந்த ஆந்தைகளோட பெல்லெட்னு சொல்லக்கூடிய ஆந்தை ஒரு எலியை சாப்பிட்டுட்டு டிஷ்யூ மெட்டீரியல் சொல்லக்கூடிய அதெல்லாமே டைஜஸ்ட் பண்ணிடும், செரிச்சிடும். செரிக்காத அந்த எலும்பு, செரிக்காத அந்த ஃபெதர், இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா வெளியில தள்ளும். அப்படி அந்த வெளியில தள்ளுற அதை எடுத்துட்டு போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். அது வந்து நான் இன்வேசிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க. பறவையை கொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அது வயிற்றுக்குள்ளேருந்து வர பொருள் அது. அதனால அந்த பொருள் எடுத்துட்டு போய் ஆய்வு பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆய்வு பண்ணி ஒரு 5 விதமான ஆந்தைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதுல மனித முக ஆந்தை நம்ம பகுதிகளில் அதிகமா பார்க்கலாம். அந்த ஆந்தைகள் உட்பட எல்லாத்தையும் நாங்கள் தேர்வு செய்து பார்க்கும்போது அந்த பெல்லெட்ல என்ன இருக்கு அப்படின்னா அவ்வளோ கன உலோகங்கள் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். 2022 அந்த பேப்பர் பப்ளிஷ் ஆகி நமக்கு உலகம் முழுக்க எல்லாருக்குமே அந்த செய்தி போய் சேர்ந்தது. இந்தியாவில் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஆந்தை இனங்கள் இந்த கன உலோகத்தால் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு கொண்டு போயிருக்கிறோம். இப்போ அந்த ஆந்தைகள் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன ஆகும், எலிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிடும். ஸோ அப்போ எலிகள் அதிகமாயிடுச்சு அப்படின்னா விவசாயிகளோட அந்த ஈல்டு குறைஞ்சி போயிடும், அதை நம்ம உணர்ந்துக்கணும்.
1: ஓகே சார், இப்போ நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகளுடைய அந்த ஆபத்தான விளைவுகள் பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கான தீர்வுகள் அப்படின்ற போது என்ன சார், விவசாயத்துக்கு சரி, பறவை இனங்களுக்கு சரி, இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகள்னால் ஏற்படுற தீர்வுகள், பசுமையுடைய அந்த பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஆராய்ச்சியாளராக நீங்கள் என்ன தீர்வு சொல்வீங்க?
0: நிச்சயமாக அதுதான் நம்ம முக்கியமான ஹார்ட் ஆஃப் த டங்க் அப்படின்னா அதுதான் சொல்லணும் நம்ம. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளை பேசிட்டோம், வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் பொல்யூஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்போ நம்ம வந்து ஆராய்ச்சி மூலமாக சில கோட்பாடுகளை கொடுத்துட்ருக்குறோம். அதில் ஒன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம போகணும். ஒருங்கிணைத்த பூச்சி கட்டுப்பாட்டு முறையை நம்ம மேற்கொள்ளணும். எப்படி அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டு வயலில் மட்டும் பூச்சி இருக்குன்னு அடிச்சிட்டேன்னு வச்சிங்களேன், அடுத்த வீட்டில் இருக்கிற பூச்சி மறுபடியும் எங்கே வரும்? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கிராமம் முழுக்க இருக்கக்கூடிய நிலங்களுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் பூச்சிக்கொல்லிகள் அடிக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் விவசாயிகிட்ட போய் நீங்கள் என்ன பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தெரியாது. பச்சை கலரில் ஒரு பாட்டில் இருக்கும், மஞ்சள் கலரில் ஒரு பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அவரு தம்போது குறையாக சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மூலமாக அவங்களுக்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்போ இது அந்த சிவப்பு அப்படின்னா ஆபத்து அப்படின்னு நமக்கு தெரியும். அதை வந்து சிவப்பான ஒரு பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை வழி பூச்சி கட்டுப்பாடுகளை நம்ம வந்து ஊக்குவிக்கணும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தட்டான இருக்கிற இடத்துல பூச்சிகள் அதிகமாக இருக்காது. இந்த தட்டான என்ன செய்யணும், தீமை செய்கிற உணவை சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள், சில பறவைகள் இருக்குது. இப்போ மைனான்னு சொல்கிறோம், பீட்டன் சொல்லக்கூடிய கரிச்சாங்குருவி, ரெட்டவால் குருவின்னு சொல்லுவோம், கருப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா பூச்சிகளை விரும்பி உண்ணக்கூடிய பறவைகள். இந்த பூச்சிகளை விரும்பி உண்ணக்கூடிய பறவைகள் நிலத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பறவைகளோட எண்ணிக்கையும் பார்க்கணும், நம்ம நிலத்தில் இருக்கிற பூச்சியோட எண்ணிக்கையும் பார்க்கணும். பூச்சியோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கு அப்படின்னா அந்த பறவைகள் போதும், அதை அழகாக சாப்பிட்டு போயிடும். இப்போ பறவைகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கு, பூச்சிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னா அப்பொழுதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை நோக்கி நம்ம போகணும். குறிப்பாக நேரடியாக எடுத்த உடனே போய் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்திடாமல் என்ன செய்யணும் அப்படின்னா இயற்கை வழி கட்டுப்பாட்டுக்கு நம்ம போகணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பயோ பெஸ்டிசைடுன்னு சொல்லுவாங்க, இயற்கையாகவே உண்டானது. இப்போ இந்த வேப்பம் கரைசல் இந்த மாதிரி இயற்கையான ஒரு விஷயங்களை நம்ம முதல்ல ட்ரை பண்ணணும். அதுக்கும் கட்டுப்படலை பூச்சி அப்படின்னா தான் நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ரீட்டைலர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பூச்சிகள் இருக்குது, நிறைய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இப்போ அரசாங்கம் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க, அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி பூச்சிக்கு என்ன செய்யலாம்னு போய் கேட்டால் அப்படின்னா அவங்க அழகாக சொல்லிடுவாங்க. அவங்க கொடுக்குற அந்த பூச்சிக்கொல்லி வந்து பெருசாக விளைநிலங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செய்யணும். குறிப்பாக இன்னும் இயற்கை கட்டுப்பாட்டு முறைகளை நம்ம வந்து ஊக்குவிக்கணும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எலி நிறையா இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த தென்னை மட்டையை ரெண்டாக வெட்டி அந்த மட்டையோட அடிப்பகுதியை அந்த வயலில் நட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி நட்டு வச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா பகல் நேரத்தில் பூச்சி உண்ற பறவைகள்லாம் அந்த தன்னமட்ட மேலே உட்காந்துட்டு காத்துட்டே இருக்கும், எப்போ பூச்சி வரணும், பூச்சி வந்தோடனே பிடிச்சி சாப்பிட்றோம். பகல் நேரங்களில் பூச்சியை உண்ணுறாங்க. இரவு நேரத்தில் அதே தன்னமட்டையில் யார் வந்து உட்காருவாங்கன்னா அந்த ஆந்தைகள் வந்து உட்காரும். அது இரவாடிகள், இரவில் மட்டுமே உயிர்ப்பாக இருக்கக்கூடிய உயிரினங்கள். அது வந்து உட்கார்ந்து என்ன செய்யணும், இரவில் எலிகளை வந்து தேடி பிடிச்சி வேட்டையாடும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆந்தைகள் கத்துனா அபசகுணம் அப்படின்னு. அபசகுணம் தான் மனிதர்

0: அல்ல, எலிகளுக்கு. அந்த எலிகளை பிடிச்சி அது உள்ள மூலமா என்ன செய்யும் அப்படின்னா, நிச்சயமா விவசாயிகளுக்கு ஒரு நண்பர்களாகவே அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இயற்கை வழி கட்டுப்பாட்டு முறைகளை நம்ம அதிகப்படுத்தணும்.
1: ஓகே சார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: 29-30 2 தினங்களுக்கு மட்டும்
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
1: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
2: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
1: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: பூச்சிக்கொல்லிகள்னால ஏற்படுற மாசு

0: பழம்பள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சாதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பூச்சிக்கொல்லிகள்னால ஏற்படுற மாசு அதை குறைக்கிறதுக்கான வழிகளை வந்து விவசாயிகளுக்கு சொன்னீங்க சார். இன்னைக்கு பொதுமக்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு வளர் இளம் பருவம் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த பசுமையோட குரலாக இப்போ ஒழிச்சிட்ருக்க இந்த அபாய குரல் சங்கீதமாக ஒழிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்?
3: நிச்சயமா அது என்ன செய்யணும்னா, இப்போ படிக்கிற மாணவர்கள் வந்து இயற்கையை விரும்பி படிக்கணும், இயற்கை சார்ந்து இயற்கையோடு இணைந்து வாழ முற்படணும். இயற்கையை நிறைய படிக்க ஆரம்பிச்சாவே இயற்கையில் இருக்கக்கூடிய நன்மைகள் அவங்களுக்கு புரிஞ்சிடும். குறிப்பாக இயற்கையே நம்ம வந்து நேசிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லலாம், கிச்சி கிச்சி மூட்டை சிரிக்கும் காய்கறிகள், வேரிடுக்கில் மண்புழுக்கள். இது கேட்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். கிச்சி கிச்சி, அதாவது மண்புழு கிச்சி கிச்சி மூட்டும் போது வெளியில் இருக்கக்கூடிய காயும் கனியும் சிரிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ அந்த இயற்கை அப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து ரசாயன கொல்லிகளை போய் போட்டு நம்ம மண்ணை மண்ணடாக மாற்றக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் இளைஞர்கள். இன்னும் சொல்லப்போனால் சில விவசாயிகள் கல்வி அறிவு இல்லாத விவசாயிகளாக கூட இருக்கிறார்கள். அவங்களுக்கு நல்லதை கடத்துகிற ஒரு கேரியராக இருக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்கிறது. இந்த எதிர்காலம் இந்த இயற்கை இளைஞர்களின் கையில் இருக்கிறது. இளைஞர்கள் இயற்கையை பேணி காக்க வேண்டும். இந்த பூமி பந்து மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, இன்னும் பிற உயிர்களுக்கும் சொந்தம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. நன்றி.
2: ஓகே சார், ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிந்த தெரியாத விஷயங்கள், அதற்கான தீர்வுகள்லாம் நிகழ்ச்சியில் சொன்னீங்க சார். நன்றி.
3: நன்றி மேடம். நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கிய பசுமை குரல் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் கல்லூரி விலங்கியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும்.

நேயர்களை, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மற்றொரு இனிமையான சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நேயர்களை. அதுவரை இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரமும் வாய்ப்பும் ஒருபோதும் காத்திருக்காது. தன்னம்பிக்கை இருப்பவரிடம் அது வழியையும் நேரத்தையும் தானாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற நற்சிந்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் ஹமீத் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் ஹமீத் அவர்கள்.
1: சகோதரி, பாட்டு பாட்டுன்னு நம்ம பாடிட்டு இருக்கோம், ஆனா அந்த பாட்டை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் மனசு அப்படியே லேசாகும். அப்படி இருக்கிறது தான் பாட்டுன்னு பேர். இன்னைக்கு பல பேருடைய மன அமைதிக்கு ஏதோ ஒரு காரணம், அது எங்க பாட்டில் தான் இருக்கும். அதை கேட்கும் போது மனம் துள்ளும். அப்படி பாட்டுன்னா என்ன, பாட்டு யாராருடைய மனசையெல்லாம் வசப்படுத்துதுங்கிறத ஒரு அழகான பாட்டில் கவிஞன் சொல்லியிருப்பான்.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய பாட்டுக்கு என்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க.

அண்ணே, திருமூலர் சொல்வார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அந்த இறைவனையே வசப்படுத்தக்கூடியதுதான் பாட்டு. சாதாரண மனிதன் மன இசையாதா பாட்டுனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாட்டு ஆட வைக்கணும் பாட்டு, சும்மா அசைய வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும் பாட்டு, அது கிறங்க வைக்கணும் பாட்டுப்பாங்க. அதை கொண்டு வந்து அழகா புதுப்பாட்டுல போட்டிருப்பாங்க.

சகோதரி, அண்ணங்கிற பறவை பாலையும் நீரையும் கொடுத்தா ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சு அருந்தக்கூடிய தன்மை உடையதுன்னு சொல்லுவாங்க. இது இலக்கியத்துல பாத்துருக்கோம். ஆனா அன்னக்கிளின்னு ஒரு வார்த்தையை போட்டு அன்னக்கிளி உன்னை தேடுதே, அது மாதிரியான தன்மை உடையவளாக இருக்கக்கூடிய தன்னுடைய காதலிய விரும்புறது மாதிரியான ஒரு பாடலை கொடுத்த போது மகிழ்ச்சியோட கைதட்டி வரவேற்றது. அந்த பாடலை வந்து இன்னைக்கு வரையும் யாரும் மறக்க முடியாது. அவ்வளவு இனிமையான பாடல் அது.

என்ன, கிளிகளே பாத்தீங்கன்னாக்கா தனியா இருக்கக்குள்ள அது எப்பவுமே வந்து சோகமா பிரிவை பார்த்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது தன்னோட இனத்தோட சேரும் பொழுதுதான் அது ரெக்க விரிச்சு பறந்து சந்தோஷமா கொண்டாடும். இப்ப உங்க அன்னைக்கு என்ன செய்யுது, அது ஒன்ன தேடுது, தன்னோட இணைய தேடுது. அதே எங்களுடைய அன்னைகளையும் எப்படி தெரியுமா, தன்னுடைய சொந்தத்தை தேடுது. சொந்தம் ஒன்று.

சகோதரி, தாலாட்டு பாட்டை பாத்தீங்கன்னா தாய் தான் பிள்ளைய தாலாட்டுவா தொட்டில போட்டு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விடுதியில பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறான். அப்படி படிக்கும்போது அவங்களையெல்லாம் வந்து அன்பாக பேசி இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான். அவங்களுக்கு அன்பு பாராட்டுறது, அந்த விடுதி காப்பாளர் வந்து அந்த பையன் மேல பிரியமா இருக்கணும், அன்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பையன் அங்கேயே தங்குவான், இல்லைன்னா வீட்டுக்கு கூடியாந்துருவான். அங்க கூட எங்க பழைய பாடல்ல அந்த விடுதியில பிள்ளைகளை எல்லாம் படுக்க வச்சு அந்த பாடுகிற அந்த தாலாட்டு பாட்டு இருக்க எவ்வளவு இனிமையா இருக்கும் தெரியுமா? செல்லு.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: அண்ணே, நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க ஆசிரிய தாலாட்ட பத்தி பேசுறீங்க. ஆங்கிலத்துல ஒரு படமொழி சொல்லுவாங்க, மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர் ஆஃப் அ சைல்டு அப்படிமாங்க. அம்மா தான் பிள்ளைக்கு முத ஆசிரியரே. அம்மா சரியா இருக்கும் பொழுது அந்த புள்ள விடுதிக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு அம்மா தான் தன்னுடைய தாலாட்டிலேயே அந்த குழந்தை எப்படி இருக்கு, அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு அது எப்படி ஆகணும்னு சொல்றா இல்லையா, அதுதான் நம்ம வேணும் அப்படின்னு சொல்றது. அதை கொண்டு வந்து அழகா போடுவான் கற்பூர்.

சகோதரி, இலக்கியத்துல வர்ணனைகள் எல்லாம் கேட்டோம்னா என்ன இனிமையா இருக்கும் தெரியுமா? தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவி நேங்க, குவளைகள் விழித்து நோக்க, தெண்டிரை எழினி காட்ட, தேம்பிழி மகர யாழின், வண்டுகள் இனிது பாட, மருதம் வீட்டிருக்கும் அதோ என்று பாடுவான். நம்முடைய பாரதிதாசன் கூட பெண்களுடைய கண்ணை சொல்லும் போது ஒன்னு அழகா சொல்லுவான், குளத்து நீரில் குதிக்கும் கெண்டை மீன் சொல்லுவான். அந்த மாதிரியான இனிமைகள் எல்லாம் எங்க பழைய பாடல்ல வர்ணனைகளாக அப்படியே சிறப்பா அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் நாம எல்லாம் அப்படியே அமைதியா கேட்டுட்டு என்னடா இந்த வர்ணனை சொல்றான்னு கேட்டுட்டு இருப்போம். அவ்வளவு அருமையான பாடல்.

பெண்ணினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் வர்ணிச்சு ஞாயிறு திங்கள் செவ்வாய்னு சொல்லி அழகா பண்ணீங்க. நாங்க ஒட்டு மொத்தமா பெண் என்றாலே அது ஒரு அழகுதான். பெண்ணையும் நிலவையும் ஒப்பிட்டு கவிஞர்கள் பாடினா இந்த ரெண்டுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு, பேசினாலும் அழகு, இந்த பெண் என்பவள் நடந்தாலும் அழகு, அந்த பெண்ணை உனது ஒட்டு மொத்தமா அழகுன்னு போடுறோம். என்ன

சகோதரி, பாடல் 1000 கொடுக்கலாம். நீங்க பழைய பாடலா எடுத்துக்கிட்டாலும் புது பாடல் எடுத்துக்கிட்டாலும் அன்னைக்கும் டப்பாங்குத்து, இன்னைக்கும் டப்பாங்குத்து, அந்த வேகம், மகிழ்ச்சி, இதெல்லாம் பாடல்ல கொடுக்கும்போது இளைஞர்கள் எல்லாம் அப்படியே துள்ளுவாங்க. இன்னைக்கும் மேடையில எங்க பாடலுடைய

மாமாவை வந்து பெண் வந்து கிட்டத்தட்ட ஓடி வந்து தொடலாமான்னு பாடுற மாதிரி சொன்னீங்க. ஆனா ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் ரெண்டும் சொல்லு குருதிமாங்க. ஆலங்குச்சியும் வேளங்குச்சியும் வச்சு பல்லு வளர்க்கனா பல்லு உறுதியா இருக்கும். இந்த மாதிரி நாலடி யாரும் இரண்டுங்க கூடிய திருக்குறளும் இந்த ரெண்டும் வந்து சொல்லு குருதின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் எப்படி உறுதியா இருக்கோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு எப்படி இருக்கலாம், தன்னுடைய மாமனோட நெஞ்சில இருக்கலாம். அதை கொண்டு வந்து அழகா சொன்னான். ஆளப்போ

0: நேர்களை பாட்டு கேட்ட போட்டி நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமீத், ஆரு ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கிண்ண போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 5:15. அலங்கார மாலைகளாய் நம் மனம் சேர துடிக்கும் பண்பலை ராகங்களாய் புலா வருகிறது அலை யோசை.

மாதிரி தத்தாம் தன தத்தாம் ஜோனு தத்தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு கத்து தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தீங்கிறதுக்கு தருகிறதுக்கு தீங்கிறதுக்கு தரு

அழகிசையில் நிறைவு செய்ய வரும் பாடல்.

0: நிறைவு பெறுகிறது அலையோசை. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30. ஆன்மீகத்தின் அன்பு நிறை வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
5: வசந்த் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள்.

0: நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: விளக்கேற்றும் வேலைகள் தொடக்கமாக வரும் பாடலை பாடியிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
1: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
2: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
1: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில். தொடர்ந்து வருகிறது பி. சுஷிலா பாடிய பாடல்.

0: ஆஃபர்ல வாங்குனா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சிகள் அடுத்து தொடர்ந்து வருகிறது. சித்ரா பாடிய பாடல்

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
6: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
6: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
7: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
6: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
8: PSR தங்க மாளிகை,
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
10: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணி

0: இன்றைக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பிரேசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லி செய்வாங்க அருண் என்ற பிரேசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார நிகழ்ச்சி.
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
5: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விளக்கேற்று வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
8: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் தன்கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஎஸ்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
11: ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ஓஎன்ஜிசி.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது மதுரை எண்ணம் முகமது பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் நூர் முகமது.

0: தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: விளக்கீட்டும் வேலையை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியிருக்கிறார் கே. வீரமணி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன்கோ. சரி சரி, வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் ஞானம் கொள் என தொடங்கும் பாடல். பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள்.

0: Mr. Jaiswal said that India has sent more than 47 tons of emergency relief supplies aimed at supporting Nepal's ongoing rescue and relief operations. He said that India is also mobilizing Bailey Bridges to assist in rescue and relief efforts. Mr. Jaiswal said that government has set up a control room in the Ministry of External Affairs, which will function round the clock. He said Indian embassies both in Kathmandu and Beijing have also set up 24/7 helplines. On the Indian national stranded in Chinese side, Mr. Jaiswal said that Indian embassy in Beijing is making all efforts for their safe evacuation. He said there are approximately 200 Indian nationals who have sought assistance for evacuation. Prime Minister Narendra Modi will be on a four-day visit to Uzbekistan and Kyrgyz Republic starting this Saturday. Addressing a press conference in New Delhi, External Affairs Ministry Secretary West, C.B. George said, on the first leg of his visit, the Prime Minister will undertake a two-day state visit to Tashkent in Uzbekistan at the invitation of the President of Uzbekistan, Shavkat Mirziyoyev. During the visit, Mr. Modi will hold delegation-level talks with President Mirziyoyev to further strengthen the strategic partnership between India and Uzbekistan. He informed that the two leaders will also review cooperation in trade and investment, defense, digital connectivity, energy, education and people-to-people domains and set the agenda for the road ahead. From Tashkent, the Prime Minister will travel to Bishkek in Kyrgyzstan to participate in the 26th Shanghai Cooperation Organization Summit on the 31st of this month at the invitation of the President of Kyrgyz Republic, Sadur Japarov. Defence Minister Rajnath Singh has said the country is moving towards self-reliance in the defence sector as defence production has nearly quadrupled to around 1.8 lakh crore rupees and exports have surged to nearly 39,000 crore rupees over the last decade. The Defence Minister made the remarks after laying the foundation stone of a 472 crore rupees facility for the overhaul of T-Series battle tanks at the 57-year-old vehicle factory Jabalpur in Madhya Pradesh. The government has commenced calibrated and targeted release of onions from the buffer stock to ensure adequate availability and moderate seasonal price pressures in the coming months. Secretary Department of Consumer Affairs Niti Khare today flagged off onion vans for retail distribution from Krishi Bhavan, New Delhi. For the consumers of the National Capital Region, onions from the government's price stabilization buffer are being sold at a subsidized rate of 35 rupees per kilogram through NCCF, NAFED and Kendriya Bhandar outlets. In men's cricket, second and final test between India and host Sri Lanka ended in a draw in Colombo. Sri Lanka raised 429 for 9 in their second innings, taking a lead of 216 runs on fifth and final day before both captains agreed to call off the match. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளுக்கு ஏற்ற நவீன விளையாட்டு சூழல் ஒன்றை நாட்டில் உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்த எதிர்கால நோக்குடன் கூடிய திட்டமிடல் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் பலியானவர்களுக்கு இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளுக்கு ஏற்ற நவீன விளையாட்டு சூழல் ஒன்றை நாட்டில் உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் முதல் நவீன பயிற்சி மையங்கள் வரை அனைத்து வசதிகளும் தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாகவும் திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் உரிய ஆதரவு வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று தேசிய அளவிலான கேலோ இந்தியா சம்வாத் விவாத நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர், விளையாட்டு என்பது பதக்கங்களை வெல்வது மட்டுமல்ல என்றும் முன்னேறிய இந்தியா ஒன்றை உருவாக்க ஏதுவாக நாட்டின் விளையாட்டு திறன்களையும் இளையோர் ஆற்றலையும் ஒருங்கிணைப்பதே அரசின் நோக்கம் என்றும் கூறினார். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டியா இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையில் விளையாட்டுத்துறை தற்போது தேசிய முன்னுரிமையாக மேம்பட்டு இளைஞர் அதிகார பங்கேற்புக்கான முக்கிய கருவியாக மாறியிருப்பதாக கூறினார். விளையாட்டு வசதிகள் மற்றும் பதக்கங்களின்

0: எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு அப்பாற்பட்டு ஃபிட் இந்தியா, சண்டே சைக்கிளிங் போன்ற முன்முயற்சிகளால் உடல் தகுதி குறித்த ஆர்வம் மக்கள் வாழ்வின் ஒரு பகுதியாகவே மாறி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மேரா யுவபாரத் சார்பில் நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கு உட்பட சுமார் 5000 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கேலோ இந்தியா விவாத நிகழ்ச்சியில் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கேலோ இந்தியா மையங்களில் இருந்து மாணவர்கள் மற்றும் NSS தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், ஜிப்மரில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். காரைக்கால் மற்றும் ஏனாமிலும் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றன. முழு உடல் தகுதி மற்றும் ஒழுங்கும் கட்டுப்பாட்டுடன் கூடிய விளையாட்டு சக்தியாக இந்தியாவை மேம்படுத்தும் அதே வேளை இளைஞர் எண்ணங்களை நாட்டின் வளர்ச்சிக்கான செயல் திட்டத்தின் மையப்புள்ளியாக மாற்ற வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப தேசிய அளவிலான கேலோ இந்தியா விவாதங்கள் அமைந்திருந்தன. கேலோ இந்தியா சம்வாத் நிகழ்ச்சியில் பிரதமரின் உரை குறித்த கூடுதல் விவரங்கள்.
1: உலகின் விளையாட்டு வரைபடத்தில் ஒளிரும் உள்ளாற்றல் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருப்பதை கருத்தில் கொண்டே 5 முதல் 15 வயது வரையுள்ள குழந்தைகளில் விளையாட்டு திறன் அதிகம் உள்ளவர்களை இனம் காண புதிய முன்முயற்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். குழந்தைகளுக்கு ஆர்வமுள்ள விளையாட்டு எது என்பதற்கு அப்பாற்பட்டு எந்த குழந்தைக்கு எந்த விளையாட்டு ஏற்றது என்பதை இனம் கண்டு ஆதரிக்க வேண்டியதும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் தொழில்முறை துறைகளில் ஒன்றாக தற்போது விளையாட்டுத்துறை மேம்பட்டு வரும் குறித்து பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். விளையாட்டுத்துறை சாம்பியன் ஆவது எப்படி என்பதற்கு அப்பாற்பட்டு திறம்பட்ட போட்டியாளராக மேம்படுவது எப்படி என்பதையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். கேலோ இந்தியா விவாத நிகழ்ச்சியில் வெளியாகும் ஒவ்வொரு கருத்தும் விளையாட்டு குறித்த நாட்டின் அணுகுமுறைக்கு புதிய திசை காட்டும் முறையில் அமையும் என தாம் நம்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்திய இளைஞர்களின் இத்தகைய புதிய கருத்துக்களே விக்சித் பாரத் இலக்கை அடைவதற்கான வலுவாக அமையும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: நாட்டின் நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்த எதிர்கால நோக்குடன் கூடிய திட்டமிடல் அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளங்குன்றா வளர்ச்சி குறித்த உலக உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர், தொழில், வர்த்தகம், வேளாண்மை, சுற்றுலா உட்பட நீடித்த வளர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரிடையே ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு அவசியம் என்றார். உரிய திட்டமிடல் மற்றும் தெளிவான பார்வையுடன் சவால்களை வாய்ப்புகளாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். வளர்ச்சி திட்டங்கள் உள்நாட்டு தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் திறம்பட்டதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் அமைதல் அவசியம் என்று அவர் மேலும் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் இன்று தனியார் விமான பயிற்சி நிறுவனத்தைச் சேர்ந்த பயிற்சி விமானம் கங்கை கரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பயிற்சி விமானி ஒருவரும் பயிற்சியாளர் ஒருவரும் உயிரிழந்தனர். மீட்புப் படையினர் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_ புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்திலிருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்கள் அனைவரையும் கண்டுபிடித்து மீட்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஷ்வால் இன்று புதுடெல்லியில் செய்தியாளரிடம் கூறினார். நேபாளத்தில் திருசூலி மின் உற்பத்தி திட்டத்தில் பணிபுரியும் 73 பேர் உட்பட இதுவரை 288 பேர் இந்தியர்களுடன் தொடர்பு கொள்ள முடிந்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுடெல்லியில் வெளியுறவு செயலர், சீனாவிற்கான இந்திய தூதர் மற்றும் நேபாளத்திற்கான இந்திய தூதருடன் நிலவரங்கள் குறித்து மறு ஆய்வு கூட்டம் நடத்தினார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவ இந்தியா 47 டன் நிவாரணப் பொருட்களை உடனடியாக அனுப்பி வைத்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்காலிக பாலங்களை அமைக்க தேவையான உதவிகளையும் இந்தியா வழங்கி வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உறவினர்களுக்கு உதவ வெளியுறவு அமைச்சகத்தில் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை அமைக்க பட்டுள்ளது. காத்மாண்டு மற்றும் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்களில் 24 மணி நேர உதவி எண்கள் நிறுவப்பட்டுள்ளன. திடீர் வெள்ளத்தினால் சீன பகுதியில் சிக்கியுள்ள சுமார் 200 இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதில் 95 பேர் நேபாள பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
0: நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கும்

0: இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா துணை நிற்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பதற்கும் பேரவையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களில் உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினர். விவாதங்களுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளிக்கையில், கோப்புகள் மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதால் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அவசியம் என்றார். முதலமைச்சரின் பதிலை தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு மற்றும் பறவை காய்ச்சல் பரவாமல் இருக்க மருத்துவ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில சுகாதார அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இந்த தமிழக சட்டமன்றத்தில் சுகாதார நிலவரங்கள் குறித்த கவன ஈர்ப்பு ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் 7 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 12,000 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பதாக தெரியவந்திருப்பதால் வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். மருத்துவ பணியாளர்கள் வீடு வீடாக சென்று கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நடப்பு பருவநிலையில் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மற்றும் கருவுற்ற பெண்கள் போதிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியம் என்று அவர் மேலும் கூறினார். இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் உள்ளிட்ட இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே கொழும்புவில் நடைபெற்ற 2வது மற்றும் இறுதி கிரிக்கெட் போட்டி எந்த அணிக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது. இதன் மூலம் 2-1 என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் வங்கி வசதி வழங்குவதற்கான பிரதமரின் ஜன்தன் திட்டம் நாளை 12 பூர்த்தி செய்து முக்கிய மைல்கல் ஒன்றை எட்டுகிறது. 2014 ஆகஸ்ட் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்த இத்திட்டத்தின் கீழ் நாட்டில் இதுவரை 53 கோடிக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டு சுமார் 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் பெறப்பட்டுள்ளது. இதன் சராசரி ஒரு கணக்கிற்கு 5,356 ரூபாயாக கணக்கிடப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வங்கி வசதி வழங்குவதற்கான உலகின் மிகப்பெரிய திட்டமான பிரதமரின் ஜன்தன் திட்டத்தினால் நாட்டில் முறையான நிதி கட்டமைப்பில் சேரும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஜன்தன் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்குகளின் கீழ் 78% கணக்குகள் கிராமப்புறங்கள் மற்றும் சிறு நகரங்களில் செயல்பட்டு வருவதும், 56% கணக்குகள் பெண்களின் பெயரில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளுக்கு ஏற்ற நவீன விளையாட்டு சூழல் ஒன்றை நாட்டில் உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்த எதிர்கால நோக்குடன் கூடிய திட்டமிடல் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழகத்தில் இருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் பலியானவர்களுக்கு இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நேரமா 6:20. நேயர்கள் கேட்க இருப்பது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்,
5: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தரு, பஸ் நிலையம் அருகில் மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர் சென்னை.
6: இன் சொல் அமுது.

0: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு சூழல்ல ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் ரொம்ப சிக்கலா நினைக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை வளர்ப்புங்க. நம்ம பிள்ளைகளுக்காக எதை சேமிக்கணும், எதை செஞ்சு தரணும், பின்னால நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சா அது சரியா இருக்கும். ஒவ்வொரு பெற்றோட கனவு என்ன, என் குழந்தை நல்லா வாழணும், அவனுக்கு எந்த குறையும் இல்லாம வாழணும், அதுக்காக தான் இரவு பழம் உழைக்கிறோம். இதை வேற நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், வீடு வாங்குறோம், நிலம் வாங்குறோம், நகை சேர்க்கிறோம், என் பேங்க்ல பணம் கூட சேமிக்கிறோம். ஆனா கேள்வி, இது எல்லாத்த விட ஒரு பெரிய சொத்து இருக்கு, அதை சேர்க்கிறோமா? உங்க பிள்ளைய நீங்க பாசம் கொடுத்து செல்வம் கொடுத்து வளர்க்கறதுல தப்பு இல்ல, நிறைய செல்வம் சேர்க்கறீங்க தவறில்ல, ஆனா கல்விங்கிற செல்வத்தை நீங்க சரியா தர்றீங்களா? அப்படி நீங்க அதை சரியா தரலன்னா அது உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் பெரிய பாதிப்பு அப்படிங்கறத ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி புலவர் சொல்றார். என்னது, நல்ல கல்வியை கற்பிக்கப்படாத உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை யமன் சொல்றாருங்க. மாலினால் இருவரும் மருவி மாசிலா பாலனை பயந்த பின் படிப்பியாது உயர் தாளமேர் செல்வமா வளர்த்தால் தங்கட்கோர் காலனை வளர்க்கின்ற காட்சி போலுமால். எப்படியா காலனை வளர்க்கின்ற காட்சி, எவ்வளவு வலிமையான கருத்து. பெற்றோர்கள் அன்போடு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், நல்ல உணவு தர்றாங்க, நல்ல உடை தர்றாங்க, ஏன் எல்லா வசதியும் தர்றாங்க, ஆனா கல்வியை மட்டும் அலட்சியப்படுத்தினா அது குழந்தையோட எதிர்காலத்தையே ஆபத்துல தள்ளும்னு சொல்லணும். அதுக்காகவே யமன்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன் அந்த பயன்படுத்துறாரு, கல்விங்கிறது இன்னது அப்படிங்கறது ஒரு வலியுறுத்துறாரு. என்னது, வெறுமனே இந்த நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்துருக்கிறோம், நல்ல பாடம் தெரியும், மார்க் அது இல்லைங்க. ஒழுக்கம், பொறுப்புணர்வு, மனிதநேயம், வாழ்க்கையை சரியா வாழக்கூடிய அறிவு, இதெல்லாம் தான் ஒரு கல்வியோட ரொம்ப முக்கியங்கிற. நீங்க பல பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, குழந்தைகளுக்காக பொருட்களை வாங்குறதுல அதிக அக்கறை காமிக்கிறாங்க, இடம் நிலம் பணம் சேர்க்கறதுல அதிகமா கேட்கறாங்க, ஆனா அவ்வளவு அமர்ந்து பேசுறதுக்கு, நல்ல நூல்களை அறிமுகப்படுத்துறதுக்கு, நல்ல மனிதன் வாழ்க்கையை சொல்லி தரத்துக்கான போதுமான நேரம் ஒதுக்குறோமா? சொத்துங்கிறது ஒரு தலைமுறை மட்டும்தாங்க காக்கும், ஆனா கல்விங்கிறது பல தலைமுறைகள் உயர்த்தும். அதனாலதான் கல்வியே அழியாத செல்வம்னு சொன்னாங்க. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு விட்டு செல்லும் மிகப்பெரிய பரம்பரை சொத்து வீடு நல இல்லைங்க, நல்ல கல்வியும் அதன் வழியான நல்ல பண்பும் தான். செல்வம் குழந்தைகளுக்கு வசதியை தரும், கல்வி குழந்தைகளுக்கு வாழ்க்கையை தரும். குழந்தைகளுக்கு அன்பு கொடுங்கள், அதே அளவு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். வசதிகளை கொடுங்கள், அதே அளவுக்கு அந்த வாழ்க்கையை உயர்த்தும் உயர்ந்த கல்வியையும் தாங்க. அப்பதாங்க இந்த பிள்ளைகள் ஒரு நல்ல மனிதர்களா, வளமான மனிதர்களா உருவாங்க. நன்றி, வணக்கம்.
0: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 6:25 நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசைத்தூருகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பருவகால நோய்களுக்கான தடுப்பூசிகள் குறித்து திருநள்ளாறு தென்னங்குடி கால்நடை மருந்தகம் கால்நடை உதவி மருத்துவர் மு செந்தில்நாதன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. இன்றிரவு 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம், 8:30 மல்லிகா பர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 இந்த காற்றலையில் நாளை

0: 11:5 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் 1. இனி நாளை நம் நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம், மங்கள் அண்ட் மங்கள், மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நாளை காலை 6 மணிக்கு குரல் ஓசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்கலூர் இணை வழங்கும் என்று சொல்லும்போது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்பவர் எஸ் தீக்ஷிகா. நாளை காலை 7 மணிக்கு திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். நாளை காலை 7:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை நிருபர் வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள். தொடர்ந்து காலை காம்போ. நாளை காலை 7:55 அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர், வேளாங்கண்ணி திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்து தகவல் அளிக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் அவர்கள். நாளை காலை 8 மணிக்கு துள்ளி வரும் பாட்டு, முதலில் 8:05 காந்திய அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 0.2 முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மூட்டு வழி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் 0.2 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும், 9:35 10:05 சிந்தனை அரங்கம், 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை. கேட்டது லைட் ஹவுஸ். என்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:30 மாநில செய்தி அறிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேரிலே காரைக்கால் பண்பலையின் 1.3.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெறச் செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க

0: வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வேலூரிலிருந்து பிரதமருடனான கலந்துரையாடலில் பங்கேற்ற தடகள வீராங்கனை எமது செய்தியாளரிடம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
1: என்னோட பேர் இந்து வில்லியம்ஸ். ஐம் அன் அட்வொகேட், அத்லீட், ஜம்பர், ஆல் இந்தியா கோல்ட் மெடலிஸ்ட். இன்னைக்கு வெள்ளூர்ல பிரதம மந்திரியுடைய கேலோ இந்தியா டயலாக் வீடியோ கால் மூலமா நடந்தது. சோ மெயின் அஜெண்டா ஆஃப் திஸ் வீடியோ கால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேலோ இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டில் ஆர்வம் உள்ள இளைஞர்களை ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அவங்களை வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல் வந்து அவங்களை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத குறிக்கோள். சோ இன்னைக்கு பிரதம மந்திரியும் பேசும்போது அதான் சொன்னாரு. சோ விளையாட்டு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் லைஃப் ஸ்டைல். சோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா இளைஞர்களும் விளையாட்டுலயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி போத் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த், ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த மீட்டோட மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா இருந்தது. ஆல்ரெடி மெடல் வின் பண்ணவங்களுக்கும் ஃபியூச்சர் அத்லீட்ஸ்க்கும் யங் அத்லீட்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜ் பிட்வீனா இந்த வீடியோ கால் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது அமைஞ்சது. ஆல்ரெடி விளையாட்டுல வந்து சாதித்தவங்க, விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறவங்க கிட்ட வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து விளையாட்டுல வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு கொண்டு வரும்.
0: கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசுலி அனல்மின் திட்டப்பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை மீண்டும் பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ்குமார் நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும், அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டதாகவும், இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து

0: நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் வட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. மத்திய சென்னை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று மாலை நிலவரப்படி 89.37 அடியாக உயர்ந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 429 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் டிரா ஆனது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 290. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இந்தியா 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. பள்ளி மாணவிகளுக்கான மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
3: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ருபே கிளைம் கே ருபே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23 வெறி 4 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு எங்களுக்கு. அவங்களும் நன்றி எங்களுக்கு. இல்லை வேலை வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: இங்கு கிளைகள், காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
3: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
9: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரில் நேரம் 6:41.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
6: முடக்குவாதம், இந்த இதுல இப்போ நம்ம முதல்ல எடுத்த உடனே ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட்டோ இல்ல ஒரு எண்ணெயோ தடவுறது இதுல பலன் அளிக்காது. அதுக்கு பதிலா முதல்ல நம்ம எதிர்ப்பு சக்தியை சமநிலைப்படுத்தணும், அதை நார்மலைஸ் பண்ணணும். அதுதான் இந்த நோய்க்கு நம்ம கொடுக்குற ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்கணும். எடுத்த உடனே எண்ணெய் போடவே கூடாது. அண்டு இந்த ஆர்த்ரைட்டிஸ்ல நம்ம எண்ணெய் உபயோகிக்கிறதுனால கண்டிப்பா நோயோட தீவிரம் ரொம்பவே அதிகமாகும். இதில் எண்ணெய் உபயோகப்படுத்தக்கூடாது. டாக்டரோட ஆலோசனைப்படி ஒரு சில எண்ணெய்கள் மட்டுமே, அதுவும் அந்த நோயோட தன்மை மாற ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். அதனால் முடக்குவாதங்களில் எண்ணெய் உபயோகிக்காதீங்க. இந்த முடக்குவாதம் வந்து யூஸ்வலாக குளிர்காலத்துலேயும் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கும் போதும் அதிகமாகும். இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாகவும், நம்ம சாப்பிட்ற உணவு எப்போவுமே வந்து சூடான உணவாக தான் எடுத்துக்கணும். ஆறின உணவோ இல்லை பழைய உணவுகளோ நம்ம எடுத்துக்கும் போது இந்த நோய் அதிகமாகும். அதே மாதிரி குளிக்கிறதுக்கும் சரி, குடிக்கிறதுக்குமே முடிஞ்ச அளவுக்கு சுடுத்த நீரை உபயோகிக்கணும். ஹெவி ஃபுட்டு, அதாவது ரொம்ப ஆயிலியாக இருக்கிறது, இதெல்லாம் சாப்பிடும் போது என்னாகும்னா அது வந்து கபத்தை அதிகப்படுத்தும். இந்த நோய்க்கு முக்கியமான காரணம் கபமும் வாதமும் தான். அப்போது இன்னும் மந்தத்தன்மை, மந்தத்தன்மைங்கிறது முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சா நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஆக்சுவலி அது மாதிரி இல்லாமல் மந்தமாக இருக்கிற மாதிரியும் டயர்ட்னஸ் இருக்கும், நமக்கு வயிறு உப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், மோஷன் ப்ராப்பராக போகாது, அடுத்த வேளை பசிக்கலை, இப்படிலாம் இருக்குன்னா நம்ம உடம்புல போய் ஆமமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம முதல்ல இதை சரி பண்ணணும்னா நல்ல ஜீரணமாகற மாதிரியான உணவுகளை எடுத்து சுடுதண்ணி நிறைய குடிக்கணும். நம்ம அஞ்சரைப்பட்டியிலேயே நம்ம ஜீரகம் இருக்கு, ஓமம் இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து நிறைய உபயோகிக்கிறதுனால இந்த ஹெவியாகிறத வந்து நம்ம தடுத்துக்கலாம். இந்த தயிர், பால் இதெல்லாமே நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா தயிரை விட மோர் தான் வந்து நம்மளோட சேனல்ஸ்ல போய் அடைக்காம பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது. தயிர் வந்து ஸ்ரோத்தரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆமத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதனால அதை டெய்லி எடுக்கக்கூடாது. அண்ட் யூஸ்வலாகவே நைட்ல நம்ம தயிர் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கொள்ளு, உளுந்து இதெல்லாம் இந்த நோயை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கிற காரணத்தினால அதை தவிர்க்கணும். நெல்லிக்காய் பற்றி நம்ம சொல்லலாம். நெல்லிக்காய் இப்போது இந்த இடத்துல நான் ஆட்டோ இம்யூன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தியோட மாறுபாடை நம்ம திருப்பி சமநிலைப்படுத்துறதுக்கு ஒரு சில ட்ரக்ஸ் ரொம்ப முக்கியமாக அதில் ஆக்ஷன் பண்ணும். அதில் நெல்லிக்காய், நெல்லிக்காயும் மஞ்சள், சீந்தில் கொடி, இந்த மாதிரி அஸ்வகந்தா, முன்னாடி அமுக்கராச்சூர்ணம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து இம்யூன் சிஸ்டத்தை நார்மலைஸ் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கெல்லாம் தான் இருக்குது. அதில் இந்த நெல்லிக்காயோட பங்கு என்னென்னா, நம்மளோட செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி நம்மளோட எதிர்ப்பு சக்தியையும் கரெக்ட் பண்ணக்கூடிய தன்மை வந்து நெல்லிக்காய்க்கு தான் இருக்குது. இந்த இடத்துல நெல்லிக்காய் பெரிய பலனை கொடுக்கும். மூட்டு வலிக்கான மருந்துகள் எடுக்கும்போதே நம்ம நெல்லிக்காயையும் உணவில் ரெகுலராக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நெல்லிக்காயை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு நெல்லிக்காய் தான் எடுக்கணும். அதற்கு மேலே எடுக்கக்கூடாது, வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது. அதுவும் நெல்லிக்காய் நம்ம சொல்கிறது வந்து பெரிய நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காவை தான் சொல்கிறோம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார

0: சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
1: காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராயந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:48.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
8: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
7: EMI Festival.
8: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
7: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: இசை தூரிகை தொடக்கமாக வருகிறது. 3BHK என்ற படத்திலிருந்து அமிர்த் ராம்நாத்தும் பிரதீப் குமாரும் இணைந்து பாடிய பாடல்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ஜஸ்டின் பிரபாகரன், கபில் கபிலன், ஸ்ரேயா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

இன்றைய இசை தீர்கையில் ஆடுகளம். ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய சுற்றுப்பயணம், அண்டர் 19 கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அண்டர் 19 கிரிக்கெட்

0: ஆசிய சுற்றுப்பயணம், அண்டர் 19 கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அண்டர் 19 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டு இளம் வீரர்களுக்கான வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச மற்றும் லீக் T20 போட்டிகளில் சுனில் நரேன் 650 விக்கெட்டுகளையும் பொல்லார்ட் அதிக ரன்களையும் குவித்து தொடர்ந்து புதிய சாதனைகளை படைத்து வருகின்றனர். இந்திய ஏ மற்றும் இலங்கை அணிகளுக்கான இடையான போட்டிகள் மற்றும் துலிப் டிராபி தொடர்கள் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளன. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு மல்லிகா பர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் உளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: இசைத்தூரிகையில் அடுத்து வருகிறது இட்லி கடை என்ற திரைக்காக ஜி வி பிரகாஷ்குமார், புஷ்பவனம் குப்புசாமி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: நேயர்களின் நிடுவிற்கு நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி சில வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திரை பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்திரை பூண்டி.
7: உங்கள் மனம் சொல்லுமே மலி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்ப்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
8: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
0: நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவரண்டும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன் பிரிவுஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
9: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
7: உங்கள் சொல்லுமே மல்லிகாவில்
10: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
7: EMI ஃபெஸ்டிவல்.
10: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
7: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் இணைந்திருக்கிறோம் இசைத்தூரிகை நிகழ்ச்சியோடு. நேரம் 7:06. அடுத்து வருகிறது பாட்டில் ராதா என்ற திரைக்காக ஷான் ரால்டன், வைக்கம் விஜயலட்சுமி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைவு செய்யும் வரும் பாடல் கோடன் மாடன் கோடை விழா என்ற திரைக்காக பத்மஜா சீனிவாசன் பாடிய பாடல்.

நிறைவு பெறுகிறது இசைத்தூரிகை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:30 தமிழில் செய்தி அறிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேரிலே காரைக்கால் பண்பலை 100.3.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று அவரை சந்தித்த இந்திய வெளியுறவுப் பணி பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாடிய திருமதி திரௌபதி முர்மு, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் எளிதில் அணுகும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தூதரகங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்திய அரசின் கொள்கைகளை மட்டுமின்றி 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புதிதாக கட்டப்பட்ட கரூ ஏரியை திறந்து வைத்து பேசிய அவர், கடந்த 2003 மட்டும் 1.5 லட்சம் தடுப்பணைகள் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் குஜராத்தின் பாசன பரப்பு 16 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொது தனியார் பங்களிப்புடன் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு

0: நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிலையான வளர்ச்சி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி முன்னேற்றம் அடைந்தால்தான் வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில், வர்த்தகம், வணிகம், வேளாண், சுற்றுலாத்துறையின் தொலைநோக்கு வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சி திட்டங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகளை நன்கொடையாக வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மாரி பஞ்சாயத்து செயலி மூலம் எந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகள் தேவை என்பதை தெரிந்து மக்கள் நன்கொடையாக அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபல்பூரில் பீரங்கி பராமரிப்பு மையத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். 450 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் பராமரிப்பு துறையில் சுயசார்புக்கு உத்வேகம் அளிக்கும். மத்திய பிரதேச அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை இந்த மையம் ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பல்வேறு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களின் வசதிக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப் போவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். வெங்காய விலையை வரும் மாதங்களில் கட்டுக்குள் வைத்திருக்கும் நோக்கில் கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை மத்திய அரசு இன்று முதல் விடுவிக்க தொடங்கியிருக்கிறது. தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள கேந்திரிய பண்டார் கடைகளுக்கு வெங்காயத்தை கொண்டு செல்லும் வேன்களை நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நிதிகாரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சில்லறை விற்பனையில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு மானிய விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று திருமதி நிதிகாரை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் சீனா மற்றும் நேபாள நாடுகளுக்கான இந்திய தூதரகளுடன் அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சுற்றுலா முகவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மீட்புப் பணிகளுக்காக நேபாள அரசுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் பீகார், உத்தரப்பிரதேச எல்லைப் பகுதிகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்று தேசிய பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இப்பகுதிகளை மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 11 தேசிய பேரிடர் மேலாண்மை படைக்குழுவினரும் பீகார் மாநிலத்துக்கு 9 குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை படை தலைவர் திரு நரேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் எல்லைப் பகுதியில் உள்ள பீகாரின் மேற்கு சம்ரான் மாவட்டத்தில் உள்ள கண்டக் ஆற்றில் தண்ணீர் வரத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தில் இதுவரை 12 ஆண்டுகளில் 59 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகள்

0: நிறைவு செய்கிறது. வங்கிகளில் இத்திட்டத்தின் கீழ் 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அரசின் திட்ட பயன்களை வங்கிகள் மூலம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த வங்கிக் கணக்குகளில் சராசரியாக 5,000 ரூபாய்க்கும் கூடுதலான தொகை உள்ளது. இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, 78% ஜன்தன் வங்கிக் கணக்குகள் ஊரக மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடங்கப்பட்டு தெரிவித்தார். இதில் 56% பெண்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வங்கிக் கணக்கு திட்டம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுக்கான சமூக பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களுடன் கேலோ இந்தியா காணொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இது தங்களுக்கு உந்து சக்தியாக அமைந்தது என்று நாமக்கல்லைச் சேர்ந்த திரு ஜெயேந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்களோட ஸ்போர்ட்ஸ் பத்தி ஒரு இன்டராக்ட் பண்ணாங்க. சோ அந்த யூத் மூலமா நம்மளோட இந்தியாவை 2036க்குள்ள பலந்த பாரதமா உருவாக்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதோட குறிக்கோள் என்ன, இதை எப்படி எல்லாம் பண்ண முடியும் சொல்லி ஒரு இன்டராக்ஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. இந்த முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளையாட்டு மூலமா தான் நம்ம இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க முடியும். விளையாட்டு பொறுத்த வரைக்கும் இதுல அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு, இது இல்லாம மாணவருக்கும் மாணவிகளுக்கும் ஒரு டிசிப்ளின் ஒரு நோக்கத்தோட தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம
0: விவேகானந்தா கேந்திராவின் தலைவர் பாலகிருஷ்ணன் மறைவுக்கு குடியரசுத் துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தா கேந்திராவின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் போற்றத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், 50 ஆண்டுகளுக்கு மேல் விவேகானந்தா கேந்திராவின் மூலம் சமூக பணிகளை மேற்கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று கூறியுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அவர் 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜியூன் லீயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான் வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரிலே நேரம் 7:25.
3: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
4: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
3: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள்.
2: உழவர்களின் உன்னத வானொலி காரைக்கால் புண்புலி 100.3 நாம் கேட்க இருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியினை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகிலுள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.

0: உழவர்களுக்கு.
1: பூங்குடி, பூங்குடி!
2: அட, ஏன்கா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இங்கதானே இருக்கேன்.
1: நீ தான் ஒரு தடவை கூப்பிட்டா திரும்ப மாட்டியே, அதுக்குதான் ரெண்டு தடவை கூப்பிட்டேன். ஆமா, நேத்தி நீயும் ரேவதி அக்காவும் எங்க போயிட்டு இருந்தீங்க?
2: எங்க போயிட போறோம் நாங்க? அப்படி நேத்து ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு தானே போவோம்.
1: ஓ, சந்தைக்கா? இல்ல, கையில நிறைய செடியெல்லாம் கொண்டு வந்த மாதிரி தெரிஞ்சது, அதான் ஒரு சந்தேகத்துல கேட்டேன்.
2: உங்களுக்கு மட்டும் வரும்க்கா சந்தேகம் ஸ்பெஷலா? அக்கா அக்கா, சந்தேகம்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது.
1: வந்துருச்சா? கேளு பூங்குடி,
2: இந்த எல்லினோ எல்லினோ சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படின்னா என்னக்கா? எள்ளு சாகுபடி பத்தி ஏதாவதாக்கா?
1: என்ன பூங்குடி, எல்லினோவையும் எள்ளு சாகுபடியும் ஒன்னாக்கிட்ட? இந்த எல்லினோனா என்னன்னு முதல்ல நான் உனக்கு சொல்றேன்.
2: சொல்லுங்க சொல்லுங்க
1: பூங்குடி. இந்த எல்லினோ அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடல்ல மத்திய அப்புறம் கிழக்கு பகுதிகளில் உள்ள கடல் நீர் மேற்பரப்பு வழக்கத்தை விட அதிகமா சூடாகிற ஒரு காலநிலை நிகழ்வு பூங்கொடி. ஒரு இடத்துல அதிகமா சூடானா என்ன ஆகும் சொல்லு?
2: சூடானா என்ன ஆகும்? ஆவி பறக்கும்.
1: ஆவி பறக்குதுல, அந்த மாதிரிதான். அந்த அதிகமான சூடுனால அந்த பகுதிகளில் உள்ள ஈரப்பதெல்லாம் ஆவியாகி போயிடும். அதை நிரப்புறதுக்காக மற்ற பகுதிகளில் உள்ள ஈரப்பதம் நிறைஞ்ச காற்று அந்த இடத்துக்கு வந்துடும்.
2: சரிக்கா, இதனால நமக்கு என்ன ஆகும்?
1: அதான் பூங்குடி, நம்ம பகுதிக்கு வர வேண்டிய மேகம், ஈரப்பதம் இதெல்லாம் அந்த பசிபிக் பெருங்கடல் பகுதிக்கு போயிடும். இதனால உலகத்துல பல பகுதிகளில் மழை பொழிவு, வெப்பநிலை, காற்று போக்கு இதுலலாம் பல மாற்றம் உருவாகும் பூங்குடி.
2: ஓ, அப்படியாக்கா? இதனால விவசாயத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்ன?
1: கண்டிப்பா பூங்கொடி, மழை பொழிவுலயும் வெப்பநிலையிலுமே மாற்றம் வந்துட்டா விவசாயத்துல மாற்றம் உருவாகிதானே ஆகணும். பழக்கமான பருவமழை குறைஞ்சி வறட்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குதான். நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா குளம், ஏரி, அணை, நிலத்தடி நீர் மட்டும் இது பாதிச்சாலும் பாதிக்கலாம். இதனால பாசனத்துக்கு தண்ணீர் கிடைக்கிறது குறையும்ல. பாசனத்துக்கே தண்ணீர் கிடைக்கலனா விவசாயம் எப்படி செழிக்கும்? மகசூல் குறைவு ஏற்படலாம், பயிர்ல வளர்ச்சி பாதிக்கலாம்.
2: அப்போ பூச்சி நோய்க்கலாம்க்கா?
1: நல்லா கேட்ட. பூச்சி மற்றும் நோயோட தாக்கம் மாறலாம். வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்துல ஏற்படுற இந்த மாற்றத்தினால சில பூச்சி நோய் பரவல் அதிகமும் ஆகலாம், குறையவும் செய்யலாம்.
2: அப்போ கால்நடைகளுக்குக்கா?
1: கால்நடைகளுக்கு தீவன பயிர் கிடைக்கிறதுலயும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுறதுல சிரமம் இருக்கலாம்.
2: சரிக்கா, இப்போ விவசாயிகள் என்னதான் செய்யணும்?
1: வறட்சியை தாங்குற குறைஞ்ச நீர்ல வளர்ற பயிர் ரகங்களை தேர்வு செய்யலாம். தோட்டக்கலை பயிர்ல சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இதை பயன்படுத்தலாம். வயல்ல மூடாக்கு போடுறதுனால மண்ணோட ஈரப்பதம் பாதுகாக்கப்படும். மழை நீரை சேமிக்க பண்ணை குட்டை, குளம் இதை ஏற்படுத்தலாம். முக்கியமானது பூங்கொடி, வானிலை மற்றும் வேளாண் துறையோட அறிவுரைகளை கேட்டு சாகுபடி முறைகளை மாற்றி அமைக்கலாம்.
2: சுபக்கா, நான் இதை சும்மா சாதாரணமா நினைச்சேன், இதுல இவ்வளவு விஷயம் இருக்காக்கா?
1: எல்லினோவை தெரிஞ்சுப்போம், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வோம்.
0: கேட்டது உழவர்களுக்கு.
3: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். எப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய வணக்கம்.
6: நேயர்கள் கேட்க இருப்பது
7: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
6: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: காரைக்கால் பன்மலை 100.3 கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்றைய நேரலையில் நாம பருவகால நோய்களுக்கான தடுப்பூசிகள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் திருநள்ளார் தென்னங்குடி கால்நடை மருந்தகத்தின் கால்நடை உதவி மருத்துவர் மு. செந்தில்நாதன் அவர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கங்கள் தரதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா அவங்க வந்து அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. நேர்களை, நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்க அழைக்க வேண்டிய எண்கள் 43 68 என்ற இணைப்பு எண்ணுடன், 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580 என்ற இந்த 3 தொலைபேசி எண்களிலோ, 9566 42 7231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
0: பட்டி உடையான் பசியறியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடு மாடுகளை வந்து வளர்க்குறவங்களுக்கு என்றைக்குமே உணவுக்கு வந்து ஒரு பஞ்சம் இருந்ததில்லை அப்படின்றது தான் அதனுடைய அந்த சொல் வழக்கினுடைய அர்த்தமும் கூட. அப்படி இருக்கும்போது இந்த ஆடு மாடுகளை வந்து பராமரிக்கணும், ஒரு ஆரோக்கியமாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இன்றைய அந்த நவீன காலத்தில் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே தடுப்பூசிகள் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன தடுப்பூசிகள் வந்து மறக்காமல் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க ஐயா.
1: கண்டிப்பாக மேடம். ஸோ பொதுவாக இப்போ மாடுகளில் பொறுத்த வரைக்கும் இந்த மழை காலத்தில் ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ காட்டில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஸோ ஈரப்பதம் தான் வந்து நோய்கள் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணி. மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் மாடுகளுக்கு வந்து மடிநோய் அப்படிங்கிற ஒரு நோய் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பரவலாக காணப்படும். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கொட்டையை வந்து சுத்தமாக வச்சுக்காமல் இருக்கிறது. ஸோ மழை காலத்தில் கண்டிப்பாக வந்து உள்ளே சாரல் அடிக்கும். ஸோ வந்து அந்த இடத்துலலாம் ஈரமாக ஆகிடும். அது பத்தாததுக்கு மாடு வந்து உள்ளே கட்டியிருப்போம், வெளில கட்ட முடியாது மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கொட்டை உள்ளே கட்டியிருப்போம். அப்போது வந்து மாடு வந்து சாணம் போடும், அங்கேயே வந்து சிறுநீர் கடிக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மடிநோய் வரதுலேருந்து 100% நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்
0: இல்லைங்களா? சரி, இந்த மடிநோயை பற்றி சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு நேர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க, என்ன கேள்வியோடு வந்திருக்காங்கிறத கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம். தரங்கம்பாடி தாலுக்கா மாத்தூர் படுகையிலிருந்து ஹரிவிதர்சன் பேசுகிறேன்.
0: மாத்தூர் படுகையிலிருந்து அறிவுக்கரசன்.
2: ஆமாங்க சார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி என்னன்னு
2: சொல்லுங்க. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம். ஒண்ணு இல்ல, ஆடுகள்லாம் வந்துங்க வந்து இந்த குடல் புழு மருந்து வந்து சினையாட்டுக்கெல்லாம் கொடுக்கலாங்களா?
1: இது இந்த கேள்வி வந்து பொதுவாக ஆடு வளர்க்குறவங்க மாடு வளர்க்குற எல்லாருமே பரவலாக இருக்கிற கேள்வி தான். ஸோ வந்து இப்போ மாடுகளுக்கு மாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா குடல் புழு மருந்துலேயே வந்து 4 வகையான மருந்துகள் இருக்குது. ஸோ அதில் வந்து அல்பண்டசோல் அப்படின்னு மருந்து இருக்கும். இது வந்து பொதுவாகவே அனைத்து வகையான குடற்புழுச்சிகளுக்கும் வந்து கொடுக்கக்கூடிய மருந்து. இந்த மருந்து வந்து நீங்கள் சினையாக இருக்கிற ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ அப்போ சினையாக இருக்கிற ஆட்டுக்கு மாட்டுக்கு எந்த மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபென்பெண்டசோல் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கும். ஸோ இந்த மருந்து வந்து உங்களுக்கு பொதுவாக கால்நடை மருந்துகளில் கிடைக்கும். ஸோ இந்த மருந்து வந்து உங்களுக்கு சினையாக இருக்கிற ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கரெக்டான அளவில், அதோட எடைக்கு ஏற்ற மாதிரியான அளவில் நீங்கள் கொடுக்கும்பொழுது அதுக்கு சினைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆடு மாடு வந்து குடற்புழு வந்து நீக்கம் பண்ணலாம் நம்ம.
2: சரிங்க. தாது உப்பு கொடுக்கலாங்களா அதே மாதிரி சினா?
1: தாது உப்பு தாராளமாக கொடுக்கலாம். தாது உப்பு வந்து வந்து அதாவது என்னென்னா அது நமக்கு மினரல் சத்து தான் அது. ஸோ கண்டிப்பாக வந்து தாது உப்பு சினை ஆட்டுக்கோ மாட்டுக்கோ இல்லை பால் கறக்கிற மாட்டுக்கு எல்லாத்துக்குமே எல்லா பருவத்தில் இருக்கிற ஆடு மாடு மாடுகளுக்குமே நீங்கள் வந்து தாது உப்பு கண்டிப்பாக கொடுக்கலாம்.
0: தடுப்பூசி வந்து மழை காலத்திலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப வரக்கூடிய காடம் வந்து நமக்கு மழை காலம் தான், அது எப்படிங்க எப்ப கொடுக்கணும்?

0: அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா கன்றுக்கு கொடுக்கணுமா? இப்போ ஐயா சொல்லி கேட்ட உடனே எனக்கும் சந்தேகம் வந்துருச்சு. அப்போ இந்த சினை மாட்டுக்கு எந்த மாதிரி தடுப்பூசி கொடுக்கணும், இல்லை கன்றுகளுக்கு இப்படி தானா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
1: பொதுவாக இப்போ மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து இந்த குழம்பு பிரச்சனை வரும், அது கோமாரிடைன்னு சொல்லுவாங்க, கால் கோமாரி வாய் கோமாரின்னு சொல்லுவாங்க மக்களிடையில். ஸோ இந்த கோமாரி நோய்க்கு வந்து கண்டிப்பாக தடுப்பூசி போடணும். இந்த தடுப்பூசி எப்போ போடணும்னா அந்த மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டணும். ஏன்னா எந்த தடுப்பூசியாக இருந்தாலுமே அது வந்து ஒரு குறைஞ்சதோ 21 நாள் எடுத்துக்கும் வேலை செய்கிறதுக்கு. ஸோ தடுப்பூசி இன்றைக்கி போட்டுட்டு நம்ம மறுநாளே வந்து அது ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அது உடம்புல போய் வேலை செய்கிறதுக்கு குறைஞ்சதோ 21 நாள் ஆகும். ஸோ மழைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த கோமாரி தடுப்பூசி போட்டணும், அப்புறம் தொண்டையடைப்பான தடுப்பூசி போட்டணும். இது ரெண்டும் வந்து பரவலாக நம்ம ஏரியாவில் இருக்கிற மாடுகளுக்கு வந்து வர நோய் இது. ஸோ இது ரெண்டுத்துக்கான தடுப்பூசி நம்ம கரெக்டாக போட்டாலே மழைக்காலத்தில் வந்து வர அந்த ரெண்டு முக்கியமான நோய்களை நம்ம மாட்டை காப்பாற்றலாம்.
0: சரிங்க. காலம், காலத்துக்கு ஏற்ப நம்ம வந்து தடுப்பூசிகளை வந்து கரெக்டாக கொடுக்கணும். இப்போ மாட்டுக்கு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, ஆட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களையும் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, கிமாத்திரி கருப்பியாம்மா.
0: சொல்லுங்க கருப்பி ஐயா, உங்களுடைய கேள்வி.
2: சார் வணக்கம். சார்
1: வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: கண்ணு மாடு கண்ணு ஊட்டி பிறந்து வந்து 15 மாசம் ஆகும் சார்.
1: சரிங்க.
2: 15 மாசம்னாக்கா திருப்பி செனை பிடிக்கிறதுக்கு நான் என்னென்ன அதுக்கு தீவனம் கொடுக்கணும், எப்படி எப்படி மருந்து கொடுக்கணும் சார்?
1: இந்த அந்த கிடேரிக்கு கேட்குறீங்க கரெக்டுங்களா? கிடேரிக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்து பழக்கப்படுத்தணும். ஒரு நாளைக்கு 50 கிராம் அப்படின்னு கொடுத்து பழக்கப்படுத்தி மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொண்டுட்டே வரணும். ஸோ அந்தமாரி அதிகப்படுத்தி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 13-14 மாசத்தில் அந்த கிடரி கண்ணோட இடம் வந்து ஒரு 200-250 கிலோ வந்துடும். நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் கண்டிப்பாக அதுக்கு குடற்புண்ணிக்கும் பண்ணிடணும். இந்த நீங்கள் தீவன மேலாண்மை மட்டுமே வந்து அதுக்கு வந்து நான் வந்து 250 கிலோ இடைக்கு கொண்டு வராது, கண்டிப்பாக குடற்புண்ணிக்கமும் பண்ணிடணும். அந்தமாரி நீங்கள் குடற்புண்ணிக்கமும் தீவன மேலாண்மையும் கரெக்டாக பண்ணிட்டு வரும்பொழுது அது வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் வயசுலேயே அது வந்து பருவத்துக்கு வந்துடும். தாராளமாக போடும், அதோட இடை தான் முக்கியம். நம்ம வயசு வந்து நம்ம அந்த காலத்தில் நாட்டு மாடு வச்சுருந்தோம், ஸோ அதனால் அதோட வந்து வயசை பார்த்து ஊசியெலாம் போட்டுருந்தாங்க. இப்போ எங்கே பார்த்தாலுமே வந்து நாட்டு மாடு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதோட இடை தான் முக்கியம். 200-250 கிலோ வெயிட் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சதுன்னா தாராளமாக நீங்கள் அதுக்கு வந்து சினை ஊசி போட்டுக்கலாம். கண்டிப்பாக கொடுத்தே அவனுக்கு தாதுப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். நன்றி. நன்றிங்க.
0: வரக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், தாது உப்பு வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான். இப்போ மாடு வந்து இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடு வந்து அந்த காலை சரியாக அப்படியே மடக்காமல் அப்படியே தூக்கி வச்சு போகுதுங்க. அது என்ன வகையான நோய் பாதிப்பு? அதுக்கு வந்து ஏதேனும் வழிமுறைகள் இருக்கா, தடுப்பூசிகள் அந்த மாதிரி இருக்கா?
1: இது நல்ல கேள்வி மேடம். இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு நோய் கிடையாது. இது இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க, மீடியல் பெட்டலார் லக்சேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மூட்டு எலும்பு இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து 3 லிகமெண்ட் வந்து போகும். அந்த லிகமெண்ட் வந்து ஒரு லிகமெண்ட் மேலே ஏறிடும். அது நடக்கும்பொழுதோ இல்லை படுத்தெந்திரிக்கும் போதோ ட்விஸ்ட் ஆகி ஏறிடும். அப்போ என்ன ஆகுனா மாடலாக அந்த முட்டியை மடக்க முடியாது. அவன் மடக்க முடியாமல் கால அகட்டி ஆக்டிவேஷன் நடக்கும். இதுக்கு வந்து தடுப்பூசி தனியாக மருத்துவம் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று, ஆப்ரேஷன் ஒன்று தான் அது. அந்த பெட்டலார் மீடியல் பெட்டலார் லிகமெண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா, மரப்பூசி போட்டு கட் பண்ணிட்டோம்னா மாடு உடனே அடுத்த ஒரு செகண்டே மாடு வந்து நார்மலாக மாறிடும், நார்மல் நடக்க ஆரம்பிச்சிடும்.
0: மனிதர்களுக்கு இருக்கிறது போலவே மாடுகளுக்கும் வந்து அந்த முட்டியில் வந்து பிரச்சனை வந்து ஏற்படுது. இது வந்து ஒரு நோய் வந்து கிடையாது.
1: ஆமாம் மேடம்.
0: சரிங்க, மாடுகளை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம், ஆடுகளை பற்றி கேட்கலாம்னு பார்த்தா நேர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் தென்பிடாக ஆனந்தன்.
0: ஆனந்தன் ஐயா
1: வணக்கம். வணக்கம்ண்ணா, சொல்லுங்கண்ணா.
3: ஒன்றும் சார், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தென மாட்டு தான் மடி நோய் வரும்.
1: ஆமாம்.
3: இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரை கறந்துகிட்டு இருக்க மாட்டுக்கு மடி நோய் வந்து நம்ம மாட்டுக்கிட்டாலும் நல்லா சுத்தம் இல்லைனா வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் சுத்தமாக தான் வச்சுருக்கோம் நீங்கள், உங்களுக்கே தெரியும்.
1: ஆமாம்.
3: இது என்ன சார் காரணம் இது?
1: ஆக்சுவலாக வந்து மடிநோய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காரணத்தால் மட்டும் வரது கிடையாது. மடிநோய் வந்து நம்ம இப்போ மழை காலத்தை வரும்னு சொல்கிறோம், ஆனால் வெயில் காலத்தை வராதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயில் காலத்துலேயும் வரும், அது சம்மர் மேசிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மடிநோய் வந்து எல்லா காலத்துலேயும் வர ஒரு நோய். முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரியே சாணத்துலேயோ இல்லை சிறுநீர்லேயோ மாடு வந்து படுக்குது, அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, பால் கறந்த உடனே நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, பால் கறந்த உடனேயே மடியை நார்மலாக எப்பொழுதும் போல கழுவிட்டு போயிடுவாங்க. மாடு என்ன பண்ணும், ஒரு கழுவி முடித்த உடனே கண்ணூட்டி வந்து ஊட்டும். கண்ணூட்டி ஊட்டுறதுனால் வலி எடுத்துச்சுன்னா டக்குனு உடனே படுத்துடும். அதுமாரி படுக்க விடக்கூடாது மாட்டை. குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் மாடை நிப்பாட்டணும். அப்போ என்ன பண்ணணும், நிப்பாட்டிட்டு அதுக்கு வைக்கல் போடலாம், இல்லை மாட்டை தூக்கி கட்டலாம், இல்லை கண்ணூட்டியை வந்து 2 நிமிஷம் ஊட்ட அந்த இழுத்து கட்டிடலாம்.

0: ஸோ அந்த மாதிரி கட்டும்போது என்ன ஆகுனா மாடு உடனே படுக்காது. ஸோ அந்த மாதிரி மாடு வந்து படுக்காமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 70% அதுக்கு அந்த மடுநீர் வரது வந்து குறையும். ஏன்னா அது அந்த காம்பிலோட துவாரம் வந்து மூடாமல் இருக்கும், அது உடனே படுக்கும்பொழுது வெளில இருக்க கிருமிகள்லாம் அந்த துவாரத்தோடையே உள்ளே போயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் மாடை படுக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரைசல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து 1% அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை எப்பொழுதுமே மாட்டுக்கு மடியில் வந்து கறக்கிறதுக்கு முன்னாடியும் கறந்ததுக்கு அப்புறமும் கழுவுறது நல்லது. மாட்டு மடி அதை வச்சு கழுவுறது நல்லது. அப்படி இல்லைனா டிப்புன்னு சொல்லுவாங்க. டிப்புனா ஒரு பாத்திரத்தில் ஒரு அந்த மடி அளவு இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரம் அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் எடுத்துக்கிட்டு அது வந்து மொத்தம் 4 காமும் அதில் நனைகிற மாதிரி ஒரு 10 செகண்ட் 10-20 செகண்ட் அதை தூக்கி பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிக்கும் பொழுது அந்த துவாரம் எல்லாமே மூடிடும், துவாரத்தில் கிருமிகள் எல்லாமே இறந்து போயிடும். ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு மடுநோய் வந்து வரது வந்து ரொம்ப குறையும். மடுநோய் வந்து ஜென்ரேஷன் நோய் கிடையாது, திரும்ப திரும்ப ஒரே மாட்டுக்கு வரது கிடையாது. இது வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் மட்டும்தான். நம்ம சரியாக பராமரிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மடுநோய் வந்து வரதை நம்ம தவிர்க்கலாம்.
1: ஓகே சார், உண்ணி நோயை கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாமா சார் இந்த பொட்டாசியம் அதை வச்சு?
0: உண்ணி ஏன்னா உண்ணி நோய்னா உண்ணியை கேட்குறீங்களா?
1: தனியா
0: மருந்து இருக்கும், அது நம்ம காலனி மதத்துல கிடைக்கும். அந்த மருந்து வச்சு நம்ம மாட்டை குளிப்பாட்டணும். இது வந்து பாத்தீங்கன்னா உண்ணி வந்து பொதுவா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் மருந்து வாங்கிட்டு போய் இன்னைக்கு குளிப்பாட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு குளிப்பாட்டுவாங்க, ஒரு 3 நாள் குளிப்பாட்டுவாங்க, அதுக்கப்புறம் மாட்டை விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. உண்ணியோட லைஃப் சைக்கிள் பஸ் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா குளிப்பாட்டணும். வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டும் பொழுதுதான் அது உண்ணியோட லைஃப் சைக்கிள் பிரேக் ஆகி அந்த உண்ணி வந்து மொத்தமா அழியும். அப்போ குறைஞ்சபட்சம் 4 வாரத்துக்கு இப்போ ஒரு திங்கக்கிழமை குளிப்பாட்டுறீங்கன்னா 4 திங்கக்கிழமை கண்டிப்பா குளிப்பாட்டணும் அந்த மருந்து வச்சு. குளிப்பாட்டிட்டு மிச்சம் இருக்கிற மருந்தை நீங்க எங்கெல்லாம் மாடு கட்டுறீங்களா கொட்டாயில அந்த இடத்த ஃபுல்லா தெளிச்சு விடணும். ஏன்னா உண்ணி பொறுத்த வரைக்கும் மாட்டு மேலேருந்து நீங்க மருந்து போட்டு கழுவும் பொழுது என்ன ஆகுனா எல்லா உண்ணி தரையில இறங்கிடும். தரையில இறங்கி எங்கெங்கெல்லாம் கார்னர் இருக்கும் அந்த இடத்துல பூந்துக்கும். அதனால மாடை என்னைக்கு நீங்க உண்ணி மருந்து வச்சு குளிப்பாட்டுறீங்களோ கண்டிப்பா அன்னைக்கு என்ன பண்ணணும், தரை மாட்டு கொட்டாயில இருக்க சைட்ல இருக்க செவரு கூரை முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயுமே அந்த உண்ணி மருந்து ஸ்ப்ரே பண்ணும்பொழுது உண்ணியை கதிங்க வந்து முற்றிலுமா அழிக்கலாம் நீங்க.
2: நன்றி சார் வந்து விவசாயிக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் அழகாக அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க. நம்ம ஒரு விளம்பரத்தை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 7:45.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
3: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
5: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நேர்களே, இன்றைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் பருவகால நோய்களுக்கான தடுப்பூசிகள் குறித்து திரு நல்லார் தென்னங்குடி கால்நடை மருந்தகத்தின் கால்நடை உதவி மருத்துவர் மு செந்தில்நாதன் அவர்கள் பங்கேற்று நம்மளுடைய சந்தேகங்களுக்கு வந்து விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ போன ஒரு நேயர் கூட சொன்னாங்க இல்லைங்களா, உண்ணி பிரச்சனைகளை பத்தி அவங்க சொன்னாங்க. இப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கே பாராசைட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதுலேயும் வயிற்று உள்ளறியே இருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஆடு மாடுகளை வந்து மேய்ச்சலுக்காக நம்ம வந்து எடுத்துட்டு போறோம், வெளியே தான் கொண்டு போய் நம்ம அழைச்சிட்டு வரோம், கொண்டு போய் விட்டு மேய்ச்சல் விட்டு அழைச்சிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது அந்த நம்மளுடைய வீட்டு விலங்குகளுக்கும் இந்த உண்ணி ஒட்டுண்ணி பிரச்சனை வந்து வந்துடாதுங்களா?
2: கண்டிப்பாக வரும் மேடம். நீங்கள் கேட்குற போது அப்படின்னா குடற்புழு வயிற்று உள்ள இருக்கிற பூச்சியில் பற்றி கேட்குறீங்க, வெளில இருக்கிற பூச்சி ரெண்டுத்தையுமே கேட்குறீங்க.
1: ஒட்டுண்ணி அப்படிங்கும்போது வெளியும் இருக்கு, அது வயிற்றுக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
2: ஆமாம் ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ ஆடு மாடுகளை நம்ம மேய்க்க ஓட்டு போகிறோம். ஸோ அதுங்க என்ன பண்ணும், மோஸ்ட்லி வந்து அதிகமாக ஆல்ரெடி ஆடு மாடு மேய்ஞ்ச இடத்துல தான் மேயும். ஸோ ஆடு மாடு சாணங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கும். இந்த குடற்புழுங்கிறது என்ன ஆகுனா, மாட்டு வயிற்றுல இருக்கிற குடற்புழு சாணம் வழியாக வெளியே வரும். எப்படின்னா முட்டை வெளியே வரும், அந்த முட்டை வந்து அந்த சாணத்திலேயே தயாராக இருக்கும், அடுத்த உயிரினத்தை வந்து எடுத்துக்கிறது தயாராக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆடு வேறு ஆடு மாடு மேயும் பொழுது அது சாப்பிடும் போது அந்த பில்லு வழியாக அந்த முட்டை உள்ளே போய் அது வந்து உள்ளே பொறிஞ்சு அது அப்புறம் லார்வாவாக மாறி அது குடற்புழுவாக மாறி அது ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து காமனாக ஒரு லைஃப் சைக்கிள் நடந்துகிட்டு இருக்கு. லைஃப் சைக்கிள்
1: வீட்டு விலங்குகளுக்குன்னா நம்ம வந்து ரத்த பரிசோதனை

0: செஞ்சு தெரிஞ்சுக்கிறோம்.
1: ஆமாம்,
0: இப்போ வளர்ப்பு பிராணிகளுக்கும் நம்ம அந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க?
1: இப்போ ஆடையும் மாடையும் பொறுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட சாணத்துலேருந்து எடுத்து, அதாவது சாணம்னா அப்போ தான் போட்டிருக்கிற சாணம், புதுசாக போடுற சாணத்துலேருந்து ஒரு ட்ராப் எடுத்து ஒரு துளி எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் டைரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். அந்தமாரி செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா அந்த குடற்புழுவோட முட்டைகள் தெரியும். ஸோ அந்த முட்டையை வச்சு இது எந்த வகையான குடற்புழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லையா நம்ம வந்து சர்க்கரை கரைசலில் வந்து அந்த சாணத்தை கரைச்சி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தோம்னா அந்த முட்டையில் மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்பையும் அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைடில் அதை எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்பொழுது அந்த முட்டைகள்லாம் தெளிவாக தெரியும். ஸோ இதை வச்சு எந்த வகையான பூச்சி இருக்கு, எந்த வகையான நம்ம மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா?
1: ஆமாம் மேடம்.
0: சரிங்க, அடுத்து ஒரு நேயர் வந்து இணைப்பில் வந்திருக்காங்க. வருக, வணக்கம், கிசான் வாணி.
2: வணக்கம் கால்நடை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
2: தங்கை ராஜுக்கு வணக்கம், ராமு அண்ணனுக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஏமா இவ்வளவு தூரம் ஒவ்வொரு நல்ல இந்த பசுவை பத்தி எல்லாம் சொல்றீங்க, அருமையான ஒரு நிகழ்ச்சி. இதை கேட்டாங்கன்னாக்க வந்து கொஞ்சம் நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படும். டாக்டர்
1: நன்றிங்க, சொல்லுங்க.
2: இப்ப நம்ம ஒரு புதுசா இந்த நாகப்பட்டினம்லாம் பாத்தீங்கன்னாக்க நிறைய இந்த மாடுகள்லாம் வந்து அந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் தின்னு சாப்பிட்டு பாக்குறப்ப கொஞ்சம் மன நெஞ்சு வலி கூட வந்துடும் போட்டு.
0: சரிங்க,
2: அவங்களுக்கு அவங்களுக்கு ராஜ்யம்மா எப்படி வந்து எப்படி அந்த மாடுகளை காப்பாத்து? இன்னொரு பக்கம் டாக்டர் ஐயா
1: சொல்லுங்க.
2: இன்னொரு இந்த ஐஐஎஸ்சி அப்படின்னு ஒரு இது விஞ்ஞானிகள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, இந்த பசுக்கோட நுண்ணுயிரில் கண்டுபிடிக்கிறது.
1: சொல்லுங்க. ஆமா,
2: அதை பத்தி கொஞ்சம் விவரம் சொல்லுங்க, ரேடியோவில் கேட்டுக்கிறேன்.
0: சரிங்க ஐயா, உங்களுடைய பேரு ஊர் பேரு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
1: அதிகமான விபத்துகள் வந்து மாடுகளால் நடந்துகிட்டு இருக்குது. அது வந்து மாடு வளர்க்கறவங்களுக்கு வந்து வேற வழி இல்லை. இப்ப டவுன்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவுத்து விட்டுதான் மேய்க்கணும். ஸோ அந்த மாதிரி போற மாடுகள் வந்து ரோட்ல அணைஞ்சிட்டு இருக்கும்பொழுது அது பசிக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடும். ஏன்னா பில்லு கிடையாது ரோட்ல. அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக பிளாஸ்டிக் பையில் சாம்பார் பாக்கெட் கிடக்குதா இல்லை சாப்பாடு எதாவது கிடக்குதா அதை சாப்பிட தான் செய்யும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து
0: மனிதர்கள் தான் மனிதர்கள் கையில தான்
1: இருக்குது.
0: சரி
1: மேடம்.
0: அப்புறம் இது நுண்ணுயிர் அதை பத்தி கேட்டிருந்தாங்க.
1: அவங்க வந்து நுண்ணுயிர் வந்து செரிமான சம்பந்தமா அதை கேட்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க சொன்னது அந்த வார்த்தையே புரியல எனக்கு காதல வழியில.
0: சரிங்க சரிங்க. இப்போ நம்ம ஆடுகளுக்கு வந்து எந்த தடுப்பூசி போடலாம், அது வந்து எப்ப அப்படிங்கறத பத்தியும் சொல்லுங்க.
1: ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மழைக்காலத்துக்கு முன்னாடி அந்த துள்ளுமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கு. இப்போ துள்ளுமாரிங்கிற நோய் வந்து என்ட்ரோடாக்சிமியான்னு சொல்லுவாங்க. இது புதுசாக பில்லு மலையிலேருந்து பில்லு முளைச்சி வரும். ஸோ அந்த பில்லை சாப்பிட்ற ஆடுகளுக்கு வந்து ரொம்ப பரவலாகவே வர நோய் இது. ஸோ அதனால மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நான் மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த டைமில் ஆகஸ்ட் ஆரம்பத்திலேயே இந்த தடுப்பூசி போட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த துள்ளுமாரி நோய் வராமல் நம்ம தடுக்கலாம். அப்புறம் பிபிஆர் நோயும், பிபிஆர் நோய் வந்து பொதுவாக வெயில் காலம் முடிய சளி இருக்கும். வெயில் காலத்தில் ஆடுகளுக்கு வந்து சளி அதிகமாக பிடிக்கும். பொதுவாக வெயில் காலத்தில் சளி பிடிக்காது, ஆனால் இந்த ஆடுகளுக்கு சளி பிடிக்கும். கழிச்சல் அதிகமாக இருக்கும், கழிச்சலும் இருக்கும் சளியும் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு முக்கிய அறிகுறியாக இருக்கும்.
0: சரிங்க, அந்த கழிச்சலும் சளியும் இருக்கும்போது அது வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நம்ம
1: இந்த
0: இதுக்காக பொருளாதார இழப்பீடு அளவுக்கு கொண்டு போயிடுங்களா இந்த நோய்?
1: கண்டிப்பாக, இது வந்து உயிர்கொல்லி நோய் இது. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக அது வந்து உயிரிழப்புக்கு வந்து வழிவகுத்துரும் இந்த நோய் வந்து.
0: சரிங்க, இப்போ நம்ம அப்படியே வரிசையில் வந்துட்டே இருக்கும்போது அடுத்து கோழி வந்தாச்சு. இப்போ கோழி வளர்க்குறவங்களாம் இருந்தால் அவங்க எப்பப்போ இது வந்து கொடுக்கணுங்க, என்ன பாதுகாப்பு வந்து கோழிக்கு வந்து கொடுக்கணுங்க?
1: மழைக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு வந்து ஆகாது, ஈரப்பதம் ஆகாது. காரணம்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தில் பூஞ்சைகள் அதிகமாக வளரும். ஸோ கோழி வந்து இப்போ ஒரு பண்ணையில் வளர்க்குறாங்க, ஒரு அடைச்சி வளர்க்குறாங்க, ஒரே இடத்துல வளர்க்குறாங்கனாலும் அது கீழே அந்த போட்டிருக்க வந்து லிட்டர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அந்த தவிடு உமி அதை போட்டு தான் கோழி மேலே வச்சிருப்பாங்க. அது வந்து ஈரப்பதத்தை அதிகமாக இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது இழுக்கும்பொழுது அதில் பூஞ்சை காலங்கள் வளர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து கோழிகளுக்கு நிமோனியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரூடர் நிமோனியான்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அஸ்பர்ஜிலோஸ் அப்படிங்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அதை வந்து நமக்கு பொதுவாக என்ன பண்ணலாம், அதுக்கு தண்ணியில் வந்து ஆன்டிஃபங்கல் மருந்துகள்லாம் எப்பொழுதும் பொதுவாக கலந்து கொடுத்துட்டு வந்தோனாலே அந்த நோய்கள்லாம் வந்து கோழியிலேருந்து காப்பாற்றிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா
0: கோழிகளுக்கும் வந்து கோழிகளுக்கும் அம்மை நோய் வரும் இல்லையா?
1: கண்டிப்பாக வரும் மேடம்.
0: அது வந்து
1: இருக்கு ஃபவுல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பூசி இருக்குது. அதுக்கு வந்து அந்த அம்மை நோய்க்கான தடுப்பூசி வந்து ஒரு 7 வாரத்துலேருந்து 9

0: வாரத்துக்குள்ள அந்த கோழிகளுக்கு போடணும். அது மாரி போடும் போது என்ன ஆகும்னு
1: பாத்தீங்கன்னா,
0: உங்களுக்கு அந்த நோய் வந்து அதோட லைஃப் டைம் அந்த நோய் வந்து திரும்ப தாக்காது. ஒரு தடவை போட்டாலே போதும். மற்ற நோய்கள் மாதிரி இப்ப கோமாரி மாதிரி எல்லாம் திரும்ப திரும்ப போட்டுருக்கோம், ராணிக்கட் நோய்னு சொல்லுவோம் கோழிகளுக்கு, அது திரும்ப திரும்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை போடுவோம். ஆனா இந்த அம்மை நோய் அப்படி கிடையாது, ஒரு தடவை நீங்க தடுப்பூசி போட்டாலே அது லைஃப் டைம் அது ஆயுளுக்கு முழுக்க அதுக்கு அந்த நோய் திரும்ப வராது.
1: சரிங்க, இப்ப நீங்க ஒன்னு சொல்லும் பொழுதுதான் எனக்கு இன்னும் ஒரு கேள்வி வந்து நினைவுக்கு வந்தது. இருந்தாலும் ஒரு நேயர் வந்து இணைப்புல வந்திருக்காங்க, யார் வந்திருக்காங்க, என்ன கேள்வி வந்து கேட்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு அந்த இணைப்பு வந்து கிடைச்சுதான். வருக வணக்கம், கிசான் வாணி.
2: வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா.
2: நான் சிறையிலிருந்து மாணிக்கம் பிள்ளை பேசுறேம்மா.
1: சொல்லுங்க மாணிக்கம் ஐயா.
2: எங்கள்கிட்ட ஆர்டர் இருக்குமா, ஒரு 10 ஆர்டர் இருக்குமா.
1: சரிங்க.
2: ஆனா குட்டி வந்து ஒரு தாய் போல வர மாட்டேதுமா, நல்லா வளர்ச்சியா வர மாட்டேதுமா.
1: சரிங்க.
2: அப்புறம் வந்து மழை நாள் வந்துட்டா குட்டி கழியுது. அதுக்கு டாக்டர் கேளுங்கம்மா, என்ன என்ன கேள்வின்னு கேக்குறேன்.
1: சரிங்க, கண்டிப்பா ஐயா வந்து சொல்லுவாங்க, நீங்க கேளுங்க.
0: இப்போது குட்டி இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, தாய் மாதிரி அந்த குட்டி வளரமாட்டேது அப்படின்னு கேட்குறாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக குடற்புழு நீக்கம் சரியாக பண்ணாமல் இருக்கிறது தான். நம்ம மக்கள்கிட்ட வந்து பொதுவாகவே நீங்கள் ஒரு ஒரு மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, இப்போ குடற்புழு நீக்கம் எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுத்தோடனே 3 மாதத்தில் பண்ணுவோம், 6 மாதத்தில் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடுகள் மாடுகளை பொறுத்த வரைக்கும் குடற்புழு நீக்கம் 15 நாள்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த குட்டி போட்டு அந்த 15 நாள் குட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் பண்ணணும்.
1: எவ்வளோ கால இடைவெளியில் இந்த மருந்து கொடுக்கணும்?
0: 15 நாளைக்கு ஒரு தடவை.
1: ஓ, 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே?
0: கண்டிப்பாக முதல் 3 மாதம் வரைக்கும் நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும். அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசம் வரைக்கும். அதுக்கப்புறம் 6 மாசத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 1 வயசுக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை. ஸோ நீங்கள் பெரியாடா இருந்தாலுமே 3 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக குடற்புழுக்கம் பண்ணி ஆகணும். அந்த குடற்புழுக்கம் பண்ணும்பொழுது அந்த ஆடு வந்து ரத்த சோகை நோயிலேருந்து தப்பிச்சிடும். அப்படி ரத்த சோகை நோயிலேருந்து தப்பிக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடு வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்கும். முக்கியமாக ஆடுகளுக்கு வந்து தீவன மேலாண்மை கண்டிப்பாக பண்ணணும். தீவன புண்ணாக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது கொடுத்தோம்னா நல்ல வளர்ச்சி இருக்கும்.
1: சரிங்க, இந்த காலத்துக்கு இந்த தடுப்பூசி கொடுக்கணும் அப்படிங்கிறதே எங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வந்தீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ வளர்த்துட்டே இருப்பாங்க, மாடு வந்து பால் கறக்கிறதுல இருக்குது, அதனால் இப்போ வந்து தடுப்பூசி நான் வந்து போடலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க தடுப்பூசி போடாமல் தவிர்க்கிறதால என்ன பாதிப்பு வருங்க? ஏன்னா இந்த ஒரு நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா தான் அடுத்த தடவைக்கு மருத்துவர்களோ இல்லை ஒரு முகாமோ நடத்தி நம்ம தடுப்பூசி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க தவிர்க்காமல் அந்த தடுப்பூசி வந்து அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்ற பாயிண்ட் வந்து இந்த கோமாரி தடுப்பூசி வந்து கண்டிப்பா பொருந்தும். நிறைய இடத்துல கோமாரி தடுப்பூசி வந்து நம்ம மருத்துவ கால்நடை மருத்துவத்திலிருந்து போய் மக்கள் வீட்டுக்கு போய் தடுப்பூசி போட்டு இருக்காங்க ஆடு மாடுகளுக்கு. அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு தடுப்பூசி போடாதீங்க, பால் குறைஞ்சிரும், அப்புறம் மாடு வந்து சினையா இருக்கு, சினையா இல்லாமலுமே சினையா இருக்கு, ஒரு அவாய்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் சொல்லி வேணாம்னு சொல்லிடுவாங்க. அது காரணம்னா, அவங்க அந்த கோமாரி அந்த நோய் தாக்கத்தை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தடவை அந்த நோய் தாக்கத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்களே வந்து வாலண்டியரா எனக்கு மாட்டுக்கு தடுப்பூசி கரெக்டாக 6 மாசம் ஒருத்தர் போட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நோய் அது. அது உயிர்க்கொல்லி நோய் கிடையாது, பட் வந்து ஒரு பொருளாதார இழப்பை வந்து எந்த அளவுக்கு ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்படுத்திடும். ஒரு மாடு வளர்க்குறவங்களுக்கு அந்த கோமாரி நோய் அந்த மாட்டுக்கு வந்துச்சுன்னா 4 காலிலையுமே கொழும்புலையும் புண்ணாயிடும். அது புண்ணாகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவனிக்காம விட்டாலும் அதை புழு வச்சிடும். ஸோ அந்த மாடால எந்திரிச்சு நிற்க முடியாது, படுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்கில் வாயில் எங்கே பார்த்தாலும் கொப்பளம் வரும். ஸோ அதனால் மாடலை சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாடலை எழுந்திரிச்சு நிற்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. அப்போ நீங்கள் அந்த விவசாயியோட மனநிலைமை யோசிச்சு பார்த்துங்க. அவங்களுக்கு அந்த மாட்டுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது, அதால் உற்பத்தியும் இருக்காது, மாடு பாலும் கறக்காது. ஸோ அவங்க ஒரு 7-8 நாள் அந்த மாடு கூட அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி போயிடும். அந்த மாட்டுக்கு அப்புறம் வைத்தியம் பண்ணுறதுக்கு, அதுக்கு சத்து மருந்து கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிரமப்படுற மாதிரி போயிடும். ஸோ அந்த கோமாரி தடுப்பூசி போட வந்தால் மட்டும் எப்பொழுதுமே வேணாம்னு சொல்லாதீங்க. அவங்க வரவங்களே வந்து மருத்துவர்களே வராங்களா, அவங்களே வந்து இந்த மாட்டுக்கு போடலாமா வேணாமா முடிவு பண்ணி அவங்களே போடுவாங்க. தயவு செஞ்சு மக்கள் வந்து அதை வேணாம்னு தடுக்காதீங்க.
1: சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் வந்து அழகாக சொல்லிகிட்டே வந்தீங்க. இந்த தடுப்பூசி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொன்னீங்க. இப்போ கோடை காலத்துக்கு எப்போ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு அட்டவணையாக கூட எடுத்து எழுதி வச்சுக்கலாம் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
1: ஆடு வளர்க்குறாங்க, சிலர் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருக்கும் பொழுது ஆடு மாடு கோழி எல்லாமே அந்த இடத்துல வந்து இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க வந்து எப்பப்போ கொடுக்கணும், ஒரு செட்டாக கூட பிரித்து வச்சுருப்பாங்க. அப்போது அதுக்கு தகுந்தாற் போல் அவங்க அந்த அட்டவணையை வந்து எழுதி வச்சுக்கிட்டு அந்த கால இடைவெளியில் கரெக்டாக அந்த தடுப்பூசிகளை வந்து கொடுத்துட்டா அவங்களுக்கான அந்த பொருளாதார இழப்பீடு அப்படிங்கிறது வந்து இல்லாமையே தவிர்த்துக்கிட்டே வரலாம் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக.
1: சரிங்க, இதுக்கு வந்து ஒரு மெயின் முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வளர்க்கக்கூடிய இடத்தின் வந்து ஒரு சுற்றுப்புற அந்த தூய்மை அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கணும். இல்லாட்டி வந்து பூஞ்சைகள்னாலையும் பாதிப்புகள் வரும். நீங்கள் கோழிக்கு சொன்னீங்க, இதே போலவே ஆடுகளுக்கோ இல்லை மாடு வளர்க்குறவங்களோ அவங்களுக்கும் வந்து ஏற்படுமா? இந்த காடைன்னு ஒன்று இருக்குது, அதையும் கூட நம்ம இன்றைக்கி பேசலாம் இல்லைங்களா?

கண்டிப்பா கண்டிப்பா மேடம். சோ இப்ப இந்த ஆடுக்கும் மாட்டுக்கும் பாத்தீங்கன்னா டைரக்டா பூஞ்சையால நோய் இருப்பதை விட அந்த ஈரப்பதத்தால வந்து மற்ற நோய்கள் நிறைய தாக்க வாய்ப்பு இருக்கு. சோ ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டுக்கு வந்து ஈரப்பதமே ஆகாது. அதுக்கு என்ன ஆகும்னா ஈஸியா சளி பிடிக்கும். ஆடை பொறுத்த வரைக்கும் ஒரு மழையில நனைஞ்சிட்டு வந்ததுனால அதுக்கு சளி பிடிச்சிடும். சோ அதுக்கு சளி பிடிச்சி நிமோனியா காய்ச்சல் வரைக்கும் கொண்டு போயிடும். சோ அதனால ஆடுகளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஈரப்பதத்தில் இல்லாம காஞ்ச இடத்துல வச்சுக்கிறது நல்லது. நம்ம ஏரியாவில பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பரண்மேல் ஆடு வளர்ப்புலாம் வந்து ரொம்ப கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஆனா பரண்மேல் ஆடு வளர்ப்பு வந்து ஒரு நல்ல விஷயம், மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஈரப்பதத்துல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கும் ஆடுங்க, தரையில இருக்காது. ஆனா இங்க ஏரியாவில பாத்தீங்கன்னா எல்லாமே தரையில வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி வளர்க்குறவங்க என்ன பண்ணலாம்னா மழை காலத்துல மட்டும் சுத்தி வச்சு திரைசிலை போட்டு மறைச்சிக்கலாம். அந்த தண்ணி உள்ள வராத அளவுக்கு, ஈரப்பதம் உள்ள வராத அளவுக்கு ஒரு திரையை கட்டி வந்து ஆடுகளை உள்ள வச்சு வளர்த்துக்கலாம். மாட்டை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கு வந்து ஈரப்பதத்தால வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன மாதிரி மாட்டுக்கு வந்து என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா மெயினா வந்து மடிநோய் வரும். ஈரத்துல இருக்கிறதுனால மாட்டுக்கு மடிநோய் வரும். அதுக்கப்புறம் சளி பிடிக்கும், சில மாடுகளுக்கு சளி பிடிச்சி ஜுரம் கூட வரும். பட் ஆனா அது வந்து அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை கொடுக்காது. ஏன்னா நம்ம மழையிலேயே எல்லா மாடும் மேய்ச்சிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய நோய்கள்லாம் மழையில நினைவதுனால

0: மாட்டுக்கு வந்து ஈரப்பதத்தால் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன மாதிரி மாட்டுக்கு வந்து என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து மடிநோய் வரும். ஈரத்தில் இருக்கிறதுனால மாட்டுக்கு மடிநோய் வரும். அதுக்கப்புறம் சளி பிடிக்கும், சில மாடுகளுக்கு சளி பிடிச்சி ஜுரம் கூட வரும். பட் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு பெரிய தாக்கத்தை கொடுக்காது. ஏன்னா நம்ம மழையிலேயே எல்லா மாடும் மேய்ச்சிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய நோய்கள்லாம் மழையில் நினைவதுனால வராது. அதுக்கப்புறம் வந்து காடை பற்றி கேட்டீங்க. காடை வந்து அது கிட்டத்தட்ட வந்து ஒரு காட்டுக்கோழி மாரி தான். அது நம்ம நம்ம வீட்டில் உள்ள நாட்டுக்கோழிக்கோ இல்லை பண்ணைக்கோழிக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம தடுப்பூசி கரெக்டாக ரெகுலரான இன்டர்வெல்ல போடுறோம். பட் காடைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான ஷெடியூல் தேவை கிடையாது. ஸோ காமனாக நம்ம என்ன கோழிகளுக்கு தடுப்பூசி போடுறோமோ அதே தடுப்பூசியும் அந்த காடைக்கும் போட்டுக்கலாம். பொதுவாகவே காடைகளுக்கு வந்து வளர்க்குறவங்க தடுப்பூசி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒன்றுனா பிடிச்சி போடுறது வந்து ரொம்ப சிரமம். அது இல்லாமல் அந்த காடைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், அதனாலே வெயிட்டு குறையும்.
1: அதனுடைய உருவமும் ரொம்ப சின்னதாக இருக்கு.
0: ஆமாம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரொஃபைலாக்டிக் மெஷர்ஸில் ஆன்டிபயோட்டிக் பவுடர் வாங்கிட்டு வந்து தண்ணியில் முன்னாடி கலந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நோய் தாக்கத்தில் வந்து அவ்வளோவா இருக்காது. கூடவே சத்து மருந்தும் அதுக்கு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சிரப் அந்த மாதிரி வந்து ரெகுலராக தண்ணியில் கலந்து வைக்கும்பொழுது அதுங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த நோயும் தாக்கிறது கிடையாது.
1: அதை வந்த பின் காப்போன் அப்படிங்கிறத விட வருமுன் காப்போன் அப்படிங்கிற இதுக்கு வந்து வந்துடுறாங்க.
0: கண்டிப்பாக
1: மாடுகளை பற்றி பேசும்போது பெரும்பாலும் நம்ம பசுமாடு இல்லை ஹைப்ரிட் வெளியூர் மாடுகளை பற்றி பேசுகிறோம், இல்லை நாட்டு மாடுகளை பற்றி பேசுகிறோம். எருமையை பற்றி நம்ம எப்பயுமே சொல்கிறது இல்லை. எருமைகளுக்கும் இதே மாட்டுக்கு ஃபாலோ பண்ணுற அதே விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணுங்களா?
0: கண்டிப்பாக மேடம். இப்போ தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடுகளுக்கு சாதாரணமாக கரை பசுகளுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ, என்ன தடுப்பூசிகளை வந்து உபயோகப்படுத்துகிறோமோ, அதே தடுப்பூசிகள் தான் எருமை மாடுகளுக்கும் பொருந்தும்.
1: சரிங்க, நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து எங்கள் அரங்கத்துக்கு வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி ஐயா.
0: நன்றி, நன்றி.
1: மேலும் வந்து நேயர்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய அலைபேசி எண்கள் வந்து கொடுக்கலாங்களா?
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
1: அவங்களும் வந்து உங்களிடம் வந்து தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் கேட்பாங்க. நீங்களே அவங்களுடைய உங்களுடைய அலைபேசி எண்கள் வந்து சொல்லுங்க.
0: எனது அலைபேசி எண் 8309-740-179.
1: பருவகால நோய்களுக்கான தடுப்பூசிகள் குறித்து திருநள்ளார் தென்னங்குடி கால்நடை மருந்தகத்தின் கால்நடை உதவி மருத்துவர் மு செந்தில்நாதன் அவர்கள் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்று அவங்களுடைய விளக்கங்கள் கேள்விகளுக்கு வந்து விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுடைய அலைபேசி எண்களை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், குறிச்சிக்கங்க. 83-09-74-01-79. நன்றி நேர்களே.
2: கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன்பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தல்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
3: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:02.

0: உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை தொலைபேசி தொட்டு அழைத்து எல்லாம் அமர்ந்து கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில் இன்னைக்கு காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி? தமிழ் சினிமாவில் உங்களால் மறக்கவே முடியாத ஒரு காட்சினா அது எந்த காட்சி அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர்கள் அனைவரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நேரத்தில் நம்மளாம் அந்த கருத்துக்களை நம்ம படிக்க இருக்கிறோம். அதுபோல் காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்பதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நிலையை தொலைபேசி எண்கள் 0436 என்ற முன்னிணைப்பினோட 2311 மற்றும் 2994 மற்றும் 2995 அலைபேசி எண் 9566 2731 இந்த எண்களில் வரலாம் நேர்களை. இது காற்றில் வரும் கானம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
2: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
3: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
2: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
5: வணக்கம் சார், சீமாத்தூர் கருப்பையா சார்.
4: சொல்லுங்க கருப்பையா சார், எப்படி இருக்கீங்க? மலேசியா வாசுதேவன் அவர்களும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. கங்கைமரன் வரிகள், இளையராஜா இசை. வருகிறது பாடல்.
5: நன்றி சார், நன்றி சார்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்டிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்க உழவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் என்னை வழங்கும் என் சொல்லமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள், சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
9: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
10: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
2: நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கூறு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியின பிரிவுஸ் வழங்கும் ஊரும் உறவும். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு. வணக்கம்.
11: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
11: வேதாரணி வட்டம் வெள்ளப்பள்ளம், கார்த்திகேயன்.
2: சொல்லுங்க கார்த்திகேயன், இந்த இரவுல என்ன பாட்டு கேட்கலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கீங்க?
11: கர்த்தம படத்துல இருந்து தென்மேற்கு பருவக்காற்று.
2: தேனி பக்கம் வீசும் போது சாரல்.
11: ஆமா, அதே பாட்டு தான் சார். அனைத்து எப்பவும் அனைவருக்காகவும் 100.3
2: கண்டிப்பா.
11: ஆமா சார்,
2: வருகிறது பாடல். உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, எந்த படத்துல இந்த பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அமராவதி படத்துல இந்த புத்தம்பூது மலரை பாட்டு பண்ணி.
0: கண்டிப்பாக உங்களுக்காக இந்த பாடல் வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்.
1: சரிங்க சார், நன்றி சார்.
0: நன்றி.

0: நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் ஒரு பாட்டு கேட்டோம் இல்லையா, ஒரு செய்தி கேட்டோம் இல்லையா, தமிழ் சினிமாவில் உங்களால் மறக்க முடியாத ஒரு காட்சி எது அப்படின்னு நிறைய நேயர்கள் நம்முடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. அதுக்கு முன்பு நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகை வழங்கி கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
4: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களை இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இது மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
4: இஎம்ஐ பெஸ்டிவல்,
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
4: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல தமிழ் சினிமாவில் உங்களால் மறக்க முடியாத ஒரு காட்சி எது அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதயம் கவர்ந்த திரைப்பட பாடலை கேட்க வந்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
5: நான் ஜெயங்கொண்டம், கண்ணாரபாளையத்திலேருந்து சுரேஷ் ராஜேந்திரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சுரேஷ் ராஜேந்திரன், எந்த படத்துலேருந்து பாடல் உங்களுக்கு?
5: படம் வந்து ஜென்டில்மேன், பாடல் வந்து என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பாருன்னு ஒரு பாடல் வரும்.
0: ஜென்டில்மேன் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கீங்க. இந்த காரை பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் படித்து விட்டு உங்கள் பாடலை போடலாமா? நன்றி. தமிழ் சினிமாவில் உங்களால் மறக்க முடியாத ஒரு காட்சி எது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு கடலூர் துறைமுகம் சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சீனு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம ஒரு சீனு படித்தா போதும்னு நினைக்கிறேன். பார்த்திபனின் பாரதி கண்ணம்மா இந்த படத்தின் கிளைமேக்ஸில் மீனா இறந்து விடுவாங்கங்க. அவங்கள அடக்கம் செய்வதற்காக அவங்கள வந்து தீமிட்டு கொளுத்துவாங்க. எல்லாரும் சென்ற பிறகு பார்த்திபன் அந்த தீயில் விழுந்து அவரும் இறந்து விடுவார். அந்த காட்சி எனக்கு ரொம்ப மறக்க முடியாத காட்சி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அண்ணப்பன் பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிழக்கு சீமையில் வரும் அண்ணன் தங்கை சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உலக நாயகன் கமலஹாசனின் நாயகன் மற்றும் 3 பிரி கிளைமேக்ஸ் காட்சிகளும் எனக்கு மிகவும் பிடித்த காட்சிகளாக அப்படின்ட்டு குத்தாலம் கேவிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. மேட்டுப்பாளையம் நாகராஜன், விவேக் சார் காமெடி எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு காட்சிகள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காரைக்கால் தலைத்தரு பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்க, அங்காடி திரைப்படத்தில் தன் அண்ணன் வேலை பார்க்கும் துணிக்கடையின் கட்டைப்பையை ஒரு பெண்மணி எடுத்து செல்வதாய் பார்த்து அதை கேட்டு வாங்குவாள் தங்கையாக இருக்கும் ஒரு சிறுமி. அந்த காட்சி ரொம்ப சிறப்பான காட்சிங்க. இது அது இந்த கடையில் தான் எங்கள் அண்ணன் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் அதை பார்க்குவாங்க. அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாயாண்டி குடும்பம் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் தாய்மாமன் காது குத்துறதுக்கு வரும்பொழுது மொய் செஞ்சுட்டு ஒரு வாய் சாப்பிடாமல் போயிடுவார். அப்படி போகும்பொழுது உடன்பிறப்பான அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கதாபாத்திரத்தில் சரண்யா மேடம் நடித்திருப்பார்கள் என்று அவர்கள் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அந்த படத்தில் வந்து நடிகை தீபா அவர்கள் நடித்திருப்பார்கள். அந்த தம்பி தம்பின்னு சொல்லிட்டு அந்த வாய்க்கா வரப்பில் ஓடுவாங்க பாருங்கள், அந்த தம்பி திரும்பி கூட பார்க்காம அந்த தம்பி போயிட்டுருப்பார். போய் ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறி போயிடுவார். அந்த இடத்துல ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க, அருமையான படம் சீன் அது. அந்த

காட்சி எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து அமிர்தராயன் கோட்டை பார்வையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மூன்றாம் புறவை படத்தில் இந்த கிளைமேக்ஸ் சீன் ஆடுறாராமா ஆடுறாராமான்ட்டு பெல்ட் அடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குத்தாலம் தேரடி தில்லை விழாலன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஏழு நாட்கள் படத்தில் வரும் ஈ லோகத்தில் யோக்கியவான் ஒருத்தன் உண்டெங்கில் ஈ மாதவன் நாயர் தாண்டே அப்படின்னு சொல்கிற வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பவித்ரமாணிக்கம் ரகுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் வந்து தன்னுடைய மனைவி தன் நண்பனின் முன்னாள் காதலி என்பதை அறிந்த பின் நோய்வாய்ப்பட்ட கதாநாயகன் தான் இறந்த பிறகு தன் நண்பனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சத்தியம் கேட்கிறார். உடனே மனைவி சொன்னது நீதானா என்று ஒரு பாடல் பாடுவார். அந்த காட்சி உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நிரவி கஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மூன்றாம் முறை படத்தில் வர்ற அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் சார் மனசுக்கு ரொம்ப நெஞ்சு விட்டு அகலாத ஒரு காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திருவாரூர் கொடைக்கால் பாளையம் சுவாகுல் அமித ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, துல்லாத மனமும் துளும் திரைப்படத்தில் வந்து வந்த கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாக்யராஜ் நடித்த படம் அந்த ஏழு நாட்கள் கிளைமேக்ஸ் சீன் என்னால் மறக்கவே முடியாது, மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டப்பட்ட படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நேயர்களுக்கு இரவு வணக்கத்தோடு நிறுத்திக்கிட்டாங்க மஞ்சக்கொள்ளை பழக்கடை பாலாஜி. ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலிருந்து வணக்கத்தோடு நிறுத்திட்டார். அடுத்தது காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அன்பு தோழனுக்கு அன்பான இரவு வணக்கம். பாஷா படத்தில் வர அவர் டயலாக் ஆண்டவன் கெட்டவங்களை நிறைய கொடுப்பா ஆனால் கைவிட்டுடுவான், ஆனால் நல்லவங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், மலேடா அண்ணாமலை அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவி பாப்பா கோயிலேருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, துல்லாத மனமும் துள்ளும் படத்தில் வர அந்த சீனு லாஸ்ட் சீனு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருகிறது கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் அவர்கள் கேட்ட பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஸ்போர்ட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
3: கேரக்கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
4: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்
7: வெலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணைந்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
11: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
11: என்னங்க
0: பௌர்ணமி அதுமா பாதி நிலவு கேக்குறீங்க? அப்படியா, நாங்க முகமூறு நிலான்னு பாட்டு கேட்கலான்னு பார்த்தா நீங்க பாதி நிலான்னு கேக்குறீங்க. வருகிறது பாடல், உங்களுக்கான விருப்ப பாடல்.
11: ஓகே சார், நன்றி சார்.

0: 29, 30, 2 தினங்களுக்கு மட்டும்
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
5: எப்படி சொல்ற?
4: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
5: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ பெஸ்டிவல்.
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: யார், எங்கிருந்து அடிக்கிறீங்க?
7: தஞ்சை மாவட்டம் குறிச்சிமலை. பாஸ்கரன்
6: சொல்லுங்க. பாஸ்கர் ஐயா, எந்த படத்துங்க பாடல் இந்த இரவு நேரத்தில்? ஒரு ஜாலியான பாட்டை கேளுங்களேன்.

0: சார். படம் வந்து சேனாதிபதிங்க சார். அதுல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது சித்ரா பாடினாங்க சார். மூணு மூலா மல்லிகைப்பூ அப்படின்னு பாடுங்க சார்.
1: மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி வருகிறது பாடல் உங்களுக்காக.

0: குரடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: EMI Festival
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது.

0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. காற்றில் வரும் கானம், காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
4: இனிய இரு வணக்கம் அன்பு சகோதரர், நலமா இருக்கலாம் சகோதரர்?
3: சொல்லுங்க ஐயா, நலமா இருக்கும். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க, என்ன பாடல் வேண்டும், எந்த படத்தில் இருந்து வேண்டும்?
4: கதிராமங்கலம் காவேரி மேட்டத்திலிருந்து மணிகண்டன் பேசுறேன் சகோதர.
3: சொல்லுங்க ஐயா.
4: எனக்கு மணிக்கோயில் திரைப்படத்தில் ஒரு இனிமையான பாடல் கொடுங்க அன்பு சகோதரர்.
3: மணிக்கோயில் படமா பாட்டா?
4: மணிக்கோயில் திரைப்படத்திலிருந்து.
3: அப்படிங்களா?
4: அப்படிதான் சகோதர.
3: சரிங்க, கொடுத்துடலாம்.

இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத காட்சி எதுன்னு கேட்டிருந்தேன் இல்லையா? கண்ணார்பாளையம் சுரேஷ்ராஜர் என்ன சொல்லியிருக்காரு? நான் சூரியவம்சம் படத்தில்ங்க அந்த சின்ராஸ் கேரக்டரை ஒரு பொண்ணு படிப்பை காரணம் காட்டி திருமணம் செய்யாமல் போயிடுங்க. சின்ராஸ் தொழில் ஆகி சக்திவேல் பஸ் ஓனர் ஆகி அதே நிராகரித்த அந்த பெண் அதே அவங்களுடைய கணவருக்காக வேலை கேட்டு வந்து நிற்பாங்க பாருங்க. அவரும் இந்த கம்பெனியில் வேலை போட்டு கொடுத்துருவார். அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சாமி படத்திலிருந்து வீரவநல்லூர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமின்னு சொல்கிறார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மந்திரமூர்த்தி நாகர்கோவிலேருந்து புதுப்பற படத்தில் வந்து உச்சக்கட்ட காட்சியில் வந்து லதாவோட சரோஜ் மேற்ற சரோஜேவி வந்து அவங்ககிட்ட தோத்துட்டேன், கோபால் தோத்துட்டேன் அப்படிங்கிற தூய்மையான அன்புக்கு முன்னால் என் காதல் நடிப்பு தோத்து போயிடுச்சு கோபாலுங்கிற காட்சி நெஞ்ச வீட்டாகல மறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆக்கூர் மணப்படம் நாச்சியார் மன்சூர் கிழக்கு வாசல் படத்தில் குஷ்பு கல்யாணத்திற்கு பாடி பறந்த கிளி அந்த பாட்டு பாடுவார்ல, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அடுத்தது காரைக்கால் ஓடுதுறை மெஸ்ஸேப் விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்த திரைப்பட காட்சி மைதிரி இணை காதலி படத்தில் பீராந்தரன் அவர்களும் அம்லா அவர்கள் நடன காட்சிகள் உடல் முழுவதும் ரத்தம் சொட்ட சொட்ட நடித்திருப்பார்கள், இந்த காட்சி ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜான்ஹாஜி அஜிமுதீன் நஜிமுதீன் கொடைக்கால் பாளையம் கண்ணெதிரை தொண்டால் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது

காரைக்கால் நளினி அண்ணாமலை படத்தில் அசோக் கிட்ட பேசுகிற டைலாக், அசோக் கொக்கால் என்று இந்த நாளை குறித்து வச்சுக்க அப்படிங்கிற அந்த டைலாக் இருக்கு, செம்மையாக இருக்குது சார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரதாப ராமபுரம் பூவி அருள்தாசன் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பூந்தோட்டம் காட்டோ கார்த்திகேயன் வந்து கருத்தம்மா படத்தில் வந்து வர பெண் குழந்தை பிரச்சனை இருக்கு இல்லையா, கள்ளிப்பால் பிரச்சனை, அந்த இது ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மறக்க முடியாத காட்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எனக்கு ஹலோ ஹலோ ஹலோ என்ற பாடல் வரும் மோனிஷா, ஹலோ ஹலோ ஹலோ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. திருக்கண்ண படத்தில் திருவிழாடல் படத்தில் வரும் தர்மி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் சார்னு சொல்லியிருக்காங்க. கர்ணன் கிளைமேக்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு உரையார் வினோத் சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் அருவி படத்தில் ஒரு வசனம் பிடிக்கும் சார், தேவனுக்கு ஜோதிலட்சுமி சம்சாரம் மின்சாரம் படத்தில் ஒரு ஒவ்வொரு காட்சியுமே என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கிய காற்றில் வரும் காணும்.

0: அருவி படத்தில் ஒரு வசனம் பிடிங்க சார், தேவன ஜோதிலட்சுமி சம்சாரம் மின்சாரம் படத்தில் வர ஒவ்வொரு காட்சியுமே என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நேர்களில் இதுவரை கேட்டது மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கிய காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கி ஒரு இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: ஃபாத்திமா பக்கீர் முகமது அவங்களும் அனுப்பியிருக்காங்க, மேலவாந்தி ஒரு ஃபாத்திமா தவசி படத்தில் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பணங்கட்டங்குடி அனுசியா சொல்லியிருக்கிறாங்க, புதுவசனம் படத்துலேருந்து பிடிக்கும் சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து காமேஸ்வரன் செல்லி அறிவழகன் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 36 நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: Good evening. This is Akashwani. I am Anuja Kumar with the news at 9. The headlines. India steps up efforts to trace and rescue Indian nationals stranded in Nepal due to flash flood tragedy. 290 Indians among nearly 1300 missing people. Death toll rises to 359. Heavy rain likely over Bihar, Chhattisgarh, Jharkhand and northeastern states till Saturday. Prime Minister Narendra Modi to embark on a four-day visit to Uzbekistan and Kyrgyzstan from Saturday. Defence Minister Rajnath Singh lays foundation stone for T-series tank overhauling project at Jabalpur in Madhya Pradesh, terms it another milestone in nation's journey towards self-reliance. Government begins targeted release of onions from buffer stock to ensure adequate availability and moderate seasonal price pressures in coming months. And in men's cricket, second test between India and hosts Sri Lanka ends in a draw. Visitors clinch the series 1-0. And now the news in detail. India has stepped up efforts to trace and rescue Indian nationals stranded in Nepal due to the flash flood tragedy. Death toll in the yesterday's massive flash floods in Nepal has reached 359 as authorities race against time to find thousands of missing people, including 290 Indians. Authorities in Tibet and Nepal have reported over 1,300 people missing as of today. Out of these, many are foreigners. Both authorities reported that people from more than 30 countries are missing. The External Affairs Ministry has said that 84 Indian nationals have been rescued so far in Nepal. These include 63 workers of the Trishuli 1 project as well as 21 people from Tamil Nadu. The ministry said that contact with 290 Indians have not been established so far. Addressing media in New Delhi today, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said the Indian Embassy in Kathmandu is in touch with the project authorities to collect information as communication links in the affected area have been disrupted. Mr. Jaiswal said the Indian authorities are making all possible efforts in coordination with the Nepalese authorities to establish contact with the stranded Indians and ensure their safety.
4: Prime Minister yesterday spoke to the Prime Minister of Nepal, conveyed our deepest condolences, conveyed that India stands in solidarity with people of Nepal, as also offered all possible humanitarian assistance from our side.
3: Mr. Jaiswal said India has sent more than 47 tons of emergency relief supplies aimed at supporting Nepal's ongoing rescue and relief operations. He said that India is also mobilizing Bailey Bridges to assist in rescue and relief efforts. Mr. Jaiswal said that government has set up a control room in the Ministry of External Affairs, which will function round the clock. He said Indian embassies, both in Kathmandu and Beijing, have also set up 24/7 helplines. On the Indian nationals stranded on the Chinese side, Mr. Jaiswal said that Indian embassy in Beijing is making all efforts for their safe evacuation.
5: The Chinese side, the number of Indians who had gone on the Kailash Mansarovar Yatra are currently stranded on the Chinese side. Our embassy in Beijing is making all efforts for their

0: taking a lead of 216 runs on the fifth and final day before both captains agreed to call off the match. Despite the draw, the Shubman Gill-led side clinched the two-match series 1-0. Batting first in the second test, India had declared at 503 for 9 before bowling Sri Lanka out for 290 to secure a 213-run first innings lead. And now before we end the bulletin, the headlines once again. India steps up efforts to trace and rescue Indian nationals stranded in Nepal due to flash flood tragedy. 290 Indians among nearly 1,300 missing people. Death toll rises to 359. Heavy rain likely over Bihar, Chhattisgarh, Jharkhand and northeastern states till Saturday. Prime Minister Narendra Modi to embark on a four-day visit to Uzbekistan and Kyrgyzstan from Saturday. Defence Minister Rajnath Singh lays foundation stone for T-Series tank overhauling project at Jabalpur in Madhya Pradesh, terms it another milestone in nation's journey towards self-reliance. Government begins targeted release of onions from buffer stock to ensure adequate availability and moderate seasonal price pressures in coming months. And in men's cricket, second test between India and host Sri Lanka ends in a draw. That is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நிரல் நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: சோமன் சாம்பவன் சுரங்கப்பாதை திறந்த இடத்தின் அருகில் வந்து பீதியுடன் உட்கார்ந்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் தீவர்த்தி அணைந்து விட்டது. பிறகு அவன் சுவரின் உச்சியின் மீதிருந்த பலகணியை அடிக்கடி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான். அதன் வழியாக உள்ளே வந்த வெளிச்சம் சிறிது சிறிதாக மங்கி மறைந்து கொண்டிருந்தது. நன்றாக வெளிச்சம் மங்கி சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று அறிந்த பிறகு அவன் சுரங்கப்பாதையை மறுபடியும் திறக்கத் தொடங்கினான். இப்போது மந்தாகினி அதன் சமீபமாக வந்து நின்று கொண்டாள். பாதை திறந்தது. சோமன் சாம்பவன் அதனுள் இறங்கப் போனான். அப்போது அந்த நிலவரையில் அவனுக்கு வெகு சமீபத்தில் கிரீச் என்ற நீடித்த ஓலக்குரல் ஒன்று கேட்டது. சோமன் சாம்பவன் தன் வாழ்நாளில் எத்தனையோ பயங்கரங்களை பார்த்தவன்தான். ஆயினும் அந்த மாதிரி அமானுஷிகமான ஒரு சத்தத்தை அவன் கேட்டதில்லை. பேய் என்பதாக ஒன்று இருந்து அதற்கு குரலும் இருந்தால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. முதல் தடவை அந்த குரல் கேட்டதும் சாம்பவன் தயங்கி நின்றான். அதன் எதிரொலி நிற்கும் வரையில் காத்திருந்தான். இரண்டாம் தடவை அந்த ஓலக்குரலை கேட்டதும் அவன் உடம்பின் ரோமமெல்லாம் குத்திட்டு நிற்கத் தொடங்கியது. மூன்றாம் தடவை இன்னும் சமீபத்தில் கேட்ட பிறகு அவனுடைய உறுதி குலைந்து விட்டது. அந்த இருளடர்ந்த நிலவரையில் வழி துறை கவனியாமல் குருட்டாம்போக்காக ஓடத் தொடங்கினான். அவன் மறைந்ததும் வாய்ப்பேச இயலாத ராணி அந்த பாதையில் இறங்கினாள். சில படிகள் இறங்கிய பிறகு சமதரையாக இருந்தது. அதில் விடுவிடுவென்று நடந்து போனாள். சோமன் சாம்பவன் அவள் இறங்குவதை பார்த்ததிலிருந்து திரும்பி வந்தாலும் அவளை பிடித்திருக்க முடியாது. அவ்வளவு விரைவாக நடந்தாள். நரகத்துக்கு போகும் தொலைவில் இல்லாத இருண்ட வழியைப் போலத் தோன்றியது. ஆயினும் அதற்கும் ஒரு முடிவு இருந்தது. செங்குத்தான சுவரில் முடிந்த இடத்தில் மேலே இடைவெளி சிறிது தெரிந்தது. சில படிகளும் கைக்கு தென்பட்டன. அவற்றின் வழியாக ஏறிய போது தலையில் திடீரென்று முட்டியது. பாதாள பாதையின் படிகளுக்கும் மேலே தலை முட்டிய இடத்துக்கும் நடுவில் சிறிய சிறிய இடைவெளிகள் காணப்பட்டன. அவற்றின் ஒன்றில் நுழைந்து வெளியே வந்தாள். சுற்றிலும் பெரிய பெரிய பூத வடிவங்கள் தென்பட்டன. ஈழத்தீவில் பிரம்மாண்டமான சிலை வடிவங்களை பார்த்தவளானபடியால் அந்த காட்சி அவளுக்கு திகைப்பை உண்டு பண்ணவில்லை. தான் வெளிவந்த பாதை எங்கே முடிகிறது என்பதை நன்றாய் கவனித்து கொண்டாள். 10 தலை ராவணன் தன் 20 கைகளினாலும் கைலயங்கிரியை பெயர்த்து எடுத்து கொண்டிருந்தான். மலைக்கு மேலே சிவனும் பார்வதியும் வீற்றிருந்தார்கள். ராவணன் மலையை தூக்கிய இடத்தில் கீழே பள்ளமாயிருந்தது. மேலே தூக்கி நிறுத்திய மலையை அவனுடைய 20 கைகளும் தாங்கிக் கொண்டிருந்தன. அவற்றில் 2 கைகளுக்கு மத்தியில் இருந்த இடைவெளி வழியாக அந்த சிற்ப மண்டபத்துக்குள் தான் பிரவேசித்திருப்பதை தெரிந்து கொண்டாள். கைலயங்கிரிக்கு அடியில் அப்படி ஒரு பாதை இருக்கிறதென்பது சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு ஒரு நாளும் தெரியாது. அதன் அடியில் இறங்கி பார்க்கலாம் என்ற எண்ணமும் யாருக்கும் தோன்றாது. சமயத்தில் ஒளிந்து கொள்வதற்கு

கூட அது சரியான மறைவிடம்தான். சில மணி நேரம் அந்த சிற்ப சுரங்கப்பாதையின் அதிசயத்தை பார்த்து கொண்டிருந்துவிட்டு மந்தாகினி அந்த சிற்ப மண்டபத்தை சுற்றினாள். வெளிச்சம் மிகக் குறைவாயிருந்த போதிலும் இரவில் பார்த்து பழக்கமுற்ற அவளுடைய கூரிய கண்களுக்கு எல்லாம் நன்றாகத் தெரிந்தன. ஓரிடத்தில் சோழகுலத்து முன்னோர்களில் ஒருவரான சிபி சக்கரவர்த்தி புறாவின் உயிரை காக்க தம் உடலின் சதைகளை அறுத்து கொடுக்கும் காட்சி சிலை வடிவத்தில் இருந்தது. சிபியின் வம்சத்தில் பிறந்தவர்களானபடியால் அல்லவோ சோழர்களுக்கு செம்பியன் என்னும் பட்டம் உரித்தாயிற்று. அந்த சிற்பத்தை கூர்மையாக கவனித்து பார்த்த பிறகு வாய் பேச இயலாத ராணி அப்பால் சென்றாள். பிரம்மாண்டமான சிவபெருமானுடைய சிரசிலிருந்து கங்கை நதி கீழே விழும் காட்சி ஒரு சிற்பத்தில் அமைந்திருந்தது. அருகில் பகீரதன் கைகூப்பிய வண்ணம் நின்று கொண்டிருந்தான். கீழே விழுந்த பகீரதி நதி ஒரு பிரம்மாண்டமான ரிஷியின் வாய் வழியாக புகுந்து காது வழியாக வெளியேறியது. அப்படி வெளியேறிய கங்கையில் ஒரு சிறிய முனிவர் குண்டிகையில் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்தார். அவர்தான் குருமுனிவர் என்று பெயர் பெற்ற அகஸ்தியராக இருக்க வேண்டும். அந்த குண்டிகையை அவர் இன்னொரு சிறிய மலையின் மீது கவிழ்த்தார். குண்டிகையிலிருந்து பெருகிய நதி வரவரப் பெரிதாகிக் கொண்டு சென்றது. இந்த சிற்ப கங்கையிலும் காவேரியிலும் அவற்றை அமைத்தபோது தண்ணீர் பெருகுவதற்கும் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது அவற்றில் தண்ணீர் இல்லை. காவேரி நீண்டு வளைந்து மலைப்பாறைகளின் வழியாகவும் மரமடர்ந்த சோலைகளின் வழியாகவும் சென்றது. அதன் இருபுறமும் அநேக சிவன் கோயில்கள் இருந்தன. கடைசியாக காவேரி கடலில் கலக்க வேண்டிய இடத்தில் அந்த சிற்ப மண்டபத்தின் மதில் சுவர் இருந்தது. ஏதோ சந்தேகப்பட்டு வாய் பேச இயலாத ராணி அந்த இடத்தில் மதில் சுவரில் கையை வைத்து அமுக்கினாள். சிறிய கதவு ஒன்று திறந்தது. அதன் வழியாக வெளியேறிய இடம் அரண்மனை தோட்டம். அதற்கு அப்பால் வெகு சமீபத்தில் அரண்மனையின் உன்னதமான மாடங்கள் காணப்பட்டன. சுற்றுமுற்றும் பார்த்தாள். மயங்கிய அந்தி மாலையின் வெளிச்சத்தில் தோட்டத்தில் யாருமில்லை என்று தெரிந்தது. பழுவேட்டரையரின் தோட்டத்தில் விழுந்து கிடந்தது போலவே இங்கேயும் மரங்கள் முறிந்து விழுந்து கிடந்தன. ஆகையால் தோட்டத்தில் யாராவது இருந்தாலும் அவள் சிற்ப மண்டபத்திலிருந்து வெளிவந்ததை பார்த்திருக்க முடியாது. இன்னும் நன்றாயிருட்டட்டும் என்று சிற்ப மண்டபத்தை ஒட்டியே நின்று காத்திருந்தாள். ஒருவேளை கையில் வேலையுடைய அந்த யமகிங்கரன் வந்தாலும் வரக்கூடும். ஆகையால் சிற்ப மண்டபத்துக்குள்ளும் அடிக்கடி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். அரண்மனையின் தீபங்கள் ஒவ்வொன்றாய் சுடர்விட்டு எரியத் தொடங்கின. சிறிது நேரத்துக்கெல்லாம் அரண்மனை முழுவதும் ஒரே ஜகஜோதியாக காட்சியளித்தது. கீழறைகளில் ஏற்றிய தீபங்கள் பலகடிகளின் வழியாக வெளியில் ஒளி வீசின. மேல் மாடங்களில் ஏற்றிய தீபங்கள் வானத்து நட்சத்திரங்களுடன் போட்டியிட்டு கொண்டு பிரகாசித்தன. ஐயோ, பகல் வேளையை காட்டிலும் இரவு மிகவும் அபாயகரமாகத் தோன்றுகிறதே என்று மந்தாகினி எண்ணினாள். அரண்மனையை நாலு புறமும் நன்றாக உற்று பார்த்தாள். சிற்ப மண்டபத்துக்கு சமீபமாக இருந்த அரண்மனை பகுதியிலே மட்டும் அதிக விளக்குகள் இல்லை என்பதை கவனித்துக் கொண்டாள். காவேரி வெள்ளத்திலிருந்து தான் எடுத்து காப்பாற்றிய தன் உயிருக்குயிரான செல்வ குமாரனை இலங்கையில் கொல்ல முயற்சித்த பாதகனும் அவனுடைய தோழனும் அரண்மனையின் இந்த பகுதியில்தான் மேல் மாடத்தில் ஏறி நின்றார்கள். ரவிதாசன் இன்னொருவனிடமிருந்து வேலை வாங்கி யார் மீதோ எரிவது போல குறிபார்த்த இடம் இதுதான். நல்ல வேளையாக இந்த பகுதியில் அதிகமாக தீபங்கள் ஏற்றவில்லை. அதற்கு காரணம் யாதாக இருக்கலாம்? நல்லது, அதுவும் சீக்கிரத்தில் தெரிந்து போகிறது. நன்றாக அஸ்தமித்து அரண்மனை தோட்டத்தில் இருள் சூழ்ந்தவுடனே மந்தாகினி சிற்ப மண்டபத்தின் வாசலிலிருந்து மிரண்டு ஓடும் மானின் வேகத்துடன் பாய்ந்து சென்று அரண்மனையை அடைந்தாள். அரண்மனையின் அந்த பின்பகுதியில் வட்ட வடிவமான தாழ்வாரங்களும் அவற்றை தாங்கி நின்ற வரிசை வரிசையான தூண்களும் பல இடங்களில் மேன்மாடத்துக்கு ஏறும் படிக்கட்டுகளும் காணப்பட்டன. தாழ்வாரங்களில் பெரிய விருந்துகளுக்கு சமையல் செய்ய உதவும் பிரம்மாண்டமான தாமிர பாத்திரங்கள், பழசாய்ப்போன தந்த பல்லக்குகள், ஒடிந்த சிங்காதனங்கள், இப்படி பல பொருட்கள் இருந்தன. அவற்றின் மத்தியில் சிறிது நேரம் சுற்றி பார்த்துவிட்டு மந்தாகினி கடைசியாக ஒரு படிக்கட்டின் மீது துணிந்து ஏறினாள். கீழே இருந்தது போலவே மேன்மாடத்திலும் வட்ட வடிவமான தாழ்வாரங்களும் அவற்றின் மேற்கூரையை தாங்கிய சித்திர விசித்திரமான தூண்களும் வேலைப்பாடு அமைந்த பலகணிகளும் நிலா முன்றில்களும் அவற்றில் பளிங்குக்கல் மேடைகளும் காணப்பட்டன. மனித சஞ்சாரம் மற்றதாகத் தோன்றிய அந்த மேன்மாடக் கூடங்களில் மந்தாகினி சுற்றி சுற்றி அலைந்தாள். மாடத்தின் உட்புறத்து ஓரங்களுக்கு

0: போக அவள் மிகவும் தயங்கினாள். ஓரிடத்தில் உட்புறத்தில் கீழே இருந்த தீப வெளிச்சம் வருவதைக் கண்டு அங்கே போய் தூண் மறைவில் எட்டி பார்த்தாள். ஆஹா, அவள் பார்த்தது என்ன? பார்த்த கண்களை திரும்பவே முடியாத காட்சிகளை பார்த்தாள். ஒரு விசாலமான மண்டபத்தின் மத்தியில் சித்திர வேலைப்பாடு அமைந்த சப்ரமஞ்ச கட்டிலில் ஒருவர் சாய்ந்த வண்ணம் படுத்திருந்தார். அவரை சுற்றிலும் நாலு ஸ்திரீகளும் இரண்டு ஆடவர்களும் அந்த சமயம் நின்றார்கள். படுத்திருந்தவரிடம் அவர்கள் பயபக்தி கொண்டவர்கள் என்பது அவர்களுடைய தோற்றத்திலிருந்து தெரிந்தது. சிறிது தூரத்தில் இன்னும் அதிக மரியாதையுடன் இரு தாதிப்பெண்கள் நின்றார்கள். ஒரே ஒரு தீபம்தான் அந்த மண்டபத்தில் எரிந்தது. அதுவும் கட்டிலுக்கு அருகில் இருந்த விளக்குத்தண்டின் மீது பொருத்தப்பட்டு மங்கலான வெளிச்சத்தையே தந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் நின்றவர்களை முதலில் மந்தாகினி பார்த்தாள். அவர்களில் ஒருத்தி தன் உயிருக்குயிரான சகோதரன் மகள் பூங்குழலி என்பதை அறிந்தாள். மற்றவர்களையும் அவள் முன்னம் சில தடவை மறைவான இடங்களிலிருந்து பார்த்திருக்கிறாள். ஆனால் அவர்களெல்லாம் யார் யார் என்பது அவ்வளவு நன்றாய் தெரியாது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பயம் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் நிச்சயமற்ற நிலைன்னு உளவியல் சொல்லுது. அதாவது தெரியாத ஒன்றை பற்றின கவலை அச்சத்தை தருது. கண்ணுக்கு தெரியாத அருவங்களை பற்றி காலங்காலமாக மிகைப்படுத்தப்பட்டு உலாவிக்கிட்டு வர கதைகள் அடிமனசில் பதிவாகி இருட்டின் பின்னணியில் திகிலை முட்டி விடுகின்றன. பாஸ்மோஃபோபியா என்கிற இந்த பீதி தாக்குதலை பேய் விரோலின்னு குறிப்பிடுறாங்க. பழுவேட்டரையரின் ஆற்றலிடம் சிக்காமல் மதில் சுவர் மேலே சாஞ்சபடி வந்தியத்தேவன் குட்டி தூக்கம் போட்டது நினைவிருக்கும். ஏதோ குரல் கேட்டு தூக்கம் கலைஞ்சுது. அந்த சூழல் வேதாளத்தை நினைவுபடுத்திச்சு. வேதாளம் பேசுமா? மனித குரலில் பேசுமா? அதுவும் பெண்ணின் குரலில் பேசுமான்னு பீதி ஏற்பட்டது. இப்போ சோமன் சாம்பவன் இருக்கிற சூழ்நிலை இன்னும் பயங்கரமானது. பேய்னு ஒன்று இருந்து அதுக்கு குரலும் இருந்தா அது இப்படித்தான் இருக்கணும்னு தோணினதும் கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த இருட்டில் ஓட்டம் பிடித்தான். பயத்தின் பலத்தை எப்படி மந்தாக்கினி தேவி பயன்படுத்தினாங்க பாருங்க. நீடித்த ஓலக்குரலும் எதிரொலியும் கேட்டு சோமன் சாம்பவன் பட்ட பாட்டை பார்த்தோம். எக்கோ என்கிற எதிரொலியை விட ரெவர்பரேஷன் என்கிற ஒலி அதிர்வு எழுப்புற அச்ச உணர்வுக்கு காரணம் மூல ஒலி நின்னப்பறமும் அதன் வாலை போல தொடரும் தெளிவில்லாத முனங்கொலி. அதாவது மூல ஒலி எதிரொலியாக திரும்புறதுக்குள்ள இந்த முனங்கொலி குறுக்கிட்டு அடுக்கடுக்க பய அலைகளை அனுப்பவே நடுங்கி போய் ஓட்டம் பிடிச்சான். சிற்ப மண்டபத்தில் ராவணன் கைலை மலையை பேர்த்து எடுத்து கொண்டிருக்கிற காட்சி பற்றி. குபேரனை ஜெயிச்சப்புறம் புஷ்பக விமானத்தில் வந்துகிட்டு இருந்த ராவணனால் கைலை மலை மேலே போக முடியல. அகங்காரத்தோட அதை பேர்த்து எடுக்க முற்பட்டான். ஈசன் விளையாட்டா தம் விரல் நுனியை ஊன்றினதும் அரக்கன் மலைக்கு அடி ரசிக்கிக்கிட்டான். அப்பர் சொல்றார், பெருவிரல் இறைதான் ஊன்ற பிறையெயிறு இளங்க அங்கா தருவரை அணைய தோளான் அரக்கன் அன்று அலறி விழுந்தான். இருவரும் ஒருவனாய உருவம் அங்கு உடைய வள்ளல் திருவடி சுமந்து கொண்டு காண்க நான் தெரியுமாறு. மலைக்கு அடியில் இருந்த ராவணனால 20 கைகள் இருந்தும் ஈசனின் உருவிரல் அழுத்தத்தை தாங்க முடியல. நான் 2 கைகளால் இறைவனின் திருவடிகளையே தாங்கி நிற்கிறேன். நான் தானே வல்லவன். பாகீரதி நதி ஒரு ரிஷியின் வாய் வழியே புகுந்து காது வழியே வெளியேறிய வரலாறு பற்றின குறிப்பு. கங்கை பூமியில் இறங்கின போது ஏற்பட்ட வெள்ளம் ஜஹ்னு என்னும் ரிஷியின் யாகசாலையை சேதப்படுத்திட்டது. கோபம் கொண்ட ரிஷி கங்கையை அப்படியே குடிச்சிட்டார். பகீரதனின் வேண்டுகோளுக்கு இணங்கி மன்னிச்சு கங்கையை காது வழியாக வெளிப்படுத்தினார். இதனால் அவரது மகள்னு கருதப்பட்டு ஜான்ஹவிங்கிற பேர் கங்கைக்கு வந்துடுச்சு. நல்லது. கங்கைக்கு இன்னொரு பேர் மந்தாக்கினி அல்லவா? இந்த மூதாட்டி வெளிப்பட்டதால் அடுத்து என்ன நடக்க போகுது?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 9:29.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஆகஸ்ட் 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: EMI Festival.
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இடைக்கால பாடல்களின் இடைவிடாத இசைச்சரம் இது காரைக்கால் பண்பலை 100.3 உலா வரும் இசை ஊஞ்சல். இந்த இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் நாம் நினைவில்லாம் நித்யா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடலாக பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: August 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI ஃபெஸ்டிவல்.
2: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
3: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
2: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் நாம் நினைவெல்லாம் நித்யா என்ற திரைக்காக ஒருபட பாடலாக பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேயர்களே.

0: உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நினைவெல்லாம் நித்யா திரைக்காக பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேர்களே. அந்த வகையில் அடுத்து வருகிறது

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க

0: மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 பைக்கிங் படியின் பிரிவிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
3: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தற்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமுது தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேரில் இதுவரை இசை ஊஞ்சலில் நாம் கேட்டது நினைவில்லாம் நித்யா என்ற திரைக்காக பாடல். அடுத்து வருகிறது மாப்பிள்ளை என்ற திரைக்காக பாடல்கள்.

0: நிறைவு பெறுகிறது இசை ஊஞ்சல். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 9:55.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: EMI ஃபெஸ்டிவல்
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ஸ்மார்ட் EV கார், பைக், வாட்ச் இன்னு சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீ ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
4: PM சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 kW சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ, இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. www.pmsuryagar.gov.in.
5: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
6: மின்னும் தங்க நிலவோ, கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ,
7: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: ஆகாஷ் வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்ல முது இணைகளினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள், கிரினட் போஸ் நரம்பு வீழ்களுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
9: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
10: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு சூழல்ல ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் ரொம்ப சிக்கலா நினைக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை வளர்ப்புங்க. நம்ம பிள்ளைகளுக்காக எதை சேமிக்கணும், எதை செஞ்சு தரணும், பின்னால நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாத சரியா இருக்கும். ஒவ்வொரு பெற்றோரோட கனவு என்ன? என் குழந்தை நல்லா வாழணும், அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் வாழணும். அதுக்காக தான் இரவு பழம் உழைக்கிறோம். இதை வேற நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். வீடு வாங்குறோம், நிலம் வாங்குறோம், நகை சேர்க்குறோம், என் பேங்க்ல பணம் கூட சேமிக்கிறோம். ஆனால் கேள்வி, இது எல்லாத்த விட ஒரு பெரிய சொத்து இருக்கு, அதை சேர்க்கிறோமா? உங்க பிள்ளைய நீங்க பாசம் கொடுத்து செல்வம் கொடுத்து வளர்க்கறதுல தப்பு இல்லை, நிறைய செல்வம் சேர்க்கறீங்க தவறில்ல, ஆனா கல்விங்கிற செல்வத்தை நீங்க சரியா தர்றீங்களா? அப்படி நீங்க அதை சரியா தரலன்னா அது உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் பெரிய பாதிப்பு அப்படிங்கறத ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி புலவர் சொல்றார். என்னது? நல்ல கல்வியை கற்பிக்கப்படாத உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை யமன் சொல்றாருங்க. மாலினால் இருவரும் மருவி மாசிலா பாலனை பயந்த பின் படிப்பியாது உயர் தாளமேர் செல்வமாக வளர்த்தால் தங்கட்கோர் காலனை வளர்க்கின்ற காட்சி போலுமால். எப்படியா காலனை வளர்க்கின்ற காட்சி? எவ்வளவு ஒரு வலிமையான கருத்து. பெற்றோர்கள் அன்போடு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், நல்ல உணவு தர்றாங்க, நல்ல உடை தர்றாங்க, ஏன் எல்லா வசதியும் தர்றாங்க, ஆனா கல்வியை மட்டும் அலட்சியப்படுத்தினா அது குழந்தையோட எதிர்காலத்தையே ஆபத்துல தள்ளும்னு சொல்லணும். அதுக்காகவே யமன்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன் இந்த பயன்படுத்துறாரு? கல்விங்கிறது இன்னது அப்படிங்கறது ஒரு வலியுறுத்துறாரு. என்னது? வெறுமனே இந்த நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்துருக்கிறோம், நல்ல பாடம் தெரியும், மார்க் அது இல்லைங்க. ஒழுக்கம், பொறுப்புணர்வு, மனித நேயம், வாழ்க்கையை சரியா வாழக்கூடிய அறிவு, இதெல்லாம் தான் ஒரு கல்வியோட ரொம்ப முக்கியங்கிறார். இன்னைக்கு பல பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, குழந்தைகளுக்காக பொருட்களை வாங்குறதுல அதிக அக்கறை காமிக்கிறாங்க, இடம் நிலம் பணம் சேர்க்கறதுல அதிகமாக கேட்கறாங்க. ஆனா அவ்வளோ அமர்ந்து பேசுறதுக்கு, நல்ல நூல்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு, நல்ல மனிதன் வாழ்க்கையை சொல்லித்தரத்துக்கான போதுமான நேரம் ஒதுக்குறோமா? சொத்துங்கிறது ஒரு தலைமுறை மட்டும் தாங்க காக்கும், ஆனா கல்விங்கிறது பல தலைமுறைகளை உயர்த்தும். அதனால கல்வியே அழியாத செல்லும் சொன்னாங்க. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு விட்டு செல்லும் மிகப்பெரிய பரம்பரை சொத்து வீடு நலம் இல்லைங்க, நல்ல கல்வியும் அதன் வழியான நல்ல பண்பும் தான். செல்வம் குழந்தைகளுக்கு வசதியை தரும், கல்வி குழந்தைகளுக்கு வாழ்க்கையை தரும். குழந்தைகளுக்கு அன்பு கொடுங்கள், அதே அளவு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். வசதிகளை கொடுங்கள், அதே அளவுக்கு அந்த வாழ்க்கையை உயர்த்தும் உயர்ந்த கல்வியையும் தாங்க. அப்பதாங்க இந்த பிள்ளைகள் ஒரு நல்ல மனிதர்களா, வளமான மனிதர்களா உருவாங்க. நன்றி, வணக்கம்.
9: இன் சொல் அமுது

0: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய என் சொல்ல முது கேட்டோம். நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரினெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.

0: நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
1: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: உங்கள் இல்லங்களில் ஒழித்துக் கொண்டிருப்பது, உங்களை எப்போதும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பது இது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.

நீர்களே இந்த இனிய இரவை மேலும் இதமாக்க இசைச்சாரலாய் ஒலிக்க வருகிறது இரவும் மலரும். ஆம் நீர்களே, இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் 1960 வெளிவந்த சில படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. அந்த வகையில் தொடக்கமாக வருகிறது ஆலுக்கூறு வீடு என்ற திரைக்காக கே ஜமுனாராணி அவர்கள் பாடிய பாடல். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையின் 1.3. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் மல்லிகா பர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
3: காரைக்கால்
0: பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: சார், தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இரவும் மலரும். அடுத்து வருகிறது அடுத்த வீட்டு பெண் என்ற திரைக்காக திருச்சி லோகநாதனும் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் இணைந்து பாடிய பாடல்.

0: பதனிதக கண்களும் கவி பாடுதே
1: தன்னி மதக பதனிதக கண்களும் கவி பாடுதே
0: தாதா தனிதாதனிதாக கண்களும் கவி பாடுதே
1: மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாமா மாம

0: மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லி செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஸ்போர்ட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஊழி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
5: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
6: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
7: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
8: நெற்றிச்சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
9: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
10: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்னும்
9: சொல்லும்போது
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி சட் வழங்கும் உழவர் அரங்கம்
12: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
13: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இரவு முழுவதும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 10:14. அடுத்து வருகிறது 1960 வெளிவந்த அரசிலங்குமரி என்ற திரைக்காக பி லீலா அவர்கள் பாடிய பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், வரிகள் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: கொள்ளுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நேரம் 10:18 நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் காலத்தை வென்ற காவிய கானங்கள் உலா வரும் நேரம் இது. அடுத்து வருகிறது தெய்வப்பிரவி என்ற திரைக்காக சி எஸ் ஜெயராமனும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல்.

0: ஆகஸ்ட் 29, 30, 2 தினங்களுக்கு மட்டும்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நமது பண்பலைகள் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்.
1: சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
0: ஆகஸ்ட் 29, 30, 2 தினங்களுக்கு மட்டும்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. அடுத்து வருகிறது கைதி கண்ணாயிரம் படத்திற்காக பாடல்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: இரவு மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்லே. காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 10:27. அடுத்து வருகிறது களத்தூர் கண்ணம்மா என்ற திரைக்காக ஏ எம் ராஜாவும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடல்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். காலத்தை வென்ற கானங்கள் உலாவரும் இரவும் மலரும். அடுத்து வருகிறது கப்பலோட்டிய தமிழன் திரைக்காக பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், வரிகள் மகாகவி பாரதியாரும்.

தொடர்ந்து வருகிறது படிக்காத மீதை என்ற திரைக்காக டி எம் சௌந்தரராஜனும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், வரிகள் கண்ணதாசன்.

0: 29-30-2 தினங்களுக்கு மட்டும்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே.

0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தபிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. நேரம் 10:40. தொடர்ந்து வருகிறது 1959 வெளிவந்த வண்ணக்கிளி திரைக்காக பாடல். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், வரிகள் ஏ மருதகாசி.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பணியின் பிரிவுஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கலியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்போது விற்பனையில் மங்கலியான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கலியான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல் அமுது தார்ப்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு விளக்கில் உங்கள் கடை நாகப்பட்டினம். இரவு முழுதும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது 1959 வெளிவந்த அமுதவள்ளி.

இரவு மலரும் நிகழ்ச்சி அடுத்து வரும் பாடல் பாகப்பிரிவினை என்ற திரைக்காக பி சுஷிலா பாடிய பாடல் வருகிறது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசைக்காக.

தொடர்ந்து இரவு மலரும் நிகழ்ச்சியில் அங்கிருக்க வருகிறது நாடோடி மன்னன் திரைக்காக பாடல், பி. பானுமதி அவர்கள் குரலில்.

இந்த இனிமையான பாடல்களை கேட்கும் பொழுது நம் மனதில் இன்று இரவு நன்றாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான ஒரு உறக்கம்

நிறைவு பெற்றது இரவும் மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரிலே நேரம் 11 மணி. நேயர்களை கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை

நேர்களை நேரம் 11 மணி. நேர்களை கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 6 மணிக்கு குரல் ஓசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என்று சொல்லும்போது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ஈரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்பவர் எஸ் தீக்ஷியா, 7 மணிக்கு திரையிசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 திருவாரூர் காமராஜ் ஃபோர்ட்ஸ் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள். 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்க நலமாய் வாழ மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும், 9:35 மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட், 10:05 சிந்தனை அரங்கம், 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை சொற்றினை என தொடங்கும் பாடல் பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள், 1:00 தேன்மொழி, 1:55 மெல்லிசை, 2:00 இந்த ஆண்டு உழவை போற்றுவோம், இந்த ஆண்டு சம்பா நெல் சாகுபடியில் உழவியல் முறைகள், காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் மோகன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 3:00 மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் LSC, 3:30 காரைக்கால் PSR தங்க மளிகையின் LSC. நாளை மாலை 4:00 ஊரும் புறமும் தரங்கம்பாடி வட்டம் இரவாஞ்சாரியிலிருந்து நேரலையாக உலா வருகிறது. 4:30 பைக்கிங் பணியின் பிரிப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும், மாலை 5:00 திரையிசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்ற வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்த சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என்று சொல்லும்போது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை நலமாய் வாழ மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள், 6:45 இசை தூரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம், பொறியியல் பட்டதாரியின் தமிழர் வேளாண்மை, மயிலாடுதுறை மாவட்டம் மல்லியம் ஆர் சந்திரசேகர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் காற்றில் வரும் கானம், 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என்சொல் அமுது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நாளை ஒளிபரப்ப உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், 10:00 நாமக்கல் இம்யூன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடல் உறுதியும், 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நேரிலே காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மணி காரைக்கால், நேரம் 11:10. துயிலும் முன். நேயர்களே, இத்துடன் 100.3 MHz பண்பலை அலைவரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. எமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலை